நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 10 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 17 நாள். 2026 ஆண்டு மே மாதம் 31 தேதி ஞாயிற்றுக்கிழமை. மத்திய இலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் எமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் காலை 5 மணி 50 நிமிடம் 50 நொடி.

0: அறிவில்லாதவனை அறிவு சொல்லி அறிவுடையவன் ஆக்கிவிடலாம் என்று அறிவு கூற புறப்படுபவன் இறுதியில் அறிவில்லாதவனாக பழிக்கப்படுவான். குறள் எண் 849 அதிகாரம் புல்லறிவாண்மை.
1: காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு.
0: அறிவில்லாதவனை அறிவு சொல்லி அறிவுடையவன் ஆக்கிவிடலாம் என்று அறிவு கூற புறப்படுபவன் இறுதியில் அறிவில்லாதவனாக பழிக்கப்படுவான். குறள் எண் 849 அதிகாரம் புல்லறிவாண்மை.
2: குறளமுதம் கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. மன் கி பாத். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சியினை இன்று காலை 10:55 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சியை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் ஆகியவற்றில் கேட்கலாம். மனதின் குரல் மீண்டும் 8:00. இனி மற்ற நிகழ்ச்சிகள். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை. காலை 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை. இதில் உரிமை குரல், அறிந்திரு விழித்திரு, நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எல் சரத்பாண்டியன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், தமிழமுதம் வழங்குகிறார் முனைவர் ச செந்தில் ஆண்டவன் அவர்கள், ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். திரையிசை உங்கள் கவனத்திற்கு. உலக புகையிலை ஒழிப்பு நாள் சிற்றுரை, நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, இவை அனைத்தும் புத்தம் புது காலையில். காலை 9:00 இசைப்பட்டகத்தில் டி ஆர் மகாலிங்கம் அவர்களின் புல்லாங்குழல் இசை. என் கேசி அவர்கள் உடன் புல்லாங்குழல் வாசித்துள்ளார். சித்தூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம், ஆர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி ராவ் அவர்கள் கடம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். காலை 10:02 முத்து சிதறல், பகல் 12:10 சங்கீத சாரலில் திருத்தணி சி எஸ் வெங்கடேசுலு அவர்களின் நாகஸ்வர இசை, உத்திரமேரூர் டி பாலசுப்ரமணியம் அவர்கள் தவில், 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சுகன்யா சம்ருத்தி யோஜனா, பெண் குழந்தைகளின் நலனை பாதுகாப்பதற்கான திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வில் ஓய்வு பெற்ற முதுநிலை ஆங்கில ஆசிரியை ரெஜினா பால் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் தியாகராஜன் அவர்கள். 2:15 திரைகானம் ஒலிக்கும். 2:40 இசைப்பயிற்சியில் மாமவ ஆஸ்ருத சுவாதி திருநாள் கீர்த்தனை, பவப்பிரியா ராகம் ஆதி தாளத்தில் கற்றுத்தருகிறார் ஆசிரியர் சீதா நாராயணன், மாணவர்கள் எஸ் வர்ஷினி, விஸ்ருதி கிரீஷ். நிகழ்ச்சியின் 5ஆம் பகுதி இது. 2:55 வானிலை, 3:00 விடுமுறை விருப்பம், நேயர் விருப்பமாக. 4:00 காவ்யா

0: இங்கே நாடகம் எழுதியவர் பி கலைமதி அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். 5 மணிக்கு குட்டீஸ் நேரத்தில் ஆதித்யா வெங்கடேஷுடன் நேர்முகம். நேர்களே, 6 மணிக்கு செய்தி சுருக்கத்திற்கு பின் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ஸ்கைகாஸ்ட் போன்ற வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பனிப்பொழிவு மற்றும் சீரற்ற பருவநிலை காலங்களில் விமானப் போக்குவரத்து சேவையை தடையின்றி மேற்கொள்வதற்கு உதவிடும் என்று மத்திய விமானப் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்தபோதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து விதிகள் குறித்து அம்மாவட்ட போக்குவரத்து காவலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: சென்னை மத்திய எல்லை கும்பகோணம் பண்பலை வேலூர் பண்பலை அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. மாலை 5:30 கிராமிய தென்றலில் வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும் வானொலிக்கு 90 கைச்சிலம்பு பாடல்கள் கேட்கலாம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். மாலை 6:25 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 திரைகானம், இரவு 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 363 பகுதி. இரவு 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ராஜசேகரன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகத்தில் கடல் மீன் வளர்ப்பில் உயிர் உணவுகளின் முக்கியத்துவம். பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ரா தினேஷ் அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள். இரவு 8:35 9:15 ஆகிய நேரங்களில் திரைகானம் ஒலிக்கும். இரவு 10 மணிக்கு ரவிவாசரி அகில் பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் ஏ ஏரையா அவர்களின் சாக்ஸபோன் இசை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம்.

0: skipper Shubman Gill, Sai Sudarshan and Joss Butler. While all-rounder Jason Holder has strengthened their bowling attack with important wickets in the second half of the season. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
3: மனம் என்பது ஒரு கோயில் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஆனால் அந்த கோயிலை எப்படி பராமரிக்க வேண்டும், அதில் குடியிருக்கும் இறைவனை எப்படி உணர வேண்டும்? இதனை பாமன் சுவாமிகள் தனது தகராலிய ரகசியம் என்னும் நூலில் மிக ஆழமாக விளக்குகிறார். தகரம் என்றால் இதயம். நம் இதய கோயிலுக்குள் இருக்கும் ரகசியத்தை அறிவதே இந்த உரையின் நோக்கம். வாழ்க்கையில் ஒரு மனிதன் செய்யக்கூடாத 5 பெரும் தவறுகளை பற்றி இந்த நூல் ஆழமாக எச்சரிக்கிறது. அவை பொய், கொலை, காமம், கல் அருந்துதல் மற்றும் களவு. இதில் மிக வியப்பான செய்தி என்னவென்றால், பாமன் சுவாமிகள் பொய் கூறுதலையே முதல் பெரும் பிழையாக வைக்கிறார். பொய் என்பது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, உண்மையை மறைப்பதே பொய். அது மற்ற எல்லா குற்றங்களுக்கும் தொடக்கம் என்கின்றார். நாம் விளையாட்டாக சொல்லும் ஒரு சிறு பொய் கூட பல காலமாக கஷ்டப்பட்டு சேர்த்த நற்பெயரையும் மன உறுதியையும் அழித்துவிடும். அடுத்து கொலை. கொலை என்பது வெறும் உடலை அழிப்பதல்ல, ஒருவர் மனதையும் உணர்வையும் காயப்படுத்துவதும் கொலையே என்கிறது இந்த நூல். ஏனென்றால் ஒவ்வொரு உயிரிலும் இறைவனே உயிராக உறைந்துள்ளான், ஒவ்வொரு உயிரிலும் இறைவனே இருக்கின்றான் என்ற உண்மையை ஒருவன் உணர்ந்தால் அவனால் எந்த உயிருக்கும் தீங்கு செய்ய முடியாது. 3வது காமம், பிறரை தவறான பார்வையில் காணும் மனப்பான்மை. இது மிகவும் வலிமையான குற்றம் என்று நூல் கூறுகிறது. தவமிருந்த முனிவர்களையும் தடுமாற வைக்கும் சக்தி இதற்கு உண்டு என பாமன் சுவாமிகள் எச்சரிக்கின்றார். 4வது கல் அருந்துதல். இதை வெறும் மதுபானம் அருந்துதல் என்று மட்டும் பார்க்கக்கூடாது. அறிவை மழுங்கடிக்கும் எந்த பழக்கமும் கல் என்றே இந்நூலின் பார்வையில் கொள்ளலாம். இன்று அளவுக்கு மீறி கைபேசி பயன்படுத்துவதும் மற்றும் அது போன்ற பழக்கங்கள் பல உள்ளன. மனிதன் எந்த பழக்கத்தில் அளவுக்கு அதிகமாக ஈடுபடுகின்றானோ அது மெதுவாக அவனுடைய மன அமைதியையும் நேரத்தையும் சிந்தனை திறனையும் கெடுக்க தொடங்குகின்றது. ஆரம்பத்தில் பொழுதுபோக்காக தோன்றுவது பின்னர் அடிமைத்தனமாக மாறிவிடும். அதனால் அறிவை மழுங்கடித்து கடமையை மறக்கச் செய்யும் எந்த செயலாக இருந்தாலும் அதிலிருந்து அளவோடு விலகியிருப்பதே நல்ல வாழ்க்கைக்கான அறநெறி என்பதை இந்த பகுதி உணர்த்துகின்றது. 5வது களவு, பிறருடையதை அபகரிப்பது மட்டுமல்ல, பிறரின் நம்பிக்கையையும் திருடுவதும் கூட களவுதான். பொருள் இழப்பை விட நம்பிக்கை இழப்பே மிகப்பெரிய அழிவை உண்டாக்கும் என்பதை இந்நூல் உணர்த்துகின்றது. நாம் பாகுபாடு பார்க்காமல் சாதி, மதம், பணம், படிப்பு என்று எந்த வேற்றுமையும் இல்லாமல் நம்முடன் பயணிக்கும் அனைவரிடமும் சமமாக அன்போடு பழக வேண்டும். பரபரக்காமல் அமைதியாக இருக்க வேண்டும். பொருட்களை முறையாக கையாள வேண்டும். வீண் செலவும் வீண் ஆசையும் இல்லாமல் வாழ வேண்டும். இவ்வாறு மனதை தூய்மையாகவும் வாழ்க்கையை ஒழுக்கமாகவும் வைத்துக் கொண்டால் மனிதன் அமைதியான மனநிலையுடனும் நல்ல மனிதநேயத்துடனும் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். நம் இதயமே கோயில். அந்த கோயிலை பொய், வன்மம், ஆசை என்னும் அழுக்குகளால் மறைக்காமல் அன்பாலும் உண்மையாலும் ஒழுக்கங்களாலும் தூய்மையாக வைத்திருந்தால் அந்த இதய கோயிலில் இறைவன் தானே காட்சி தருவான். இதுவே தகராலிய ரகசியம் நமக்கு காட்டும் வாழ்வின் வழி. அன்போடு வாழுங்கள், அமைதியோடு இருங்கள், இறைவன் உங்கள் உடனே இருக்கின்றான்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

ஆகாஷ்வாணி நேர்கள் இனி கேட்கலாம் வழிபாடு. நிகழ்ச்சியின் துவக்கமாக டாக்டர் கே ஜே ஏசுதாஸ் பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் காலை 6:15.

0: நிறைவுற்றது வழிபாடு. நேரம் காலை 6:35. ஆகாஷ்வாணி திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 17
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, தென்னை நார் கழிவினை மண்ணில் சேர்ப்பதால் மண்ணின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் மற்றும் உழவு ஆகியவை மேம்படுகின்றன. இது மணற்பாங்கான மண்ணின் கடினத்தன்மையை அதிகப்படுத்துகிறது மற்றும் களிமண்ணை காற்றோட்டம் உள்ளதாக ஆக்குகின்றது. மண் துகள்களை ஒன்று சேர்த்து மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்துகிறது. நீரை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையை அதிகப்படுத்தி மண்ணின் ஈரப்பதத்தை அதிகப்படுத்துகிறது. மக்கிய உரமாதலால் இது நன்மை பயக்கும் மண்வாழ் நுண்ணுயிரிகளை அதிகப்படுத்துகிறது. அமோனியமாக்கல், நைட்ரேட் மற்றும் நைட்ரஜன் நிலைநிறுத்தல் ஆகிய வினைகள் இதிலுள்ள நுண்ணுயிரின் செயல்திறனால் அதிகரிக்கிறது. எல்லா வகை பயிர்களுக்கும் ஹெக்டேருக்கு 5 டன் அளவில் இட வேண்டும். இதனை விதைப்பதற்கு முன் அடி உரமாக இட வேண்டும். நாற்றங்கால்களுக்கு பாலித்தீன் பைகள் மற்றும் மண் தொட்டிகளில் நிரப்ப வேண்டிய மண் கலவைகளுக்கு 20% மக்கிய நாற்கழிவானது மணலுடன் கலக்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. தென்னை, மா, வாழை மற்றும் பல மரங்கள் போன்ற நன்கு வளர்ந்த மரங்களுக்கு வருடத்திற்கு ஒரு மரத்துக்கு 5 கிலோ போதுமானது.
3: மண் வளத்தை காக்கவும் ஊட்டச்சத்து பயன்பாட்டு திறனை அதிகரிக்கவும் சமச்சீர் உர மேலாண்மையை பராமரிக்கவும் யூரியா, டிஏபி உரத்திற்கு மாற்றாக கலப்பு உரங்கள், சூப்பர் பாஸ்பேட் மற்றும் அமோனியம் சல்பேட் போன்றவற்றை பயன்படுத்தலாம். பயிர்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் அதிக மகசூல் பெறுவதற்கும் தேவையான தழை மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை சரியான விகிதத்தில் மண்ணில் இடுவதே சமச்சீர் உர மேலாண்மையாகும். இது மண் வளத்தை காப்பதோடு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது. தற்சமயம் திருவள்ளூர் மாவட்டத்தில் கலப்பு உரம் MOP மற்றும் சூப்பர் பாஸ்பேட் போதிய அளவில் இருப்பு உள்ளது. யூரியா உரம் 46% தழை சத்தையும் DAP உரம் 18% தழை சத்தும் 46% மணி சத்தும் தருகிறது. ஆனால் கலப்பு உரங்கள் தழை மணி சாம்பல் சத்துக்களை ஒரே நேரத்தில் வழங்குகின்றன. யூரியா, DAP உரத்திற்கு மாற்றாக சூப்பர் பாஸ்பேட் மற்றும் அமோனியம் சல்பேட் போன்ற உரங்களை இடுவதால் தழை மணி சத்துடன் கந்தக சத்தையும் வழங்குகிறது. இவை எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பயறு வகை பயிர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகும். விவசாயிகள் அதிகம் சாகுபடி செய்யக்கூடிய நெற்பயிருக்கு அடியுரமாக DAP இடுவதற்கு சூப்பர் பாஸ்பேட் 150 கிராமை 25 கிலோகிராம் யூரியாவுடன் கலந்து இடலாம். இதனால் மணிச்சத்து, கந்தகம், கால்சியம் என 3 சத்துக்களும் கிடைக்க வழிவகை செய்யும். எனவே விவசாயிகள் மண் வளத்தை காக்கும் பொருட்டு யூரியா, DAP உரத்திற்கு மாற்றாக கலப்பு உரங்கள், சூப்பர் பாஸ்பேட், அமோனியம் சல்பேட், நானோ உரங்களையும் மண் வளத்தை எளிய முறையில் நீண்ட காலத்திற்கு பராமரிக்க மக்கிய தொழு உரங்கள், மண்புழு உரங்கள், உயிர் உரங்கள், பஞ்சகாவியா போன்ற வீட்டிலேயே தயாரிக்கும் கரைசல்கள், கரும்பாலை கழிவு உரம் மற்றும் தென்னைநார் கழிவு போன்ற நகர கழிவு உரங்கள் மற்றும் பசுந்தாள் உரங்களை பயன்படுத்துமாறு திருவள்ளூர் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவிக்கிறார்.
2: விவசாயிகளே, கம்பு சாகுபடியில் பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் சிலவற்றை பயன்படுத்தலாம். பறவையை விரட்ட காக்கை போன்ற மாதிரி செய்து அதை நீண்ட கம்பில் கட்டி நடுவயலில் வைக்க வேண்டும். நொச்சி இலையை கம்புடன் கலந்து சேமித்தால் பூச்சி தாக்குதல் கட்டுப்படும். கம்பு விதையை உப்பு கரைசலில் போட்டால் மிதக்கும் நோய் தாக்கப்பட்ட விதையை நீக்கி நல்ல விதையை பெறலாம். இதற்கு 10 லிட்டர் நீரில் 1 கிலோ உப்பை கரைக்க வேண்டும். விதைப்பிற்கு முன்பு நீரில் இரவு முழுவதும் ஊற வைத்த பின் விதைத்தால் விரைவாக முளைக்கும். நடவுக்கு முன்பு நாற்றுகளின் நுனியை கிள்ளி நட்டால்

0: யின் முட்டை வெள்ளை ஈக்களை அப்புறப்படுத்துவதோடு நுனிக்கருகள் நோயையும் கட்டுப்படுத்தலாம். இலைகளின் உட்பக்கத்தில் உட்காரும் பச்சை தத்துப்பூச்சியை கட்டுப்படுத்த செங்கல் சூளை சாம்பலை தூவ வேண்டும். இலைச்சாறு உறிஞ்சும் பூச்சியை கட்டுப்படுத்த தட்டை பயிரை ஊடுபயிராக கம்புடன் பயிரிட வேண்டும்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: கடல் மீன் குஞ்சுகள் வளர்ப்பில் போதுமான மற்றும் பொருத்தமான உயிர் உணவு கிடைப்பது மிக முக்கியமான ஒன்றாகும். இந்த உயிர் உணவுகள் மீன் குஞ்சுகளால் எளிதில் உணரப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். உயிர் உணவுகளின் அளவானது இளம் மீன் குஞ்சுகளின் வாயின் அளவை விட சிறியதாக இருக்க வேண்டும்.
3: கடல் மீன் வளர்ப்பில் உயிர் உணவுகளின் முக்கியத்துவம் குறித்து பொன்னேரி டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ரா தினேஷ் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
1: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அன்பார்ந்த விவசாயிகளே, மண்வள அட்டை திட்டத்தின் முக்கிய நோக்கம் மண்ணின் தன்மைக்கேற்பவும் அதில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் விகிதத்திற்கு ஏற்பவும் சரியான அளவில் ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்துவது குறித்த தகவல்களை விவசாயிகளுக்கு வழங்குவது ஆகும். மண்ணின் வளத்திற்கேற்ப பயிர்களை தேர்வு செய்வதற்கும் அதிக அளவு ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மண்ணுக்கும் பயிருக்கும் ஏற்ற உரங்களை ஏறத்தாழ சரியான அளவில் கொடுத்து அதிக மகசூல் பெற சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்து நல்ல தரமான நிலத்தை உருவாக்க மண்வள அட்டை உதவுகிறது. மண்வள அட்டையில் பேரூட்டச்சத்துக்கள், நுண்ணூட்டச்சத்துக்கள், சுண்ணாம்பின் நிலை, உப்பின் நிலை, கார அமில நிலை மற்றும் நிலச்சீர்திருத்த பரிந்துரைகள் இடம்பெற்றிருக்கும். மேலும் இந்த மண்வள அட்டையை பெற விவசாயிகள் தங்கள் கைபேசியில் உழவன் செயலி அல்லது இணையதளம் வழியாக தமிழ் மண்வளத்தளம் சென்று விவசாயிகள் தங்கள் மாவட்டம், வட்டாரம், கிராமம், நிலத்தின் புல எண், உட்பிரிவு எண்ணை பதிவு செய்ய வேண்டும். இவ்வாறு பதிவு செய்த உடனே மண்வளம் குறித்த விவரங்கள் பதிவிறக்கமாகி மொபைல் போனில் மின்னணு வடிவில் மண்வள அட்டை கிடைக்கும்.
4: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். இந்த நாட்களில் அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 பிரித்து கொடுக்கும் போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனம் அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச்

0: ஹெச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள் கேட்கலாம்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள மாதாந்திர பொருளாதார ஆய்வறிக்கையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு, பெரிய பொருளாதார நாடுகளில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்தநிலை போன்ற சவால்களுக்கு இடையே நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து பராமரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. நாட்டில் உள்ள முக்கிய தொழில்துறைகளின் செயல்பாடுகளில் சிறிய அளவிலான சரிவு ஏற்பட்ட போதிலும் உள்கட்டமைப்பு மற்றும் உற்பத்தி நடவடிக்கைகள் சீராக நடைபெற்று வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில்லறை பணவீக்க விகிதம் 3.4% இருப்பதாகவும் வங்கிக் கடன் வசதிகள் ஆண்டுதோறும் 17% வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 2021 தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் வலுவான ஒத்துழைப்பு காரணமாக இந்த குறிப்பிடத்தக்க சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் மொத்தம் 49.75% கணக்குகள் பெண்கள் பெயரில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் சுகாதார ஆவணங்கள் பராமரிக்கப்பட்டு பாதுகாப்பான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படுவதாக சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு வழங்குவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். பருவமழை காலத்தில் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். அரசு பணிகள் எவ்வித தொய்வும் இன்றி சீராக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் மே 31 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினத்தையொட்டி நாடு முழுவதும் புகையிலை பயன்பாட்டை தவிர்ப்பது குறித்தும் அதன் பாதிப்புகள் குறித்தும்

0: மக்களிடையே விழிப்புணர்வை உருவாக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புகையிலை ஒழிப்பு தினம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சங்கரன் கோவிலில் பிரசித்தி பெற்ற சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் தேரடி திடலில் துவங்கி பயணியர் விடுதி வரை சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும் பதாகைகளை ஏந்தியபடியும் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு பேரணியில் புகையிலை பொருளுக்கு எதிராகவும் போதைப் பொருளுக்கு எதிராகவும் விழிப்புணர்வு கோஷங்கள் எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் அம்மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரன், சேரன்மாதேவி உள்ளிட்ட பல்வேறு கிராமப் பகுதிகளில் உள்ள 10,265 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். கரீப் பருவ சாகுபடிக்கு உதவும் வகையில் June 1 முதல் October 2 வரை 124 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 3 இப்பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். ஆர்மேனிய நாட்டிற்கான ரஷ்ய தூதர் திரு சர்ஜய் கோபிர்கினை அந்நாட்டு அரசு திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளது. ரஷ்யாவில் உள்ள பல்வேறு எண்ணெய் கிடங்குகள் மீது யுக்ரைன் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. காங்கோவில் அரிய வகை எபோலா வைரஸ் பரவி வருவதை அடுத்து மருத்துவ உதவிகள், சுகாதார வசதிகளை ஏற்பாடு செய்வதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் அந்நாட்டிற்கு சென்றுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் தூய்மை பராமரிப்பு அடிப்படை வசதிகளில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய மொபைல் செயலி தொடங்கப்பட்டுள்ளது. ISI அமைப்புடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 8 நபர்களை தில்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு கைது செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம், மின்வாரியம், பஞ்சாயத்து அலுவலகங்களில் மாநில அமைச்சர் திரு மதன்ராஜ் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து விதிகள் குறித்து அம்மாவட்ட போக்குவரத்து காவலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்களுக்கு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவள்ளி பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 20 ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் டெக்கத்லான் பிரிவில் இந்தியாவின் ராகுல் ஜாக்கர் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 3000 ஸ்டிபிள் செஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கல் தங்கப்பதக்கம் வென்றார். உயரம் தாண்டுதலில் பசந்தும் நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கானும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 200 ஓட்டத்தில் இந்தியாவின் ஆர்த்தி வெண்கலப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 7 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு 10 ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கப்பட்டியலில் 2 2 வெள்ளிப்பதக்கங்களுடன் இந்தியா 2 இடத்தை பிடித்தது. 17 ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் 73 இடைப்பிரிவில் கரிமாவும் 43 இடைப்பிரிவில் தீக்ஷாவும் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினர். நிக்கிதா 49 இடைப்பிரிவிலும், ஆந்திரா 65 இடைப்பிரிவிலும், தனியா 53 இடைப்பிரிவிலும் வெள்ளிப்பதக்கத்தை வென்றனர். பாலக், அனாமிகா, அக்ஷரா, சாக்ஷி, மன்யராஜ்புத், அனுஜ் ஆகியோர் தத்தமது பிரிவுகளில் வெண்கலப் பதக்கத்தை வென்றனர். IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 ஒளிபரப்பாகிறது. ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை

0: ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 6:55. ஆகாஷ்வாணி.

சூழல் அறிவோம். திடக்கழிவு மேலாண்மை என்பது திடக்கழிவுகளை சேகரித்து சுத்திகரிக்கும் செயல்முறையை குறிக்க பயன்படுத்தும் சொல். குப்பை பொருட்களை மறுசுழற்சி செய்வது

மதிப்புமிக்க வளமாக பயன்படுத்தலாம் என்பது பற்றியது. திடக்கழிவு மேலாண்மை துறையில் திடக்கழிவுகளை களைதல் முக்கியமான பணிகளில் ஒன்றாகும். இந்த கழிவு வீடுகள், அலுவலகங்கள், தொழில்கள் மற்றும் விவசாய தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகளிலிருந்து வருகின்றது. குடியிருப்புகள் மற்றும் வீடுகளிலிருந்து உணவு கழிவுகள், பிளாஸ்டிக், காகிதம், கண்ணாடி, தோல், அட்டை, உலோகங்கள், எலக்ட்ரானிக்ஸ், டயர்கள், பேட்டரிகள் போன்ற சிறப்பு கழிவுகளும் அடங்கும். திடக்கழிவுகளுக்கு மிகப்பெரிய பங்களிப்புகளில் ஒன்றாக தொழில்கள் அறியப்படுகின்றன. அவற்றில் கனரக உற்பத்தி தொழில்கள், கட்டுமான தளங்கள், புனரமைப்பு ஆலைகள், பதப்படுத்துதல் ஆலைகள், மின் மற்றும் ரசாயன ஆலைகள் ஆகியவை அடங்கும். வணிக வசதிகள் மற்றும் கட்டிடங்கள் இன்று திடக்கழிவுகளின் மற்றொரு மூலமாகும். இந்த இடங்களில் இருந்து உருவாகும் சில திடக்கழிவுகளில் பிளாஸ்டிக் உணவு கழிவுகள், உலோகங்கள், காகிதம், கண்ணாடி, மரம், அட்டை பொருட்கள், சிறப்பு கழிவுகள் மற்றும் பிற அபாயகரமான கழிவுகளும் அடங்கும். நிறுவன மையங்களான பள்ளிகள், கல்லூரிகள், ராணுவ முகாம்கள் மற்றும் பிற அரசு மையங்களும் திடக்கழிவுகளை உற்பத்தி செய்கின்றன. கழிவுப் பொருட்கள் சிதைந்து சில நாட்களுக்கு பிறகு ஒரு துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் இது பல்வேறு வகையான நோய்கள் பரவும் இடமாகவும் மற்றும் பூச்சிகள் தொற்று உயிரினங்களுக்கு இனப்பெருக்கம் செய்யும் இடமாகவும் மாறுகிறது. திடக்கழிவு மேலாண்மை குறித்து நாளையும் அறிவோம்.

0: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்ணுங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
1: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுப்போது?
0: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
2: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
3: இடம்பெற்றது சூழல்.

இனி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடற்கரை மற்றும் மன்னார் வளைகுடா குமரி பகுதிகளில் சுழற்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் மேலும் உயர்ந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதியில் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும். சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைச்சாரல் விழக்கூடும். வானிலை கேட்டீர்கள். நேரம் காலை 7 மணி. ஆகாஷ்வாணி.

0: உரிமை குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் சரத்பாண்டியன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: வணக்கம். எந்தெந்த நுகர்வோர் உரிமையான வழக்கு, நிஜ நிகழ்வுகள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டே டு டே லைஃப்ல நமக்கு வந்து எப்பயுமே ரெகுலரா நடந்துட்டு இருக்கு, நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நாளைக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா கோர்ட் என்ன பண்ணிருக்கு? இந்த நுகர்வோர் சட்டத்து கீழே வந்து கோர்ட் வந்து நமக்கு ஒரு தகுந்த காம்பன்சேஷனோ நிவாரணமோ நமக்கான சொல்யூஷன் கொடுக்குமா அப்படின்றத வந்து நம்ம வந்து நிஜ நிகழ்வுகள்ல நம்ம எடுத்து வச்சு நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட், காலாவதியான பொருட்களை வந்து வித்ததுக்காக இந்த ஒரு கேஸ் சம்பந்தமா என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கடைக்காரர் வந்து காலாவதியான பொருளை வந்து வித்துட்டாரு. அதை வாங்கிய நோயாளி வந்து பக்கவாதம் வந்துருச்சு. டேட்டை வந்து பக்கம் வாங்குறதுனால யூஸ் பண்ணனால இவருக்கு வந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நோயும் வந்துருச்சு. ஸோ அதனால ஒரு நுகர்வோர் வந்து என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வாங்கின அந்த மெடிசின்கான ரெசிப்டு, பே பண்ணதுக்கான சீட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது அப்புறம் அந்த தேதி, காலாவதியான தேதி புகைப்படம், அதுக்கப்புறம் மாவட்ட நுகர்வோர் ஆணையத்தில் வந்து இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வழக்கு தாக்கல் செஞ்சான். இது முடிவு என்னாச்சு, இதோட அவுட்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்றம் வந்து கடைக்காரனுக்கு, அதாவது அந்த மருந்தை வந்து செலுத்தலாம் பாத்தீங்களா, வித்தான் பாத்தீங்களா, அவனுக்கு வந்து 50,000 அபதாரம் போட்டு நோயாளிக்கு இழப்பீடா ஒரு 20,000 வழங்கிச்சு. மேலும் என்ன வேற பண்ணாங்கன்னா, இந்த கடைக்குன்றது வந்து எல்லா ஒரு கடைக்கும் ஒரு லைசன்ஸ்ன்னு கொடுப்பாங்க, அந்த லைசன்ஸையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுல நம்ம கத்துக்கிறது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்போதும் ஒரு மருந்து வாங்குறோம்னா அது காலாவதி தேதியை வந்து சரி பாருங்க, சரி பார்த்து ரசீது வாங்குங்க. அது வந்து நம்ம இந்த விஷயம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டது. ஒரு ஒருத்தரோட உயிரும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் மெடிசின்ஸ்னா டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே பார்த்துவாங்க. இல்லாத பட்சத்துல நம்மள வந்து ஒருத்தங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னா நமக்கு நுகர்வோர் சட்டத்து கீழே வந்து கிடைக்கிற தீர்ப்பும் பாக்குறீங்க நீங்க. ஸோ உங்களுக்கு ஏதோ ஃபேஸ் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி மெடிக்கல் சம்பந்தமான விஷயத்துக்கு நீங்க நாடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்றேன். ஒரு வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம போயிட்டாங்க. அதாவது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி கோடிக்கணக்கான அமௌண்ட் வாங்கி உனக்கு வந்து ஒரு 3 வருஷத்துல வந்து நான் எல்லாம் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த பர்டிகுலர் வருஷத்துக்குள்ளேயும் கொடுக்கல, ஒரு 7 வருஷம் தாண்டிடுச்சு. 7 வருஷம் தாண்டதுக்கு அப்புறமும் அவங்க கையில வந்து அந்த ஃபிளாட்டு கொடுக்கல, அந்த பணம் கொடுத்தோம் பாத்தீங்களா அந்த பணத்தையும் திருப்ப கொடுக்கல, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதம் கொடுத்ததையும் ஃபாலோ பண்ணல, ஒரு தீர்வு எதுவுமே கொடுக்கல. அந்த நுகர்வோர் என்ன பண்ணான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் கன்சியூமர் கமிஷன் அப்படின்ற இடத்துக்கு போனான். இதுல வந்து போய் வழக்கு தொடுத்தான். தொடுத்ததுல வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ், ஒரு விஷயம் நம்ம கோர்ட்ல கேக்குறோம், நீதிமன்றத்துல கேக்குறோம்னா எப்பயுமே வந்து நம்ம வந்து ஓரலி வாய் மூலியமா சொல்றோம்னா அது வந்து என்னைக்குமே நிலவே நடாது. நம்ம வந்து எது கேட்டாலுமே அதுக்கான தக்க ஆவணங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் கொடுத்ததுனால அதோட ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இனிஷியலி அவன் வந்து கொடுத்த மொத்த தொகையுமே அவனுக்கு வந்து திரும்ப கொடுக்க சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு. அது போட்டது மட்டும் இல்லாமல் அதுல வந்து 12% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க அந்த பிரின்சிபல் அமௌண்ட் சொல்லுவாங்க, மொத்தம் தொகை செலுத்தினான் பாத்தீங்களா, அந்த தொகை செலுத்தினதுல நீ வந்து 12% வட்டி கொடுக்கணும், வட்டியோட சேர்த்து இன்னைக்கு நாளைக்கு என்ன வருதோ அதை கொடுக்கணும் அப்படின்றத வந்து ஆர்டர் போட்டுச்சு. அது கூட என்ன போட்டாங்கன்னா, ஒரு 5 lakhs வந்து நீங்க வந்து ஒரு காம்பன்சேஷனா கொடுக்கணும். எதுக்குன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வீடு வாங்குறோன்றது கொடுக்கறது நம்பிக்கை பேசிஸ்ல நம்ம வந்து கொடுக்குறோம் வாங்குறோம், ஆனா அதுக்கு வந்து 7 வருஷம் காலந்தாமதம் ஆகி போனனால அவன் மன உளைச்சலுக்கு ஆளாகிருக்கான், அந்த மென்டல் அகனின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து அவனை வந்து தட்டி கழிக்க போட்டீங்க, அந்த ஹராஸ்மெண்ட்டுக்கு வந்து 5 லட்சம் நீங்க சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம கத்துக்கிற பாடம் என்னன்னா, ஒரு வீடு வாங்குறோம்னா அந்த ஒப்பந்தத்தை வந்து கவனமா நம்ம படிக்க, எல்லா ஆவணங்களையும் வந்து பாத்துருங்க, ரெரா ரெஜிஸ்ட்ரேஷனு, இன்வெஸ்ட்மெண்ட், ஏதாவது செலுத்துறீங்க அமௌண்ட் போறீங்க எல்லாமே பாத்துக்கோ. பட் அது வந்து நம்மளை தாண்டி ஒரு விஷயம் நடக்கும்ன்ற பட்சத்துல நம்ம வந்து நுகர்வோர் சட்டத்துக்கு கீழே வந்து நீதிமன்றத்தை நாடலாம், நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சொல்யூஷன்ன்றது வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஒரு கேஸுக்கு வந்து நம்ம போறோம். என்னாச்சுன்னா, இதுல வந்து வங்கி அட்டை மோசடி, அதாவது அன்ஆத்தரைஸ்ட் ஏடிஎம் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். என்னாச்சு அப்படின்னா, ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்க ஏடிஎம் கார்டு மூலமா 30,000 வந்து திருடப்படுது. யாரு, வங்கி வந்து இவங்க போயிட்டு பேங்க்ல போயிட்டு இந்த மாதிரி தரவு திருடி இருக்காங்க, 30,000 ரூபீஸ், 30,000, இதுக்கான இது என்னவோ எனக்கு வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து நம்ம அந்த பெண்மணி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பட் வங்கி என்ன பண்ணிடுச்சுன்னா, இதுக்கும் எனக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது, நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு எங்ககிட்ட வந்து கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தட்டி கழிச்சிருக்கு. தட்டி கழிச்ச பட்சத்துல

காலை. மூன்று புள்ளிகளை கூட மூன்று முறை வைத்தால் தொடர்ச்சியாகிவிடும். மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும், வெற்றி நிச்சயம். இந்த சிந்தனையோடு இன்றைய புத்தம் புது காலை இனிதே புலர்கின்றது. நிகழ்ச்சியின் துவக்கமாக

0: பேங்க்குக்கும் பேங்கோட கஸ்டமர்ஸ்க்கும் இருக்கிறதுமே ஒரு நுகர்வோர் ரிலேஷன்ஷிப் தான். அல்டிமேட்லி நம்ம கன்சியூமர்ஸ், நம்ம வந்து அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, இந்த பெண்மணினா போயிட்டு கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வங்கி வந்து நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அவங்க வந்து அது என்னன்னு கேட்காம வந்து நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இங்கே கன்சியூமர் ஃபோரமில் வந்து நுகர்வோர் சட்டத்துக்கு கீழே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதோட முடிவு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வங்கி 30,000 கொடுக்க சொல்லி வந்து கோர்ட் ஆர்டர் போட்டு, அதே சமயம் முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி மனசேர்வுக்கான 10,000 இழப்பீடும் நீ கொடுக்கணும், மேல்கொண்டு அவங்க அந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கான செலவுகள் 5,000 ரூபாய், நீ மொத்தமாக 45,000 வந்து இந்த மாதிரி அந்த பெண்மணிக்கு திருப்பி கொடுக்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சியூமர் நுகர்வோர் சட்டத்துக்கு கீழே வந்து நம்ம நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட்டாங்க. இதில் வந்து நம்ம கற்றுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக இந்த மாதிரி ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன், பேங்க் சம்மந்தமாக, வங்கி சம்மந்தமாக நம்ம ஏதாவது விஷயம் வச்சுருக்கோன்னா, இது எல்லா அடிப்படை மக்களுமே பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த வங்கியிலேருந்து நமக்கு ஒரு SMS அலர்ட் வர மாதிரி நம்ம வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து என்றைக்குமே நம்ம வந்து பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அடுத்து இன்னொரு கேஸ் விஷயம், நடந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காப்பீடு நிறுவனத்தின் மறுப்பு, அதாவது இன்சூரன்ஸ்ன்னு சொல்லுவோம், இன்சூரன்ஸ் கிளைம் வந்து நம்ம கேட்டது வந்து தப்பாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி வந்து அவரோட பயிர் காப்பீட்டுக்காக தொடர்ந்து பணம் கட்டினார், ஆனால் பயிர் நாசமாக போயிடுச்சு. காப்பீடு நிறுவனம் வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷன் வந்து மறுத்தப்பட்ட அப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீமியம் ரசீதுகள், அதாவது அவர் அமௌண்ட் செலுத்தினார் பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் காப்பீடு நிறுவனத்துக்கு நம்ம வந்து இந்த மாதிரி வருஷ வருஷம் இல்லை மாதம் மாதம் வந்து அமௌண்ட் பே பண்ணுவோம். பே பண்ணுறதே நம்ம வந்து அமௌண்ட்டு செலுத்துறதே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம பயிர் நாசமாகுதுன்னா ஒரு விவசாயி என்ன பண்ணுவோம், அதனால நம்ம கட்டி நம்ம அது மூலயமா இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு பயன் அடைக்கிறதுக்கு தான் நம்ம கட்டுறோம். இவங்க மறுக்கப்பட்டதுனால அவர் செலுத்தின அமௌண்ட் ரசீது, அப்புறம் அந்த காப்பீடு நிறுவனத்துக்கு அவர் அனுப்பின லெட்டரு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸு எல்லாமே வந்து இவர் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கன்சியூமர் நுகர்வோர் சட்டத்துக்கு கீழே வந்து நீதிமன்றத்தை நாடி கேஸு முறையிட்டார். அதுக்கான முடிவு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பீடு தொகையை வந்து முழுதுமே நீ வந்து வட்டியோடு திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நுகர்வோர் சட்டத்துக்கு கீழே நம்ம நீதிமன்றம் வந்து ஜட்ஜ்மெண்ட் போட்டாங்க. இதில் வந்து நம்ம கற்றுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா காப்பீடு எடுக்கும்போது எதுவுமே நம்ம பார்க்கறது இல்லை, இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம பார்த்து எடுத்துடுறோம். ஆனால் இது எல்லாமே கவர் ஆகுதா, நாளைக்கு வந்து நமக்கு ஒரு விஷயம் அந்த மாதிரி நடக்குன்ற போது இதெல்லாம் கவர் ஆகுமா, இதுக்குள்ளே அடங்குதா அப்படின்றத வந்து ஒரு கரெக்டான நபரை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை ஒரு இன்சூரன்ஸு ஒரு காப்பீடு கொடுக்குறாருன்னா அவரை உட்கார வச்சு என்ன மாதிரி விஷயம்லாம் நமக்கு வேணும் அதெல்லாம் கிடைக்குமா அப்படின்றத வந்து கேட்டுக்கோங்க. இது பண்ணாத பட்சத்தில் நமக்கு ரெமெடி இருக்கு, பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு நடந்துக்கிறது நம்ம அன்றாட வாழ்வுக்கு ரொம்ப நல்லது.
1: இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் சரத்பாண்டியன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும், தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை, மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
3: நேரம் 7:10.
4: அமுதம் வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
5: கல்வியிற் பெரியவன் கம்பன், அவனுடைய கவிநயமும் பொருள் நயமும் பா நயமும் ஓசை நயமும் கருத்தின் கவினும் அணியும் அழகும் நடைநலமும் ஈடில்லாதன, அதனால்தான் அவன் கவி சக்கரவர்த்தி. சொல்லில் உயர்வு தமிழ்ச்சொல்லே என்று உலகம் தமிழை பாராட்டும்படி செவ்விய தீந்தமிழ் பாடல்களை இழுமன் சொற்களால் விழுமிய பொருள் மேல் பல்லிசை வண்ணங்கள்

0: வடித்துக் கொடுத்து வான்புகள் கொண்டான் கம்பன். அவன் செஞ்சொல் கவி இன்பத்திற்கு இணையாக வேறொன்றை கூறவும் முடியாது. அவனே இன்சொல் படைக்கும் இனிய கவிஞன். இத்தகைய பெருமை பெற்றிருந்தும் பெருக்கத்து வேண்டும் பணிவு என்பதற்கேற்ப வால்மீகி முனிவன் சொல் நின்ற தேயத்தே நொய்தின் நொய்ய சொல் நூற்களுற்றேன் என்றும், ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குபு புக்கனே ஆசை பற்றி அறையலுற்றேன் என்றும் தன்னை அவையடக்கமாக தாழ்த்தி கூறிக்கொள்கின்றான். கம்பனது பொய்யல் கேள்வி புலமையில் விளைந்த ஒரு பாடலை காண்கின்றோம். கோசல நாட்டின் செழுமையை கூறுகின்ற பாடல் அது. கோதைகள் சொறிவன குளிர் இள நரவம், பாதைகள் சொறிவன பருமணி கனகம், ஊதைகள் சொறிவன உயிர் உறும் அமுதம், காதைகள் சொறிவன செவினுகர் கனிகள். இப்பாடலில் நான்கு வரிகளிலும் வருகின்ற சொறிவன என்ற சொல் மிகுதியாக அளிக்கின்றன என்ற பொருளை தருகின்றது. பூமாலைகள் குளிர்ந்த இளந்தேனைச் சொறிகின்றன, செல்லும் வழிகள் யாவும் பெரிய பெரிய நவமணிகளையும் பொன்னையும் சொறிகின்றன, காற்றெல்லாம் உயிரை தளிர்க்கச் செய்யும் அமுதத்தைச் சொறிகின்றன என்று கதை கூறும் பான்மைகளெல்லாம் காதுகளால் செவிகளால் இனிதே சுவைக்கத்தக்க கனிகளைச் சொறிகின்றன என்றும் கம்பன் பாடுகின்றான். செவி கனியை உண்ணாது, ஆனால் செவிநுகர் கனிகள் என்ற சொல் நேர்த்தி ஓர் அருமையான சொல்லோவியம். செவிநுகர் கனிகள் என்றதால் இன்சுவை தரும் நற்பொருள் வாய்ந்த சொற்களும் பாடல்களும் காதில் கேட்கப்பட வேண்டும் என்பதை குறித்தான். குளிர்ந்த வாடைக்காற்று கூட உயிருக்கு நன்மை தரக்கூடிய அமுதத்தை கொடுத்து ஊற்றின்பத்தை விளைக்க வேண்டும் என்று குறித்தான். பொன்னும் மணியும் கண்ணுக்கு இன்பம் தரக்கூடியன. அதனால் பாதைகளில் எப்பொழுதும் கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய இனிய காட்சிகள் இருக்க வேண்டும் என்று குறித்தார். கோதைகள் நறுமணம் கொண்டவை, அதனால் ஊரெல்லாம் நல்ல மனம் வீசக்கூடியதாய் அமைய வேண்டும் என்பது பெறப்படும். கோதைகள் தேனைச் சொறிவன என்றதால் தேனை போன்று இனிதே சுவைக்கக்கூடிய ஊர்கள் அமைய வேண்டும் என்று குறித்தார். இதனால் வாயினால் நுகரப்படும் இன்பமும் கூறினான். ஆனால் அது செவிக்கு உணவில்லாத போது வேண்டுவதாலும் சிறிதே வயிற்றிற்கு ஈயப்பட வேண்டுமாதலாலும் அத்துணை சிறப்பின்மையால் மறைமுகமாக கூறினான் என்பதும் நினையத்தகும். இவ்வாறு ஐம்பொறிகளாலும் இன்பம் நுகரக்கூடியதாக நாடும் ஊரும் நலம் பெற வேண்டும் என்பதை கம்பன் இங்கு கூறியிருக்கும் முறை சிறந்ததாகும். கோதைகள் என்றதால் மூக்கும், நரவம் தேன் என்றதால் நாக்கும், கனகம் பொன் என்றதால் கண்ணும், ஊதைகள் என்றதால் மெய்யும், செவி என்றதால் காதும் ஆக ஐந்து பொறிகளும் இங்கே குறிக்கப்பெற்றமை புலனாகும். ஐம்பொறிகளுக்குள்ளும் செவியால் நுகரப்படும் இன்பமே தலையாய சிறப்புடையது. ஆதலால் செவி என வெளிப்படக் கூறி ஏனையவற்றை உய்த்துணர வைத்தான் கம்பன். உயிர்வழி ஆக்சிஜன் நிறைந்திருப்பதை நல்ல காற்று என்கிறோம். அதைத்தான் கம்பன் தூய தமிழில் உயிர் உறும் அமுதம் என்று பாடியிருப்பதும் கண்டு இன்புறத்தக்கதாகும். எப்போதும் நல்ல சொற்களும் மங்கள இசைகளும் மனத்திற்கு நேரமாக அமைந்து செழிப்பூட்ட வேண்டுமே தவிர அவலச் சொற்களும் அழுகை ஒளியும் கேட்கவே கூடாதல்லவா? அதை குறிக்கத்தான் கம்பன் காதைகள் சொறிவன செவிநுகர் கனிகள் என்றான். ஆம், அவன் கவிதைகள் எல்லாமே செவிநுகர் கனிகள் அல்லவா? சுவைத்து இன்புறுவோம்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
2: தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையே நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் நேரிட்ட வெவ்வேறு விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3

0: டெல்லி 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். லக்னோவில் விமானம் மற்றும் கடற்படையின் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்து அவர் உரையாற்றினார். இந்த நடவடிக்கையின் போது அரபிக்கடல் பகுதியில் இந்திய கடற்படை தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் இதன் மூலம் பாகிஸ்தான் கடற்படையின் செயல்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை முப்படைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளுக்கு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவித்துள்ள அவர், மியான்மர் அதிபரின் இந்திய பயணம் இதற்கு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 5 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹ்லாயிங் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சு நடத்துகிறார். நாளை மறுநாள் மும்பை செல்லும் அவர் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடுகிறார். மியான்மர் அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின் திரு யூ மின் ஆங் ஹ்லாயிங் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். உற்பத்தி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஜவுளித்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். சுயசார்பு இந்தியா மற்றும் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் போன்ற திட்டங்களின் கீழ் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்தி துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் உத்வேகம் பெற்றுள்ளதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். நவீன வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பருவநிலை காலங்களில் விமான சேவையை தடையின்றி மேற்கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இந்த அமைப்பு நிறுவப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நவீன தொழில்நுட்பம் நாடு முழுவதிலும் உள்ள விமான நிலையங்களுக்கு விரிவுபடுத்துவதன் மூலம் பாதுகாப்பை வலுப்படுத்தி பயணியர் போக்குவரத்து அனுபவத்தை மேம்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விமான போக்குவரத்து என பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் மூலம் மக்களுக்கு சிறப்பான சேவையை வழங்க முடியும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக உள்ளது என்று திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் இன்று திரிபுரா மாநிலத்திற்கு செல்கிறார். அகர்தலாவில் பிரதமரின் மன் கி பாத் உரையை ஒலிபரப்புவதற்கான நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். பின்னர் பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். இதையடுத்து அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு துறை சார்ந்த வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தராகண்ட் மாநிலத்தில் நேரிட்ட வெவ்வேறு விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்தனர். ருத்ரபிரயாக் மலைப்பகுதியில் கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்து விழுந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். சமோலி மாவட்டம் லவானி அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த 3 பேர் ரிஷிகேஷில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அல்மோரா மாவட்டத்தின் மலைப்பகுதியில் சென்று கொண்டிருந்த வேன் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள பள்ளத்தில் விழுந்து ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். இழந்ததாக எமது செய்தியாளர்

தெரிவிக்கிறார். மேலும் உத்தர்காசி மாவட்டத்தில் கங்கோத்ரி தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்ததாகவும் 3 பேர் காயமடைந்ததாகவும் அம்மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே கங்கோத்ரி மலைப்பகுதியில் உள்ள ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது ஆற்று நீரில் மூழ்கி 1 பெண் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முகசுந்தரமுடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா சிங்கப்பூர் இடையே பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் ஷாங்காய் லா கூட்டத்தினிடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் கேரளத்தின் பெரும்பாலான இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவனந்தபுரத்தில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதாகவும் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே கேரளத்தின் 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதிகளில் ஜூன் 3 வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் லோக்மான் மாகாணம் அருகே உள்ள நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் 10 குழந்தைகள் மற்றும் 5 பெண்கள் உட்பட 22 பேர் உயிரிழந்தனர், 35 பேர் காயமடைந்தனர். பாகிஸ்தானில் இருந்து ஆப்கான் அகதிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை இயக்குநர் திரு அமீனுல்லா ஷெரீப் தெரிவித்துள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் 73 கிலோ இடைப்பிரிவில் கரிமாவும் 43 கிலோ இடைப்பிரிவில் தீக்ஷாவும் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினர். நிகிதா 49 கிலோ இடைப்பிரிவிலும், ஆந்திரா 65 கிலோ இடைப்பிரிவிலும், தானியா 53 கிலோ இடைப்பிரிவிலும் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினர். பாலக், அனாமிகா, அக்ஷரா, சாக்ஷி, மன்யா ராஜ்புத், அனுஜ் ஆகியோர் தத்தமது பிரிவுகளில் வெண்கலப் பதக்கத்தை வென்றனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் போட்டியில் இந்தியாவின் நிகில் சந்திரசேகர் தங்கப்பதக்கம் வென்றார். உயரம் தாண்டுதலில் பசந்தும் நீளம் தாண்டுதலில் சானவாஸ் கானும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் ஆர்த்தி வெண்கலப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 8 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கப்பட்டியலில் 2 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கங்களுடன் இந்தியா 2வது இடத்தை பிடித்தது. IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் நேரிட்ட வெவ்வேறு விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்திய எல்லை 780 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம் புதுகாலை. நேரம் 7:25.
1: ஆரோக்கிய வாழ்விற்கு இன்றைய ஆரோக்கிய வாழ்விற்கு நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான பால் பருக்கள் பராமரிப்பு மற்றும் செயற்கை பல் பொருத்துதல் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
2: குழந்தைங்களுக்கு

0: பண்ணனா மோஸ்ட்லி இட் வில் பி கன்சர்வேட்டிவ். மினிமலா என்ன பண்ண முடியும், ஏன்னா க்ரோத் எல்லாம் இருக்கு, நம்ம எதுவுமே ஃபாரின் பாடி எல்லாம் உள்ள வைக்கிறதுலாம் வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ இட் வில் பி வெரி மினிமலிஸ்டிக் அண்ட் லைக் கன்சர்வேட்டிவ் தான். கொஞ்சம் க்ரோத் எல்லாம் இதாகி ஒரு 20-25 அந்த இதுல இருக்கும்போது வி வில் கோ ஃபார் அக்ரஸிவ் ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி கொஞ்சம் 70க்கு மேல, 60-70க்கு மேல இருந்தாலும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவா தான் இருக்கும் அவங்க, ஏன்னா பிகாஸ் ஒன்னு அவங்களோட லைஃப் டைம் எக்ஸ்பெக்டன்சி இதெல்லாம் இருக்கு. ஸோ அதை வந்து அவங்க எப்படி கம்ஃபர்டபுளா, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்துறதோட அவங்களுக்கு இருக்கிறத வந்து அவங்களுக்கு நார்மலா இருக்கிற மாதிரி இருந்தா அதுல கண்டினியூ பண்ணுவோம். ஸோ மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களை மட்டும் வி வில் டூ தி ட்ரீட்மெண்ட் ஃபார் தம், அந்த ஃபுல் கொஞ்சம் அக்ரஸிவ் ட்ரீட்மெண்ட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு நிறைய நாள் இருக்கணும், அதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே பண்ணுவோம். அண்ட் பேஷன்ஸ் ஆல்சோ தே கோஆபரேட் அலாட் பிகாஸ் வி நீட் தட். அவங்க கோஆபரேட் பண்ணலன்னா நம்மளுக்கு வந்து, ஸோ வி டூ தி கவுன்சிலிங், இதெல்லாம் தான் இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்காது. சில பேர் என்ன நினைச்சிருவானா, திருப்பியும் பண்ணி முடிச்சவனா எல்லாமே பழைய மாதிரி ஆயிடும், அப்படிலாம் கிடையாது. டெஃபினட்டா தேர் வில் பி, கடவுள் கொடுத்ததே வி ஹவ் லாஸ்ட் இட், இப்ப நம்ம வந்து ஒன்னு வைக்கிறோம் அவ்வளவுதான். சோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து எல்லாமே நீங்க திருப்பி பண்ணிட முடியும்ன்ற ப்ராமிஸ் எல்லாம் பண்ணாம ஒரு அளவுக்கு பெட்டர் ஆகும்ன்றத மட்டும் சொல்லி அதை வந்து வி ஹாவ் டு கவுன்சில் இட். அந்த பேஷண்டோட மென்டாலிட்டியை பார்த்து கவுன்சில் பண்ணி அதுக்கப்புறம் தான். நிறைய பேருக்கு பால் பல்லு உழாது, பால் பல்லு உழாம புது பல்லு எல்லாம் உள்ளே இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து சில பேர் வந்து அதுல கம்ஃபர்டபுளா இருப்பாங்க, எந்த வழியும் இருக்காது, அவங்களெல்லாம் ஃப்ரீயா விட்டுருவோம். இப்போ சில பேர் வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு சாப்பிடறதுக்கு, ஏன்னா அந்த பல்லாம் தேஞ்சி போயிடும், சாப்பிடவே முடியல, அப்ப எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா உள்ள ஃபுல்லா எல்லா பல்லும் இருக்கும். ஸோ அப்ப இந்த பல்லெல்லாம் எடுத்துட்டு அந்த பல்லெல்லாம் வெளில வர இன்ட்ரூஸ் பண்ணுவோம் ஆர்த்தோடான்டிக்ஸ் மூலியமா, ஒயர் கட்டி அந்த கிளிப்பு போடுவாங்க தெரியுமா, கிளிப்பு போட்டு அது எல்லாத்தையும் வெளில எடுத்துட்டு வர ட்ரை பண்ணுவோம். சில பேருக்கு அந்த மாதிரி பல்லு உள்ள இருக்கிறதுனால சிஸ்ட் ஃபார்ம் ஆகும், அந்த எலும்பு அரிக்கும், அந்த நேரத்தில் இம்மிடியட்டா அந்த வந்து பல்ல எடுப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேஷன்ஸ் இருக்காங்க, ரீடைன்டு டெசிடியோஸ் சொல்லுவோம், நிறைய பல்லு அந்த மாதிரி இருக்கு. அண்ட் இப்போ வந்து என்னன்னா, நம்மளோட சாப்பிட்ற தன்மை ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு, ஒண்ணுக்கு அடிச்சு சாப்பிட மாட்டேங்கிறோம். ஒண்ணு இல்ல, கரும்பு எவ்வளவு நாள் ஆச்சு, நீங்க அந்த பல்லால நம்ம எடுத்து சாப்பிடுவோம், அதெல்லாம் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது, 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நான் எல்லாம் பண்ணது, இப்பெல்லாம் பண்றதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அந்த ஒரு ஒரு பல்லுக்கு வேலையே கொடுக்க மாட்டேங்கிறோம், ரொம்ப சாஃப்ட் வெள்ளி பிசா பன் பர்கர் தான் இப்போ. ஓகே, இப்ப நம்ம முன்னாடி ஜங்க்னா நம்ம என்ன சாப்பிடுவோம், இப்ப ஜங்க்னா என்ன சாப்பிடும், இதெல்லாம் முன்னாடி நம்ம ஜங்க் எல்லாம் பாருங்க எப்படி முறுக்கு சீடை தட்டன்னு இருந்து, அதெல்லாம் இல்ல இப்போ. இப்ப யாரு என்ன குழந்தை முறுக்கு சீடை தான் சாப்பிடுது, அது என்னமோ தொடவே கூடாதுன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு இப்போ. அதெல்லாம் யாரும் வீட்டுல வச்சா கூட சாப்பிடுறது கிடையாது. நம்மளோட நார்மல் ஃபுட் நம்ம சாப்பிடுறது, நம்மளோட காய்கறிகள் அப்பளம் அதெல்லாம், அதெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு பல்லுக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தாலே அது தானா ஷெட் ஆகும் நிறைய இடத்துல. அண்ட் ஒன்னும் இருக்காலும் சிண்ட்ரோம்ஸ் இருக்கு, அது எல்லாம் ரீடைன் ஆகிற சிண்ட்ரோம்ஸ், இதெல்லாம் தான் ரீசன்ஸ். பட் எவ்ரி திங் கேன் பி கரெக்டட். சரி, ரெண்டு விதம் இருக்கு ஓகேவா. என்னன்னா, இப்போ ஒரு பல்லு இல்லைன்னா அதை கட்டுறதுக்கு பக்கத்து ரெண்டு பல்லுலேருந்து சப்போர்ட் எடுத்து கட்டுறது ஒரு விதம். இதுக்கு ஒரு கேப், இதுக்கு ஒரு கேப், இதுக்கு நல்லா வந்து பிரிட்ஜ் கட்டும், அது பேர் பிரிட்ஜ் சொல்லுவோம். ஸோ ஒரு பல்லு இருக்க வேண்டிய இடத்துல மூணு பல்லு கட்டும். ஓகே, இதையும் சின்னது பண்ணிட்டு, இதையும் சின்னது பண்ணிட்டு அப்படியே அது மேல உட்காடுற மாதிரி. சோ அந்த இடத்துல ஒரு பல்லு வந்துடும். ஒன்னு ஒன்னு பக்கத்து பல்ல எல்லாம் தொடக்கூடாதுன்னா இம்ப்ளான்ட்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து ஸ்க்ரூ, நேரா எலும்புக்குள்ள அந்த பல்லோட வேர் இருந்ததுல அந்த இடத்துல இந்த இம்ப்ளான்ட வச்சிடும், வச்சு அதுக்கு மேல கிரவுன் பிக்ஸ் பண்ணிட்டோம். சோ இது ரெண்டு தான். இப்ப சுத்தமா பல்லே இல்லாம இருக்காங்க பாருங்க, வாயில பல்லே இல்லாம, அவங்களுக்கு எல்லாம் வந்து இம்ப்ளான்ட் இஸ் அ சாய்ஸ், எடுத்து மாட்டுற மாதிரி பல் செட் பண்ணுவோம். அது இல்லனா ஒன்னு ஒன்னு பிக்ஸ்டா பண்றதுக்கு இம்ப்ளான்ட் ஒரு சாய்ஸ் இருக்கு. இப்ப அந்த இம்ப்ளான்ட் சாய்ஸ்லயே வி ஹவ் ஆல்சோ ப்ராட் இன் பேஷண்ட் ஸ்பெசிபிக் இம்ப்ளான்ஸ். சில பேருக்கு வந்து இம்ப்ளான்ட்டும் போட முடியாது, எலும்பு அடிச்சு போயிருக்கும், சின்னதா இருக்கும், அந்த இம்ப்ளான்ட் போடுறதுக்கு 10 mm தேவை, அந்த இதுவும் இருக்காது, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 ஆகுது தேவை, அந்த போனே இருக்காது, ஒரு 1 mm போன் இருக்கும். சோ அவங்களுக்கு வந்து பேஷண்ட் ஸ்பெசிபிக் இம்ப்ளான்ட் ஒன்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு, அதை யூஸ் பண்ணும். சோ எதுவா இருந்தாலும் இப்ப வந்து பிக்ஸ்டா வந்து பண்ண முடியும், அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் இப்போ நிறைய பேஷன்ஸ் வந்து தே கோ ஃபார் திஸ் இம்ப்ளான்ஸ் அண்ட் அதுதான் அந்த எடுத்து மாட்டுற மாதிரி பல் செட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்போ.
1: இதுவரை குழந்தைகளுக்கான பால் பற்கள் பராமரிப்பு மற்றும் செயற்கை பல் பொருத்துதல் குறித்து விளக்கம் அளித்தவர் வாய் தாடை மற்றும் முக மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
2: நேரம் 7:30 ஆகாஷ்வாணி இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளார் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர். ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டோம். வியாபாரம் பண்ணலாம்னு ஒரு கடை வச்சேன், வேண்டிய போட்டவங்க கூட என் கடையில் வந்து எதுவும் வாங்க மாட்டேங்கிறான், எல்லாரும் அடுத்த கடைக்கு தான் போறான் அப்படின்னு சொல்லி

0: ரொம்ப அழுத்துக்கிட்டார். இதுக்கு போய் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லாதீங்க. வாடிக்கையாளர்களை வந்து கவர்றது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, அதுதான் குறை அப்படின்னும். சார், உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த ரகசியத்தை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னார். சரி, உங்கள் காதை இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமாக பெரிய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தோம். அதாவது இந்த வாடிக்கையாளர்களை கவர்றதுக்கு வல்லுநர்கள் பல ஆலோசனைகளை ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது சம்மந்தமாக அனுபவப்பட்டவங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது கடை வச்சுருக்கிறவங்க எல்லாரும் இதை கொஞ்சம் காதில் வாங்கி வச்சுக்கணும். எதை இப்போ சொல்ல போகிறத, எப்பவும் பணத்தை சம்பாதிக்கிறதுலேயே குறியாக இருக்கக்கூடாதான். அதை விட முக்கியமாக நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது வாடிக்கையாளர்களுடைய மன நிறைவு. வர்றவங்க திருப்தியோடு போகணும், அது முக்கியம். அதில் கவனமாக இருக்கணும். கடைக்கு வர்ற ஒருத்தர் ஏதாவது ஒரு குறை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. ரொம்ப அக்கறையோடு அதை காது கொடுத்து கேட்கணும். அப்படியா சார், அதை நான் அவசியம் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் வரார், சார் நேற்றுக்கு உங்கள் கடையில் இதை நான் வாங்கிட்டு போனேன், வீட்டில் இது வேணான்னு சொல்லிவிட்டாங்க, அது திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறார். உடனே நீங்கள் வந்து முகம் சுழிக்கக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. வழக்கம் போல் நிதானமாக முகம் அலர்ச்சியோடு அதை திருப்பி வாங்கிக்கணும். இவ்வளவு ரூபாய்க்கு சாமான் வாங்கினா இந்த ஸ்பூன் அன்பளிப்பு, இப்படி ஏதாவது கொடுக்கலாம். பண்டிகை காலங்கள்லேயும் பொருள்கள் வாங்குறவங்களுக்கு இப்படி ஏதாவது பொருத்தமாக ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கறது ஒரு சர்வசாதாரணமான பொருளாக இருந்தால் கூட அது வாங்குற ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எதுவும் உங்களால் கொடுக்க முடியலன்னா உங்கள் முகம் நிறைஞ்ச சிரிப்பியாவது கொடுங்க, அது போதும். உங்கள் கடையில் இல்லாத ஒரு பொருளை வாடிக்கையாளர் வந்து கேட்குறார், உடனே இல்லைன்னு முகத்தில் அடித்தது மாதிரி சொல்லிடக்கூடாது. கொஞ்சம் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி உங்கள் பணியாளர் யாரையாவது அனுப்பி வெளியிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லி அவர்கிட்ட கொடுக்கலாம். சில பேர் உங்கள் கடைக்கு வரும்பொழுது அவங்க வீட்டு குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்கன்னு வைங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த குழந்தைகளை முதல்ல கவனிக்கணும். அது கண்ணத்தை கிள்ளணும், அதுக்கிட்ட விளையாடணும், அதுக்கு ஏதாவது மிட்டாய் பிஸ்கட் எதையாவது கொடுத்து அது கவனத்தை கவரணும். அதுக்கப்புறம் பெரியவங்களை கவனிக்கலாம். உங்கள் கடையில் வேலை செய்கிற பணியாளர்கள் சுத்தமாக இருக்கணும். சிரித்த முகம், சுறுசுறுப்பு, இது ரெண்டும் அவங்களுக்கு தேவை. அழுது அடிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், அதிகமாக பொருள் வாங்குற ஒருத்தர்கிட்ட அதிக மரியாதையாகவும் குறைச்சலாக பொருள் வாங்குறவர்கிட்ட வேறு விதமாகவும் நடந்துக்கக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் சமமாக நடந்துக்கணும். 5 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, அவங்கக்கிட்ட நீங்கள் காட்டுற மரியாதையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கடையில் ஒரு பொருள் வாங்கினா அது உண்மையானதாக இருக்கும், தரமுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு ஜனங்களுக்கு வரணும். அதனால் தரமான பொருளையே நீங்கள் வந்து உங்கள் கடையில் வச்சுருக்கணும். இது வரைக்கும் நான் சொன்னதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடையை ஆரம்பிச்சிங்கன்னா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும். அப்படி போகலன்னா அதுக்கப்புறம் கேளுங்க. ஏன்னா இந்த யோசனைகள்லாம் அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்கிற யோசனைகள். இந்த யோசனைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு, அது என்னங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார், சார் உங்கள் யோசனையை கேட்டதுனால நான் ஒரு அறை வாங்கினது தான் மிச்சோன்னார். என்ன ஆச்சுன்னு கேட்டேன். எங்கள் கடைக்கு ஒரு பெரியம்மா குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க சார், உங்கள் யோசனைப்படி அந்த குழந்தையோட கண்ணத்தை கிள்ளணும்னு முயற்சி பண்ணினேன், திடீர்னு அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தை தலையை குனிஞ்சிக்கிட்டுது, என் கையை வந்து குழந்தையோட கண்ணத்துக்கு பதிலாக அதை தூக்கிட்டு வந்தவங்க கண்ணத்தை கிள்ளிவிட்டுது, அதுதான் அப்படி ஆயிட்டுது அப்படின்னார். கண்ணத்தை தடவிக்கிட்டே
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். கனவுகளை சுமந்து செல்லும் சுமை தாங்கி நாணயம் வாழ்விலும் வியாபாரத்திலும்.
2: நாணயம் மனுஷனுக்கு அவசியம் தம்பி, நாணயம் மனுஷனுக்கு அவசியம், மிகவும் அவசியம். அதுவே நல்லோர்கள் சொல்லி வைத்த நன்மையான ரகசியம். நாணயம் மனுஷனுக்கு அவசியம்.

கொடுக்க சொல்லும் சொந்த நாணயம் தம்பி நாணயம்.

0: சென்னை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிடமிருந்து வந்துள்ள சட்டப்பணி தன்னாளவர்கள் தேர்வு பற்றிய அறிவிப்பு. மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் காணாமல் போன குழந்தைகள் தொடர்பான வழக்குகளில் உதவி புரிய சட்டப்பணி தன்னாள்வர்கள் பாரா லீகல் வாலண்டியர்ஸ் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட உள்ளனர். கல்வி தகுதி: குறைந்தபட்சம் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சமூக பணி அல்லது உளவியல் தொடர்புடைய பிரிவுகளில் பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வயது வரம்பு 25 முதல் 65 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் சேவை மனப்பான்மை கொண்ட நபர்கள் விண்ணப்பிக்கலாம். பணித்தன்மை: தேர்வு செய்யப்படும் தன்னாள்வர்கள் சென்னைக்கு உட்பட்ட அந்தந்த பகுதி காவல் நிலையங்களில் காணாமல் போகும் குழந்தைகள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தொடர்பான தகவல்கள், புகார்கள் வரும்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் வழங்க வேண்டும். அரசு விதிகளின்படி ஒரு வருகைக்கு ரூபாய் 1000 மதிப்பூதியமாகவும் ஒரு வழக்கிற்கு அதிகபட்சமாக 5000 ரூபாய் மட்டும் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுடைய நபர்கள் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யவும் மேலும் விரிவான விவரங்களுக்கும் சென்னை மாவட்டத்தின் நீதிமன்றத்தின் https://chennai.dcourts.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: தலைவர், முதன்மை நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, ADR கட்டிடம், சென்னை 604. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ சென்று சேர வேண்டிய கடைசி நாள் வரும் ஜூன் 1 5:30
1: புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
2: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
3: கூலாக இருங்கள்.
0: நேரம் காலை 7:40. உங்கள் கவனத்திற்கு.
4: உலக புகையிலை ஒழிப்பு நாள் சிற்றுரை கேட்கலாம்.
5: ஒவ்வொரு வருடமும் மே 31 உலக புகையிலை ஒழிப்பு தினமாக நாம் கடைபிடித்து வருகிறோம். புகையிலையினால் ஏற்படும் பாதிப்புகள் மீது உலகளாவிய கவனத்தை ஈர்ப்பதற்காக உலக சுகாதார நிறுவனம் 1988 முதல் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை கடைபிடித்து

0: வருகிறது. புகையிலை பழக்கத்தால் நம் உடலுக்கும் உயிருக்கும் ஏற்படும் ஆபத்துகளை பற்றி மக்கள் அனைவருக்கும் புரிய வைப்பதே இந்நாளின் முக்கிய நோக்கமாகும். 2026 உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தின் கருப்பொருள் அன்மாஸ்கிங் த அப்பீல் கவுண்டரிங் நிக்கோட்டின் அண்ட் டொபேக்கோ. அதாவது, முறையீட்டை அவிழ்த்து நிக்கோட்டின் மற்றும் புகையிலை அடிமைத்தனத்தை எதிர்த்தல். உலகில் மனித உயிரிழப்புகளுக்கான முக்கியமான காரணங்களில் புகையிலை பயன்பாடு முக்கிய பங்கு வகிக்கிறது. உலக சுகாதார நிறுவனத்தின் தரவுகளின்படி உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 8 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் புகையிலை தொடர்பான நோய்களால் உயிரிழக்கின்றனர். தனி மனித ஆரோக்கியத்தை மட்டுமன்றி ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் சுற்றுச்சூழலையும் சீரழிக்கிறது. நுரையீரல் புற்றுநோய்களில் 90% புகைப்பழக்கத்தினாலேயே ஏற்படுகிறது. புகையிலையில் உள்ள நிக்கோட்டின் என்ற வேதிப்பொருள் மூளையை மிக எளிதாக அடிமையாக்கும் தன்மை கொண்டது. மன அழுத்தத்தை குறைக்க புகைப்பிடிப்பதாக பலர் தவறாக நம்புகின்றனர். ஆனால் உண்மை என்னவென்றால், புகையிலை தற்காலிகமான மயக்கத்தை தந்து நிரந்தரமான மனச்சோர்வையும் பதற்றத்தையும் உருவாக்குகிறது. ஒரு மனிதன் புகையிலை பொருளுக்காக தினசரி செலவிடும் சிறு தொகையானது காலப்போக்கில் மிக பெரிய நிதிச்சுமையாக மாறுகிறது. ஒருவர் புகைப்பிடிக்கும் போது அதிலிருந்து வெளிவரும் நச்சு காற்றை சுவாசிப்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் பாதிப்புக்குள்ளாக்குகிறது. புகையிலை மனிதர்களுக்கு மட்டுமன்றி நாம் வாழும் பூமிக்கும் பெரும் அச்சுறுத்தலாக விளங்குகிறது. புகையிலை சாகுபடியின் போது பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் மற்றும் நச்சு கழிவுகள் மூலம் மண் மற்றும் நிலத்தடி நீர் பெருமளவில் மாசடைகிறது. புகையிலை பழக்கத்திலிருந்து விடுபடுவது சாத்தியமற்ற ஒன்றல்ல. அதற்கு தேவை உறுதியான மனநிலையே. புகைப்பிடிக்க தோன்றும் நேரங்களில் கவனத்தை ஈர்க்கும் வேறு வேலைகளில் ஈடுபடுவது நல்ல பலனை தரும். மன அழுத்தத்தை குறைக்க யோகா, தியானம், உடற்பயிற்சி போன்றவற்றில் கவனம் செலுத்துவது மூலம் புகையிலை பழக்கத்திலிருந்து படிப்படியாக வெளியே வரலாம். மேலும் மனநல ஆலோசகர் மூலமாகவோ மருத்துவரின் அறிவுரையின்படியோ சிகிச்சைகளை மேற்கொள்ளலாம். இறுதியாக, புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும் என்பது வெறும் வாசகம் மட்டுமல்ல, அதுவே நிதர்சனமான உண்மை. நம் ஆரோக்கியத்திற்காகவும் எதிர்காலத்திற்காகவும் புகையிலையை முற்றிலும் தவிர்ப்போம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற அடிப்படையில் புகையிலையற்ற முழுமையான சமுதாயத்தை படைக்க இந்த நன்னாளில் உறுதியேற்போம்.
1: உலக புகையிலை ஒழிப்பு நாள் சிற்றுரை கேட்டீர்கள்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

0: டைம் நாள் ஆச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. ஏங்க அவளை போய் கொஞ்சம் கூட்டி வந்துருங்களேன்.
1: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்.
2: சபா, என்ன வெயிலு என்ன வெயிலு. மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசியே போட்டு விடுங்கப்பா.
1: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
0: இப்பதான வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசிய போடு ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு கொஞ்ச நேரம் உட்காரு.
2: என்னமா நீ, போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலான்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
0: கோவப்படாதுமா, இந்த இந்த மோர குடி.
2: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
0: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும். வெயில் காலத்திலயும் குழு குழுன்னு இருக்கலாம்.
3: வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லுங்கள்.
4: நேரம் 7:55.
5: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
6: அன்புள்ள பொன்னுசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இது வெயில் காலம், வெயிலின் வேகம் அதிகமாகத்தான் இருக்கு. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வெயில் தான் நம்முடைய சொத்து. அந்த வெயில நாம சரியா பயன்படுத்துறது இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம நாட்டில் தென்னிந்திய மாநிலங்களை விட வட மாநிலங்கள்ல தான் வெயிலின் தாக்கம் அதிகம். வட இந்தியாவில் வார்தா வெயில் மிகவும் பிரசித்தம். மகாராஷ்டிராவில் நாக்பூர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர். இந்த ஊர் ஆரஞ்சு பழம் மிகவும் பிரபல்யமானது. நாக்பூருக்கு பக்கத்துல இருக்கு

வார்தா பகுதி. கதர் துணியின் பயன்பாட்டின் மூலமாக தான் வார்தா வெயிலை சமாளிச்சுட்டு வருது. அந்த அளவுக்கு கதர் துணியை எல்லாரும் வாங்கி பயன்படுத்துவாங்க. மக்கள் தொகையோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்திய நாட்டில் வார்தாவில் தான் கதர் விற்பனை அதிகம். தென்னிந்தியாவில் ஆந்திராவின் ராமகுண்டத்தில் தான் வெயில் அதிகம். மக்கள் வேலை செய்யும் நேரத்தை மாற்றி அமைத்து தான் வட இந்தியாவில் வெயிலை சமாளிச்சுட்டு வர்றாங்க மக்கள். பொன்னுசாமி ஐயா, எல்லா ஊர்லேயும் அப்படித்தானே? வெயிலின் வேகம்

0: அமைத்து தான் வட இந்தியாவில் வெயில சமாளிச்சுட்டு வர்றாங்க மக்கள். பொன்னுசாமி ஐயா, எல்லா ஊர்லேயும் அப்படித்தானே? வெயிலின் வேகம் காலையில் 11 மணிக்கு மேலே பிற்பகல் 3-4 மணி வரை தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் வெளியே போகாமல் இருக்கிறது நல்லது. குறிப்பாக குழந்தைகள், வயசில் பெரியவங்க வெளியே போகக்கூடாது. ஹீட் ஸ்ட்ரோக் கூட வரும். எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் வெயிலின் வேகம் அதிகம்? என்ன காரணம்? பசுமை பரப்பு குறைஞ்சிடுச்சு. அதாவது மரம் மட்டைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருக்கு. நாம் கொஞ்சம் மனசு வச்சோம்னா வரும் காலத்தில் வெயிலின் வேகத்தை குறைக்க முடியும். நாம் இருக்கும் பகுதிகளில் மரங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த முயற்சிக்கணும். ஒரு நபருக்கு ஒரு மரம் அல்லது ஒரு குடும்பத்துக்கு ஒரு மரம் என்ற அளவில் வச்சு பராமரித்தா நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. வெப்பநிலைங்கிறது எப்படி எப்போ அளவிடப்படுகிறது? செல்சியஸ் அல்லது ஃபாரன்ஹீட், இதுதான் அளவுகோல். வெப்பமானிங்கிறது அளவிடும் கருவி. இதில் குறைந்தபட்ச வெப்பநிலை, அதிகபட்ச வெப்பநிலை 2 அளவீடுகள் இருக்கு. வானிலை மையங்கள் அறிவிக்கும் குறைந்த அளவு வெப்பநிலை அதிகாலை 5 மணிக்கும், அதிகபட்ச வெப்பநிலை பகல் 2 மணிக்கும் பதிவு செய்யப்படுது. 2க்கும் இடையேயுள்ள வித்தியாசம் வெப்பநிலை வேறுபாடு எனப்படுகிறது. ஓரிடத்தின் வெப்பநிலை அந்த இடத்தின் தரைப்பகுதிக்கு மேல் 1.2 மீட்டர் உயரத்தில் உள்ள காற்றின் வெப்பநிலை, இந்த உயரத்தில் தான் வெப்பத்தை அளக்கும் கருவி தெர்மோமீட்டர் பொருத்தப்படுது. பொன்னுசாமி ஐயா, வெப்பநிலையை அளக்கும் போது தரையிலிருந்து 1.2 மீட்டர் உயரத்தில் வைத்து அளக்கின்றனர். கடல் மட்டத்திலிருந்து உயர போக போக 1000 மீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் வீதம் வெப்பத்தின் அளவு குறையுமா? ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னாலெல்லாம் வானிலை பற்றிய செய்தி வந்தால் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருக்காது. ஆனால் இப்போல்லாம் மிக துல்லியமாக கணக்கிட்டு சொல்கிறாங்க. இன்று மாலை இந்த மாநகரத்தில் இந்த இடத்துல மழை பெய்யும்னு வானிலை ஆய்வு மையத்திலிருந்து சொன்னால் நாம் கண்டிப்பாக குடை எடுத்துகிட்டு போகணும், இல்லைன்னா மழையில் நனைஞ்சிருவோம். அவ்வளவு சரியாக சொல்லிடுறாங்க. அதே போல் பெய்யும் மழை நீராக இருந்தாலும் சரி, அடிக்கும் வெயிலாக இருந்தாலும் சரி, அவற்றை சேமித்து சரியாக பயன்படுத்தணும். இயற்கையின் கொடை இவை. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் B. சரவணன் அவர்கள்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பருவநிலை காலங்களில் விமான சேவையை தடையின்றி மேற்கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ்

0: தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை இன்று எதிர்கொள்ள உள்ளது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:12. புத்தம்புது காலையில் தொடர்வது திரைகானம். அதர்மம் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி.

0: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து SP பாலசுப்ரமணியம், P. சுசீலா குரல்களில் சின்ன கவுண்டர் படத்திலிருந்து.

0: திரை இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் ஷகுன் சோப்ரா. தி ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi to share his thoughts in Mann Ki Baat program on Akashwani at 11 a.m. today. Defence Minister Rajnath Singh says Indian Navy forced Pakistan Navy to remain confined to its ports during Operation Sindoor. Myanmar's President U Min Aung Hlaing arrives in New Delhi on a five-day visit to India, offers prayers at Mahabodhi Temple in Gaya. Centre notifies levies on exports of petrol, diesel and aviation turbine fuel for fortnight beginning tomorrow. IMD forecasts heavy rainfall over Kerala, Mahi, Tamil Nadu, Puducherry and Karaikal till Wednesday. And in cricket, Gujarat Titans to take on defending champions Royal Challengers Bengaluru in IPL 2026 final in Ahmedabad this evening. And now the news in detail. Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of

மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை, வேலூர் பண்பலை அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் புத்தம் புதுக்காலை. திரை இசைப்பாடல்கள் இதோ உங்களுக்காக.

0: காளிதாஸ் இரண்டு படத்திற்காக கபில் கபிலன் பாடிய பாடல் கேட்டீர்கள்.
1: முட்டாள், புதுகார் வெல்ல வாய்ப்பு. வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். டேட், இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் தரணும்.
2: நிலசு முட்டாளே.
1: என்ன, இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
2: ஓ, நீ புரிஞ்சுக்கிட்டல்ல, ரிலாக்ஸ்.
1: ஆனா கார்வின் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
3: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
1: கூலாக இருங்கள்.
4: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்திற்காக கபில் கபிலன், விஷ்ணு விஜய்.

வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. தகவல் பரிமாற்றம், கல்வி மற்றும் விவசாயம் சார்ந்த செய்திகள், தேவையான பொழுதுபோக்கு ஆகியவற்றை உடனுக்குடன் வழங்கும் சக்தி வாய்ந்த மக்கள் ஊடகம் வானொலி. வாசல் தேடி வரும் வசந்த தோரலாய் இதயத்தோடு பேசி காதோரம் உரசி காற்றோடு கை குலுக்கும் நண்பனாய் உயரமாய் நின்று உயர்வாய் பேசி மனங்களை தொட்டு சிறைப்பிடித்து காலை தென்றலாய் வீசி உலகம் பற்றிய செய்திகளை பேசி உயிர்ப்பாய் எழவைத்து சொந்தங்களுக்கு சந்தம் வாசித்தது வானொலி. இப்படி 90 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு மனங்களை வென்றுள்ளது இந்த வானொலி. அப்படி நேயர்களின் மனங்களை வென்ற வானொலியின் சிறப்புகள் பற்றி நேயர்களில் கூறுகையில்,

0: தருமபுரி பண்பலைக்கு வணக்கம். என்னுடைய பெயர் சக்திவேல், பாப்பரப்பட்டியிலிருந்து பேசுகிறேன். தருமபுரி பண்பலையை வந்து 2015 ஒரு 10 வருஷமாக நான் கேட்டுட்ருக்கேன். தருமபுரி பண்பலையில் ஒளிபரப்பாகிற அனைத்து நிகழ்ச்சிகளும் நான் விரும்பி கேட்பேன். அதிலும் குறிப்பாக இந்த உழவர்களுக்கான செய்திகள், அறிவிப்புகள் இதெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி கேட்பேன். இந்த உழவர்களுக்கான செய்திகள் வந்து கேட்டுட்டு விவசாயமே தெரியாதவங்க கூட விவசாயம் செய்யலாம், அந்த அளவுக்கு அனுபவம் உள்ள விவசாயிகளை வந்து பேச வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில 7:30 ஒளிபரப்பாகிற சந்தோஷ சாரல், 8 அறிமுக நேயர்கள் மட்டும் பங்கு கொள்கிற பொன்னியின் புதுப்புணல், இந்த நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப விரும்பி கேட்பேன். மனதிற்கு இதமான பாடல்கள் வந்து ஒளிபரப்பாகும். அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயனுள்ளதா நம்ம தருமபுரி பண்பலை இருக்கு. எப்படின்னா, இப்போ ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கும் விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள், அப்புறம் சந்தோஷ சாரல்ல புதறிவு வினா, அப்புறம் பெண்களுக்கும் பூவே பெண் பூவே பாவை விருப்பம் இதில் வந்து பங்கு கொள்கிற வாய்ப்பு இருக்கு, அப்புறம் விவசாயிகளுக்கான நிகழ்ச்சிகள், இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக நம்ம பண்பலை இருந்துட்டுருக்கு. இன்னும் சொல்லணும்னா, காலையில் ஒளிபரப்பாகிற தமிழில் செய்திகள், அப்புறம் உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம் இதெல்லாம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. குறிப்பாக வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வேலை வாய்ப்பு செய்திகள் இதெல்லாம் வந்து நம்ம பண்பலை நிகழ்ச்சிகளில் சிறப்பான நிகழ்ச்சிகள்லாம் நான் கருதுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி.
1: வணக்கம், என்னோட பெயர் ரேஷ்மா கலிலுல்லா, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரேடியோ அப்படி சொல்லணும்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தொலைவில் இருந்து நம்ம அதை வந்து கேட்டாலும் நம்ம பக்கத்துலேயே நம்ம அருகிலே வந்துட்டு ஒருத்தங்க உட்காந்துட்டு பேசுகிற மாதிரி வந்து அது நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதுதான் ரேடியோவோட ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம தனியாக இருக்கும் போதோ இல்லை ஏதோ வேலை செய்யும் போதோ நம்ம ரேடியோ போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம கூட ஒருத்தர் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம எல்லா ஆப்பையுமே வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்டர்நெட் இல்லை அப்படின்னா நம்மளால் எதுவுமே பயன்படுத்த முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் கூட நம்ம எஃப்எம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெட்டு இருக்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ நெட்டு இல்லாத டைம்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு வந்து போடுறாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு ஆஃப்லைன்லேயும் வந்து கேட்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து ரேடியோ அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று ரேடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தரப்பட்ட விஷயம் மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் போய் சேருற மாதிரி எல்லா தரப்பு விஷயத்தையும் வந்து சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து எஜுகேஷனை பத்தி சொல்லுவாங்க. இப்போ ஒரு இதுல அட்மிஷன் ஓபன் ஆகுது அப்படின்னா, இல்ல கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஓபனிங்ஸ் இருக்கு அப்படின்னா அதை பத்தி சொல்லுவாங்க. அப்படியே வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்து எந்த மாதிரி வந்து நிலத்துல வந்து எந்த மாதிரி பயிர்கள் வந்து போடலாம், என்ன மாதிரி வந்து அதுல வந்து உரம்லாம் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயம் சொல்லுவாங்க. அப்புறம் பொழுதுபோக்கு இதை பத்தி சொல்லுவாங்க, நிறைய நாடகத்தை பத்தி சொல்லுவாங்க, கதைகள் வரும், அப்புறம் நிறைய வந்து பாட்டு போடுவாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு 80 போடுவாங்க, 90 போடுவாங்க, 2K போடுவாங்க. ஸோ எல்லாமே வந்து கலந்து போடுவாங்க. இது மட்டும் இல்லாம இந்த அவசர காலத்துல பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ மழை பெய்யுது அப்படின்னா அதுக்கு முன்னெச்சரிக்கையா நம்ம வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஸ்கூல் ஓப்பனிங் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம தயார்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. 10th 12th ரிசல்ட் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த மாதிரி எல்லாம் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம படிக்கலாம்ன்றத பத்தி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ஒரு இடத்துல நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து ரேடியோ அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ அது வந்து என்னைக்குமே வந்து நம்ம வந்து ரேடியோவை அடிச்சுக்கவே முடியாது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இப்ப ஒரு தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து நம்ம ரேடியோ போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த தனிமையா இருக்கிற ஃபீலே வந்து கிடைக்காது. ஸோ எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா வந்து ரேடியோ கேட்டுட்டே இருப்பாரு. அதனாலயே வந்து எனக்கு வந்து ரேடியோ கேட்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் வந்து ரேடியோட பயன்கள். இந்த ரேடியோ வந்து இன்னும் வந்து மேன்மேலும் வந்துட்டு எல்லா பேருக்கும் போய் சேரணும். நிறைய நாள் வந்து இந்த ரேடியோ வந்து வானொலி 90 இல்லாம 150-200 வந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஆசைப்படுறோம். அதாவது கண்களுக்கு தெரியாம காதுக்கு வந்து இனிமை தருது அப்படின்னா அது கண்டிப்பா வானொலின்னு சொல்லி சொல்லலாம். நன்றி, வணக்கம்.

0: வணக்கம், என் பேர் சௌமியா ஃப்ரம்அரூர். எஃப்எம் பத்தி பெருசா எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே இல்ல, அத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு நாள் வந்து காலேஜ்ல இருக்கும்போது என்னோட சீனியர் அக்காங்க வந்து எஃப்எம்ல நிறைய ஜாப் வேகன்சி பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு ஞாபகம், ஒரு நாள் நம்ம தாத்தாவும் அப்பாவும் அந்த காலத்துல நம்ம எஃப்எம்ல தான் நியூஸ் சாங்ஸ் எல்லாம் கேட்போம் அப்படின்னு பேசிட்டு இருந்த மாதிரி. சரி, நம்மளும் தான் ட்ரை பண்ணி பாப்போமே, ட்ரை பண்ணதுதான். சீரியஸா சொல்லணும்னா நான் வந்து இப்ப அந்த எஃப்எம்க்கு வந்து ஒரு அடிக்டாவே மாறிட்டேன். என்னோட டெய்லி ரொட்டீன்ல வந்து இந்த எஃப்எம்மும் வந்து எனக்கு ஒரு முக்கியமான பார்ட்டாவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். எஃப்எம்ல வந்து நான் மேக்சிமம் எல்லா ஷோவும் கேட்பேன், பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ அப்படின்னா நீங்கள் கேட்டவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அதுல நம்ம பேரு, நம்ம ஊரு, அப்புறம் நமக்கு என்ன சாங் வேணும் அப்படிங்கறத வந்து ஒரு ஆடியோ ரெக்கார்டா பண்ணி அமிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம கேட்ட சாங் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆடியோவை பிளே பண்ணிட்டு அப்புறம் போடுவாங்க. அத நம்ம கேட்கும் போது ஒரு மாதிரி நம்மளோட வாய்ஸும் வந்து இந்த மாதிரி எஃப்எம்ல வருது அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப பெருமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து சில சமையல் பத்தி சில குறிப்புகள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, விவசாயிகளுக்கு சில டிப்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறமா ஜாப் வேகன்சி பத்தி எல்லாம் அப்பப்ப சொல்லுவாங்க. சோ வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் எஃப்எம் சுத்தமா கேட்காத பொண்ணு நானு. ஆனா இப்ப வந்து எஃப்எம் கேளுங்கன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ரெஃபர் பண்ற அளவுக்கு எஃப்எம் வந்து இப்போ ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிடுன்னு தான் சொல்லணும். நான் வந்து மேக்சிமம் கேக்குற எஃப்எம் அப்படின்னா தர்மபுரி எஃப்எம் தான் நான் வந்து மேக்சிமம் கேப்பேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இந்த எஃப்எம் ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கும் இந்த எஃப்எம் ஸ்டேஷன் நடத்திட்டு இருக்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.
1: வணக்கம். தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நாத்தம்பட்டி கிராமத்திலிருந்து நான் டி கனல்வர்மன் பேசுறேன். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாக்கிங் போவோங்க. அப்ப டீ கடையில எல்லாரையும் எஃப்எம் கேட்டே போவாங்க. எங்க வீட்லயும் எஃப்எம் ஓடும். அதுல விளையாட்டு செய்திகள், ராஜிச்ச மாணவர்கள்லாம் பேசும்போது எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். காலையில 6 மணிக்கு சின்ன குழந்தைங்களா பேசும்போது நாங்களும் பேசணும்னு ஒரு ஆர்வம் வரும். அப்புறம் வினாடி வினா போட்டிக்கெல்லாம் நானும் பதில் சொல்லிங்கிறேன், பதில் சொல்லி அதுல பரிசு வாங்கிக்கிறேன். பாட்டெல்லாம் போடுவாங்க, அது கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் நல்லா ஆர்வமா இருக்கும். எங்க வீட்டுல எங்க தாத்தா பாட்டி எல்லாருமே கேப்பாங்க, அதனால எனக்கு கேக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்துருச்சு. எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அது கிரிக்கெட் செய்திகள் எல்லாம் இதுல போடுவாங்க, அதுல யாரு வெற்றி பெற்றதுன்னு சொல்லுவாங்க, அதனால நான் விரும்பி கேப்பேன். ஸ்போர்ட்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுல கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். வேர்ல்டு கப் கமெண்ட்ரி எல்லாம் போடுவாங்க. எங்க வீட்டுல அதிகமா போன் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால நான் எஃப்எம்ல கேட்டு எவ்வளவு ஸ்கோர் அடிச்சுங்கிறாங்க அதனால தெரிஞ்சுப்பேன். நான் டூர் போகும்போது நிறைய கோயிலுக்கு போவாங்க, ஆனா அந்த எஃப்எம்ல அதே கோயிலை பத்தி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. நாங்க போகாத கோயிலை பத்தி சொல்லுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு அந்த கோயிலுக்கு போகணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. உணவு செய்வது எப்படி ரெசிபி எல்லாம் சொல்லுவாங்க, அதனால அத்தனை செஞ்சு சாப்பிட்டுருக்கேன், சூப்பரா இருக்கும். எங்க அம்மா கிட்ட கூட இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். 4 மணிக்கு கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்குவாங்க, நானும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த கொஸ்டின் போன் எல்லாம் பண்ணிருக்கிறேன், ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. நானும் பேசுங்களா ரேடியோல கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு உங்க ஊருக்கு வந்து லைவ் சேனல்ல நாங்களும் பேசுங்க, எஃப்எம்ல எங்களுக்கு பிடிச்ச பாட்டுல போட சொல்லி கேட்குங்க. வீட்டுல நிறைய குழந்தைகளா இருக்காங்க, அந்த குழந்தைகளா பேசும்போது எங்க பாப்பாவும் போய் பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அதனால நானும் என் பாப்பாக்கு ஏபிசிடி திருக்குறள் எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிறேன். எஃப்எம்ல வந்து நிறைய டாக்டர்களே பேசுவாங்க, அதுல கொலை காலத்துல என்னென்ன பண்ணணும், குளிர் காலத்துல என்னென்ன பண்ணணும், புற்றுநோய் வராத இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், விலங்குகளுக்கும் புற்றுநோய் வராதுக்கு டாக்டர் வந்து சொல்லுவாங்க, விலங்குகளுக்கு நோய் வராமக்கிறதுக்கு சொல்லுவாங்க, எப்படி எப்படி சாப்பாடு கொடுக்கணும், எப்படி பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க. நிறைய பிசினஸ் மேன் எல்லாம் பேசுவாங்க, எங்க அப்பாவோட போட்டோகிராஃபர், எங்க அப்பா மாதிரி நிறைய போட்டோகிராஃபர் பேசிக்கிறாங்க. எனக்கும் ஒரு காலத்துல ஒரு போட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசை, போட்டோகிராஃபர் மட்டும் இல்லாம ஒரு பிசினஸ் மேன் ஆகணும்னு ஆசை. அறிவியல் செய்திகள், தமிழ் செய்திகள் தனித்தனியா படிக்கிறதோட இல்ல ஒட்டுதான் படிச்சு அறிவு வளர்த்துக்கிறதுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இதுக்கு வாய்ப்பு கொடுத்த தர்மபுரி மற்றும் ஏற்காடு

கடினமான வேலையை கூட காற்றின் மூலம் லேசாக மாற்றும் கனிவு, மனச்சோர்வு ஏற்படாமல் மகிழ்ச்சியுடன் சேர்க்கும் மென்மை, இதயத்தின் உன்னத உணர்வை தன் இன்னிசையால் நிரப்பும் இனிமை, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிகழ்ச்சி, அனைவர் நெஞ்சிலும் மகிழ்ச்சி பேருந்தில் வேலைக்கு செல்லும் இளைஞர்கள் முதல் வீட்டில் ஓய்வெடுக்கும் முதியவர்கள் வரை ஒருமைப்பாட்டுடன் இருக்க வைக்கும் அதிசயம் நீ. வாழ்வில் மேடு பள்ளம் வரும் என்பதனை வாழ்வாதாரத்துடன் காட்டிய வாழ்வியல், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்த அறிவியல் அதிசயம் நீ. அன்பான வார்த்தைகள் முதல் ஆரவாரமான பாடல்கள் வரை அனைவரிடமும் ஸ்பரிசத்தை விதைத்த உலகில் வான் உள்ளவரையும் காற்றுள்ளவரையும் அழியாத புகழ் கொண்டது இந்த வானொலி. நேயர்கள், இதுவரை கேட்டது

0: முதல் ஆரவாரமான பாடல்கள் வரை அனைவரிடமும் ஸ்பரிசத்தை விதைத்த உலகில் வான் உள்ளவரையும் காற்றுள்ளவரையும் அழியாத புகழ் கொண்டது இந்த வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. படைப்பு தர்மபுரி வானொலி நிலையம்.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

0: இத்துடன் இன்றைய புத்தம் புது காலை இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நேயர்களே. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் காலை 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம். இன்றைய நிகழ்ச்சியில் TR மகாலிங்கம் அவர்கள் வழங்கியுள்ள புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஃப்ளூட் மாலி என்று புகழ்பெற்ற TR மகாலிங்கம் அவர்கள் 1926 பிறந்தார். முதலில் தனது மாமா கோபால ஐயரிடம் சங்கீதம் பயின்றார். மாலி அவர்கள் தனது சிறுவயது முதலே புல்லாங்குழலில் கர்நாடக சங்கீதத்தை வாசிப்பதில் ஆர்வமுடன் பயின்று தனக்கென ஒரு பாணியை உருவாக்கினார். தனக்கென ஒரு மூச்சுப் பயிற்சி மூலம் புல்லாங்குழலில் நல்ல இனிமையான நாதத்தையும் தாரஸ்தாயியில் வாசிப்பதன் நுணுக்கத்தையும் கண்டுபிடித்தார் என்பது சிறப்புக்குரியது. புல்லாங்குழலில் கர்நாடக சங்கீத கமகங்களை தனது தனித்திறமையினால் வாசித்து பலரையும் கவர்ந்தார். பல சீடர்களையும் இவர் உருவாக்கியுள்ளார். பேராசிரியர் சாம்புமூர்த்தி மாலி அவர்களின் திறமையை பாராட்டி, புல்லாங்குழலின் தன்மையை அவர் எப்படி மாற்றி அமைத்தார் என்பதை தன்னுடைய புத்தகத்தில் விவரித்துள்ளார். அதுவரை 7 துளைகள் உடைய புல்லாங்குழலுக்கு 8வதாக ஒரு துளையை போட்டு புல்லாங்குழலின் ஒலியை பெருக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் முதன் முதலில் 1933 மயிலாப்பூரில் உள்ள ஸ்ரீ தியாகராஜ சங்கீத வித்வத் சமாஜத்தில் தனது முதல் கச்சேரியை செய்து பிரபலமானார். ஆகாஷ்வாணியின் டாப் கிரேட் கலைஞரான TR மகாலிங்கம் அவர்களின் நிகழ்ச்சியில் உடன் NKC அவர்களும் புல்லாங்குழல் வாசித்துள்ளார். சித்தூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வாயிலின் பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம், RS கிருஷ்ணமூர்த்தி ராவ் அவர்கள் கட்டம். சனி தோடி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ஹரிகாம்போதி ராகம் ஆதிதா.

ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் டி ஆர் மகாலிங்கம் அவர்களின் புல்லாங்குழல் இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. என் கே சி அவர்களும் உடன் புல்லாங்குழல் வாசித்துள்ளார். சித்தூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம், ஆர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி ராவ் அவர்கள் கட்டம். தொடர்ந்து பலுக்கு கண்டச்சே எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, நவரச கன்னட ராகம்

0: இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை டி ஆர் மகாலிங்கம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டோம். என் கேசி அவர்கள் உடன் புல்லாங்குழல் வாசித்திருந்தார். சித்தூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம், ஆர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி ராவ் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பருவநிலை காலங்களில் விமான சேவையை தடையின்றி மேற்கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்தபோதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை இன்று எதிர்கொள்ள உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: நேரம் காலை 10 மணி 2 நிமிடம். ஆகாஷ்வாணி மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இப்போது கேட்கலாம் முத்துச்சிதறல். நிகழ்ச்சியின் துவக்கமாக அலைகள் படத்திற்காக பி. ஜெயச்சந்திரன்.

0: நடந்தாலும் அவையாவும் நீயாகுமா.
1: மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: நிகழ்ச்சியில் அடுத்து எஸ் ஜானகியின் குரலில் வருவது கங்கா கௌரி படப்பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி

0: ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன், மலேசியா வாசுதேவன், எஸ் பி சைலஜா, பி சுசிலா இவர்களின் குரல்களில் சந்திப்பு படப்பாடல்.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIR VA GAM@gmail.com.
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: நேரம் 10:22. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்துச்சிதறலில் அடுத்து வருவது டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், பி எஸ் சசிரேகா, எஸ் ஜானகி இவர்களின் குரல்களில் பொண்ணுக்கு தங்க மனசு படப்பாடல்.

0: அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்து சிதறலில் தொடர்வது டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல் நல்ல முடிவு படத்திற்காக.

சென்னை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிடமிருந்து வந்துள்ள சட்டப்பணி தன்னார்வர்கள் தேர்வு பற்றிய அறிவிப்பு. மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் காணாமல் போன குழந்தைகள் தொடர்பான வழக்குகளில் உதவி புரிய சட்டப்பணிகள் தன்னார்வலர்கள் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட உள்ளனர். கல்வித் தகுதி குறைந்தபட்சம் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சமூக பணி அல்லது உளவியல் தொடர்புடைய பிரிவுகளில் பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வயது வரம்பு 25 முதல் 65 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் சேவை மனப்பான்மை கொண்ட நபர்கள் விண்ணப்பிக்கலாம். தேர்வு செய்யப்படும் தன்னார்வலர்கள் சென்னைக்கு உட்பட அந்தந்த பகுதி காவல் நிலையங்களில் காணாமல் போகும் குழந்தைகள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தொடர்பான தகவல்கள், புகார்கள் வரும்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் வழங்க வேண்டும். அரசு விதிகளின்படி ஒரு வருகைக்கு ₹1000 மதிப்பூதியமாகவும் ஒரு வழக்கிற்கு அதிகபட்சமாக 5000 மட்டும் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுடைய நபர்கள் விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்யவும் மேலும் விரிவான விவரங்களுக்கு சென்னை மாவட்டத்தின் நீதிமன்றத்தின் https://chennai.decourts.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: தலைவர், முதன்மை நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, ADR கட்டிடம், சென்னை 600104. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ சென்று சேர வேண்டிய கடைசி நாள் நாளை மாலை 5:30 மணிக்கு. இனி நிகழ்ச்சியில் அடுத்து KJ யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியின் நிறைவாக பாரத விலாஸ் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடியுள்ள பாடல்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 10:53. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாக உள்ள முக்கியமான நிகழ்ச்சிக்கு காத்திருப்போம் நேயர்களே.

0: போட்டியிலே தேசிய சாதனை 3 முறை தகர்க்கப்பட்டது. இதை சாதித்து காட்டிய 2 வீரர்கள் என்றால் அவர்கள்தாம் குரிந்தர் வீர் சிங், அனிமேஷ் குஜூர் ஆகியோர். இந்த முறை மனதின் குரலில் இந்த 2 விளையாட்டு வீரர்களோடும் உரையாடி பார்ப்போமே என்று நான் நினைத்தேன். அனிமேஷ்ஜி வணக்கம். குரிந்தர் வீர் அவர்களே, உங்களுக்கும் என் வணக்கங்கள். சத் ஸ்ரீ அகால்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: நல்லதுங்க, நீங்க மிகப்பெரிய சாதனை ஒன்ன படைச்சிருக்கீங்க. உங்களோட இணை மிக அற்புதமா செயல்பட்டிருக்கு. இசைத்துறையில நாம ஜுகல்பந்திய கேள்விப்பட்டிருப்போம், ஆனா சவால்ல இப்போ ஜுகல்பந்திய முதல் முறையா பாக்குறோம். ஒரு முறை ஒருத்தர் ஒரு சவாலை விடுத்து, பிறகு மற்றவர் அந்த சவாலை எதிர்கொள்றாரு, பிறகு 3வது முறையா இதே மாதிரி. உங்க விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குங்க. மனதின் குரல் நேயர்களுக்கு நீங்க இந்த விஷயம் பத்தி விரிவா விளக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க செஞ்சிருக்கிற சாகசம் பத்தி எல்லாருக்கும் தெரியணும்.
1: வணக்கம் சார், என் பேர் அனிமேஷ் குஜூர். நான் 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தேசிய சாதனையாளர். நான் சத்தீஸ்கட்டை சேர்ந்தவன் சார். ஆனா இப்ப நான் ஒடிசாவுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கேன். கடந்த ஆண்டு ஆசிய போட்டிகளில் பதக்கமோ உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகளில் பதக்கமோ ஜெயிச்சிருக்கேன். 2021ஆம் ஆண்டு பள்ளியிலிருந்து தேர்ச்சி பெற்று வெளியேறினதுலேருந்து நான் தடகள போட்டிகளில் பங்கெடுக்க ஆரம்பித்தேன். நான் அம்பிகாபூர் சைனிக் பள்ளியில படிச்சு முடிச்சேன். முன்னையெல்லாம் கால்பந்தாட்டம் விளையாடுவேன். எங்க அப்பா அம்மாவும் கூட கோவிட் காலத்துல நீ வெளியே போய் ஓடு இல்ல விளையாடுன்னு எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்தாங்க. கோவிட் காலம் முடிஞ்ச பிறகு என் கால்பந்தாட்ட நண்பர்கள் சொன்னாங்க, மாநில போட்டி நடக்க இருக்கு, நீ போய் பங்கெடுனாங்க. நானும் பங்கெடுத்தேன். ஆனா எனக்கு தெரியாது அதுல இருந்துதான் தேசிய அளவுக்கு தேர்வு செய்யறாங்க அப்படிங்கிற விஷயம். நானும் தேசிய அளவுக்கு தேர்வு செய்யப்பட்டேன். இன்னைக்கு நான் சர்வதேச அளவுல இந்தியாவோட பிரதிநிதியா இருக்கேன்.
0: ஓ சரி, குரிந்தர் வீர் அவர்களே, நீங்க எப்படி?
2: வணக்கம் சார், என் பேர் குரிந்தர் வீர். நான் இந்திய கப்பற்படையில பெட்டி ஆபீசரா இருக்கேன். நான் இந்தியாவோட மிக வேகமா ஓடக்கூடிய ஸ்பிரிண்டர். நான் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல 10.9 வினாடிகள்ல கடந்து புதிய சாதனையை படைச்சிருக்கேன். 10.1 நொடிகளுக்கு உள்ளார ஓடி கடந்த முத இந்தியரும் நான் தான். தடகளமாகட்டும், என் களப்பணி கடற்படையாகட்டும், தேசத்துக்கு சேவை செய்யணுங்கிறது தான் என் முயற்சியா இருக்கு. எங்க அப்பாவும் சரி தாத்தாவும் சரி ரெண்டு பேருமே விளையாட்டுகள்ல ஈடுபட்டாங்க. நம்ம இந்தியாவோட கலாச்சாரம் என்னன்னா, எந்த ஒரு பண்டிகையாகட்டும், இப்ப தீபாவளியோ புத்தாண்டோ எதுவா இருந்தாலும் நாம நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம். அப்படிதான் நான் எங்க அப்பாவோட பதக்கங்கள், கேடயங்கள், கோப்பைகளை எல்லாம் சுத்தம் செய்வேன். அப்ப எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமும் இருக்கும். அப்படி சுத்தம் செய்துட்டு இருக்கும் போது கேப்பேன், இந்த கோப்பையை எங்க ஜெயிச்சீங்க, இந்த பதக்கத்தை எப்படி ஜெயிச்சீங்க, இந்த புகைப்படம் எப்ப எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு எல்லாம் கேட்கும் போது அவங்க இது பத்தின விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது, நான் இங்க விளையாட போனப்ப தேசிய பதக்கத்தை ஜெயிச்சேன், எங்க அணியை ஜெயிக்க வச்சேன்பாங்க. உடனே நானும் ஏதாவது விளையாட்ட விளையாட போறேன்னு சொல்லுவேன். அவங்க காலையில ஓட்டப்பயிற்சி மேற்கொள்ளும் போது என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்படிதான் என்ன அவங்க கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க. விளையாட்டுகளை கத்துக் கொடுத்தாங்க. எனக்கு ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிச்சது. உசைன் போல்ட்டோட உலக சாதனை முறியடிக்கப்பட்டதை பார்த்தேன். ஒரு வேடிக்கையான சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். எங்க அம்மா டிவி அணைச்சிட்டு, தம்பி படிக்கிற நேரமாச்சு, போய் படினாங்க. அதுக்கு நான், என்ன இன்னைக்கு நீங்க டிவி பார்க்க விடல, ஒரு நாள் இல்ல ஒரு நாள், அதோ பாருங்க குரிந்தர் பந்தயத்துல ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்கன்னு காமிக்க தான் போறீங்க, அப்படியும் ஒரு நாள் வரும்னு சொன்னேன். இன்னைக்கு நான் களத்துல ஓடுறத எங்க அம்மா டிவியில பார்க்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
0: பிரமாதம், அருமை, ரொம்ப அருமையா சொன்னீங்க.
2: ஐயா, நாங்க நடுத்தர வகுப்பை சேர்ந்த குடும்பங்க. எங்க அப்பா கைப்பந்து விளையாடுவாரு. வீட்டுல பிரச்சனைகள் காரணமா அவர் விளையாட்டுகளை விட வேண்டி இருந்தது. அவரோட கனவு கனவாவே நிலைச்சு போச்சு. ஆனா தன்னோட கனவை தன்னோட மகன் நிறைவேற்றுவான்னு அவர் நம்பினாரு. நான் அவரு கூட பேசும்போது எப்படி மில்கா சிங் எத்தனை கடினமா உழைப்பாருன்னு எல்லாம் சொல்லுவாரு. உங்க கனவை நான் நிறைவேற்றுவேன்பா அப்படின்னு நான் சொன்னேன். வாயில சொன்னா மட்டும் கனவை நிறைவேற்ற முடியுமா? அதுக்கு கடினமா உழைக்கணும். மில்கா சிங் அவர்கள் ரத்த வாந்தியெல்லாம் எடுத்தாரு, தீவிரமான வெயில்ல ஓடினாரு, நாள் முழுக்க பயிற்சி எடுப்பாருங்கிற விஷயமெல்லாம் எனக்கு கருத்தூக்கமா அமைஞ்சது. எங்க அப்பா எனக்கு உத்வேகம் அளிச்சாரு. அதாவது, நான் நாட்டுக்காக ஓடுவேன், நாட்டுக்காக பதக்கங்கள் வாங்குவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு. நான் 100 மீட்டர் பந்தயத்தை தேர்ந்தெடுத்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, 100 மீட்டர் தேர்ந்தெடுக்காத, அது இந்தியர்களான நமக்கான போட்டி இல்லைன்னாங்க. இந்தியர்களோட உடம்பு 100 மீட்டருக்கானது கிடையாதுன்னாங்க. குரிந்தர், நாம இதை தேர்ந்தெடுத்திருக்கோம், முன்வச்ச கால பின்வாங்க கூடாதுன்னு எங்க அப்பா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நம்மால முடியாதுன்னு யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு நாம சாதிச்சு காட்டி பதில் சொல்லுவோம். நீ கண்டிப்பா

0: செஞ்சு காட்டுவ, உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கும் பாரு. எங்க அப்பா எனக்கு அந்த நம்பிக்கையை அளிச்ச போது எனக்கு அது ரொம்ப பெரிய தெம்பா இருந்துச்சு. இன்னைக்கு இந்திய ஸ்பிரிண்ட் பத்தி எல்லாரும் பேசுறாங்க இல்லையா?
1: நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப அருமையா செயல்பட்டு இருக்கீங்க. வெறும் ரெண்டே நாட்கள்ல நீங்க ரெண்டு பேரும் மூணு முறை இதற்கு முந்தைய தேசிய பதிவுகளை தகர்த்திருக்கீங்க. 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல ஓடுறத பத்தி சொல்லும் போது குரிந்தர் வீர் சொன்ன மாதிரி இந்தியர்களுக்கு இதோட வாகான உடம்பு கிடையாதுன்னு சொல்லுங்க. இத்தனை கடினமானதா இருந்தும் கூட நீங்க சிறப்பா செயல்பட்டீங்க. நானும் சரி, மனதின் குரல் நேயர்களும் சரி, உங்ககிட்ட ஒன்னு கேட்க விரும்புறோம். அதாவது உங்களுக்குள்ள அப்படி என்ன பெரிய தாகம் இருந்துச்சு, என்ன பிடிவாதம் இருந்துச்சு, எதை நினைச்சு உறுதியோட இருந்தீங்கன்னு சொல்லுங்களேன். உங்க சாதனை எத்தனை கடினமா இருந்துச்சு?
0: சார், நான் குரிந்தர் வீர் பேசுறேன். தொடக்கத்துல எல்லாம் ரொம்ப போராட்டமா இருந்துச்சு. பலமுறை சந்தேகம் வரும், நான் சரியா தான் செய்யறேனா, சரியா தான் இதை தேர்ந்தெடுத்துக்கிறேனா அப்படின்லாம் எனக்கு சந்தேகம் வரும். ஏன்னா நீங்க ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிறது இல்ல, சில வேலைகள்ல தான் கத்துக்க முடியும். நான் தோல்வி அடையும் போது, என்னோட செயல்பாடு சரியா இல்லாத போது, ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கும் போது எங்க வீட்டுல இருந்தவங்க எனக்கு ஆதரவா இருப்பாங்க. இப்படிதான் சில நாள் மோசமா இருக்கும், ஏன் ஒரு வருஷம் கூட மோசமா இருக்கலாம். இதனால எல்லாம் ஒன்னும் பெரிய பாதிப்பு கிடையாது, தைரியமா இருப்பாங்க. ஆனா பாருங்க, கனவு காண்றது மட்டும் தடைபடாது. உன்னால செய்ய முடியலன்னா வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு என்னோட பயிற்சியாளரும் என்னை ஊக்கப்படுத்துவாரு. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மை சேர்ந்தவங்கன்னு எல்லாரும் நம்மள ஊக்கப்படுத்தும் போது நமக்குள்ள இருக்கிற தெம்பு என்னைக்கும் தோய்வடையாது.
1: அனிமேஷ் அவர்களே.
2: சார், 2021 நான் தடகள துறையில நுழைஞ்ச போது இது புதிய துறை, உன்னால செய்ய முடியுமான்னு யோசிச்சுக்கன்னு சொன்னாங்க. இப்ப நான் இதுல நுழைஞ்சாச்சு, சாதிச்சே தீருவேன். நான் சொன்னேன், எங்க அப்பா கூட அடிக்கடி சொல்லுவாரு, நீ இந்த களத்துல குதிச்சேன்னு சொன்னா பின்னால திரும்பி பார்க்கவே பார்க்காத, ஏன்னா இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. ஆனா செய்து காட்டுறவங்க குறைவானவங்க தான் பாரு. நீ இதுல நுழைஞ்சதால இதுல இருந்து பின்வாங்கவே வாங்காத, இதுல முன்னேறுன்னு சொன்னாரு. உனக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லாத்துலயும் நாங்க ஆதரவு தர்றோம். குடும்ப ஒத்துழைப்பு, பண ஆதரவுன்னு எல்லா விஷயங்களையும் நாங்க கவனிச்சுக்கிறோம். ஆனா நீ மட்டும் தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இரு, இந்தியர்களால ஓட முடியும்னு இந்தியர்களுக்கு காமி. ஏன்னா 10 நொடிகளுக்கு இல்ல, 10.1 நொடிகளுக்குள்ளா இந்தியர்களால ஓட முடியாதுன்னு என்கிட்டயும் சொன்னாங்க. ஆனா இப்ப இந்தியர்களாலையும் முடியும்னு நாங்க நிரூபிச்சிருக்கோம். நமக்கு எந்த ஒண்ணும் கடினமானது இல்ல, நம்மளாலையும் செய்ய முடியும். இதெல்லாம் தான் சார் என்ன ஊக்கப்படுத்துச்சு. மேலும் மேலும் நாங்க பயிற்சி மேற்கொண்ட போது நாங்க பதிவுகளை தகர்த்துக்கிட்டே வந்தோம். நம்மளால செய்ய முடியும்னு இந்தியர்களுக்கு நாங்க செஞ்சு காட்டினோம். இப்போ நாங்க காமன்வெல்த் போட்டிகளுக்கு தேர்வாயிருக்கோம். வரவிருக்கிற அந்த போட்டிகள்லயும் நாங்க இன்னும் சிறப்பா செயல்பட இருக்கோம்.
1: மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களும் கூட. ஆமா, நீ என் பதிவை முறியடிச்சியா, நான் உன்னோட பதிவை முறியடிக்கிறேன் பாருன்னு நீங்க ரெண்டு பேரும் எதுவும் போட்டி போடுறீங்களா? முதல் அனிமேஷ், நீங்க சொல்லுங்க.
2: சர்ஜி, முத பதிவு 10.18 நொடிகளா இருந்துச்சு. அது நான் ஏற்படுத்தின பதிவு தான். அத குறிந்தர் வீர் அண்ணன் அரை இறுதியில முறியடிச்சு 10.17 கொண்டு வந்தாரு. நானும் விடாம அரை இறுதி 2 10.15 வினாடிகள்ல கடந்து முடியடிச்சேன். ரெண்டு பேருக்குமே சந்தோஷமா இருந்துச்சு. எங்களுக்கு இடையில போட்டி தன்மை இருக்கும், அது வேற விஷயம். இப்படிதான் போட்டியில கலந்துக்க ஒரு முறை சவுதி அரேபியா போனப்ப கூட நாங்க ஒரே அறையில தான் தங்கணும். அப்ப கூட நாம எப்படி இந்தியாவோட ஸ்பிரிண்டிங்க முன்னேற்றுறது, மத்தவங்களுக்கு ஊக்கமளிக்க கூடிய விஷயமா அதை ஆக்குறதுங்கிற வகையில பேசிக்கிட்டோம்.
1: குரிந்தர் வீர், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: சார், அனிமேஷ் ரொம்ப சரியா சொன்னாரு. நாம சிறப்பா செயல்படணும்னு நாங்க தீர்மானம் செஞ்சிருக்கோம். ஒருத்தரோட உதவி இன்னொருத்தருக்கு எப்ப வேணா தேவைப்படலாம். ஆகையால ஒருத்தருக்கு ஆதரவா இன்னொருத்தர் இருக்கும். இப்ப கூட முதல்ல நான் பதிவை ஏற்படுத்தினேன், அதுக்கு பிறகு உடனே அனிமேஷ் செய்தாரு. தயாரிப்புல ஈடுபடும் போது நான் அனிமேஷ் கிட்ட சொன்னேன், அனிமேஷ் அந்த பிளாக் சரியா இருக்கு, அங்க போய் உட்கார்ந்து அங்க ஸ்ட்ரைட் பண்ணலாம், அங்க தயாரிப்புல ஈடுபடலாம், இது சரியா இருக்கும்னு பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கும். இதனால நாமளும் மேம்படுவோம், மத்தவங்களும் மேம்பாடு அடைவாங்க. நட்பும் தேவைதான், ஆனா அதெல்லாம் மைதானத்துக்கு வெளியே நாங்க நல்ல நண்பர்கள் சார். அதே நேரத்துல களத்துல இறங்கியாச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர்கள். நான் அவரோட வேகமா ஓடணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சு ஓடுவோம்.
1: உங்களோட போட்டி இருக்க, அது தேசத்தோட கௌரவத்தை அதிகப்படுத்தவும் தேசத்தோட எதிர்காலத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வரவும் ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்வுல செய்யப்பட்டது. உங்களோட இந்த விளையாட்டு உணர்வு இருக்க, அதுல விளையாட்டுல ஈடுபடணும், ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடணும், அடுத்தபடியா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமா இருக்கணும், இது

0: அருமையான விஷயம். உங்களுக்கு என்னோட தரப்பிலிருந்து பல பல பாராட்டுக்கள், என்னோட பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்க தொடர்ந்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருங்க. இப்படி தொடர்ந்து கடினமா உழைச்சி நீங்க நிரம்ப முன்னேற்றம் அடைவீங்கன்னு நான் முழுமையா நம்புறேன். பல பல நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார்.
0: பல பல நன்றிகள். எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. கடுமையான வெப்பம், சூடான காற்று, இதுபோன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து நீர் பருகி வாருங்கள். வெயிலில் செல்ல வேண்டியிருந்தால் கவனித்து செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நண்பர்களே, நம் நாட்டிலே கோடையின் வெப்பத்தை சமாளிக்க பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் பல வேளைகளில் சமையலறையில் கிடைக்கிறது. எப்போதெல்லாம் வெப்பம் அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் வீட்டின் சமையலின் சுவையும் மாறிப்போகிறது, சமைக்கும் விதமும் மாறிவிடுகிறது. பானையில் தண்ணீர் இடம்பெறத் தொடங்குகிறது, தயிரின் பயன்பாடு அதிகரிக்கிறது, மாங்காய் நீரில் கொதிக்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் என்ன, உள்நாட்டு பானம் தயாராகிறது. நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். இதன் மாங்காய் சுவையோடு கூடவே வெப்பத்திலிருந்தும் விடுப்பு கிடைக்கிறது. பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும். பெரிய கோப்பையில் கிடைக்கும் லஸ்ஸி. ராஜஸ்தான் குஜராத்திலோ மோர். இது ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் போதும் இணை பிரியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. மேலும் பீகார், ஜார்க்கண்ட், வடகிழக்கு பகுதிகளில் சத்து ஷர்பத் அருமையாக சுவை கூட்டவல்லது. வயிறும் நிறையும் பலமும் அதிகரிக்கும். கோங்கண், கோவா பகுதிகளில் கோகம் ஷர்பத், சோல் கட்டி கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும். ஒடிஷாவிலே பேல்பனா கிடைக்கும். இது வெறும் பானமல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நினைவில் கொள்ளுங்கள். இவற்றிலே அதிகபட்சம் பொருட்கள் நம்முடைய சமையல் அறையிலேயே கிடைக்கின்றன, நமது வயல் வெளிகளில் விளைகின்றன. எந்த ஒரு பெரிய பிராண்டிங் எல்லாம் கிடையாது. ஆனால் தலைமுறை தலைமுறைகளாக கிடைத்த அனுபவம் அவற்றிலே கலந்திருக்கிறது. நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள். நண்பர்களே, கோடை வரும்போது மேலும் ஒரு விவாதம் ஒவ்வொரு வீட்டிலும் தொடங்கிவிடுகிறது. அதுதான் மாங்காய். மாங்காய் மாம்பழம்தான் விவாதப் பொருள். கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ், அல்போன்சோ. குஜராத்தின் கேசர், இதுதான் மாம்பழ ரசத்தின் உயிர்நாடி. உத்தரப்பிரதேசத்தின் தஸ்ஹரியும் என்னுடைய காசியின் லங்குடாவும். பொதுவாக இந்த லங்குடாவின் சிறப்பம்சம் என்னவென்றால், பழுத்த பிறகும் கூட இது பல வேளைகளில் பச்சையாகவே இருக்கும். பீகாரின் ஜர்தாலு, தொலைவிலேயே இதன் மணம் இதன் அடையாளமாக ஆகிவிடுகிறது. சௌசா, மால்தா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. தென் பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா, வங்காளத்தின் ஹிம்சாகர், ஒடிஷா மற்றும் ஆந்திரத்தின் ஸ்வர்ணரேகா. அதாவது இடம் மட்டும் மாறவில்லை, அதோடு கூடவே மாம்பழத்தின் வடிவமும் வண்ணமும் சுவையும் கூட மாறிவிடுகிறது. மேலும் நண்பர்களே, மாம்பழத்தின் இந்த பயணம் இப்போது கிராமம் தொடங்கி உலகளாவிய சந்தைகள் வரை தொடர்கிறது. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதேபோல தொடர்ந்து கோலோச்சுங்கள். நண்பர்களே, கோடை நாட்களிலே பள்ளிக்கூட விடுமுறைதான் என்றாலும், நான் பேசவிருக்கும் ஒரு வகுப்பிலே நீங்களும் சேர வேண்டும் என்று உங்கள் மனமும் ஆசை கொள்ளும். நண்பர்களே, இப்படி ஒரு பள்ளியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதிலே குழந்தைகளும் வருகிறார்கள், இளைஞர்களும் வருகிறார்கள், முதியவர்களும் வருகிறார்கள். அங்கே கட்டணம் ஏதும் கிடையாது, பெரிய கட்டடம் ஏதும் இல்லை, வகுப்பறைகள் ஒன்றும் கிடையாது. ஆனால் சுவாரஸ்யமான விஷயமே, அங்கே வகுப்பு நதியிலே தான் நடக்கும். நண்பர்களே, இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது ஒரு மெய்யான முயற்சி. கேரளத்தின் அலுவாவிலே சாஜி வலாஷேரில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நீச்சல் கிளப்பை நடத்தி வருகிறார். இதுவரை கிட்டத்தட்ட 15,000-க்கும் அதிகமானோர் இங்கே

நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். சாஜி அவர்கள் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கும் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த முயற்சியின் பின்னணியிலே ஒரு வலியும் மறைந்திருக்கிறது. சில ஆண்டுகள் முன்பாகத்தான் ஒரு படகு விபத்தில் பல மாணவர்களின் இறப்பு சம்பவித்தது. இந்த சம்பவம் ஷாஜியை உலுக்கி போட்டது. அந்த குழந்தைகளுக்கு மட்டும் நீச்சல் தெரிந்திருந்தால் அவர்கள் ஒருவேளை தப்பியிருப்பார்கள் இல்லையா என்று அவர் நினைத்தார். இதுதான் அவருடைய இந்த இயக்கத்தின் தொடக்கமானது. நண்பர்களே, ஷாஜி வலாஷரில் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய கற்றலை அளிக்கிறது. சேவை செய்ய பெரிய பெரிய சாதனங்களோ கருவிகளோ தேவையில்லை. தேவை ஒரு நல்ல நோக்கம், தொடர்ந்து சேவையாற்றும் முயற்சி. இவற்றின் துணையோடு ஆயிரக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையில் மாறுதலை ஏற்படுத்த முடியும். என் அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாண்டு நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. அங்கே பல கூட்டங்களில் நான் கலந்து கொண்டேன். அப்போது ஒரு கணம் அனைத்து பாரத நாட்டவரையும் பெருமிதம் கொள்ள வைத்தது. நெதர்லாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிரப் பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலே நெதர்லாண்டின் பிரதம மந்திரியும் உடனிருந்தார். இந்த தாமிரப் பட்டயங்கள் தொடர்பாக பல நாடுகளிலிருந்து எனக்கு தொடர்ந்து செய்திகள் கிடைத்து வருகின்றன. மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள், பெருமிதத்தை தெரிவித்து வருகிறார்கள். உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இந்த தாமிரப் பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய மற்றும் 3 சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன. சோழ சாம்ராஜ்யத்தின் வளமான வரலாறும் கலாச்சாரமும் தொடர்பாக நம் அனைவருக்கும் பெருமிதம் ஏற்படுகிறது. நண்பர்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலை மதிப்பில்லாத மரபுச் செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே 3 அபூர்வமான தாமிர பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சி காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்து பொறிப்புகள் 6-7 நூற்றாண்டைச் சேர்ந்தவை. அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிர பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன. நண்பர்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. நமது தேசத்திலே இன்றும் கூட பல நூற்றாண்டு கால பழமையான வான் ஆய்வகங்கள் இருக்கின்றன. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல் வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. நம் நாட்டிலே வானியலானது ஒவ்வொரு தலைமுறையின் ஆர்வத்தையும் தொடர்ந்து தூண்டி வந்திருக்கிறது, ஆய்வுகளை மேற்கொள்ள ஊக்கப்படுத்தியிருக்கிறது. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாடெங்கிலும் வானியல் குழுக்கள் வேகமாக பிரபலமாகி வருகின்றன என்பதை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பெரிய பெரிய நகரங்கள் தொடங்கி சிறிய வசிப்பிடங்கள் வரை, பள்ளிகள் முதல் பூங்காக்கள் வரை இந்த செயல்பாடுகளை காண முடிகிறது. பெங்களூர் வானியல் சங்கம் பற்றிய தகவல் எனக்கு கிடைத்தது. இங்கே கண்காணிப்பு சார்ந்த

பர்வங்களுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த அமைப்பிலே ஊரகப் பகுதிகளிலே வானியலை மக்களுக்கு விருப்பப் பொருளாக ஆக்கும் இயக்கமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. ககோல் மண்டல், அதாவது வானியல் சங்கம் என்ற பெயர் கொண்ட ஒரு குழுவானது 30 மணி நேர அளவிலான மிகவும் புதுமையான படிப்பு ஒன்றை தொடங்கியிருக்கிறது. நண்பர்களே, இரவின் விண்மீன்களை ரசிப்பது என்பது உள்ளபடியே மிகவும் அற்புதமான அனுபவம். ஆஸ்ட்ரோ கேரளா என்ற பெயருடைய அமைப்பு ஒன்று இரவு கண்காணிப்பு முகாம்களுக்கும் கருத்து பட்டறைகளுக்கும் ஏற்பாடு செய்கிறது. இங்கே இளைஞர்கள் தொலைநோக்கி கருவியை தயாரிப்பது, நட்சத்திரங்களின் வரைபடங்களை பயன்படுத்துவது ஆகியவை பற்றி தெரிந்து கொள்ளுகிறார்கள். ராஜ்கோட்டின் பிக்பேங் வானியல் சங்கமானது கிர் காடுகள் முதல் கச்சின் ரணு வரை பல வானியல் நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஜோதிர் வித்யா பரிசம்ஸ்தாவும் கூட வானியலின் மிகவும் பழமையான அமைப்புகளில் ஒன்று. இங்கே கண்காணிப்பு வசதிகளுடன் கூடவே புத்தகங்கள், நூலகம் மற்றும் தொலைநோக்கு நூலக வசதிகளும் இருக்கின்றன. நான் ஐசாக் பற்றியும் குறிப்பிட விரும்புகிறேன். இது மாணவர்களால் வழிநடத்தப்படும் தேச அளவிலான வலையமைப்பு. இது வானியல் மற்றும் வான் இயற்பியல் சங்கங்களை பரஸ்பரம் இணைக்கிறது. நண்பர்களே, நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, மனதின் குரல் நிகழ்ச்சியை யாரெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கின்றார்களோ அவர்களிடம் நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு காணொளியை கண்டிப்பாக பாருங்கள். இந்த காணொளி கடந்த சில நாட்களாக விவாதப் பொருளாகி இருக்கிறது. இதிலே சிலர் மிகவும் பொறுமையாக, மிகவும் நிதானத்தோடு ஒரு கங்கை பகுதி டால்பினை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த மொத்த முயற்சியிலும் சுமார் 13 மணி நேரம் செலவாகி நிறைவாக அந்த டால்பின் தப்பியது என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கலாம். நண்பர்களே, பாரதத்தின் முதலாவது கங்கை பகுதி டால்பின் மீட்பு அவசர கால வாகனத்தின் மிகப்பெரிய பங்களிப்பு இதில் அடங்கியிருக்கிறது. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்திலே நடந்தது. அங்கே ஒரு கங்கை பகுதி டால்பின் ஒரு கால்வாயிலே சிக்கிக் கொண்டது. இந்த வேளையில் நமாமி கங்கே இயக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் அதற்கு நம்பிக்கை கீற்றாக விளங்கியது. மிகவும் கவனமாக அதை வெளியே எடுத்தது. பிறகு அது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்னர் அது பாதுகாப்பாக ராப்தி நதியில் விடப்பட்டது. ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு உயிர் மீண்டும் தனது இருப்பிடம் திரும்பியது என்று கூறலாம். நண்பர்களே, இந்த டால்பின் மீட்பு ஆம்புலன்ஸ் மிகவும் சிறப்பானது. இதை ஒரு நடமாடும் மருத்துவமனையைப் போலவே வடிவமைத்திருக்கிறார்கள். இதிலே டால்பினுக்கு தேவையான பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கின்றன. பிராணவாயு வசதி, சிறப்பான ஸ்ட்ரெச்சர், மீட்பு உபகரணங்கள், அதாவது ஏதாவது டால்பின் காயமடைந்து கால்வாயில் சிக்கிக் கொண்டாலோ நதியிலிருந்து விலகிப் போயிருந்தாலோ உடனடியாக அதற்கு உதவி செய்யப்படும். நண்பர்களே, நாம் கங்கை பகுதி டால்பின்களை காப்பாற்றும் போது நாம் ஏதோ ஒரு உயிரினத்தை மட்டும் காப்பாற்றவில்லை. நாம் கங்கையின் உயிரி பன்முகத்தன்மையையே காப்பாற்றுகின்றோம். நதியின் ஒட்டுமொத்த உயிர்ப்பு இயந்திரத்தை காப்பாற்றுகிறோம். நமக்கு பின்னால் வரும் தலைமுறையினருக்கு இயற்கையின் விலைமதிப்பில்லாத ஒரு மரபினை காப்பாற்றித் தருகிறோம். எனதருமை நாட்டு மக்களே, உங்களில் பலருக்கு நதி, குளம் அல்லது ஏரிகளோடு தொடர்புடைய நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும். யாருக்காவது குளத்தில் நீந்தியது, யாருக்காவது ஏரிக்கரையில் நண்பர்களோடு விளையாடியது, யாருக்காவது அந்த மண்ணின் மனம் நினைவில் இருக்கலாம். சிறுவயதின் இப்படிப்பட்ட நினைவலைகள் வாழ்க்கை முழுவதும் நம் மனங்களிலேயே நீக்கமரத் தங்கிவிடுகின்றன. நண்பர்களே, இப்படிப்பட்ட நினைவலைகளை பராமரிக்க உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காதைகள் உத்தரப்பிரதேசத்தின் பஸ்தி மாவட்டத்திலிருந்து காண கிடைக்கிறது. பஸ்தியின் ஆகாஷ் குப்தா அவர்கள் தன்னுடைய கிராமத்தின் மனோரமா நதியைக் கண்டு மிகவும் துயரமடைந்தார். ஏனென்றால் எந்த நதியை அவர் சிறுவயதிலே தூய்மையானதாகவும் உயிர்ப்புள்ளதாகவும் கண்டாரோ

காலப்போக்கிலே அந்த நதியிலே நெகிழிகள் திரண்டு மாசு அதிகரிக்கத் தொடங்கியது. யாரையும் குற்றம் குறை கூறுவதாயில்லை. தானே ஒரு புதிய தொடக்கத்தை புரிவதாய் ஆகாஷ் அவர்கள் தீர்மானம் மேற்கொண்டார். குற்றம் சொல்லோம், தொடக்கம் செய்வோம் என்பது மந்திரச் சொற்களாயின. தனது நண்பர்களை துணைக்கு அழைத்துக் கொண்டார். கைகளிலே வெறும் வலை இருந்தது, மண்வெட்டி இருந்தது, பாண்டு இருந்தது. அனைத்தையும் விட மேலான சக்தியாக மாற்றத்தை ஏற்படுத்த

0: மெல்ல மெல்ல மனோரமா நதியின் அந்த பகுதி மீண்டும் தூய்மையானதாக காட்சியளிக்கத் தொடங்கியது. அக்கம் பக்கத்தில் இருப்போரின் கவனமும் இந்த பணியின் பால் திரும்பியது. மக்களின் மனங்களிலும் தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு அதிகரிக்கத் தொடங்கியது. நண்பர்களே, இதே போன்றதொரு உத்வேகம் அளிக்கும் சம்பவம் கோவாவிலே தெரிய வந்திருக்கிறது. கோவாவின் பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர். ஆனால் சமூகத்திற்காக பணியாற்ற வேண்டும் என்ற அவருடைய உற்சாகம் இன்றும் பசுமையாக இருக்கிறது. மட்டி தோலாப் பகுதியிலே நீர் தட்டுப்பாடு பலரையும் வதைத்து கொண்டிருந்தது. தீர்வு நோக்கி இவரும் பணியாற்றி வந்தார். பாலகிருஷ்ணா அவர்கள் குழாய்களை பொருத்தும் பணியில் மகத்துவமான பங்காற்றினார். இதனால் பல இல்லங்களுக்கு குடிநீர் கிடைக்க முடிந்தது. எந்த குடும்பங்கள் குடிநீருக்காக தினமும் போராட வேண்டியிருந்ததோ அவர்களுக்கு பெரும் ஆசுவாசம் பிறந்தது. நண்பர்களே, கடந்த மாதங்களில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு கிடைத்தது. இது மனதின் குரலோடும் கூட தொடர்புடையது. ஆகையால் இன்று நான் இது பற்றி உங்களுடன் விவாதிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. சுமார் 30 ஆண்டுகள் முன்பாக நான் அவரை சந்தித்திருந்தேன். நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். அந்த சந்திப்பின் போது இளைய மாணவர்களும் அவருடன் இருந்தார்கள். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவருடைய தேசபக்தி உணர்வு அனைத்து பாரதவாசிகளுக்கும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு இவர் தனது அனைத்து பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் உத்வேகம் அளித்தார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது 1 ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது. கடந்த ஆண்டுதான் சென்னையின் முதல் ஹிந்து வித்யாலயமானது தனது 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்தது. தேசத்தின் கல்வி மற்றும் கலாச்சார கௌரவத்தை முன்னெடுத்துச் செல்லும் பள்ளி வலையமைப்பு தொடர்பான இவருடைய பங்களிப்பு மிகவும் பாராட்டுக்குரியது. இதோடு தொடர்புடைய அனைவருக்கும் நான் பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய படை வீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன். நண்பர்களே, பாரதத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரிலும் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு உள்ளெழுச்சியை அளிக்கிறது. பல வேளைகளில் இந்த முயற்சிகள் அதிக பேசு பொருளாவதில்லை என்றாலும் அதை பற்றி நாம் அறியும் போது தேசம் தனது குடிமக்களின் சக்தியின் துணையோடு முன்னேறி வருகிறது என்பதன் மீதான நம்பிக்கை மேலும் வலுப்பெறுகிறது. உங்கள் அருகிலே இப்படிப்பட்ட முயற்சிகளை கண்டிப்பாக கவனியுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். யார் சமூகத்திற்காக நல்ல பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை அடையாளம் காணுங்கள். அவர்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தால் நீங்களுமே கூட ஏதோ ஒரு நல்ல பணியிலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த மாதம் மனதின் குரலில் மேலும் சில உள்ளெழுச்சி அளிக்கும் விஷயங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

0: அது என்னம்மா?
1: முகத்தை காட்டுறது கூட யூபிஐ கிட்ட காட்டு.
0: நீங்க வேற அம்மா.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
0: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
3: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:04:10. ஆகாஷ்வாணி.
1: மருமகளே,
2: என்னம்மா?
1: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு.
2: அதாவது
1: இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
2: அப்ப கொடுக்கல் வாங்க.
1: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
2: ஓ,
1: அதாவது யூபிஐ ல இருந்து.
2: அப்படியா?
1: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.

0: And in IPL cricket, Gujarat Titans will be up against defending champions Royal Challengers Bengaluru in the final of the 2026 season at the Narendra Modi Stadium in Ahmedabad today. The match is scheduled to begin at 7:30 p.m. In badminton, Indian men's doubles pair of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty will take on the Indonesian duo of Mohammad Shohibul Fikri and Fazar Alfian in the final of the Singapore Open today. And that is the end of this news bulletin.
1: நேரம் 12:10. ஆகாஷ்வாணி சங்கீத சாரல். திருத்தணி சி எஸ் வெங்கடேசுலு அவர்களின் நாகஸ்வரேசு கேட்கலாம். உத்திரமேரூர் டி பாலசுப்ரமணியன் அவர்கள் தவில். மகாகணபதி நடநாராயணி ராகம் ஆதிதாளத்தில் அமைந்த முத்துசுவாமி தீட்சிதர் கிருத்தியை இப்போது கேட்க உள்ளோம்.

0: இதுவரை சங்கீத சாரலில் திருத்தணி சி எஸ் வெங்கடேசுலு அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். உத்தரமேரூர் டி பாலசுப்ரமணியன் அவர்கள் தவில். இரவு 10 மணிக்கு ரவிவாஸ்ரீ அகில் பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் ஏ ஏரையா அவர்களின் சாக்ஸபோன் இசை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இனி தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ராணுவ படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. இதுபோன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வெயிலில் செல்ல வேண்டியிருந்தால் கவனித்துச் செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும் கிடைக்கும். இது வெறும் பானம் அல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள்.
1: கோடை காலத்தில் மாம்பழங்கள் பற்றி பேசாத வீடே இருக்க முடியாது என்று பிரதமர் கூறியுள்ளார். அல்போன்சா, கேசர், நீலம் உள்ளிட்ட பல்வேறு ரக மாம்பழ சாகுபடி குறித்து அவர் பேசினார்.
2: கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ், அல்போன்சோ, குஜராத்தின் கேசர், தென் பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதேபோல தொடர்ந்து கோலோச்சுங்கள்.
1: நெதர்லாந்தில் நடைபெற்ற விழாவில் சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் இந்தியாவிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டதாக பிரதமர் கூறினார்.
2: அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாந்து நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. நெதர்லாந்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது.
1: தமிழகத்தின் நாகர்கோவிலைச் சேர்ந்த கிரிஜா அம்மா என்ற ஆசிரியரை சந்தித்ததாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர் 15 பள்ளிகளை நடத்தி வருவதாகவும் அதில் சென்னையின் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளி மிகவும் முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
3: சாத்தியம் தமிழ்நாடுகே நாகர்கோயில்.
2: நண்பர்களே, தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல ராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு

0: வைக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் ஒரு ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். நம்முடைய படை வீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ராணுவ படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். நாட்டின் புதிய முப்படை தளபதியாக பதவியேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராணுவ திறனை மேம்படுத்த புதுமை கண்டுபிடிப்புகள் முக்கியமானது என்றார். நாட்டின் பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் முப்படை வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஒய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் நலனுக்காக இந்திய ராணுவம் உறுதி பூண்டிருப்பதாக அவர் கூறினார். முன்னதாக புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்திய கடற்படையை நவீனமயமாக்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சாமிநாதன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமை தளபதியாக இன்று பதவியேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கடல்சார் பாதுகாப்புக்கு இந்திய கடற்படை முக்கியத்துவம் அளித்ததாக கூறினார். நாட்டின் எல்லை பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலனுக்காக இந்திய கடற்படை எப்போதும் தயாராக இருப்பதாக அட்மிரல் கிருஷ்ணா சாமிநாதன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஆந்திரா, கர்நாடகா, குஜராத் மாநிலங்களிலிருந்து தலா 4 மாநிலங்களவை பதவியிடங்களும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்திலிருந்து தலா 3 இடங்களும், ஜார்க்கண்டிலிருந்து 2 பதவியிடங்களும் காலியாக உள்ளன. தமிழகம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலும் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அவர் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஒரே நாளில் 15,000 மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடுகள் பொருத்தி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமரின் சூரிய சக்தி இலவச மின்சார திட்டத்தின்கீழ் மகாராஷ்டிராவில் மட்டும் நேற்று முன்தினம் 4,700 மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். குஜராத்துக்கு அடுத்தபடியாக 6 லட்சம் மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடு பொருத்தப்பட்ட மாநிலமாக மகாராஷ்டிரா உருவெடுத்துள்ளதாக திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தில்லி சாகேத் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே 4 மாடி வணிக கட்டடம் இடிந்து விழுந்ததில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 8 பேர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து பேசிய தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, அங்கீகாரம் இல்லாத கட்டடங்களின் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். அரசு பேருந்தும் லாரியும் மோதிய விபத்தில் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விசாகப்பட்டினம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை வடிவமைப்பதையும் பெறுவதையும் தடுக்க அமெரிக்கா முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் கூறினார். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்த தாம் விரும்புவதாக அவர் தெரிவித்தார். ஹோர்மோஸ் நீரிணையை கப்பல் போக்குவரத்துக்கு திறக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். இந்தியா பங்களாதேஷ் எல்லை சோதனை சாவடிகளில் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று மேற்கு வங்க ஆளுநர் திரு சி வி ஆனந்தபோஸ் தெரிவித்துள்ளார். பக்தோராவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதுகாப்பு இல்லாத பங்களாதேஷ் உடனான எல்லைப்பகுதி தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள 300 கிலோமீட்டர் இந்தியா பங்களாதேஷ் எல்லைப்பகுதியில் மின்வேலி அமைக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மத்திய அரசு இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்த போதிலும் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு எல்லை பாதுகாப்பு படையினருக்கு நிலம் வழங்கவில்லை என்று திரு சி வி ஆனந்தபோஸ் குற்றம் சாட்டினார். கொலம்பியாவில் இன்று அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. முதல் சுற்று தேர்தலில் 14 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 50% வாக்குகள் பெற்றால் நேரடியாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவர். 50%-க்கும் குறைவான வாக்குகள் பெற்றால் முதல் 2 இடம் பிடித்த வேட்பாளர்கள் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் போட்டியிடுவர். கொலம்பியாவின் தற்போதைய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ அந்நாட்டின் சட்டப்படி மீண்டும் தேர்தலில் போட்டியிட முடியாது. இடதுசாரி கூட்டணி சார்பாக இவான் செபேடாவும் வலதுசாரி கூட்டணி சார்பாக அபேலார்துவும் போட்டியிடுகின்றனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை

0: எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இன்று இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இந்தோனேஷியாவின் முகமது ஃபிக்ரி ஃபஜர் அல்ஃபியான் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ராணுவப் படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18 நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:30 ஆகாஷ்வாணி.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8.
1: வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி வரும் ஜூன் மாதம் 3 வரை பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் இந்நாட்களில் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். ஏ பி கோமலா பாடியுள்ள அபிராமி அம்மை பதிகம். இசை டி ஆர் பாபா.

மெல்லிசையில் ஒலிக்கும் அடுத்த பாடலை பாடியவர் வி கிருஷ்ணமூர்த்தி. நாமக்கல் வி. ராமலிங்கம் பிள்ளை இயற்றிய பாடல். இசை ஆர். சுதர்சனம்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகள் நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் ஒரு மணி. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று செல்வமகள் சேமிப்பு திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய அரசின் செல்வமகள் சேமிப்பு திட்டமானது 18 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்ட மத்திய அரசின் திட்டமாகும். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம்.

0: இந்திய அரசின் செல்வமகள் சேமிப்பு திட்டமானது 18 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்ட மத்திய அரசின் திட்டமாகும். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் இயக்கத்தின் ஒரு பகுதியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் 2015 ஜனவரி 22 அன்று இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. நடப்பு ஆண்டான 2026 ஜனவரி 22 அன்று செல்வமகள் சேமிப்பு திட்டமானது 11 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. தங்கள் மகள்களின் எதிர்காலத்தின் மீது கோடிக்கணக்கான குடும்பங்கள் வைத்துள்ள கூட்டு நம்பிக்கைக்கு ஒரு சான்றாக திகழ்கிறது. தொடங்கப்பட்டதிலிருந்து 4 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. செல்வமகள் சேமிப்பு திட்டம் செயல்படும் விதம் பற்றி தெரிந்து கொள்வோம். செல்வமகள் சேமிப்பு திட்டம் என்பது ஒரு குறைந்த இடர் கொண்ட வைப்பு திட்டமாகும். இதில் அசல் தொகைக்கும் ஒவ்வொரு காலாண்டிலும் தீர்மானிக்கப்பட்டு ஆண்டுதோறும் செலுத்தப்படும் வட்டிக்கும் அரசாங்கம் உத்தரவாதம் அளிக்கிறது. இந்த திட்டத்தில் தற்போதைய வட்டி விகிதம் ஆண்டுக்கு 8.2% ஆகும். செல்வமகள் சேமிப்பு திட்டமானது பொருளாதார மற்றும் சமூக முக்கியத்துவம் வாய்ந்தது. இது ஒரு பெண் குழந்தையின் கல்வி மற்றும் திருமண செலவுகளை ஈடுகட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. கல்வி, நிதி பாதுகாப்பு மற்றும் தன்முனைப்பை மேம்படுத்துவதன் மூலம் இந்த முயற்சி பெண்களின் அதிகாரத்தை வலுப்படுத்துவதோடு எதிர்காலத்தில் தற்சார்பு நிலையை அடையும் தொலைநோக்கு பார்வைக்கும் பங்களிக்கிறது. செல்வமகள் சேமிப்பு திட்ட கணக்கினை பெற்றோர்கள் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர்கள் தங்களது பெண் குழந்தைக்காக எந்த ஒரு இந்திய அஞ்சல் அலுவலகத்திலோ அல்லது ஏதேனும் ஒரு பொதுத்துறை வங்கியின் கிளையிலோ மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் துறை வங்கிகளிலோ கணக்கை திறக்கலாம். பெண் குழந்தை பிறந்ததிலிருந்து 10 வயது ஆகும் வரை எந்த நேரத்திலும் இந்த கணக்கை தொடங்கலாம். ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு கணக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. மேலும் ஒரு குடும்பம் அதிகபட்சமாக 2 பெண் குழந்தைகளுக்கு கணக்குகளை திறக்கலாம். இருப்பினும் இரட்டையர்கள் அல்லது அதற்கு அதிகமாக பெண் குழந்தைகள் பிறக்கும் பட்சத்தில் உரிய பிறப்பு சான்றிதழ்களுடன் ஒரு உறுதிமொழி பத்திரத்தை சமர்ப்பிப்பதற்கு உட்பட்டு 2-க்கும் மேற்பட்ட கணக்குகள் அனுமதிக்கப்படுகின்றன. இந்த கணக்கை இந்தியாவில் எந்த இடத்திற்கும் மாற்றிக்கொள்ளலாம். குறிப்பாக பெண் குழந்தைக்கு 18 வயது ஆகும் வரை இந்த கணக்கை பெற்றோர் அல்லது பாதுகாவலரால் நிர்வகிக்கப்படுகிறது. இது சேமிப்பை கண்காணிக்கவும் குழந்தையின் கல்வி மற்றும் எதிர்கால தேவைகளுக்கு நிதி திறம்பட பயன்படுத்துவதை உறுதி செய்யவும் பாதுகாவலருக்கு உதவுகிறது. 18 வயதை அடைந்தவுடன் கணக்கு வைத்திருப்பவர் தேவையான ஆவணங்களை சமர்ப்பிப்பதன் மூலம் கணக்கை தானே தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்ளலாம். SSY கணக்கை தொடங்குவதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் என்பதை தெரிந்து கொள்வோம். சுகன்யா சமிருதி கணக்கு திறப்பு படிவமானது வங்கிகள் அஞ்சல் அலுவலகத்தில் கிடைக்கும். பெண் குழந்தையின் பிறப்பு சான்றிதழ், இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தால் வழங்கப்படும் ஆதார் எண், வருமான வரி விதிகளில் வரையறுக்கப்பட்டுள்ளபடி நிரந்தர கணக்கு எண் அல்லது படிவம் 60. இந்த ஆவணங்கள் மூலம் கணக்கை தொடங்க முடியும். பெற்றோர்களும் பாதுகாவலர்களும் SSY கணக்கில் குறைந்தபட்ச ஆரம்ப வைப்பு தொகையாக 250 செலுத்தி தொடங்கலாம். மொத்த வருடாந்திர வைப்பு தொகை வரம்பானது 150,000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கணக்கு திறக்கப்பட்ட தேதியிலிருந்து 15 ஆண்டுகள் வரை வைப்பு தொகை செலுத்தலாம். ஒரு கணக்கு வைத்திருப்பவர் முந்தைய நிதியாண்டின் இறுதியில் உள்ள இருப்பில் 50% வரை கல்வி நோக்கங்களுக்காக எடுத்துக் கொள்ளலாம். கணக்கு வைத்திருப்பவருக்கு 18 வயது பூர்த்தியானாலோ அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாலோ இவற்றில் எது முதலில் நிகழ்கிறதோ அப்போது இந்த வசதி கிடைக்கும். விண்ணப்பிக்க கணக்கு வைத்திருப்பவர் உறுதி செய்யப்பட்ட சேர்க்கை அனுமதி சீட்டு அல்லது தேவையான செலவுகளை குறிப்பிடும் கல்வி நிறுவனத்தால் வழங்கப்பட்ட கட்டண சீட்டு போன்ற தொடர்புடைய ஆவணங்களுடன் ஒரு முறையான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். திரும்ப பெறும் தொகையை மொத்தமாகவோ அல்லது தவணைகளாகவோ எடுக்கலாம். இருப்பினும் அதிகபட்சம் 5 ஆண்டுகள் வரையிலான காலத்திற்கு ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே திரும்ப பெற முடியும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் திரும்ப பெறப்படும் தொகையானது சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள உண்மையான கட்டணங்கள் மற்றும் செலவினங்களை விட அதிகமாக இருக்கக்கூடாது. செல்வமகள் சேமிப்பு திட்டம் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான இளம் பெண்களுக்கு நம்பிக்கை மற்றும் அதிகாரம் அளித்தலின் அம்சமாக திகழ்கிறது. இது அவர்களின் கனவுகள் விருப்பங்களுக்கான அரசின் உறுதியான அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டுகிறது. நேர்கள் இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் செல்வமகள் சேமிப்பு திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani. The news read by Abhishek Mukhopadhyay.

மூத்தோர் சொல்லும் முதிர்கனியும் என்பது போல, முதிர்ந்த கனியில் இருக்கும் சுவை மூத்தோர் சொல்லிலும் இருக்கும் என்பதுதான் உண்மை. எனவே முதுமை ஒரு முழுமை என்ற சிந்தனையோடு இன்றைய கனிந்த வாழ்வு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்றைய கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற முதுநிலை ஆங்கில ஆசிரியை ரெஜினா பால் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெறுகிறது.

0: வணக்கம் மேடம். உங்களை பத்தினா ஒரு எளிய அறிமுகம்.
1: என் பெயர் கல்பாரட்னம் ரெஜினா பால். பிறந்த இடம் வந்து சிலோன்ல, கண்டி டவுன்ல, நூரேலியாங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்தேன். 1956ல ரிபேட்ரியேட்ஸ் ஆக நாங்கள் இந்தியாவுக்கு திரும்பி வந்தோம். என்னுடன் பிறந்தவர்கள் எனக்கு 7 அண்ணன் 1 தம்பி. இங்கே இருந்து தான் நாங்கள் படித்தோம். 1 கிளாஸ்ல இருந்து சுபியா வித்யாலயம் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படித்தோம். அப்புறம் சென்ட் மேரிஸ் காலேஜில் பியூசி படித்து பிஏ லிட்ரேச்சர் எடுத்து அப்போ எம்ஏ முடித்து வெளியே வந்தோம். அதுக்கிடையில் என்சிசிலையும் ஒரு கேடட்டாக ஜாயின் பண்ணி நாங்கள் படிச்சுட்டு வந்தேன். எம்ஏ முடித்த உடனே எனக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள். ஆசிரியை வேலைக்குத்தான் போக வேண்டும் என்று எங்கள் அப்பாவுடைய விருப்பமாக இருந்ததினால் என்னுடைய அருமையான கணவர் என்னை பிஎட் எம்எட் படிக்க வைத்தார். அதில் நான் டபுள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணதுனால அருகில் இருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாவற்றிலும் லீவ் பிளேஸுக்கு அழைத்தார்கள். நான் சென்று எல்லா இடத்துலையும் வேலை பார்த்து இருக்கும்போது சென்ட் அலோஷியஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் 27 வருடங்களாக ஆங்கில முதுநிலை ஆசிரியராகவும் என்சிசி அதிகாரியாகவும் இருந்து பணியாற்றி 2010 நான் ஓய்வு பெற்றேன்.
0: ரொம்ப தெளிவாகவும் அருமையாகவும் வந்து உங்களுடைய அறிமுகம் இருந்தது. திருமணத்திற்கு பிறகு வந்துதான் மேற்படிப்பு படித்ததா சொன்னீங்க, உங்க கணவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
1: கணவர் ரொம்ப நல்லவர். அதே சமயத்தில் அவர் ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஸ்டோர்ஸ் ஆபீசராக இருந்து பணியாற்றி கொண்டு வந்தார்.
0: சரி.
1: அவரை நான் விரும்பிதான் நான் திருமணம் செய்தேன். ஏனென்றால் எங்களுக்கு கொஞ்சம் சொந்தத்தில் உள்ளவர். திருமணம் செய்யும் போது என்னை மட்டும்தான் விரும்பினாரே தவிர என் நகைகளோ பணமோ ஐஸ்வர்யமோ எதையுமே அவர் கேட்கவில்லை. கடவுளுக்கு அடுத்தபடியாக நான் அவரை மிகவும் நேசிக்கிறேன். என் குடும்பத்திற்கு அவர் ஒரு விளக்காக இருந்து என்னுடைய சகோதரர்கள் 2 பேருக்கு திருமணம் நடத்தி கொடுத்தார். குடும்பத்தில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டது எல்லா காரியங்களிலும் அவர் முன்னாக நின்று அவர் செய்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய தகப்பனார என் வீட்டிலேயே வைத்து அவர் பராமரித்தார். ஆனாலும் அவர் மாமா என்று கூப்பிட்ட நாள் கிடையாது. அவர் அப்பா என்றுதான் அழைத்து 16 வருடங்கள் எங்கள் வீட்டிலேயே வைத்து அவர் பராமரித்தார்.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். உங்க பிள்ளைங்க பத்தி கொஞ்சம் சொல்றீங்களாம்மா.
1: எனக்கு கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட் என்னுடைய மகளும் என்னுடைய மகனும். மகள் எம்எஸ்சி எம்ஃபில் படிச்சு இப்பொழுது பிஹெச்டியும் முடித்து ஒரு கல்லூரியில் சைதாப்பேட்டை என்று சொல்ல இடத்தில் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்ல ஹெச்ஓடியா இருக்கிறாங்க. மருமகன் ஒரு ஐடி கம்பெனியில மேனேஜராக இருக்கிறார்.
0: சரி.
1: அவர்களுக்கு 2 பிள்ளைகள், ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும். மகன் வந்து இஸ் எ மெக்கானிக்கல் இன்ஜினியர்.
0: சரி.
1: அவர் ராணிப்பேட்டை என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஜிஎம் ஆக இருக்கிறார். அவர்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைகள்.
0: சரி.
1: அவருடைய ஒய்ஃபும் ஒரு என்ஜினியர்.
0: ரொம்ப சந்தோஷம்.

0: இப்போ நீங்க வந்து 1956 வந்து நீங்க இலங்கையிலிருந்து தமிழகத்துக்கு வந்தீங்க இல்லையா, அப்போ வரும்போது இலங்கையில உள்ள அந்த ஒரு வாழ்க்கை முறையும் இங்க தமிழகத்துக்கு வந்த பிறகு இந்த வாழ்க்கை முறையும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் இல்லீங்களா?
1: கண்டிப்பா.
0: எந்த வயசுல நீங்க வந்து இங்க வந்தீங்க?
1: 3 வயசாக இருக்கும்போது இங்க வந்து.
0: இப்போ உங்களுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் வந்து அவங்க நினைவுகள் எல்லாம் சொல்லுவாங்களே இலங்கையில வந்து நம்ம இப்படி இருந்தோம்?
1: ஆமா, அதெல்லாம் சொல்லுவாங்க. எல்லா அண்ணன்மார்களும் அங்க படிச்சாங்க.
0: சரி.
1: அவங்களுடைய வாழ்க்கை முறைகளும் வித்தியாசமாக இருந்தது. அப்பா ஒரு நல்ல ஒரு டிசிப்ளினரி பர்சனா இருக்கிறதுனால பிள்ளைகளையும் இப்படி ரொம்ப கண்டிப்பாக நன்றாக வளர்த்தார்கள். அதாவது வல்கர் வேர்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் யூஸ் பண்ணியிருந்தா வாயில சோப்பெல்லாம் போட்டு கழுவி, அவ்வளவுக்கு நல்ல டிசிப்ளினா. இதே நெவர் யூஸ்ட் அ சிங்கிள் வல்கர் வேர்ட் இன் தியர் லைஃப்ஸ் சொல்லலாம். அப்படி ஒரு அருமையான ஒரு தகப்பனாராக அவர் பிள்ளைகளை வளர்த்தாரு.
0: இலங்கையில என்னவா வந்து பணியா?
1: அப்பா ஒரு அக்ரகந்த எஸ்டேட் என்று சொல்ற இடத்துல ஹெட்மாஸ்டரா இருந்தாங்க.
0: அங்க உள்ள பள்ளியில தலைமை ஆசிரியரா இருந்தாங்க. சரி, இப்போ நீங்க வந்து கல்லூரி படிப்பை வந்து திருமணத்திற்கு பிறகு நீங்க முடித்த பிறகு நிறைய பள்ளிகள்ல வந்து வேலை பார்த்தீங்க. அதன் பிறகு வந்து அலோசியஸ்ல வந்து முதுகலை ஆங்கில ஆசிரியரா பணியில சேர்ந்தீங்க இல்லையா. என்சிசியிலயும் வந்து இருந்திருக்கீங்க. அந்த என்சிசி அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க. நீங்க ஸ்கூல்ல என்சிசியில எப்படி வந்து கத்துக்கிட்டீங்க? நீங்க பிள்ளைங்களுக்கு எப்படி வந்து கத்து கொடுத்தீங்க அதை பத்தி சொல்லுங்க.
1: கல்லூரியில 3 வருஷம் என்சிசில இருந்தேன்.
0: சரி.
1: இல்ல G1 G2 என்று சொல்லக்கூடிய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி வந்தேன். பெஸ்ட் ஃபயர் துப்பாக்கி சுடுவதில் நல்ல பெஸ்டா இருந்தேன். அந்த என்சிசி தான் எனக்கு ஒரு வேலையை பெற்று தந்தது. அப்போ குவாலியர் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு நாங்கள் ட்ரைனிங் அங்க போயிருந்தோம். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அங்க ட்ரைனிங் போகணும்.
0: சரி.
1: என்சிசில 3 இயர்ஸ் இங்க இருந்து G2 சர்டிபிகேட் பாஸ் பண்ணதுனால தே கேவ் மீ டைரக்ட் கமிஷன். எனக்கு உடனே 3rd ஆபீசராக அவங்க நியமிச்சாங்க. அப்புறம் 3 இயர்ஸுக்கு ஒரு தடவை ட்ரைனிங் போய் போய் ஐ பிகேம் சீஃப் ஆஃபீஸர். அப்புறம் நிறைய கேம்ப்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 60 கேம்ப்ஸ் கிட்ட அட்டன் பண்ணியிருப்பேன் ஆல் இண்டியா லெவலில். நல்ல சேவை செய்ததுனால டிஜி என்சிசி அவருடைய கமெண்டேஷன் அவார்டு வந்து தே கேவ் மீ ஃப்ரம் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா.
0: ஓகே.
1: பெஸ்ட் என்சி.

0: என்சி ஆஃபீஸர் என்று சொல்லியும்.
1: ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ என்சிசியில் இருக்கிற போது அதற்கு முக்கிய தூணாக இருப்பதே வந்து அந்த டிசிப்ளின், ஒழுக்கம். இப்போது உள்ள மாணவர்களுக்கு படிப்பை தவிர எது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்கம்மா?
0: எல்லாத்தோட எனக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது பங்க்சுவாலிட்டி. ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஷார்ப்பாக அந்த டைமில் அந்த இடத்துல இருக்க வேண்டும்னு சொல்லி என்சிசி பரேட்லேயும் பிள்ளைகளுக்கு நான் அப்படி நடத்தியிருக்கிறேன். பிள்ளைகளும் கரெக்ட் டைமுக்கு வரணும். இன்றைக்கும் என்னுடைய ஹஸ்பண்ட் சர்ச்சுக்கு போகணும், 6 o'clock சர்ச் அப்படின்னா 5:30 நாங்கள் ரெண்டு பேரும் சர்ச்சில் இருப்போம் முதல் ஆட்களா. அந்த பங்க்சுவாலிட்டி, அந்த டிசிப்ளின், அந்த டைம் கீப் அப் பண்றது எல்லாம் நான் என்சிசியில ரொம்ப பழகினேன். என்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த காலம் தவறாமை, ஸோ பெட்டர் 5 minutes ஏர்லி, நெவர் 5 minutes லேட்னு எங்க அப்பா சொல்லுவாங்க. அதே போல ஆல்வேஸ் பி பங்க்சுவல். எது இருக்கோ இல்லையோ என்சிசி அப்படின்னா வி ஹாவ் டு அட்ஜஸ்ட் வித் அதர்ஸ் அப்படிங்கிறது தான். அதனால தாழ்வானாலும் உயர்வானாலும் எந்த சூழ்நிலையிலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிறது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரி என்னுடைய குடும்பத்திலையும் நாங்கள்.
1: அந்த நேரம் தவறாமை, அந்த நேரம் மேலாண்மை, அதை வந்து எப்படி கடைபிடிக்கிறது? அதே மாதிரி தள்ளி போடுதல், இதுதானே கொஞ்சம் அப்புறம் செய்வோம்ன்ற மாதிரி அந்த அந்த ப்ரொக்ரஸ்டினேஷன் சொல்லுவாங்க, அதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம்?
0: டிலே இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால எந்த ஒரு காரியத்தையும் ப்ராம்ப்ட் அந்த டைம்ல செய்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ஹாப்பியா இருக்கலாம். நம்மளுடைய ஹாப்பினஸ்க்கு வந்து வாட் எவர் வி டூ அந்த டைம்ல நம்ம செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்றைக்கு கூட சாப்பாடு வெளியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்க, நோ டைம் இருக்கு, சோ வீல் ப்ரிப்பேர் சம்திங் அப்படின்னு சொல்லி வீட்டுல சமையல் முடிச்சு வச்சுட்டு தான் வந்தேன். அதனால போன உடனே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த ஹாப்பினஸ் நமக்கு கொடுக்கும் எப்போதுமே பங்க்சுவாலிட்டி.
1: கண்டிப்பா
0: பிள்ளைகளுக்கும் சொல்றது அதுதான்.
1: அந்த கவனம் வந்து அந்த என்சிசி மாணவர்களுக்கு படிப்பிலும் சரி அந்த முகாம்களையும் சரி அந்த கவனமின்மை அப்படி இருந்தாங்கன்னா அதை நீங்க வந்து எப்படி சரிப்படுத்துவீங்க?
0: பிள்ளைகள் வந்து அந்த கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பரேட் ஷெட்யூல் இருக்கும், இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் ஃபயரிங், அப்புறம் மேப் ரீடிங், மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இப்படி எல்லாம் இருக்கும். சோ அந்தந்த டைமுக்கு அந்தந்த சப்ஜெக்ட்ஸ் அவங்க படிச்சா ரொம்ப அருமையா இருப்பாங்க. அதுல பெஸ்ட் வர்றவங்கள நாங்க ரிபப்ளிக் டே கேம்புக்கு கூட்டிட்டு போவோம் நியூ டெல்லிக்கு. அப்படி நான் 5 times ரிபப்ளிக் டே பரேடுக்கு அட்டன் பண்ணியிருக்கேன். பிள்ளைகளை அந்த ஏர்லி மார்னிங் எழுப்புறது ரொம்ப கஷ்டம், டெல்லியில எல்லாம் ரொம்ப குளிரா இருக்கிறதுனால. ஆனாலும் வி என்கரேஜ் தெம், அவங்களுக்கு ஒரு டீ கொடுத்து வாங்க பரேடுக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த கவனமாக அந்த டைம்ல இது பண்ணதுனால இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க என்சிசில நாங்க படிச்ச ஒழுக்கங்கள்லாம் நினைச்சு பார்க்கும்போது மேடமே காலையில 3 எந்திரிச்சு குளிச்சுட்டு 4 ஃபாலின் ஆயிருவாங்க. ஸோ நம்மளும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏர்லி பேர்டு கேச்சஸ் த வேர்ம் அப்படின்னு ஒரு பழமொழி. ஏர்லியா எந்திரிச்சா எவ்ரி திங் இஸ் பாசிபிள்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க. என்சிசியில இருக்கும் போது மறக்க முடியாத முகாம்னு ஏதாவது இருக்குங்களா?
0: நிறைய இருக்கு. ரிபப்ளிக் டே கேம்ப்ல 1 month அங்க இருக்கணும். டிசம்பர் எண்ட்ல போனா பிப்ரவரியில தான் நாங்க ரிட்டர்ன் பண்ணுவோம். அதுல எல்லா பரேட், அந்த ராஜ்புட் மார்ச் ஃப்ரம் த பார்லிமெண்ட் ஹவுஸ் டில் த இந்தியா கேட். அப்ப பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது நாங்களும் 4 kilometers நடந்து வருவோம். அந்த கேம்ப்ல பல வகையான ப்ரோக்ராம்ஸ் உண்டு. ஆன் 27th of January வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் ரேலின்னு சொல்லி அந்த சமயத்துல ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. சோ அவரு பக்கத்துல உட்கார்ந்து நாங்க அந்த ரேலியில அட்டன் பண்ணோம். அது ஒரு சந்தோஷம். ரெண்டாவது அந்த சமயத்துல டாக்டர் வெங்கட்ராமன் அவர் தான் பிரசிடென்டா இருந்தாரு. சோ அந்த பரேட்ல நாங்க இப்படி ஒரு பானா ஷேப்ல நிப்போம். அப்ப அவரு எல்லாரையும் கிரீட் பண்ண வருவார் அப்படி இறங்கி, அதாவது எல்லாரும் வந்தீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றது. அப்படியே வரும்போது என்கிட்ட வந்தோடனே அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. தமிழ்நாடு அப்படின்னு பிளக்கார்டு இருக்கு, நான் அதுல நின்றுட்டு இருக்கேன். நான் சல்யூட் பண்ணேன். என்னைய பார்த்துட்டு அம்மா எப்படி இருக்கிறீங்கன்னு உடனே ஐ குடன் டாக். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்கிட்ட பேசுறாரா அப்படின்னு அப்படி ஷாக் ஆகி அப்படியே நின்னேன். நல்லா இருக்கேன் ஐயா, லைக் தட் ஐ டோல் அந்த மாதிரி சொல்லிட்டு. பிறகு உடனே வெஸ்ட் பெங்கால் மேடம் பக்கத்துல என்னைய கையை குலுக்கி கம் கம் லெட்ஸ் கோ ஃபார் லஞ்ச் அப்படின்ட்டு கூட அப்படியே லஞ்ச் சாப்பிட போனோம். லஞ்ச் வந்து நல்ல வெரி லாங் டேபிள், அதுல எல்லா வகையான லஞ்சும் இருந்தது. நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது துணி அப்படி கையில இருக்கும், அதுல ஒரு பிளேட் வைத்து

0: கரண்டியெல்லாம் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே போடணும். சாப்பிட்டுட்டு தொடச்சிட்டு போடும்போது பார்த்தேன் ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு
1: இருந்துச்சு.
0: ஸோ பிரசிடென்ட் வீட்டில் சாப்பிட்டதுக்கு இது ஒன்று தான் அத்தாச்சு என்று சொல்லி எல்லாரும் குப்பை தொட்டியெல்லாம் போடுறது போல் நான் அந்த துணியை நான் எடுத்துட்டு வந்துட்டேன்.
1: சரி சரி.
0: இன்னைக்கும் என்னுடைய சர்டிபிகேட்ஸோட நான் அதை வச்சிருக்கிறேன். என்னுடைய பிரதர்கிட்ட காட்டும் போது ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் தட் யூ ஹேட் டின்னர் அலாங் வித் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அப்ப நினைச்சேன் வீட்டில் சாப்பாட்டு கூட வழி இல்லாம நாங்க இருந்தோம், ஆனா ஒரு பிரசிடென்ட் கூட இருந்து சாப்பிடுற அளவுக்கு கடவுள் இன்னைக்கு வச்சிருக்கிறாரு. நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி உள்ளவளாக நான் வாழ்த்து கொண்டிருக்கிறேன்.
1: அதாவது பசுமையான நினைவுகளுக்கு பத்தி ரொம்ப அருமையா வந்து சொன்னீங்க. இப்போ இந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கூட போய் நம்ம வந்து டின்னர் சாப்பிடுறோம், அதுக்கு காரணம் வந்து என்னன்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க?
0: காரணம் பீயிங் இன் என்சிசி அண்ட் மை எஜுகேஷன் தான், கல்விதான் அடிப்படையா இருந்து மேன்மைப்படுத்துச்சு.
1: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அற்புதமா வந்து சொன்னீங்க.

0: இப்போ என்சிசி தவிர்த்து உங்க மாணவர்கள் இந்த காவல்துறை பணியிலயோ வேற ஏதாவது பணிகளிலயோ சேர்ந்திருக்காங்களா, அதை பத்தி சொல்றீங்களா?
1: நிறையவே இருக்கிறாங்க. ஒரு சமயம் ஜூன் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்கூல்ல சைன் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்னைய கட்டி பிடிச்சிச்சு பின்னால இருந்து.
0: சரி,
1: ஆனா திரும்பி பார்த்தேன், ஒரு பெரிய கப்போட நின்னா. என்ன அப்படின்னு சொன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்துடுச்சு இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதனால எனக்கு கிடைச்சது மேடம் அப்படின்னு சொல்லி கப்பை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தா. அவங்க இன்னைக்கு டாக்டரா இருக்கிறாங்க. இன்னொரு கேர்ள் வந்து என்சிசியில நல்ல திறமையா இருந்து திருநெல்வேலியில போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஷீஸ் அ கிரேட் ஆபீசரா இருக்கிறாங்க. அங்க நிறைய பேர் மிலிட்ரியில ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. அவங்க நிறைய பேர் இங்கிலீஷ் ப்ரொஃபசர்ஸா இருக்கிறாங்க. மேம் சொல்லி கொடுத்த கிராமர் இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி.
0: சரி,
1: I'm a very good grammarian. அதனால நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதணும்.
0: சரி சரி சரி.
1: செவன்த் ஸ்டாண்டர்ட்

0: பேருக்கு இங்கிலீஷ் புக்கு எழுத சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்க.
1: சரி.
0: ஸோ அதை எழுதினேன். அது போக 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த கிளாஸஸுக்குரிய இங்கிலீஷ் புக்குக்கு கைடு எழுதினேன். கிராமர் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிறேன். அப்பாவும் அதே மாதிரி கிராமர் நல்லா விருப்பப்பட்டு நல்லா சொல்லி கொடுப்பாங்க ஈஸி மெத்தட்ல.
1: அதாவது அந்த கல்வியின் முக்கியத்துவம் தான் வந்து ஒருத்தரை வந்து மேன்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு பிள்ளைங்க வந்து என்னன்னா அவங்க விருப்பப்படி இல்லாம பெற்றோர் விருப்பப்படி நீ வந்து இதை சேர்ந்தாதான் வந்து நல்லா இருக்கும் ஒரு கட்டாயப்படுத்துறாங்க பிள்ளைங்களெல்லாம். அவங்களுக்குள்ள திறமையை வந்து இரண்டாவதா வைக்கிறாங்க. பெற்றோர்களுடைய ஆசையை வந்து பிள்ளைகள் வந்து நிறைவேற்றணும், எனக்கு கிடைக்காதது வந்து நீ வந்து அதுல வந்து அவுட் ஷைன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்?
0: சொல்ல போனா நானே ஒரு எக்ஸாம்பிளா இருப்பேன். பியூசி மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்து படித்தேன். ஆஃப்டர் ஃபினிஷிங் பியூசி பிஎஸ்சி மேத்ஸ் எடுக்கணும்ட்டு அப்பா சொன்னி ரொம்ப கம்பல் பண்ணாங்க. நான் அப்பா பேச்ச கேட்காம போய் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் என்று சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன்.
1: சரி.
0: ஸோ எனக்கு ரிட்டன் டெஸ்ட் எழுதணும்ட்டு வீட்டுக்கு லெட்டர் வந்துருச்சு. அப்போ அப்பா வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஒய் டோன்ட் யூ டேக் மேத்ஸ், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இஸ் அ வாஸ்ட் சப்ஜெக்ட், யூ கேனாட் ஸ்டடி அப்படின்னாங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன் டெஸ்ட் எழுதின உடனே ஐ வாஸ் செலக்டட். அப்புறம் பிஏ லிட்ரேச்சருக்கு நான் போனேன். அப்போ அதோடு சேர்த்து அண்ணன் சொன்னாங்க நீங்க எம்ஏ முடிச்சிடப்போ தான் யூ வில் பி ஃபுல்லி குவாலிஃபைடு அப்படின்னாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து என்னுடைய விருப்பப்படிக்கு நான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்ததுனால ஐ என்ஜாய்டு த சப்ஜெக்ட். எல்லாம் கிளாஸ்லையும் சரி லைப்ரரிலையும் சரி புக்ஸே தேவையில்லை, லைப்ரரியில் போய் உட்காந்து நல்லா படித்து நல்லா இது பண்ணி வி காட் த்ரூ. அதே போல தான் மற்ற பிள்ளைகளையும் நம்ம வந்து கம்பல் பண்ணக்கூடாது. அவங்க விருப்பமான சப்ஜெக்ட் எடுத்து படித்தா தே வில் எக்ஸல் இன் தட். நம்ம கம்பல் பண்ணோம் அப்படின்னா நீ சொன்னதுனால தானே நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுக்கு பேரண்ட்ஸ் ஆளாகக்கூடாது. மோஸ்ட்லி அவங்களுடைய விருப்பத்துக்கு விடுறது ரொம்ப நல்லது. ஸோ இன்னைக்கு ஒரு பெஸ்ட் இங்கிலீஷ் டீச்சர்னு சொல்லி தான் டோட்டலி 27 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ்ல நாட் அ சிங்கிள் ஸ்டூடெண்ட் ஃபெயில்டு இன் இங்கிலீஷ். அதனால தே கேவ் மீ த பெஸ்ட் டீச்சர் அவார்டு, நல்லாசிரியர் விருது ராதாகிருஷ்ணனுடைய அவார்டு கொடுத்தாங்க. அதனால நம்ம வந்து பிள்ளைகளுடைய விருப்பத்துக்கு விட்டோம் அப்படின்னா அவங்க நல்லா செய்வாங்க. என்னுடைய பிள்ளைகளையுமே நான் எதுவுமே சொல்லலை, அவங்க விருப்பத்துக்கு விட்டதுனால தே ஆர் ஷைனிங் டுடே. சில பிள்ளைகள் அப்பா அம்மா பேச்ச கேட்டு அந்த டாக்டர்னா டாக்டருக்கு படிப்பாங்க, லாயர்னா லாயருக்கு படிப்பாங்க, டீச்சர்னா டீச்சருக்கு படிப்பாங்க. அப்படி போகும்.
1: சில பிள்ளைகள் வந்து பள்ளியில வந்து நீங்க பார்த்துருக்கலாம் எதுலையுமே வந்து ஆர்வம் காட்டாம வரோம் போறோம்ன்ற மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி வந்து சூழ்நிலை ஏற்பட காரணம் என்னமா சொல்லுங்க.
0: 12th ஸ்டாண்டர்ட்ல கிளாஸுக்கு இங்கிலீஷுக்கு போயிருந்தேன். ஒரு பிள்ளை 2 மார்க் தான் வாங்கியிருந்தா இங்கிலீஷ்ல 100க்கு. ஸோ பேப்பர் கொடுக்கும்போது பக்கத்தில் போய் இங்கே வா, ஏன் 2 மார்க் எடுத்த உடனே ரொம்ப கோபமாக சொன்னான். எனக்கெல்லாம் இங்கிலீஷ் வராது அப்படின்னு சொன்னான். அப்படியாமா, இங்கிலீஷ் வராமல் 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்து வந்துட்டியே, அது வந்திருக்கு ஆனால் நீ வந்து அதை பார்க்கல நேசிக்கல, சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் இருந்தேன். நெக்ஸ்ட் டே ப்ரேயர் முடித்த உடனே அவள் பக்கத்தில் போய் உட்காந்து இன்னைக்கு ஒரு இது நான் உனக்கு சொல்லி தரட்டா அப்படின்னு. அப்போமும் அது ரொம்ப விருப்பமே இல்லாமல் முகத்தை திருப்பிட்டு அப்படியே இருந்தது. நான் சொன்னேன் அந்த ஒரு சென்டென்ஸ் நான் எழுதுறேன் நீ அதை பார்த்து எழுது அப்படின்ட்டு. ஜூலியஸ் சீசர் வாஸ் ஒன் ஆஃப் த ட்ரைம்வீட்ஸ் ஆஃப் ரோம் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எழுதி அவளை வாசிக்க சொல்லி எழுத சொல்லி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு சொல்லி அவளை ரொம்ப கவனிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளுடைய அந்த லெத்தார்ஜிக்கல் மூட் எல்லாம் போய் என்னே பாப்பா இன்னைக்கு எனக்கு என்ன சொல்லி கொடுக்க போறாங்களோ அப்படின்னு நான் பக்கத்துல போய் உட்காந்து போயிட்ரியோ ப்ரோஸோ அவளுக்கு நல்ல தனியா சொல்லி கொடுத்து தமிழ்ல இந்த மாதிரி எழுது, சின்ன சின்ன சென்டென்சஸா எழுது அப்படின்னு அவளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து எழுத வச்சேன். அப்படியே எக்ஸாமினேஷன்ல அவ 148 மார்க்ஸ் எடுத்திருக்கிறா. அது தெரியாது எனக்கு. நான் வந்து இந்த மார்க் லிஸ்ட் கொடுக்குற அன்னைக்கு கிரவுண்ட்ல நின்றுட்டு இருக்கும் போது யாரோ வந்து என்னை தூக்கி 2 சுத்தி கீழே வச்சுட்டாங்க. பார்த்தா இந்த பொண்ணு, மேம் நான் 148 மார்க் எடுத்திருக்கிறேன், இங்கிலீஷ் எல்லாம் வராதுன்னு சொன்னியே, அது எப்படி வந்துச்சு? இப்போ மிஸ் நீங்க ரொம்ப அன்பா பக்கத்துல வந்து எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. இந்த மாதிரி வீக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐ பெய்டு வெரி மச் இன்ட்ரெஸ்ட். நோ சைல்டு ஃபெயில்டு இன் மை சப்ஜெக்ட்.

0: வெரி தேங்க்ஃபுல் டு காட் ஆல்சோ.
1: அதாவது ஆர்வமின்மையை வந்து ஆர்வ மிகுதியாக்குறது வந்து ஒரு ஆசிரியர் கையில தான் இருக்கு. கண்டிப்பா ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இப்போ உங்களுடைய பணி ஓய்வுக்கு பின் தொடர்ந்து பல்வேறு கல்லூரிகள் பல்வேறு பள்ளிகளில் வந்து பணியாற்றிருக்கீங்க. இப்போ அந்த ஒரு சமயம் பணி ஓய்வு பெற்றுட்டோம் இதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை தவிர்த்து சரி அந்த பள்ளியில போய் நம்ம சேருவோம், இதை வந்து உங்களுக்கு ஊக்கப்படுத்தியது யார்?
0: ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 2 இயர்ஸ் இருக்கும்போது இந்த புக்கு டெக்ஸ்ட் புக் எழுதுறதுக்கு சென்னைக்கு போயிருந்தோம்.
1: சரி,
0: அங்க வச்சுதான் எனக்கு ஒரு போன் கால் வந்தது. இப்படி நீங்க நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கிறீங்க, எங்க ஸ்கூலுக்கு வேலைக்கு வாரீங்களா அப்படின்னு. இல்ல, நவ் ஐ எம் ஆன் டியூட்டி, எங்கேயுமே நான் வர முடியாது, ஐ ஹேவ் டு கம்ப்ளீட் மை டியூட்டி, தென் ஓன்லி ஐ கேன் கோ எனிவேர். அப்ப நீங்க ரிட்டையர்ட் ஆன உடனே இங்க வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2011 May 31st அன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகுறேன். அன்னைக்கு ட்ரெயின் ஏறி திருச்செந்தூர்ல இருந்து நாங்க கும்பகோணம் போனோம். June 1st ஐ வாஸ் தேர் அப்பாயிண்டட் அஸ் பிரின்சிபல் அந்த ஸ்கூல்ல. அதனால ஒன்லி ஒன் நைட் ஐ வாஸ் ஃப்ரீ ட்ரெயின்ல. அதுல இருந்து இன்னைக்கு ஓய்வு இல்லாமல் டோட்டலி சொல்ல போனா 50 இயர்ஸ் ஐ ஹவ் பீன் இன் சர்வீஸ்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.

0: உங்களை நீங்களே வந்து எப்படி ஊக்கப்படுத்துப்பீங்க?
1: ஊக்கப்படுத்துறதுக்கு என்னுடைய சரௌண்டிங்ஸ் தான். அதுக்காக என் ஹஸ்பண்ட் சொல்லலாம்.
0: கண்டிப்பா
1: எப்போதும் அவரு நம்மள என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. நோங்கிற வேர்டுக்கு அங்க இடமே இல்லை. அதே சமயத்துல ஐ நெவர் கிரேவ்டு ஃபார் காஸ்ட்லி திங்ஸ், ஒரு மன நிறைவு. அதே சமயத்துல வீட்லயும் நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையில என்னைய வச்சிருந்ததுனால நான் மேற்கொண்டு படிச்சு எங்க வேணாலும் அவர் என்னை கூட்டிட்டு போவாரு. சோ யெஸ் காட் அ புல்லட், எங்க போனாலும் என்னைய அதுல கம்பீரமா வச்சு எங்கனாலும் என்னைய கூட்டிட்டு போவாங்க. ரொம்ப அருமையா என்னைய நடத்தி வர்றாங்க. அதனால அந்த ஒரு உற்சாகமே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை.
0: கண்டிப்பா, அதாவது இப்ப நீங்க சொல்லும் போது உங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு பாண்ட், அந்த ஒரு இணைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்றது தெரியுது. இது ஏற்படுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு முயற்சிகள், அது முயற்சிகள் இயற்கையாகவே வந்ததா இல்ல அந்த விட்டு கொடுத்து போகுதல், அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களாம்மா?
1: நான் வந்து என்னுடைய ஹஸ்பண்டை நான் விரும்பி கல்யாணம் பண்ணதுனால கடவுள்கிட்ட நான் கேட்டேன், கடைசி வரைக்கும் அவர் கூட நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது தான்.
0: சரி,
1: எங்க ரெண்டு பேருக்குள்ளயும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. இஸ் அ காட் ஃபியரிங் பர்சன். நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாலே அவர் 5 மணிக்கு எந்திரிச்சு பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிட்டு ரொம்ப கவனமா இருப்பாரு. அதனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஃபார் எவ்ரி சக்சஸ்ஃபுல் உமன் மேன் இஸ்
0: பிஹைண்ட்
1: ரியலி மை ஹஸ்பண்ட் இஸ் பிஹைண்ட் ஆஃப்டர் மை ஃபாதர்.
0: அதே போல கணவன் மனைவி அடுத்து இந்த பிள்ளை வளர்ப்புகள்ல கண்டிப்பு தன்மை இரண்டு பேர்கிட்ட இருந்ததா இல்ல வந்து ஒருத்தர் வந்து அன்பா இருந்து ஒருத்தர் கண்டிப்பா இருந்தீங்களா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: இப்போ பிள்ளைகள் பிறக்கிற நேரத்துல அப்பா என் கூட இருந்தாங்க, அப்பா பாத்துக்கிட்டாங்க.
0: சரி,
1: இவங்க வந்து இஸ் அன் எமர்ஜென்சி எம்ப்ளாயிங்கிறதுனால எந்த நேரத்திலயும் கால் வரும். அதனால அவங்க வந்து முழு பொறுப்பையும் என்கிட்ட தான் விட்டுருந்தாங்க பிள்ளைகளை வளர்க்கறதுல. எனக்கு எங்க அப்பா துணையா இருந்ததுனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பெரிய பிள்ளையெல்லாம் வர்றது வரைக்கும் எந்த குறையும் பிள்ளைகளுக்கு அவர் வைக்கல, படிப்புலையும் சரி எல்லாவற்றிலையும் சரி.
0: ஒரு நிறைவான வாழ்க்கை நம்ம வந்து வாழணும்னா, அது பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்றது இல்லாம பணி புரியும் காலத்திலயும் வந்து சிறப்பாக இருந்திருக்கீங்க. இன்னைக்கு வரைக்குமே வந்து ஓய்வு இல்லாமல் வந்து பல கல்லூரிகள் பள்ளிகளுக்கெல்லாம் வந்து சென்று நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு கம்ப்ளீட் லைஃப் அது எப்படி வாழலாம், அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: கம்ப்ளீட் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது, இந்த உன்னுடைய தைரியத்தினால நீ நான் சம்பாதிச்சிட்டேன் நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஆல் காட்ஸ் கிரேஸ் தான். காட்ஸ் கிரேஸ் இஸ் தேர் நம்மளுடைய லைஃப் முழுமை. இல்லாட்டி அது வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையா தான் இருந்திருக்கும். பணம் சம்பாதிச்சோம், பிள்ளைகளை பெற்றோம், கல்யாணம் கட்டணும், போகணும், வந்தோன்ட்டு இருக்கும். பட் இந்த முழுமைன்னு சொல்றது இட் வாஸ் கிவன் பை காட் ஒன்லி.
0: அதை தவிர ஓய்வுக்கு பிறகு அந்த உணவு முறைகள்ல வந்து நீங்க மாற்றங்கள் ஏதாவது கொண்டு வந்தீங்களா?
1: சுகமான ஒரு மீல்ஸ்,
0: உணவா இருந்தனா திருப்தியா இருக்கிற
1: மாதிரி திருப்தியா இருக்கணும். அதே சமயத்துல அது உடம்புக்கு ஏற்றதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து செய்யறதுக்கு, சமையலுக்கும் நல்லா செஞ்சு

0: செஞ்சு கொடுப்பேன். எது தேவையோ அந்த சாப்பாடு சாப்பிட்டுக்குருவோம்.
1: உங்களுடைய பேரன் பேர்த்திகள்லாம் இருக்காங்க இல்லையா, வேகமும் இருக்கு அசட்டுத்தனமும் நிறைய இருக்கு. இப்போ உள்ள பிள்ளைகள் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க?
0: பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் கீழ்படியாம தான் இருக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் த மொபைல். ஆனாலும் வி ஹாவ் டு பிரிங் தெம், வேற வழி இல்லை. நம்ம வழிக்கு கொண்டு வந்து அவங்கள எப்படியாவது திருத்தி கல்வியிலையும் சரி டிசிப்ளின்லயும் சரி அவங்களை மேன்மைப்படுத்தணுங்கிற ஒரு அக்கறை பேரண்ட்ஸுக்கு இருக்கு. கண்டிப்பா அதை செய்யணும், பிள்ளைகள அப்படியே விட்டுற முடியாது. அதனால அவங்க ஒரு ஸ்டாண்டர்டா வர்றது வரைக்கும் வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தெம்.
1: பிள்ளைகளை வந்து அந்த மொபைல் போன்ல இருந்து அந்த ஸ்கிரீன் டைம் கம்மி பண்ணலாம், அதை எப்படி மீட்டு எடுக்கலாம்?
0: அவங்களுக்கு ஒரு வேற டைவர்ஷன். இப்போ நேத்து நாங்க மொபைல்ல பாக்கும்போது எங்க சின்ன பேத்தி கீபோர்டு வாசித்துக்கிட்டு இருந்தா, நல்ல ஒரு பாட்டு போட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சோ அப்போ கீபோர்ட் கிளாஸுக்கு போறாங்க, இதுக்கு அனுப்புறாங்க. சோ அந்த டைவர்ஷன் வந்து பல விதமான கிளாஸஸ்க்கு அவங்க அனுப்பும் போது இந்த மொபைல் பாக்குறது அதுல டைம் ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் கொஞ்சம் குறையும். சோ பேரண்ட்ஸ் அதுல கவனமா இருந்து அவங்கள தனிமையா விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரணும். யுனைடெட் வித் ஃபேமிலி, ஃபேமிலிக்கு என்ன கேர் வேணும், ஹஸ்பண்ட் மனைவி பிள்ளைகள் அவங்கள கொஞ்சம் கேர் எடுக்கணும். கண்டிப்பா வி ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம், ஏன்னா குடும்பம் தான் ஒரு இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் யூனிட் இன் த வேர்ல்டு. அது இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லை.
1: மேடம், இதுவரைக்கும் உங்களுடைய அனுபவங்களை சிறுவயது முதல் கல்லூரி படிப்பு பள்ளி படிப்பு அதே போல வந்து பள்ளியில ஆசிரியரா வேலை பார்த்த அனுபவங்கள், NCC ஆபீசரா வேலை பார்த்த அனுபவங்கள், குடியரசுத் தலைவர் மாளிகையில போல நீங்க இரவு உணவு அருந்தினது வரைக்கும் ரொம்ப தெளிவாகவும் பல்வேறு தலைப்புகள்ல வந்து நம்ம வந்து நாங்க எழுப்பிய கேள்விகளுக்கு ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் வந்து பதில் சொன்னீங்க. ஆகாஷ்வாணி தூத்துக்குடி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள் மேடம்.
0: நன்றி.

கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் இதுவரை ஓய்வு பெற்ற முதுநிலை ஆங்கில ஆசிரியை ரெஜினா பால் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற்றது. உடன் உரையாடியவர் ஆர். தியாகராஜன். நேயர்கள் இதுவரை கேட்டது கனிந்த வாழ்வு. அமைப்பில் உதவி ஜே ஜெயந்தி. அமைப்பு ஆர். தியாகராஜன். படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.

0: ஐயோ, ஹே கயல், லாங் டைம் நோ சி. எங்கடி போன?
1: நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ அது முக்கியம் இல்ல. குப்பை தொட்டி பக்கத்துல பிளாஸ்டிக் பாட்டில், டேபிள் மேல சாக்லேட் பேப்பர், டிஷ்யூ பேப்பர், சிஸ்டம் மேலேயே போதாததுக்கு.
0: ஹே, இரு இரு, லெக்சர் கொடுக்காத, எடுத்துறேன் எடுத்துறேன்.
1: லெக்சர் இல்லடி, நாம சுத்தமா இருக்கிற மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற இடத்தையும் சுத்தமா வச்சுக்கலாம்ல. உடலும் மனமும் சுற்றுச்சூழலும் தூய்மையா இருந்தாதான் நம்ம செய்யற தொழிலும் நல்லா இருக்கும். செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா?
0: கரெக்ட் தான். நானும் என்ன சரி பண்ணிக்கிறேன்.
2: ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

0: மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். கோடை வெப்ப தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள மக்கள் அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் பாரம்பரிய அடையாளங்களை பாதுகாக்கும் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். ராணுவ திறன் வளர்ச்சிக்கு புதுமையான சிந்தனைகள் உந்து சக்தியாக அமையும் என்று முப்படை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். சமூகத்தை பாதுகாக்க புகையிலை பழக்கத்தை கைவிட வேண்டியதன் அவசியத்தை மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கோடை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அரசு துறைகளின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக இன்று உரையாற்றிய பிரதமர், போதுமான அளவு தண்ணீர் பருகுதல், அத்தியாவசிய தேவையின்றி பகல் நேர பயணங்களை தவிர்த்தல் உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தினார். கோடை காலத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சாகுபடி செய்யப்படும் அல்போன்சா, மல்கோவா, நீலம், பங்கனப்பள்ளி உள்ளிட்ட மாம்பழங்கள் சுவை மற்றும் நறுமணத்தால் வேறுபடுவதாக தெரிவித்த பிரதமர், கிராமங்களிலிருந்து உலக சந்தைக்கு இவை சென்றடைவதாக கூறினார். மாம்பழ சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் வேளாண் பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார். அண்மையில் தமது நெதர்லாந்து பயணத்தின் போது 21 சோழர்கால செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் அளிப்பதாக கூறிய பிரதமர், இவை சோழ பேரரசின் கடல் சக்தியின் வலிமையை வெளிப்படுத்துவதாக கூறினார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான சோழர்களின் உறவுகள் குறித்த தகவல்களும் இத்தகடுகளில் இடம்பெற்றிருந்ததாக குறிப்பிட்ட பிரதமர், இத்தகைய விலை மதிப்பற்ற பாரம்பரிய அடையாளங்களை பாதுகாக்க மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய மூத்தோர் தடகள போட்டிகளில் முந்தைய 4 தேசிய சாதனைகளை முறியடித்த குரிந்தர்வீர் சிங், விஷால், தேஜஸ்வின் சங்கர், தேவி மீனா, குல்தீப் குமார் ஆகியோருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். நாடு முழுவதும் வானியல் மன்றங்கள் அதிக அளவில் தற்போது பிரபலமடைந்து வருவதாகவும், அவற்றின் செயல்பாடுகள் சிறிய நகரங்கள், பள்ளிகள், பூங்காக்கள் வரை காணப்படுவதாகவும் கூறிய பிரதமர், விடுமுறை நாட்களில் இளைஞர்கள் வானியல் மன்றங்களில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மாணாக்கர் அறிவியல் கோளரங்கங்களை பார்வையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நமாமி கங்கை அபியான் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட நாட்டின் முதல் கங்கை டால்பின் மீட்பு அவசர ஊர்தி டால்பின்களை பாதுகாக்க பெரும் பங்கு வகித்ததாக குறிப்பிட்ட பிரதமர், டால்பின்கள் காப்பாற்றப்படுவதன் மூலம் ஆற்றின் ஒட்டுமொத்த உயிரமைப்பும் காப்பாற்றப்படுவதாக கூறினார். நாகர்கோவிலில் 15 பள்ளிகளை நடத்தி வரும் ஆசிரியை மனதின் குரல் நிகழ்ச்சி தமக்கு உத்வேகம் அளிப்பதாக கூறியதை சுட்டிக்காட்டிய பிரதமர், ராணுவ வீரர்களின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் தமது பள்ளி குழந்தைகள் நாள்தோறும் 1 ரூபாய் பங்களிப்பின் மூலம் சுமார் 40 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி அதற்கான காசோலையை தம்மிடம் அளித்ததாக எடுத்துரைத்தார். கடந்த ஆண்டு 50வது ஆண்டு விழாவை கொண்டாடிய சென்னையின் முதல் ஹிந்து பள்ளி குறித்து பேசிய பிரதமர், நாட்டின் கல்வி மற்றும் கலாச்சார பெருமையை மேம்படுத்துவதில் இப்பள்ளியின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்றார். நாட்டு மக்கள் அனைவரும் சமூகத்திற்காக உழைப்பவர்களை பாராட்டுவதுடன் சமூக பணிகளில் தங்களையும் ஈடுபடுத்திக் கொள்ள அழைப்பு விடுத்தார். ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் ஓட்டுதல் நிகழ்வு தற்போது நாடு தழுவிய இயக்கமாக மாறியுள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெற்ற பிரதமரின் ஃபிட் இண்டியா இயக்கத்திற்கு ஆதரவாக நாடு முழுவதும் 6000க்கும் மேற்பட்ட இடங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த இயக்கத்தில் இணைந்துள்ளதாக கூறினார். மேற்கு ஆசியாவின் தற்போதைய சூழலுக்கு இடையே எரிசக்தி சேமிப்பிற்கான தேசிய அளவிலான முயற்சிகளுக்கு இத்தகைய மிதிவண்டி பயண இயக்கம் உந்து சக்தியாக இருக்கும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். புதுமையான சிந்தனைகள் மற்றும் செயல்பாடுகள் ராணுவ திறனின் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக அமையும் என்று முப்படை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். முப்படை தலைமை தளபதியாக இன்று பொறுப்பேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆயுதப்படைகளுக்கும் கல்வி மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள், ஆராய்ச்சி சூழல் அமைப்புகள் ஆகியவற்றுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு நவீனமயமாக்கலுக்கு புத்துயிர் அளிப்பதாக கூறினார். நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் ஆயுதப்படைகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறிய அவர், முன்னாள் படை வீரர்கள் மற்றும் பெண்களின் நலனிற்காக ஆயுதப்படை வீரர்கள் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவார்கள் என்று உறுதியளித்தார். முன்னதாக புதுதில்லியில் இன்று லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணிக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. நாட்டின் 27வது கடற்படை தலைமை தளபதியாக அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய கடற்படை நாட்டின் நலனை பாதுகாப்பதில் விழிப்புடன் இருப்பதாகவும் சவாலான சிக்கலான சூழல்களையும் திறம்பட கையாளும் வகையில் செயல்படுவதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த

0: இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மதுரை தணக்கன்குளத்தில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் 350 மேற்பட்ட வீடுகளுக்கு குடிநீர் வழங்குவதற்கான குழாய் பதிக்கும் பணிகளை மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார்.
2: வெங்கலமூர்த்தி இந்த பகுதிக்கு ரவுண்டு வாட்டரும் பாத்தீங்கன்னா 1000 அடி கீழே போயிடுச்சு. பழைய பைப் உடஞ்சிருச்சுன்னா அதை புதுப்பிக்கும் பணியில வந்து அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர்லேருந்து நிதி ஒதுக்கப்பட்டு வெகு விரைவில் நிரந்தரமாக தண்ணி கொண்டு வரப்படும். அதுவரை டெம்பரரியா வந்து நம்ம லாரிலிருந்து எல்லா குடியிருப்பு இங்க இருக்கிற மக்கள் அனைவருக்கும் சப்ளை பண்றதுக்கான வேலையை இது பண்ணிக்கிறோம். கூட்டு குடிநீர் திட்டங்களும் இங்க தேவைப்படுகிறது. ஸோ அதெல்லாம் முதல்வர் நம்ம கலந்தாலோசிச்சுட்டு என்னென்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி கூட்டு குடிநீர் திட்டங்களும் கொண்டு வரப்பட்டு நிலத்தடி நீரை அதிகரிக்க தேவையான லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ்
1: உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 1987 முதல் உலக சுகாதார நிறுவனம் சார்பில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலை ஈர்ப்பை தவிர்த்தல், அதன் மீதான அடிமைத்தனத்தை எதிர்த்து போரிடுதல் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ், சமூகத்தை பாதுகாக்க புகையிலை பழக்கத்தை கைவிட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு நடைபயிற்சி நடைபெற்றது. தென்காசியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். கோவை நேரு விளையாட்டரங்கில் 7,95,00,000 ரூபாய் செலவில் விளையாட்டு வீரர்களுக்கான உடற்பயிற்சி கூடம், படிப்பு அறை, பொழுதுபோக்கு மற்றும் பார்வையாளர்கள் அரங்கம் உள்ளிட்ட வசதிகளுடன் கட்டப்பட்டு வரும் நவீன விடுதிப் பணிகள் உரிய காலத்தில் முடிக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இப்பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்த அவர், பயிற்சியில் ஈடுபட்டிருந்த விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடினார். அவர்களுக்கு தேவையான கூடுதல் விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட தேவைகள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடனான வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திலும் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பங்கேற்றார். திருச்சி மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று இன்று பொறுப்பேற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் தெரிவித்துள்ளார். பொறுப்பேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தி செய்யப்படும் என்றார்.
3: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரதீக் தயாள். இன்று காலையில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றிருக்கேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டத்தில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்ததில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களுக்கு நேர்மையான மற்றும் திறமையான நிர்வாகத்தை வழங்குவது எனது முக்கிய நோக்கமாகும். மக்களின் தேவைகளை, பிரச்சனைகளை கேட்டு அதற்கு பின் விரைவாக தீர்வு காண முயற்சி எடுக்கப்படும். இந்த பணியில் உங்களுடைய ஒத்துழைப்பு, மக்களின் ஆதரவை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதேபோல் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவராக டாக்டர் வைத்தியநாதனும், திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவராக திருமதி வந்தனா கார்க்கும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் வரும் 18 நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கி வரும் 8 வரை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 11 கடைசி நாளாகும். கடலூரில் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு தொழிற்கடன் வழங்கும் சிறப்பு முகாம் நாளை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சிவி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்ட சுற்றுலா தலங்களுக்கான நுழைவு கட்டணம் நாளை முதல் ஆன்லைன் மூலம் வசூலிக்கப்படும் என்று வனத்துறை அறிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டம் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 நடைபெறுகிறது. 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வெல்லும் முனைப்புடன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி குஜராத் டைட்டன்ஸை எதிர்த்து களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோடை வெப்ப தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள மக்கள் அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் பாரம்பரிய அடையாளங்களை பாதுகாக்கும் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். ராணுவ திறன் வளர்ச்சிக்கு புதுமையான சிந்தனைகள் உந்து சக்தியாக அமையும் என்று முப்படை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார்.

0: நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். சமூகத்தை பாதுகாக்க புகையிலை வழக்கத்தை கைவிட வேண்டியதன் அவசியத்தை மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:56. ஆகாஷ்வாணி
2: பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 க்கு செல்லும் வழி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கே யாத்ரியோ.
3: நான் இங்க இருக்கேன்.
4: நான் ஒண்ணு தேடல. இத மொபைல சார்ஜ் பண்ணனும்.
3: மூளைய சார்ஜ் பண்ணு.
5: இப்படி பப்ளிக் போர்ட்ல போனை சார்ஜ் பண்ணா உங்க பர்சனல் டேட்டா பப்ளிக் டேட்டா ஆயிடும்.
3: பாத்தியா?
4: அப்ப இருங்க, நான் போய் பண்றேன். சிக்னல் இல்ல.
5: இப்ப என்ன பண்ணுவ?
4: ஃப்ரீ வைஃபை இருக்கல்ல.
3: மடையா, திருந்துடா.
5: பேமெண்ட்ஸ் பண்ண நோ ஓபன் வைஃபை.
4: அதாவது ஃப்ராட் க்கு சொல்லுங்க.
5: பை பை. RBI சொல்கிறது
3: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
6: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
3: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினந்தோறும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் ஒலிபரப்பாகும். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
4: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
5: கடல் மீன் குஞ்சுகள் வளர்ப்பில் போதுமான மற்றும் பொருத்தமான உயிர் உணவு கிடைப்பது மிக முக்கியமான ஒன்றாகும். இந்த உயிர் உணவுகள் மீன் குஞ்சுகளால் எளிதில் உணரப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். உயிர் உணவுகளின் அளவானது இளம் மீன் குஞ்சுகளின் வாயின் அளவை விட சிறியதாக இருக்க வேண்டும்.
6: கடல் மீன் வளர்ப்பில் உயிர் உணவுகளின் முக்கியத்துவம் குறித்து பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ரா தினேஷ் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
4: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: இரண்டு மணி ஆவதற்கு 10 நொடிகள் உள்ளன. இனி ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல்.
7: Good afternoon. This is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the Midday News.

நேரம் 2:24:35. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடரும் இந்த பாடல் பாயும் புலி திரைப்படத்தில் மலேசிய வாசுதேவன் பி. சுஷீலா பாடியது.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: கிருஷ்ணச்சந்தர் BS சசிரேகா பாடியுள்ள பாடல். படம் ஒரு ஓடை நதியாகிறது.

0: ஆகாஷ்வாணி 90 வருடத்தை கடந்ததை முன்னிட்டு இயற்பியல் துறை இணை பேராசிரியர் ஆர் வானதி விஜயலட்சுமி அவர்கள் பகிரும் எண்ணங்களை கேட்கலாம்.
1: வானொலியில காலையில நாங்க அப்பா நியூஸ் கேட்டுக்கிட்டு நான் இன்று ஒரு தகவல் கேட்டுக்கிட்டே தான் கல்லூரிக்கு ரெடி ஆகும். ஸோ அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஒரு சைல்டுஹுட் மெமரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு திரு தென்கட்சி சாமிநாதன் ஐயா பேசுகிறேன், இன்று ஒரு தகவல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இவ்வளோ அவசரமாக காலையில் காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு இல்லை ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத ஒரு 2 நிமிஷம் அப்படி அந்த டைமில் அந்த வேலையை மட்டும் கொஞ்சம் மெதுவாக செய்வோம், என்ன சொல்கிறாரு அப்படின்றத கேட்கறதுக்காக. அவரும் அந்த ஒரு நகைச்சுவையோடு ஒரு ஒரு தகவலை ஒரு தாட் ஃபார் த டே மாதிரி ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டே இருப்பார். எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு இதுவாக தான் வானொலி இருந்தது. ஸோ அதுக்கு நான் என்றென்றும் சென்னை வானொலி நிலையத்துக்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்குவேன். அந்த நிகழ்ச்சி என்னால் மறக்கவே முடியாத ஒன்று.
2: நேரம் 2:35. திரைக்காணத்தில் நிறைவாக மெல்ல பேசுங்கள் திரைப்படத்தில் தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் பாடியுள்ள பாடல்

0: திரைகானம் கேட்டீர்கள்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: கடல் மீன் குஞ்சுகள் வளர்ப்பில் போதுமான மற்றும் பொருத்தமான உயிர் உணவு கிடைப்பது மிக முக்கியமான ஒன்றாகும். இந்த உயிர் உணவுகள் மீன் குஞ்சுகளால் எளிதில் உணரப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். உயிர் உணவுகளின் அளவானது இளம் மீன் குஞ்சுகளின் வாயின் அளவை விட சிறியதாக இருக்க வேண்டும்.
1: கடல் மீன் வளர்ப்பில் உயிர் உணவுகளின் முக்கியத்துவம் குறித்து பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ரா தினேஷ் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40:15. ஆகாஷ்வாணி இசைப்பயிற்சி கற்பிப்பவர் சீதா நாராயணன் அவர்கள், மாணவியர் எஸ் வர்ஷினி, விஸ்ருதி கிரீஷ் ஆகியோர். மாமவ ஆஷ்ருத பவப்பிரியா ராகம் ஆதித்தளத்தில் அமைந்த சுவாதி திருநாள் கீர்த்தனையை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம்.
3: நமஸ்காரம் மாமி.
4: நமஸ்காரம்மா. இப்போ நம்ம இந்த கிருத்திய பூரா நன்னா இந்த கிளாஸ்களில் கற்று முடிச்சாச்சு. இப்போ அது ஒரு தினம் கூட சாகித்யத்தை நம்ம பார்த்துக்கலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணுங்க. மாமவ ஆஷ்ரித,
3: மாமவ ஆஷ்ரித
4: நிர்ஜர பூருக,

0: निर्जरभूरुः
1: मारकोटिमदापः
0: मारकोटिमदापः
1: देहः कामदायकः
0: परिमुदितेभ केवलमोद
1: निवासघनाभ शारदविदुमुख
0: मौक्तिकहार
1: शान्त
0: फणीश्वरनगरविहार
1: परिलसमेहृदि जलदिगभीर
0: पङ्कजनाभ
1: भवार्णवपार மீனிங் ஒரு பார்த்துடலாம். மாமவ என்னை காப்பாற்று, ஆஸ்ரித்த நிர்ஜர பூருக, அவரை அண்டி அவரை நம்புறவாளுக்கு நிர்ஜர பூருக. நிர்ஜரனா வயசாகாதவா, வார்த்தக்கியம் வராதவா, முதுமை அடையாதவா. யார் முதுமை அடையாதவா? தேவா. தேவாளுடைய பூருகனா மரம், விருட்சம். அவளுடைய மரம் எனது கற்பகத்தரு. இப்போ இதில் என்ன சொல்ல வர்றாருனா, என்னை காப்பாற்று, உன்னை நம்புறவர்களுக்கு நீ கற்பக தருவை போன்றவன். மாற கோட்டி மதாபக தேவ, மாறன்னா மன்மதன், கோட்டி மன்மதனுடைய மாதிரி தேஜஸ் உள்ளிய உடம்பை உடையவர். காமதாயக்க, கேட்டதெல்லாம் கொடுக்குறவர். பரிமுதி தேவ, அதிலும் சந்தோஷப்படுறவர். கேவல மோத, கைவல்யத்தை ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கிறவர். நிவாச கனாப, அப்படியே அந்த இது மாதிரி கருமேகம் மாதிரி ஒரு காந்தி உடைய கன ஆபனா. சாரத விதுமுக, சாரதம்னா உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் 6 சீசன்ஸ் உண்டு. சரத் ரித்துனா குளிர்காலம், அதில் இருக்கிற பூர்ண சந்திரனை மாதிரி இருக்கிற முகம். மௌக்திக ஆர மணி மாலை போட்டுருக்கிறவர். சாந்தமானவர். பணீஸ்வர நகர விஹார, பணீஸ்வரங்கிறது வந்து பணிங்கிறது பாம்புக்கு பேர். பணீஸ்வரன்னா பாம்புடைய ஹெட், அது சுவாமியார் இவரா ஆதிசேஷன். அப்போ அந்த திரு அனந்தபுரம்னாலே ஆதிசேஷனுடைய நகரம்னு அர்த்தம். பணீஸ்வர நகர, அந்த பாம்பினுடைய நகரத்தில் இருக்கக்கூடியவர். பரிலசமேகிருதி ஜலதி கபீர, தாம் சமுத்திரத்தை போன்ற ஆழம் கம்பீரமுடையவர். என் மனசில் வந்து குடியிருக்கணும். பரிலசமேகிருதி பங்கஜநாப, அவருடைய நாபிலேந்து தாமரை பூ மலர்ந்து வந்த நம்ம பார்த்துக்கோம். பவார்ணவ பாறை, இந்த உலகம் பவசாகரம், அர்ணவம்னா கடல், இந்த பவக்கடலை கடத்தி விடுறதுக்கு கடத்தி விடக்கூடியவர், அப்படி தான் அதோடைய அர்த்தம். நம்ம வேர்ட் பை வேர்ட் மீனிங் தெரிஞ்சுன்னு பாடினா ரொம்ப நன்னா பாட முடியும்.
2: ரொம்ப அழகா இருக்கு மேம்.
1: மீனிங் தெரிஞ்சுட்டு பாடாதான் நம்மளால அதுக்கு வி கேன் டூ ஜஸ்டிஸ். இப்போ நம்ம இதை வந்து சேர்ந்தா போல எல்லாருமா இதை பாடினாக்கா கேட்டுருக்கிறவா மட்டும் கற்றுக்க ஆசைப்படுறவளுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அது.
2: ஓகே.

0: താങ്ക് യു ബാബി.
1: നമസ്കാരം.
0: നമസ്കാരം.
1: റിയലി എൻജോയ് ടീച്ചിങ്.
0: ரொம்ப திருப்தியா இருந்தாங்க.
2: താങ്ക് യു.
3: இசை பயிற்சி கேட்டும் கற்பித்தவர் சீதா நாராயணன் அவர்கள், மாணவியர் எஸ் வர்ஷினி, விஸ்ருதி கிரீஷ் ஆகியோர். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 7 சென்டிமீட்டர், 4 முக்கு 6 சென்டிமீட்டர், காக்காச்சி 5 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு, சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், மாஞ்சோலை, திருப்பரப்பு, கன்னியாகுமரி மாவட்டம் களியல், திருவண்ணாமலை மாவட்டம் ஜமனாமருத்தூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம், கிருஷ்ணகிரி மாவட்டம் கெளவரப்பள்ளி அணை, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ஆம்பூர், சிவலோகம், பரூர், சித்தாறு, கேதண்டப்பட்டி, விருதுநகர், முள்ளங்கினாவிள்ளை, ஹோசூர், கொளச்சல், பேச்சிப்பாறை, கோழிப்போர்விலை, தளி, காரியாக்கோவில் அணை, தக்கலை, இரண்யேல், குழித்துறை,

கோவிலாங்குளம், வடப்புதுப்பட்டு, மாம்பழத்துறை ஆறு, கிருஷ்ணகிரி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 40.1 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 24.5 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னையில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. திருவள்ளூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணர்த்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது, தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கேரளத்தின் சில இடங்களில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பு மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடல் பகுதிகளில், தெற்கு கேரளத்தை ஒட்டி தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பில் 3.1 முதல் 5.8 கிலோமீட்டர் தொலைவில் இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று காணப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு: நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் இன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் திருநெல்வேலி, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வானிலை நிலவக்கூடும். சென்னைக்கு பதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. அடுத்த 48 மணி நேரத்தில் அதிக வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசான மழைக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் சில இடங்களில் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 31.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 24.6 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஒலிக்கும் நேரம் இது. நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355, 2986-0037, 2498-7355, 2986-0037. எஸ்டிடி குறியீட்டு எண் 044. இந்த தொலைபேசி எண்களில் நேயர்கள் தொடர்பு கொண்டு தங்கள் விருப்ப பாடல்களை தெரிவிக்கலாம். ஆகாஷ்வாணி தங்கள் விருப்ப பாடல்களை ஒலிபரப்பி தங்களை மகிழ்விக்கும்.

0: 24 திரைப்படத்தில் அர்ஜித் சிங் சின்மயி பாடிய பாடலை கேட்டோம். இப்போது தொலைபேசி இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
1: கோவையிலிருந்து ராஜேஸ்வரி.
0: சொல்லுங்க ராஜேஸ்வரி, வரவேற்கிறோம். முதல் நேயர் நீங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்க.
1: பெண்ணொன்று கண்டேன் படத்துல எஸ்பிபியும் சுசீலாமாவும் பாடின காத்திருந்தேன்கிற பாட்டு.
0: ஓகேங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம் அந்த பாட்டை.

0: பெண்ணொன்று கண்டேன் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியுள்ள பாடலை கேட்டோம். விடுமுறை விருப்பத்தின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஓம் சக்தி. வணக்கம். கடலூர் மாவட்டம்.
0: சொல்லுங்க சார், உங்க விருப்ப பாடல்
1: என்ன? படம் உயர்ந்த மனிதன்.
0: ஆ சரிங்க. சரிங்க, அந்த பாடல் கேட்போம்.
1: கடலூர் மாவட்டம்.
0: கடலூர் மாவட்டம். ஓகே.
2: அந்த ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே நண்பனே நண்பனே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே அது ஏன் ஏன் ஏன் நண்பனே. அந்த நாள்

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன்.

0: அன்பனே. உயர்ந்த மனிதன் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன், மேஜர் சுந்தரராஜன் குரல்கள் இடம்பெற்றன. நேரம் இப்போது 3:14. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
1: ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் இருந்து பாபு பேசுறேன் மேடம்.
0: வாழைப்பந்தல் பாபு சாருக்கு என்ன சாங் பிடிக்கும் சொல்லுங்க.
1: படம் வந்து நெற்றிக்கன் படம்.
0: நெற்றிக்கன் படத்துல
1: நெற்றிகள் இதுவும் கடந்து போகும்.

0: இன்று மாலை 4 மணிக்கு மதுரை வானொலியின் படைப்பில் காவ்யா இங்கே நாடகம் கேட்க உள்ளோம். நேயர்கள் இப்போது கேட்டுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355, 2986-0037, 2498-7355, 2986-0037, எஸ்டிடி குறியீட்டின் 044. தொலைபேசி இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: தஞ்சாவூர் அப்டகம் படத நகர் வந்து பத்மாவதி பேசுறேன்.
0: சொல்லுங்க பத்மாவதி மேடம். நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கும் சகோதரி.
0: என்ன ரிலாக்ஸ்டா இருக்கீங்களா? சண்டே மூட்ல இருக்கீங்களா?
1: என்னம்மா
0: சண்டே மூட்ல ரிலாக்ஸ்டா இருக்கீங்களான்னு
1: கேட்டேன். ஆமா ஆமா, எப்பவுமே வானொலி மட்டும்தான், வேற எதுவும் டிவி எல்லாம் கிடையாது. வானொலி தான் கேட்டுக்கிட்டே நிம்மதியா சந்தோஷமா இருக்கும்.
0: ரொம்ப சந்தோஷம். நேரம் மிச்சம், வேலைகளையும் விரைவா முடிக்கலாம். உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: மைதிலி என்னை கதலி படத்துல இருந்து மை வந்து மாட்டிக்கிட்ட பாதையில நம்ம எஸ்பிபி ஐயா பாடின பாட்டு
0: கேக்கலாங்க.

0: மயில் வந்து மாட்டி கிட்ட பாதையிலே மனசத்தான் அடவிட்ட போதையிலே முனிவன் கூட உந்தன் மோக பார்வையிலே மூழ்கி போவானடி உருகிவே வானடி.
1: மைத்திலி என்னை காதலி திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 3:25 ஆகிட்டு இருக்கு. அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்க?
2: மாவட்டம் பட்டு மாநகரத்திலிருந்து திருபுவனம் உதயா மேடம். நல்லா இருக்கீங்களா
1: மேடம்? நல்லா இருக்கும். நீங்க நல்லமா இருக்கீங்களா?
2: ரப்பா இருக்கேன்
1: மேடம். சரி, உங்களுக்கு விருப்ப பாடல் சொல்லுங்க.
2: இன்றைய முழு நிலவு நாளில்
1: ஓ சரிங்க
2: முதல் மரியாதை என்கிற படத்தில் இருந்து மேடம்.
1: என்ன பாடல்?
2: அந்த நிலாவைத்தான் நான் கையில பிடிச்சேன்.
1: கேப்போங்க.

0: முதல் மரியாதை திரைப்படத்தில் இளையராஜா சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி நடத்தினேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கில் இருந்து சா சிவகுமார் பேசுறேன் மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்க மேடம்.
0: தொடர்ந்து மத்திய நிகழ்ச்சிகளை கேக்குறீங்களா?
1: கேக்குறேன் மேடம், எங்களுக்கு கிடைக்குது மேடம்.
0: நல்லா கிடைக்குதுங்களா? சரிங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து வைதேகி காத்திருந்தால் என்ற படத்துல ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: சரிங்க, கேக்கலாங்க.

0: பாடுது.
1: வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் பி ஜெயச்சந்திரன் பாடிய அந்த பாடலை கேட்டோம். நேரம் இப்போது 3:35. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், திருப்பத்தூர் மாவட்டம் செக்கு சேகர் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சேகர் சார், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: சிட்டுக்குருவிலிருந்து ஒரு பாட்டு போடுங்க.
1: ஏதாவது ஒரு பாடல் கேட்கலாங்க, எல்லாராலும் விரும்பி கேட்கிற அந்த பாடல நாமளும் கேட்போம்.

0: வணக்கம், நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம்
1: மேடம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் ராஜேஸ்வரி, நீலமங்கலம், கன்னட பாடத்திலிருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன?
1: விருப்பமான பாடல் வந்து நாடோடி படத்துல இருந்து திரும்பி வா ஒளியே திரும்பி வா.
0: ஓ, டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா.
1: ஆமா, சுஷீலா அவங்க பாடுறது. ரெண்டு பேரும்
0: கேக்கலாங்க அந்த பாடல.

0: ஆகாஷ்வாணி நேயர்கள், மத்தியாலையில் விடுமுறை விருப்பம் தொலைபேசி வழி நேர் விருப்ப பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: கும்பகோணம், சுவரங்குறிச்சி, எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன்.
0: சரவணன் சார், சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல்?
1: இளமை கோலம் திரைப்படத்திற்காக இளையராஜா சிங், கண்ணதாசன் நிறுத்திய பாடல், கேஜிஎஸ் குரலில் ஸ்ரீதேவி. இந்த பாடலுக்கு ஒரு வர்ணனை சொல்லுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க, சொல்லுங்க, வரவேற்கிறோம், சொல்லுங்க.
1: விழிகள் சிந்தும் கருணை மலையில் நனைய, கசிந்து உருகி குமரும் இந்த பக்தன் உள்ளம் நிறைய. சுற்றும் பூமியில் உன்னை சுற்றிய என் பொன்னுலகம் என திகழ்ந்தாய், எங்கும் எதிலும் நிற்க மர நீ நிறைந்தாய். நித்தம் அடியேன் வேதும் வேதம், நித்தம் அடியேன் ஓதும் வேதம், உன் பெயர்தான் அந்த ஜீவநாதம். வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: ஓகே, கவியரசுக்கே போட்டி. ஓகே, கேட்கலாம் அந்த பாட்டுல.

ஓசை பொங்க தண்டை தனது தாளம் கொஞ்ச மிருதுவான மேனியோடும் அமுதமான ஜாடையோடும்

0: இளமை கோலம் திரைப்படத்தில் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் கேட்டோம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்கள் இடம்பெற தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 2498735529863637 2498735529863637 எஸ்டிடி குறியீட்டேன் 044. நேரம் இப்போது 3:50 ஆயிட்டு இருக்கு. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், ஊரப்பாக்கம் சுந்தரேசன் மேடம்.
0: சொல்லுங்க சுந்தரேசன் சார், உங்களுக்கு விருப்பமான பாடல்.
1: மேடம்
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
1: அடிமை பெண் பாட்டு, காலத்தை வென்றவன் நீ, அந்த பாட்டு மேடம்
0: கேக்கலாங்க.

0: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கான பாடல் எது? உங்களுக்கு
0: தானே தனக்குள் ரசிக்கின்ற அந்த பாட்டை கொடுங்க.
1: கே ஜி யேசுதாஸ் பாடின அந்த பாடலை இப்ப கேட்கலாம்.

0: இன்றைய விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நேயர்கள் இந்நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 2498 7355, 2986 0037, எஸ்டிடி குறியீட்டு 044. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு சந்திப்போம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க விருப்பது காவியா எங்கே நாடகம். எழுதியவர் பி கலைமதி. நாடகத்தில் பங்கேற்போர் கார்த்திக்காக முத்துச்செல்வம், தங்கை காவியாவாக சுபஸ்ரீ, தீபிகாவாக சாந்தினி, வனத்துறை அதிகாரி ஸ்டீஃபனாக எஸ் கார்த்திகை தீபன், பேசும் மரங்களாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், சக்தி சரவணகுமார் மற்றும் ஜி கீதா, பி கே அஜிதா, அன்பரசன், முத்துக்கருப்பன், லாவண்யா, மீனாட்சி சுந்தரம், சூரிய பிரகதீஷ் ஆகியோர். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ காவியா எங்கே நாடகம்.
2: அண்ணா அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? எனக்கு லேட் ஆகுது.
3: இருமா காவியா, ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவேன்.
2: உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல, ஆனா எனக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, சீக்கிரம் வாங்க.
3: சரி சரி இரு அண்ணே, வந்துடுறேன். அண்ணே வந்துடுறேன்.
2: என் சைக்கிள் வேற பஞ்சர் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்கண்ணா, லேட் ஆகுது.
3: ஓகே ஓகே வந்துட்டேன், வா பைக்ல ஏறு கிளம்புவோம்.
2: கார்த்தி அண்ணா, உன்ன ஒரு க்வெஸ்சன் கேக்கட்டுமா?
3: என்னமா காவியா, என்ன கேக்கணும்?
2: நான் பெரியவளாயிட்டா என்ன நீ மறந்துடுவியானா?
3: நானா மறந்துடுவேனா? இம்பாசிபிள்.
2: ப்ராமிஸ்?
3: ப்ராமிஸா? என் காவியா தங்கம் இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் எப்பவும் என் மனசுல இருந்துட்டேதான் இருப்பா.
2: லவ் யூ லவ் யூ.

0: மச்னா.
1: லவ் யூ டூ காவியா தங்கம்.
0: தேங்க்ஸ்ண்ணா.
1: சரி சரி, உனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுல, பத்திரமா பிடிச்சிக்கோ. அண்ணே வண்டியை எப்படி ஓட்டுறேன்னு மட்டும் பாரு.

0: ஏன் டெய்லி டிரைவர் தான் டிராப் பண்ணுவாரோ இந்த பிரின்சஸ
1: பாடி கார்டு இல்லாம மேடம் வரமாட்டாங்க போலயே. உனக்கு எப்படி அமைச்சு இந்த வாய்ப்பு கிடைக்கும்?
0: நடக்கட்டும் நடக்கட்டும்.
2: உங்களுக்கு வேற வேலையே இல்ல.
3: ஹாய் காவியா, குட் மார்னிங் டி. அவங்க ரொம்ப ஓவரா தான் போறாங்க, அதெல்லாம் கண்டுக்காத, இக்னோர் பண்ணு.
2: எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது தீபிகா.
3: பி போல்ட் காவியா, ஐ எம் வித் யூ ஆல்வேஸ். சரி வா, கிளாஸ் டைம் ஆயிடுச்சு, போலாம்.
4: ஏ காவியா, இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு?
2: ஓகேவா போச்சுனா?
4: ஏன் சோர்வா பேசுற? உண்மையை சொல்லு, என்னாச்சு?
2: அண்ணா, எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பயமா இருக்குண்ணா.
4: என்னாச்சு காவியா, என்ன ப்ராப்ளம்? யாராவது உன்னை கஷ்டப்படுத்துனாங்களா?
2: அது வந்து அண்ணா.
4: சொல்லு, யாராவது உன்னை கஷ்டப்படுத்துனாங்களா? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுமா, அண்ணன் பாத்துக்கிறேன்.
2: ஸ்கூல்ல சில பேர் தினமும் என்ன கிண்டல் பண்றாங்கண்ணா.
4: கிண்டல் பண்றாங்களா? யார் அவங்க, பேரை சொல்லு.
2: அதெல்லாம் வேண்டாம்ண்ணா, நீ வந்து கேட்டா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்ண்ணா.
4: காவியா, நான் இருக்கேன் சரியா? உன்னை யாரு எதுவும் செய்ய முடியாது, தைரியமா இரு, அண்ணன் பாத்துக்கிறேன். காவியா, ஸ்கூல் கிளம்பலையா? டைம் ஆயிடுச்சு பாரு.
2: அண்ணா இல்லண்ணா, இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேண்ணா.
4: நேத்து தான் உனக்கு கிளியரா சொன்னேல காவியா, திரும்பவும் ஏன் உனக்கு பயம் வருது? நீ ஸ்கூலுக்கு போற, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்.
2: நிஜமாவாண்ணா, நீங்களும் ஸ்கூலுக்கு வரீங்களா?
4: எஸ், இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து உன் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்றேன்.
2: தோ ஒரு 10 மினிட்ஸ் ரெடி ஆயிரண்ணா. அண்ணா நான் ரெடி, போலாமா?
4: இந்த 5 மினிட்ஸ்ல வந்துறேமா, ஒரு இம்பார்ட்டன்ட் கால்.
2: ஓகேண்ணா, நான் வெயிட் பண்றேன், சீக்கிரம் வாங்க. மா, லஞ்ச் பேக் கொண்டு வாங்க.
5: வர வர நீ ரொம்ப சோமேறியா போயிட்ட காவியா, உனக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க ஒரு ஆள் வரணுமா?
2: சாரிமா, அவசரத்துல மறந்துட்டேமா.
4: ஓகே காவியா, வா போலாம்.
6: என்னது
4: ஜோக்கா? ஜோக்னா எல்லாரும் சிரிக்கணும், ஒருத்தி மட்டும் அழுதா அது பேரு ஜோக் இல்ல, புரிஞ்சுதா? என் தங்கச்சிய ஹர்ட் பண்ற மாதிரி யாராவது நடந்துகிட்டீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற.
3: உங்க அண்ணே சம மாஸ் டி.
2: எங்க அண்ணன் எப்பவுமே மாஸ் தான்டி.
3: நீ வேணா பாரு, அந்த பசங்க இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க.
2: நீ சொல்றதும் சரிதான் தீபிகா, ஆனா பொண்ணுங்க எப்பவுமே இன்னொருத்தர டிபெண்ட் பண்ணியே இருக்க கூடாது, தன்னிச்சையா செயல்படணும், போல்டா இருக்க கத்துக்கணும்.
3: என்னடி சொல்ற?
2: அதாவது நானே என்ன ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு சொல்றேன்டி.
3: என்னமோ சொல்ற, சரி.

0: உன் ஃப்யூச்சரில் என்ன ஆகுமோன்னு நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்குடா.
1: இங்கே பாடுறா கார்த்தி, நீ எப்பவுமே உன் தங்கச்சி கூடவே இருக்க முடியாது. காவ்யாவை கான்ஃபிடென்டான ஸ்ட்ராங்கான பொண்ணாக வளர்க்கணும்டா. அவள் எப்பவும் இன்னொருத்தரை நம்பியே இருக்கக்கூடாது. அவள் போல்டாக இருக்கணும். அது உன்னால் கண்டிப்பாக முடியும்டா கார்த்தி.
0: புரியுதுரா பிரதீப், நீ சொல்றது 100% கரெக்ட் பிரதீப். அதுக்கான முயற்சியை நான் கண்டிப்பாக எடுப்பேன், அதுல சக்சஸும் ஆவேன்டா. பாப்போம்.
1: சரிடா, பாய்.
2: கார்த்தி, நீ வேலைக்கு கொஞ்சம் சீரியஸா ட்ரை பண்ணுப்பா. நம்ம வீட்டு சூழ்நிலை சரியில்லாம இருக்குல்ல?
0: புரியுதுப்பா, நானும் ட்ரை பண்ணிட்டு தான்ப்பா இருக்கேன். சென்னையில் கூட ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க, போகலாம்னு இருக்கேன். கிடைச்சிரும்பா.
3: கார்த்தி, காவியோட படிப்பு ரொம்ப முக்கியம்ப்பா. அவ ஸ்கூல் முடிச்சிட்டா காலேஜ் போகணும். அப்பா ஒருத்தரால சமாளிக்க முடியாதுப்பா.
0: ஓகேம்மா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், சீக்கிரம் கிடைச்சிரும். கவ்யா, கவ்யா, கிளம்பிட்டியா?
4: கார்த்தியண்ணா, நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். நான் இப்போ இன்டிபெண்டன்ட் ஆகணும், சோ நானே சைக்கிள் ஓட்டிட்டு போக போறேன்.
0: என்னமா சொல்ற? வெரி குட், அது நல்லதுதான்.
4: இனிமே நீங்க பிஸியா இருந்தாலும் நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன்.
0: தட்ஸ் மை கேர்ள். கவ்யா, நானும் இன்டர்வியூக்கு சென்னை கிளம்பலான்னு இருக்கேன். கவ்யா, இனி நீ தான் உன்னை பாத்துக்கணும், சரியா?
4: சரிண்ணா, நானே என்ன பாத்துக்கிறேன். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேம்மா. பாய்ண்ணா.
0: பாய்மா, பாத்து போயிட்டு வா. அப்பாடா, ஒரு வழியா டைம்க்கு இன்டர்வியூக்கு வந்தாச்சு. இந்த ஜாப் கண்டிப்பா எனக்கு கிடைக்கணும், இல்லைன்னா வீட்டை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமாயிரும். இங்க நிறைய பேர் இருக்காங்களே, பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். காவியாமா, உனக்காக தான் இது எல்லாமே. அடுத்து நம்மளை தான் கூப்பிடுவாங்க.
5: கார்த்திக், யூ கேன் கம் இன்.
0: குட் மார்னிங் மேம்.
5: குட் மார்னிங். ரிலாக்ஸ், சிட் டவுன்.
0: தேங்க்யூ மேம்.
5: உங்களை பத்தி சொல்லுங்க.
0: மேம், என் பேரு கார்த்திக். எம்பிஏ இன்டர்நேஷனல் பிசினஸ் முடிச்சிருக்கேன். ஊர்ல சின்னதா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஜாப்க்காக வேகன்சி இருந்ததை பார்த்து அப்ளை பண்ணியிருந்தேன் மேம்.
5: ஓகே, ஏன் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணீங்க
0: மேம்? அது வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனில இருக்கணும் தான் மேம் என்னோட எய்ம். இது ஒரு ஜாப் மட்டும் இல்ல, என்ன பொறுத்தவரை இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி.
5: நீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க.
0: எஸ் மேம், என்னோட ஃபேமிலி என்ன நம்பிதான் இருக்காங்க, குறிப்பா என்னோட தங்கச்சி. அவளுக்கு நல்ல படிப்பு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபியூச்சர் நான் தான் மேம் அமைச்சு கொடுக்கணும். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான், ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் இருக்கு மேம்.
5: உங்களோட சிறப்பு திறமை அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க
0: மேம்? ஐ நெவர் கிவ் அப் மேம். சிச்சுவேஷன் எதுவா இருந்தாலும் நான் ஃபைட் பண்ணுவேன். I will do my best, ma'am.
5: ஒருவேளை இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கலனா?
0: I will come back stronger, ma'am, because I don't have another option except success. திரும்பி கண்டிப்பா வருவேன்.
5: Okay, Karthik. We will get back to you.
0: Thank you, ma'am. அப்பாடா, நல்லபடியா இன்டர்வியூ முடிஞ்சது. நான் என் பெஸ்ட்ட கொடுத்துருக்கேன். இப்போ ரிசல்ட் எதுவா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரி, காவியாட்ட பேசுவோம். ஹலோ காவியா.
6: அண்ணா, இன்டர்வியூலாம் எப்படிண்ணா போச்சு?
0: ஆ, இன்டர்வியூ முடிஞ்சுமா? நல்லா போச்சுமா.
6: அப்புறம் என்னண்ணா, நீங்க டெஃபினட்டா செலக்ட் ஆயிடுவீங்க.
0: உனக்கு நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா நான் செலக்ட் ஆயிடுவேன். ஓகேம்மா, நான் ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் போக வேண்டியிருக்கு, போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அம்மா கிட்ட சொல்லிவிடு.

0: டே காவியா, டுடே கிளாஸ் எப்படி போச்சு? ஆர் யூ ஓகே நவ?
1: எல்லாம் ஓகே தானா? நல்லா போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் நா.
0: தேங்க்ஸ்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ எப்பவும் சிரிச்சிட்டே இருந்தா அது போதுமா எனக்கு?
1: ஓகே நா, நான் உங்களை ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கணும், அதுதான் என் விருப்பம்.
0: வெரி குட் மா, நீ எப்பொழுதுமே எனக்கு ப்ரௌட் தான்.
2: டே கார்த்திக், என்னடா சீரியஸா மூஞ்சி வச்சிட்டு இருக்க?
0: ஒன்னும் இல்லடா.
2: டேய், நான் உன் ஃப்ரெண்டுடா, எனக்கு தெரியாத உன பத்தி. ஒன்னும் இல்லைன்னு உன் வாய் தான் சொல்லுது, உன் முகம் வேற என்னமோ சொல்லுது. என்ன ப்ராப்ளம் என்கிட்ட சொல்லு.
0: அது வந்துடா, காவியாவை சில ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுத்துறாங்கடா, பட் அதை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இருந்தாலும்

0: அண்ணா, காலையில ஊர்ல இருந்து வந்தீங்க, வந்ததுல இருந்து நீங்க என் கூட பேசவே இல்லையே.
1: நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்டா, அப்புறம் பேசுறேன்.
0: வர வர நீங்க ரொம்ப மாறிட்டீங்கண்ணா, முன்னாடி மாதிரி இல்ல நீங்க.
1: தங்கச்சி, எல்லா நேரமும் உன் கூடவே இருக்க முடியாது, எனக்கு 1008 ப்ராப்ளம்ஸ் இருக்கு, புரிஞ்சுதா? போங்கட்டு.
0: சரினே, நான் தான் அண்ணனுக்கு பேர்டனா இருக்கனா, அண்ணா என்கிட்ட ஓவரா கோவப்படுறாரு, நான் இனிமேல் அண்ணா கிட்ட பேச போறதே இல்ல.
1: நான் காவியாவ கஷ்டப்படுத்திட்டேனோ, அண்ணா அண்ணான்னு என்னையே சுத்தி சுத்தி வரும் சின்ன பொண்ணு. சே, அவகிட்ட போய் என் கோவத்தை காட்டிட்டேனே, என்ன இருந்தாலும் நான் அப்படி பேசிருக்க கூடாது.
2: காவியா, கார்த்தி, வாங்க சாப்பிடலாம். ஏன் தனித்தனியா ஒவ்வொரு ரூம்ல உட்கார்ந்திருக்கீங்க? நானும் பாத்துக்கிட்டேதான் இருக்கேன், சாயங்காலத்துல இருந்து ரெண்டு பேரும் சைலண்டாவே இருக்கீங்க.
0: அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, நல்லா தான் இருக்கும்.
2: அவ எதையோ மறைக்கிறா. டே கார்த்தி, நீ சொல்லுடா, என்ன பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும்?
1: சுபாமா, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா.
2: சரி சரி, வாங்க சாப்பிடலாம்.
3: ஹே காவியா, என்னடி அப்செட்டா இருக்க?
0: அது வந்து அண்ணனுக்கும் எனக்கும் சின்ன ப்ராப்ளம் டி, அவர் என் கூட பேசுறதே இல்ல.
3: அவர் பிஸியா தாண்டி இருப்பாரு, அதுக்காகவா அப்செட்டா இருக்க?
0: பிஸினா என்ன, ஏன் நான் இம்பார்ட்டன்ட் இல்லையா?
3: காவியா, உன் அண்ணனுக்கு நீ இம்பார்ட்டன்ட் தான், ஆனா நீயும் அவரோட சிச்சுவேஷன புரிஞ்சு நடந்துக்கணும் டி.
0: இல்ல இல்ல, இப்போ நான் தான் ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணியே ஆகணும்.
3: ஏய், என்னடி சொல்ற?
0: இப்போ உனக்கு புரியாது, பட் நேரம் வரும்போது உங்க எல்லாருக்கும் புரிய வைப்பேன் இந்த காவியா யாருன்னு.
3: உனக்கு என்னமோ ஆயிடுச்சு, போ.
4: என்னடா கார்த்தி, உன் தங்கச்சி கூட ஏதோ பிரச்சனைன்னு சொன்ன, இன்னும் பேசலையா காவியாவோட?
1: இல்லடா பிரதீப், அவ என்ன அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு, அதான் ஃபீலிங்கா இருக்கு.
4: அடடே, அது அவாய்ட் இல்லடா, ஹர்ட் பண்றதுன்னு சொல்லு. சரி, நீயே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலாமே காவியோட பேசுறதுக்கு.
1: என்னடா பேசுறது?
4: சாரின்னு சொல்லு, சிம்பிளா.
1: சரி, பேசி பாக்குறேன்.
5: ஸ்டூடண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் ஸ்கூல்ல ட்ரிப் போக போறோம், நம்ம ஊர் பக்கத்துல இருக்க ஃபாரஸ்டுக்கு.
3: காவியா காவியா, நம்மளும் போலாண்டி.
0: போலாமே, நானும் வரேன்டி, ஜாலியா இருக்கும்.
3: ஆமா, உங்க அண்ணன் கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமே. எப்படி கேட்க போற?
0: எனக்கு யாரையும் கேட்க வேண்டியது இல்ல.
3: காவியா, சீரியஸ்லி இப்படி சொல்லாம போறது சரியா தப்பில்ல?
0: சரியோ தவறோ, நான் வீக் இல்லன்னு ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு இதுதான் எனக்கு கிடைச்ச சான்ஸ், அத நான் யூஸ் பண்ணிக்க போறேன்.
3: காவியா, ஸ்ட்ரென்த்னா தனியா போறது இல்ல, உண்மைய பேசுறதுதான். நீ தப்பு பண்ற காவியா, முதல்ல உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லு.
0: பாப்போண்டி, நான் எதுக்கு கேட்கணும்? இதுதான் சரியான சான்ஸ், நம்ம அண்ணா தான் நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறானே. நான் என்ன அவ்வளோ மோசமா போயிட்டேன்னா என்ன? இந்த ட்ரிப் போற விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாம போய் நானும் சுதந்திரமான ஸ்ட்ராங்கான பொண்ணுன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்.
1: என்ன காவியா உம்முன்னே இருக்கா? சரி, பிரதீப் சொன்ன மாதிரி பேசிதான் பாப்போம். காவியாமா, என்ன டின்னர்
0: சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்.
1: நாளைக்கு என்னமா பிளான்?
0: நத்திங், ரெகுலர் கிளாஸ் தான்.
1: சரி, கேர்ஃபுல்லா போ, எந்த பிரச்சனையும் இல்லல, அந்த பசங்க எதுவும் பிரச்சனை பண்ணல?
0: எல்லாம் ஓகே தான், நான் பாத்துக்கிறேன்.
1: என்ன என்ன

0: ஒரு மாதிரியாவே பேசுறா.
1: காவியா, இவ்வளவு சீக்கிரமா எங்கம்மா போற?
2: ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குமா? அதான்.
1: அப்ப சாப்பாடு
2: ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கறமா?
1: முன்னாடியே சொல்லி இருந்தா பிரிப்பேர் பண்ணி கொடுத்திருப்பேன்ல.
2: உங்களுக்கு எதுக்குமா வீண் கஷ்டம், நானே பாத்துக்கறமா.
1: வர வர நீ பண்றதெல்லாம் புதுசா தான் இருக்கு.
2: அம்மா, ஈவினிங் நான் வர லேட் ஆகுமா?
1: பாத்து பத்திரமா போயிட்டு வாமா.
2: ஹாய் தீபிகா.
3: ஹாய் காவியா. ஆமா, உங்க வீட்டுல ட்ரிப் போறத பத்தி சொன்னியா? உங்க அண்ணன் என்ன சொன்னாங்க?
2: அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலடி.
3: என்னடி, சரி விடு, இன்னும் டைம் இருக்கு. உங்க அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லு, போ.
2: நோ தீபிகா, இப்ப சொல்ல ஒன்னும் தேவையில்ல.
3: நீ பண்றத பார்த்தா ஏதோ மாதிரி இருக்குடி.
2: ரிலாக்ஸ் தீபிகா, எல்லாம் சரியாதான் நடக்கும்.
3: ஓகே ஓகே, சீக்கிரம் வா, பஸ் கிளம்ப போகுது.

0: பசங்களா எல்லாரும் பார்த்து கவனமா இறங்குங்க, ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம்.
1: வாவ் காவியா, அந்த பிளேஸ பாரு, ரொம்ப அழகா இருக்குல்ல.
2: எஸ் தீபிகா, பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு.
0: ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கவனமா கேளுங்க, இது ஃபாரஸ்ட் ஏரியா, சோ எல்லாரும் குரூப்பா தான் இருக்கணும், தனியா எங்கேயும் போக கூடாது, ஓகேவா?
3: ஓகே மேம்.
0: யாராவது ரூல் பிரேக் பண்ணா சிவியரான ஆக்ஷன் எடுப்பேன்.
1: காவியா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே இருப்போம்டி.
2: ஓகே தீபிகா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம். நான் ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு இந்த ஃபாரஸ்ட்ல தனியா போயிட்டு வர்றதுதான் சரியா இருக்கும்.
1: காவியா இந்த இடம் சூப்பரா இருக்குடி, வா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து செல்ஃபி எடுக்கலாம்.
2: இல்ல தீபிகா நீ எடுத்துட்டு வா, நான் முன்னாடி மெதுவா நடந்துட்டு இருக்கேன். என்ன இங்க ஒரு பெரிய கிணறு இருக்கு. இங்கிட்ட ஒரு பாதை வேற போகுதே. பேசாம இந்த பாதையில தனியா போயிட்டு வந்துட்டேன். என்ன இந்த பாதைக்குள்ள நான் தனியா போயிட்டு வரேன், அப்பதான் நான் வீக்கில்லன்னு ப்ரூவ் ஆகும். இது பாதை போய்கிட்டே இருக்கு, இன்னும் டீப்பா போகும் போலயே. சரி போவோம். ஐயோ இப்ப சம திரும்ப போயிடலாமா?

என்னால மேனேஜ் பண்ணிக்க முடியுமா? கம் ஆன் காவ்யா, உன்னால முடியும், லெட்ஸ் கோ. இது வேறு பாதம் மாதிரி தெரியுதே, நான் வந்த பாதை இது இல்லையே. ஐயோ, தீபிகா, தீபிகா மேடம், ஐயோ, நான் எங்க இருக்கேன்? நீங்களாம் எங்க இருக்கீங்க தீபிகா? தீபிகா!

ஒரே இருட்டா இருக்கே, எப்படி போறதுன்னே தெரியலையே. ஐயோ, சரி ஃபோன் பண்ணி யாரையாவது கூப்பிடலாம். ஐயோ, சிக்னல் வேற இல்லையே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ.

0: டீச்சர், டீச்சர், ஒன் ஸ்டூடண்ட் மிஸ்ஸிங் டீச்சர்.
1: என்ன சொல்றீங்க, யார் அது?
0: காவியா தான் டீச்சர்.
1: ஓ மை காட், எங்க போயிட்டா அவ? ஸ்டூடண்ட்ஸ், நீங்க யாராவது காவியாவை பாத்தீங்களா?
2: எஸ் மேம், என் கூட தான் இருந்தா. நான் அவளை செல்ஃபி எடுக்க கூப்பிட்டப்ப எங்கேயோ போனா. நான் அவளுக்கு கால் பண்ணேன், பட் ரீச் ஆகல மேம்.
1: டீச்சர், இப்போ நம்ம என்ன பண்றது?
0: உடனே ஸ்கூலுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வீட்டுக்கு சொல்ல சொல்லுங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியம்.

0: வாடா பிரதீப், என்ன ரெண்டு நாளா ஆளையே காணோம்?
1: ஒரு இன்டர்வியூக்காக வெளியூர் வர போயிருந்தேன்டா. ஆமா, உன் சிஸ்டர் கூட பேசிட்டியா?
0: லைட்டா அவ எதையோ என்கிட்ட மறைக்கிறாடா. இன்னைக்கு அவ முகமே சரியில்லை.
1: என்னவா இருக்கும்?
0: அதான்டா தெரியல. என்ன போன் அடிக்குது? ஹலோ
2: ஹலோ சார், நான் காவியா படிக்கிற ஸ்கூல் ஹெச்எம் பேசுறேன். நீங்க கார்த்திக் தானே?
0: சொல்லுங்க மேம்.
2: சார், ஸ்கூல் ட்ரிப்ல காவியாவை காணும்னு எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸ்கூல் டீமும் ஸ்பாட்டுக்கு போக போறோம். நீங்க வந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
0: என்ன மேம், மேம் என்ன சொல்றீங்க? காவியாவை காணுமா? என்ன என்ன ட்ரிப்பா? எங்கிட்ட எதுவுமே சொல்ல மேம். எங்க போனாங்க எல்லாரும்?
2: இங்க பக்கத்துல இருக்க ஃபாரஸ்ட் ஏரியாக்கு தான். நீங்க உடனே வாங்க, நாம அங்க போலாம்.
0: மேம் எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த இருங்க, ஒரு 10 நிமிஷத்துல வந்துறேன்.
1: டேய் என்னடா ஆச்சு? காவியா எங்க போனா?
0: டேய் பிரதீப், அதான்டா தெரியல. காவியாவை காணோம்னு சொல்றாங்கடா. சரி, நான் உடனே ஸ்கூலுக்கு போய் பாக்குறேன்.
1: ஒண்ணுல நானும் கூட வரேன்.
0: இல்லடா, வீட்டுல பதட்டமா இருப்பாங்க. நீ வீட்டுக்கு போய் அம்மா அப்பாவை கொஞ்சம் பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன்.
2: நடந்துச்சுன்னு
0: ரொம்ப பயப்பட வேற செய்வா. ஐயோ, அவ என்ன பண்றாலோ எப்படி இருக்காலும் எனக்கு ஒண்ணுமே புரியல மேம். ரொம்ப பயமா இருக்கு.
3: தீபிகா, தீபிகா எங்கடி இருக்க? நான் இங்க வந்து தனியா மாட்டிட்டேனா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாராவது வாங்கல, ஹெல்ப் பண்ணுங்களேன். அப்படி மாட்டிக்கிட்டனா? ஐயோ, நான் வந்த பாத மாதிரி இல்லையே. கால் வேற வலிக்குது, ரொம்ப பசிக்குது, தண்ணி தாகமா வேற இருக்கு. கடவுளே, நான் எப்படி போகணும்னு கூட தெரியலையே. யாராவது இருக்கீங்களா, ஹெல்ப் பண்ணுங்களேன். ஐயோ, யாருமே இல்லையா? ஐயோ, இந்த இடத்துலயும் சிக்னல் கிடைக்கலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, யாரு? ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. அங்க யாரு இருக்குது? ஐயோ ப்ளீஸ், என்னை யாரும் பயமுறுத்தாதீங்க. என் முன்னாடி வாங்கல. ஐயோ, நான் தனியா வந்திருக்கவே கூடாது. யாராவது இருக்கீங்களா? ஐயோ, பயமா இருக்கு. யாரு? ஐயோ, சத்தம் கேக்குது. யாரு அது? நான் ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப பயமா இருக்கே. கால் ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் உட்காந்தாதான் என்னால தொடர்ந்து நடக்க முடியும். அண்ணா, நீங்க இருந்திருந்தா நான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேல்ல. ஆனா நீ எங்கடா இருக்க? பயமா இருக்குண்ணா.

0: மேம், மேம் இன்னும் எவ்வளவு தூரம் மேம் இருக்கு?
1: இதோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான் சார், போயிடலாம். டென்ஷன் ஆகாதீங்க சார், உங்க சிஸ்டருக்கு ஒன்றும் ஆகாது.
0: மேம் அங்க உள்ள டீச்சர்ஸ் கிட்ட கால் பண்ணி கேளுங்க மேம்.
1: ஓகே ஓகே, கால் பண்றேன். ஹலோ மேம், என்னாச்சு? காவியா திரும்ப வந்துட்டாங்களா?
2: ஹலோ, இன்னும் வரல மேம். நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம், ஃபாரஸ்ட் உள்ள போக பயமா இருக்கு. உங்களுக்கு தான் வெயிட் பண்றோம்.
1: ஓ ஓகே ஓகே, இன்னொரு 10 மினிட்ஸ்ல நாங்க அங்க வந்துருவோம். ஸ்டூடெண்ட்ஸ் அமைதியா இருக்க சொல்லுங்க. போலீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ டோன்ட் வரி, காவியாவை கண்டுபிடிச்சு.

0: ஓகே மேம், வி ஆர் வெயிட்டிங்.
1: என்னாச்சு மேம்?
0: HMM is on the way. பயப்படாதீங்க, சீக்கிரமே காவியாவை கண்டுபிடிச்சிடலாம்.
1: மேம், என் கூட தான் மேம் பேசிக்கிட்டே வந்தா. நான் போட்டோ எடுக்க போன அந்த ஃபியூ செகண்ட்ஸ்ல எங்கேயோ போயிட்டேன் மேம். என்ன பண்றாளோ தெரியலையே. காவியா, சீக்கிரம் வாடி.

ஆகிட்டே இருக்கு. யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப் பண்ணுங்களேன், யாராவது இருக்கீங்களா? யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. யாருங்க? யாரா இருந்தாலும் வெளியே வாங்க தயவு செஞ்சு. என்ன பயமுறுத்தாதீங்க. யார் அது? பிளீஸ் வெளியே வாங்க அண்ணா, சீக்கிரம் வாங்கண்ணா, எனக்கு பயமா இருக்குண்ணா.

0: இதோ HMM கார் வந்துருச்சு.
1: டீச்சர், என்னாச்சு? காவியா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா?
0: இல்ல மேம்.
2: மேம், நான் காவியோட அண்ணே. எந்த பக்கம் மேம் போனா? காவியா எங்க? இந்த பக்கமா இல்ல அந்த பக்கமா?
0: அந்த பக்கம் போக சான்ஸ் இல்ல சார், கண்டிப்பா இந்த பக்கம் தான் போயிருக்கணும்.
2: ஐயோ, என் தங்கச்சி எங்கிட்டு போனான்னு தெரியலையே. காவியா, காவியா எங்க இருக்க? காவியா,
1: கார்த்திக் இல்லங்க, தனியா போகாதீங்க, ஃபாரஸ்ட் டீம் வரட்டும், சேர்ந்து போகலாம்.
2: நோ நோ மேம், நான் என் தங்கச்சியை உடனே பார்க்கணும். என்ன விடுங்க, நான் போறேன், நான் போறேன், என்ன விடுங்க.
3: அண்ணா, அண்ணா, நீங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கண்ணா, பயமா இருக்குண்ணா. இது என்ன இடம்? இருந்து நான் எப்படி வெளியே போறது? பாதை எங்க போகுதுன்னே தெரியலையே. அண்ணா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், சொல்லாம வந்திருக்க கூடாது.
4: இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழறா? பாவமா இருக்குல்ல? காட்டுல வழி தேவரி வந்துட்டா போல. பாவம்.
3: யாரது? யாரு யாரு அங்க பேசுறது? என் முன்னாடி வாங்க ப்ளீஸ், பயமுறுத்தாதீங்க.
4: ஏய், இங்க பாரு, நான் பேசுறது இந்த பொண்ணுக்கு கேக்குது.
3: யாரு நீங்க? யாரு?
4: பயப்படாதம்மா, நாங்க மரங்கள் தான்.
3: என்ன மரங்களா? மரங்கள் எப்படி பேசும்?
4: எங்களுக்கு உணர்வுகள் இருக்குது. நாங்க பேசுறது உனக்கு கேக்குதுன்னா அது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா?
5: ஆமாமா, நாங்க உனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம்.
3: நீங்களா? நீங்க எப்படி எனக்கு உதவி செய்ய முடியும்?
4: நீ நல்ல மனசு உள்ள குழந்தை, அதனாலதான் நாங்க பேசுறது உனக்கு கேக்குது.
5: நீ இங்கிருந்து வெளியே போறதுக்கு நாங்க உனக்கு வழிகாட்டிய உதவி செய்யறோம்.
3: நிஜமாவா?
2: காவியா, காவியா எங்க இருக்க? நான் அண்ணே வந்திருக்கேம்மா, நான் பேசுறது கேக்குதா? காவியா, காவியா! ஐயோ, இருட்டுனா பயப்படுவாளே, இவ்வளவு இருட்டுல எங்க இருக்கா? ஓ, ரொம்ப குளிரா வேற இருக்கே. காவியா, காவியா, இது என்ன? ஏதோ ஏதோ மிருகத்தோட கால் தடம் மாதிரி இருக்கு. இந்த பக்கமா போயிருக்கு. அப்படின்னா அப்போ காவியா? நோ, காவியாவுக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் விட மாட்டேன். காவியா, நீ தைரியமா இருமா, அண்ணே சீக்கிரமா உன்கிட்ட வந்துருவேன். காவியா, அண்ணே வந்துட்டு இருக்கேமா. காவியா,
6: ஹலோ மேம், ஐ ஆம் ஸ்டீஃபன், ஃபாரஸ்ட் ரேஞ்சர். மிஸ் ஆன அந்த பொண்ணு திரும்ப வந்துட்டாங்களா?
1: நோ சார், பட் அந்த பொண்ணோட பிரதர் அவளை தேடி ஃபாரஸ்ட் உள்ள போயிருக்காங்க.
6: தனியாவா? ஏன் தனியாவை அனுப்புனீங்க? இந்த ஃபாரஸ்ட்ல

0: ரொம்ப டேஞ்சரஸ் அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது தெரியுமா?
1: அவர் எமோஷனலா நாங்க சொல்றத கேட்காம போயிட்டார் சார்.
0: நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் திரும்ப சேஃபா கூட்டிட்டு போங்க. நைட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆபத்து. அப்படியே அந்த பொண்ணோட போட்டோவை எனக்கு கொடுத்துட்டு போங்க. அந்த பொண்ணை பத்தின தகவல் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நாங்க இன்ஃபார்ம் பண்றோம்.
1: ஓகே சார், நான் அந்த பொண்ணோட போட்டோவும் மற்ற டீடைல்ஸும் உங்க மொபைல் நம்பருக்கு ஷேர் பண்ணிடுறேன் சார். ப்ளீஸ் சார், எப்படியா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருங்க சார்.
2: அம்மா, ஏன் நீங்க எல்லாரும் சோகமா இருக்கீங்க? உங்க இலைகள் எல்லாம் பிரைட்டாவே இல்லையே.
3: ஆமா பாப்பா, எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்துருக்கு.
2: ஏன், என்னாச்சு? அப்படி என்ன கஷ்டம் அது?
3: சில மனிதர்கள் வந்து இந்த காட்டை பார்த்துட்டு போயிருக்காங்க.
4: ஆமாமா, இந்த காட்டை அழிச்சு இங்க ஒரு ஃபேக்டரி கட்ட போறதா அவங்க பேசிக்கிட்டாங்க.
2: என்ன, இந்த அழகான காட்டை அழிக்க போறாங்களா?
3: ஆமா, நாங்க வாழும் இந்த இடம் பசுமை இல்லாம போயிரும்.
4: மரங்கள் எல்லாத்தையும் அடியோடு வெட்டிடுவாங்க. ஃபேக்டரி கழிவுகளால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும்.
3: இந்த காட்டில் வாழும் பல ஆயிரக்கணக்கான பறவைகள் விலங்குகள் எல்லாம் வீடுகள் இல்லாம சாப்பாடு இல்லாம ஆயிடுவாங்க.
2: இது ரொம்பவே தவறான செயல், இது நடக்கவே கூடாது.
4: சரி சரி, நீ இங்கிருந்து உடனே வெளியே போயாகணும். இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா கொடிய விலங்குகள் நடமாட்டம் அதிகமாயிரும்.
2: ஆனா எனக்கு தான் வழி தெரியலையே.
3: கவலைப்படாத, நாங்க உனக்கு வழி சொல்றோம்.
2: சரி மரங்களே, ரொம்ப நன்றி. இந்த இக்கட்டான சூழ்நிலையில எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி.
4: பாப்பா, கவனமா கேள், நாங்க சொல்றத நீ ஃபாலோ பண்ணு.
2: சரி சொல்லுங்க.
3: முன்னாடி இருக்கிற பெரிய கல்லை தாண்டி இடது பக்கமா போ.
4: கொஞ்ச தூரத்துல ஒரு நீரோட வரும், அதை தாண்டி போ.
3: அதை தொடர்ந்து ஒத்தையடி பாதையில போனா அங்க ஒரு திறந்த வெளி இருக்கும், அங்கிருந்து நீ வெளியே போயிடலாம்.
2: எனக்கு வழி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இந்த உதவிய நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். அதே சமயம் நான் உங்களையும் விட்டுட மாட்டேன். உங்களையும் இந்த காட்டையும் கண்டிப்பா காப்பாத்துவேன், இது ப்ராமிஸ்.
4: அதான் நாங்க எதிர்பார்த்தது.
3: நீ நல்ல குழந்தை, சீக்கிரம் நீ வெளியே போய் பாரு. வழியில கவனமா பார்த்து போ.
2: நன்றி நண்பர்களே, நான் வரேன். சரி, நம்ம மரங்கள் சொன்ன வழியிலேயே போவோம். நான் பயப்படக்கூடாது, ஐ எம் வெரி ஸ்ட்ராங். கண்டிப்பா நான் சீக்கிரமா அண்ணனை பார்க்க போறேன். அச்சோ, இந்த ஓடு பெருசா இருக்கே, இத எப்படி தாண்டி போறது? அதோ அங்க ஒரு மரக்கட்டை இருக்கு, அதை எடுத்து போட்டு அது மேல நடந்து போயிடலாம். இந்த மரக்கட்டை ரொம்ப வெயிட்டா இருக்கே, தூக்கவே முடியல. நோ வே, எப்படியாவது தூக்கியே ஆகணும், இவ்வளோ வெயிட்டா இருக்கு. காவியா, உன்னால முடியும், தூக்கு. அவ்வளோதான், அப்படிதான் தூக்கு. அப்பாடே, ஒரு வழியா மரத்தை குறுக்க போட்டாச்சு. இப்போ இந்த ஓடை தாண்டி போயிடலாம். அட, ஆமா, மரங்கள் சொன்ன ஒத்தையடி பாதை வந்துருச்சு. ஆனா இந்த ஒரு பக்கம் ரொம்ப பள்ளமா இருக்கே, எப்படி போறது? என்னால போக முடியுமா? என்னால போக முடியும், போய் தான் ஆகணும். போறேன். தாண்டி போகணுமே, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அது கிராஸ் பண்ணி போட்டும், பொறுமையா போலாம்.

0: காவ்யா, காவ்யா, நான் பேசுறது கேக்குதா? அண்ணே வந்துட்டேமா. காவ்யா எங்கம்மா இருக்க? ஐயோ எந்த பக்கம் இருக்கான்னு தெரியலையே. காவ்யா, காவ்யா, காவ்யா,
1: ஓகே இதுக்கப்புறம் ஜீப் போகாது, இனி நாம நடந்துதான் காட்டுக்குள்ள போக முடியும். பாய்ஸ் வெப்பன்ஸ் எடுத்துக்கோங்க, கவனமா நடந்து வாங்க.
2: ஓகே சார்.
1: ஆயிரக்கணக்கான உயிர்களோட வீடு இந்த காடு, ஆனா இந்த காட்டை அழிச்சு ஃபேக்டரி கட்டினா இந்த விலங்குகள் பறவைகள்லாம் எங்க போகும்
3: சார்? ஃபேக்டரி வந்துட்டா அப்புறம் யாரும் காணாம போக மாட்டாங்கல்ல, நமக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்காதுல்ல சார்?
1: வருண், இட்ஸ் நாட் அ ஜோக், கொஞ்சம் சீரியஸா யோசிங்க. ஒரு மரத்தை வெட்டுறது ரொம்ப சுலபம், ஆனா அந்த மரம் வளர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா?
0: வெயிட்,
1: அங்க ஏதோ சத்தம் கேக்குது, மேபி அந்த காணாம போன பொண்ணா இருக்கலாம். போய் வாங்க, போய் பாப்போம். ஹலோ, யாரு அங்க? அங்க அங்க நிக்கிற யாரு? நாங்க ஃபாரஸ்ட் ஆபீசர், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம்.
0: சார் நான் இங்க இருக்கேன், இங்க இங்க பாருங்க, அந்த பெரிய ஆலமரம் பக்கத்துல.
1: வெயிட் வெயிட், அங்கேயே இருங்க, நாங்க வந்துகிட்டு இருக்கோம்.
0: வாங்க சார், வேமா வாங்க.
1: மிஸ்டர், நீங்க தான் அந்த காணாம போன பொண்ணோட அண்ணனா?
0: ஆமா சார், நான் தான் கார்த்திக். என் தங்கச்சியை தேடி வந்தேன், எனக்கு என் தங்கச்சி தான் சார் முக்கியம். எங்க போனானே தெரியல, ரொம்ப சின்ன பொண்ணு சார் அவ.
1: ஓகே ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், நாங்க தான் வந்துட்டோம்ல, டோன்ட் வரி, நிச்சயமா உங்க தங்கச்சியை கண்டுபிடிச்சிடலாம். எங்களை ஃபாலோ பண்ணுங்க.
0: ஓகே சார்.
3: சார் சார், காட்டெருமை சத்தம் மாதிரி கேக்குது சார். எல்லாரும் அமைதியா இருங்க, சத்தம் எந்த பக்கத்துல இருந்து வருதுன்னு பாக்கலாம்.
1: சி, பயப்படாதீங்க, வெயிட், வரும் அந்த தீப்பந்தத்தை ரெடியா எடுத்து வச்சுக்கோ. ஒருவேளை அது நமக்கிட்ட வந்தா இந்த தீப்பந்தத்தை காட்டினா ஓடிடும்.
3: ஓகே சார்.

0: அந்த மரங்கள் சொன்ன திறந்த வெளி வந்துருச்சு. நான் என் அண்ணங்கிட்ட இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிருவேன். அம்மா, கால் ரொம்ப வலிக்குதே. இந்த பாதை வேற வழுக்குது. மழை வர்ற மாதிரி இருக்கு. அந்த புல்வெளிக்கு போயிட்டா ஒதுங்கி நிக்க கூட இடம் இருக்காதே. என்ன பண்றது, வேற வழியே இல்ல. மழை விடுற வரைக்கும் இந்த மரத்தடியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். மழை விட்டதும் நடக்க ஆரம்பிக்கலாம். பா, குளிர் வேற தாங்க முடியல.
1: சார் சார், இங்க பாருங்க, கீழே ஒரு பிரேஸ்லெட் கிடக்குது.
2: எங்க கொடுங்க பாக்கலாம். ஆமா, இது சின்ன பொண்ணுங்க போடுற மாதிரி தான் இருக்கு. கார்த்திக், இத கொஞ்சம் பாருங்க.
3: சார், இது என் தங்கச்சியோட தான் சார். ஐயோ, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சார் சார், கொஞ்சம் வேமா வேமா கண்டுபிடிப்போம் சார், ப்ளீஸ் சார்.
2: ஓகே ஓகே, பதறாதீங்க. திங்க் பாசிட்டிவ், சரியா? காவியா இங்க தான் எங்கேயும் இருக்கா? நாம நெருங்கிட்டோம். மழை ஹெவி ஆகுற மாதிரி இருக்கு. எல்லாரும் ரெயின் கோட் போட்டுக்கோங்க. வரும், அந்த எக்ஸ்ட்ரா ரெயின் கோட்டை கார்த்திக் கொடுங்க.
1: ஓகே சார், இந்தாங்க கார்த்திக். சார், அந்த மரத்து மேலே ஏறி பார்த்தா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் சரண்டிங் வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும். ஒருவேளை அந்த பொண்ணு இங்கே இருந்தால் நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும்.
2: ஓகே, குட் ஐடியா, டூ இட் நவ.

0: சார், நானும் வரேன் சார்.
1: இல்லை கார்த்திக், மழை வேற, ஆனால் மரம் ஏறதுக்கு நாங்கள் ஸ்பெஷல் ட்ரைனிங் வேற எடுத்துருக்குறோம். ஸோ யூ வெயிட் ஹியர். வருண், வழுக்குது, பார்த்து பார்த்து பார்த்து பத்திரமா இருங்க. பி கேர்ஃபுல்.
2: ஓகே சார்.
3: சார், காட்டுக்கு இடையில ஒரு திறந்த வழி மாதிரி தெரியுது சார். அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு மரத்தடியில் யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு.
1: கார்த்திக், அங்கே அங்கே இருக்கல அது ஒரு மெகாஃபோன், அதை யூஸ் பண்ணி கூப்பிடுங்க.
0: இங்க கொடுங்க சார். கவ்யா, கவ்யா அண்ணே வந்திருக்கேமா. கவ்யா எங்க இருக்க? கவ்யா, கவ்யா,
1: இஸ் இட் ஓகே? நீங்க கீழே இறங்க வரும், நாம அந்த ஸ்பாட்டுக்கு உடனே போகணும்.
0: கவ்யா,
1: மெதுவா மெதுவா மெதுவா போ கார்த்திக், கீழே விழுந்துடாதீங்க.
0: அண்ணே வந்துட்டேமா. கவ்யா, காவ்யா, காவ்யா, காவ்யா, காவ்யா, காவ்யா, கண்ணை திறந்து பாருமா. அண்ணே வந்துட்டேமா. காவ்யா, காவ்யா.
4: அண்ணா, அண்ணா.
0: ஆமாம்மா, அண்ணன் தான்மா. அண்ணே வந்திருக்கேம்மா.
4: நான் ரொம்ப பயந்துட்டேண்ணா.
0: ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்லம்மா, அண்ணே வந்துட்டேல, ஒன்னும் ஆகாது.
4: சாரிண்ணா, அது நான் ரொம்ப லேட்டா தானே புரிஞ்சுக்கிட்டேன், நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு.
0: அதெல்லாம் விடுமா, ஒன்னும் ஆகல
2: சார். இந்த பொண்ணு ரொம்ப வீக்கா இருக்காங்க சார், சீக்கிரமா வெளியில கூட்டிட்டு போகணும்.
1: எஸ் வருண், மோர் ஓவர் இது கொஞ்சம் டேஞ்சரஸான ஏரியா, உடனே நம்ம வெளியே போகணும்.
0: என்னாச்சுமா?
4: இந்த மரங்கள் என்கிட்ட பேசுச்சுனா.
0: என்ன, மரங்கள் பேசுச்சா?
4: ஆமாண்ணா, இந்த காட்டை அழிக்க போறாங்கன்னு சொல்லுச்சுனா, ஃபேக்டரி கட்ட போறாங்கன்னு சொல்லுச்சுனா.
2: சார், இங்க பாருங்க, பயத்துல என்னெல்லாமோ வளருது, மரம் பேசுச்சான்.
4: ஆமா, நான் சொன்னது உண்மைதான், இந்த காட்டை அழிச்சு ஒரு ஃபேக்டரி கட்ட போறாங்க.
1: ஓகே ஓகே ஓகே, குவைட் குவைட், என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் நேத்து ஒரு குரூப் இந்த ஏரியா மேப் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் சுத்துனாங்களா?
0: ஓ, அப்படின்னா உண்மையாவே இந்த காட்டை அழிக்க போறாங்களா?
4: அண்ணா, இந்த மரங்கள் ரொம்ப பாவமா பேசுச்சுனா, எங்க வீடு அழிய போகுதுன்னு அழுதுச்சுனா.
2: இந்த காடு சாதாரண காடு இல்ல, நிறைய உயிர்கள் இங்க வாழுது.
1: நான் சொன்னது இப்ப புரியுதா வருண்? ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் நம்ம உடனே நிறுத்தணும்.
0: எஸ் சார், முதல்ல என் தங்கச்சிய வெளியே கூட்டு போயிருவோம், அப்புறமா.
1: எஸ் எஸ் எஸ், கீப் மூவிங்.
2: அப்பாடா, ஒரு வழியா வெளியே வந்துட்டோம்.
1: வருண், இந்த காட்டுல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம், ஆனா இனிமேதான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆக போகுது.
2: என்ன சார் சொல்றீங்க?
1: எஸ் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவே வாங்க ஒரு பெரிய கம்பெனி ட்ரை பண்ணிட்டு இருக்கு
4: சார். அததான் சார் மரங்களும் சொல்லுச்சு
2: சார. இதுல சம் இல்லீகல் ப்ராசஸ் இருக்கிற மாதிரி இருக்கு சார், ஏதோ சத்தம் கேக்குது. இந்த நேரத்துல யார் மிஷின் யூஸ் பண்றாங்க?
1: வாங்க வாங்க, சீக்கிரம் போய் பார்க்கலாம்.
4: நீங்க
2: நம்மள
4: போல உயிர்கள் தான், நீங்க அதை வெட்டும் போது அதுக்கு எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? ஒரு ஃபேக்டரிக்காக இவ்வளவு பெரிய காட்டை அழிக்கலாமா? எவ்வளவு உயிர்கள் வாழுது தெரியுமா இங்க?
0: ஆமா, நம்ம இந்த காட்டை

0: விடக்கூடாது, நாங்க விட மாட்டோம் சார். இவங்க நாங்க சொன்னா கேட்க மாட்டாங்க சார். நீங்க சொல்லுங்க சார்.
1: யோ, சொல்லிக்கிட்டே இருக்கோம், நிப்பாட்டியா?
2: யோ, கேட்க மாட்டியா? நிப்பாட்டியா வேலையா?
1: என்னங்க ஆளாளுக்கு வந்து மிரட்டிட்டு இருக்கீங்க?
3: ஏய் இரியா இரியா, ஒரு போன் கால் வருது. ஏய் நம்ம ஐயாயா இரியா. ஐயா ஐயா, வணக்கம் ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா சரிங்கய்யா. ஐயா என்னையா இப்படி சொல்றீ? ஐயா சரியா, ஐயா சரியா, சரியா சரியா.
1: என்னையாச்சு ஐயா, என்ன சொன்னாங்க?
3: எந்த நேரத்துல உன்னை வேலைக்கு கூட்டிட்டு வந்தேனோ வேலையே நின்று போச்சுடா. எப்பா அங்கங்க போட்டுக்கிட்டு இருக்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு வாங்கப்பா, எல்லாரும் வெளியில போவோம். வேலை நின்றுச்சுப்பா, வாங்கப்பா.
4: என்ன காவியா, இப்ப ஹாப்பியா?
5: ரொம்ப தேங்க்ஸ் சார், மரத்தை வெட்ட விடாம தடுத்துட்டீங்க.
4: நீ தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது உங்ககிட்ட பேசின மரங்களுக்கு தான். நீ கிடைச்சதையும் நாங்க இங்க உன்னைய ஃபைன் பண்ணதையும் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்பவே அனுப்பிட்ட மெசேஜா. அவங்க டைரக்டா அந்த எம்டி கால் பண்ணி மொத்தத்தை முடிச்சு விட்டாங்க. காட்டு வளத்தை பாதுகாக்கிறதுல காவியாவுடைய இந்த முன்னெடுப்பு கண்டிப்பா பாராட்டத்தக்கது. காவியா மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இருந்தாங்கன்னா காட்டு வளம் என்னைக்குமே அழியாது. கங்கிராட்ஸ் காவியா. ஓகே வாங்க எல்லாரும் மூலம் கிளம்பலாம்.
6: காவியா வந்துட்டியாமா? எங்கம்மா போன?
5: அம்மா
6: ஏண்டா இப்படி பண்ண, எவ்வளவு பயந்து தெரியுமா?
5: சாரிமா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா.
7: ஏம்மா காவியா, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக முடியாது உன்னால. அவ்வளவு தைரியமாமா உனக்கு, நாங்கள எவ்வளவு பதறி போட்டு தெரியுமா?
5: மன்னிச்சிருங்கப்பா, நான் பண்ணது பெரிய தப்பு தான்ப்பா. சாரிப்பா, ப்ளீஸ்ப்பா.
0: சரிப்பா விடுங்க, ஆல்ரெடி அவ ரொம்ப பயந்து போயிருக்கா.
7: ஆமாப்பா, காவியா சேஃபா வந்ததே போதும்.
6: காவியா என்னம்மா உன் கையில இப்படி நடந்தது?
0: ஆமாமா, அங்க குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு.
7: ஏமா காவியா, அங்க என்னதாமா நடந்துச்சு? உன் போனு நாட் ரீச் அப்னு வந்துச்சு, எங்களுக்கு என்ன ஒண்ணு புரியாம இருந்துச்சு.
6: என்னாச்சுன்னு தெரியாம நாங்க நெருப்பு மேல நிக்கிற மாதிரில இருந்தோம். இங்க
5: அந்த காடு ரொம்ப அழகா இருந்துச்சுமா, ஆனா சில பேர் அதை அழிக்க போறாங்கம்மா.
6: எதுக்காகமா?
5: அந்த காட்டை அழிச்சு அவங்க ஃபேக்டரி ஒன்னு கட்ட போறாங்களாமா?
0: ஆமா, அந்த ஃபாரஸ்ட் டீமும் அத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க.
5: அண்ணா அந்த மரங்கள்லாம் ரொம்ப பாவம்னா.
0: நாம அத கண்டிப்பா காப்பாத்துவோம், பயப்படாதமா.
7: இயற்கையை காப்பாத்துறது நல்ல விஷயம் தான்,
6: ஆனா இனிமே எங்க போனாலும் சொல்லிட்டு போகணும், புரியுதா? நீ இல்லாம அந்த வீடு எப்படி இருந்து தெரியுமா?
5: சாரிமா, இனிமேல் அப்படி எல்லாம் நடக்காதுமா.
6: ஒவ்வொரு நிமிஷமும் போனவே பாத்துக்கிட்டு இருந்தேன்.
5: அண்ணா கோபமா இருக்கீங்களா?
0: கோபம் இருந்துச்சு, ஆனா உன்னை அந்த காட்டுல மயக்க நிலையில பாக்கும் போது எல்லாமே மறந்துருச்சுமா.
5: நான் ரொம்ப செல்ஃபிஷா நடந்துக்கிட்டேன்னா?
0: இல்லம்மா, சில நேரம் நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ் தான் நம்மள சேஞ்ச் பண்ணும். நீ செஞ்சது மிகப்பெரிய சாதனை, நீ ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணுன்னு ப்ரூவ் பண்ணிட்ட.
5: சரிண்ணே, அந்த கார்டு இன்னும் என் மைண்ட்லயே இருக்குண்ணே.
6: சரி காவியா, முதல்ல ரெஸ்ட் எடு.
5: ஹே மரங்களே, ரொம்ப தேங்க்ஸ் என்ன காப்பாத்தினதுக்கு.
0: காவியா என்ன இன்னும் தூங்கலையா?
5: தூக்கமே வரலண்ணே.
0: இங்க வா, இங்க வந்து உட்காரு. நீ தொலைஞ்சப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா?
5: என்னனா?
0: என் உயிரே காணாம போன மாதிரி இருந்துச்சு.
5: அண்ணா,
0: காவியா நீ ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணுமா, உன்னால எல்லாமே பண்ண முடியும். நீ ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ராங் உமன், இருந்தாலும் எங்க கிட்டயும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும், புரியுதா? ப்ராமிஸ்.
5: ப்ராமிஸ்னா இனி எது செய்யறதா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டே செய்யறண்ணா. அண்ணா இனி என் உலகமே நீங்க தான்.
8: நேயர்கள் இதுவரை கேட்டது காவியா எங்கே நாடகம். எழுதியவர் பி கலைமதி. நாடகத்தில் பங்கேற்றோர் கார்த்திக்காக முத்துச்செல்வம், தங்கை காவியாவாக சுபஸ்ரீ, தீபிகாவாக சாந்தினி, வனத்துறை அதிகாரி ஸ்டீபனாக எஸ் கார்த்திகை தீபன், பேசும் மரங்களாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், சக்தி சரவணகுமார் மற்றும் ஜி கீதா, பி கே அஜிதா, அன்பரசன், முத்துக்கருப்பன், லாவண்யா, மீனாட்சி சுந்தரம், சூரிய பிரகதீஷ் ஆகியோர். ஒளிப்பதிவு எம் ஜெயப்ரியா. அமை

பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. இனி மேடை நாடக பாடல்கள்.

பாலை முள்ள மரதன் நெய்தல் குறிஞ்சி என்று சொல்லப்பட்ட ஐவக நிலங்களே சிறந்த நிலமாகும் குறிஞ்சி நம் குறிஞ்சி நிலத்தின் கொற்றவன் பெற்றெடுத்த நம்பிராசனின் வளர்ப்பு மகளாக வள்ளியாகி இந்த வனத்தை உலாவிக் கொண்டிருக்கேன். முருகா, என்னாலும் உன்னையே வணங்கிக் கொண்டிருக்கேன். இறைவா, எனக்கு ஆசி புரிய வேண்டும்.

0: இறைவா.
1: நாராயணா நாராயணா நமோ நாராயணா. ஆஹா, என் தாய் தந்தையரிடம் சென்று ஆசீர்வாதம் பெற்று இந்த புவிகலகம் வந்திருக்கின்றேன். வந்த இடத்திலே இது ஒரு அழகிய வனமாக இருக்கிறது. யாருடைய வனம்? வேடுகுருல தலைவன் நம்பியின் வனமாக இருக்கிறது. இருந்த போதிலும் ஆலோலம் சோ என்று குரல் ஒலிக்கிறது. அந்த குரலை பார்த்தால் சுந்தரம் நிறைந்த ஒரு அழகாக இருக்கிறது. அழகு என்றால் சுந்தரம், சுந்தரம் என்றால் அழகு.
2: சோ ஆலோலம் சோ
1: சுந்தரம்.

0: இவள் எந்த உலகங்க என் வந்த. ஆஹா, அழகிய குரல் கேட்டவுடன் இன்பமாக இருக்கிறது, அது யாரு என்று பரிசோதித்து பார்ப்போம்.
1: சுவாமி வரவேண்டும், வரவேண்டும்.
0: மங்களம் உண்டாகட்டுமா
1: சுவாமி. தாங்கள் இந்த இடத்திற்கு வருகிறது இருந்தது. நல்லாரை காண்பது நன்று, நலமிக்க நல்லா சொல் கேட்பது நன்று என்பதற்கிணங்க பல இதிகாசங்களின் வாயிலாக தங்களை கண்டதும் கேட்டதும் அல்லாது நான் நேரில் காணப்பட்டவள் அல்ல. ஆகையால் நான் தான் நாரதமுனிவர் என்பதை சொல் அளவில் இல்லாமல் வெள்ளிட மலைபோல் எனக்கு விளக்க வேண்டும் சுவாமி.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி.

0: இன்று நம்முடைய குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில ஒரு குட்டி தேவதை வந்திருக்காங்க. இசைக்கு ஏதுங்க வயசு, அது இறைவனின் அற்புதம் அல்லவா? ஆமா நேயர்களே, இன்று நம்ம நிலையத்திற்கு ஒரு குட்டி தேவதை வந்திருக்காங்க. அவங்க வயசு என்னவோ சின்னதுதான், ஆனால் அவங்க குரல் வளமோ பிரம்மாண்டமானது. அவங்க தன்னுடைய இனிமையான குரல்ல நம்மளுடைய மனங்களை கொள்ளை கொள்ள தன்னுடைய சுவாரஸ்யமான இசை பயணத்தையும் தன்னுடைய கனவுகளையும் மற்றும் அவங்களுடைய சாதனைகளை பற்றியும் தான் நம்ம கிட்ட இன்னைக்கு பேச போறாங்க. அவங்க கிட்ட நம்ம பேச போறது மட்டுமல்ல, இடையிடையே பாடல்களும் நமக்காக அவங்க பாடி காட்ட போறாங்க. வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: என்னுடைய பெயர் ஆத்யா வெங்கடேஷ்.
0: நீங்க எங்க இருந்து வரீங்க?
1: சென்னையில இருந்து வரேன்.
0: நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேங்க.
0: காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க நீங்க?
1: சில நேரம் 6 மணிக்கு எழுந்திருப்பேன், 5:30 மணிக்கு எழுந்திருப்பேன், 5 மணிக்கு எழுந்திருப்பேன்.
0: எழுந்ததும் என்ன பண்ணுவீங்க?
1: எல்லாரும் பண்ற மாதிரி குளிச்சு அதுக்கப்புறம் உட்காந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 1 ஹவரோ இல்ல 1/2 மணி நேரமோ பாடுவேன்.
0: காலையில எல்லாரும் எழுந்து படிப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்க வந்து புது விதமா வித்தியாசமா சொல்றீங்க, நான் காலையில எழுந்தவொடனே பாடுவேன்ட்டுன்னு. அப்ப படிக்கிறது எப்ப படிப்பீங்க நீங்க?
1: பள்ளியில எல்லா வகுப்புகள்லயும் படிப்பேன். படிக்கிறது அப்படிங்கறது நான் வீட்டுல அவ்வளவா பண்ண மாட்டேன். கிளாஸ்ல ஆசிரியர் வகுப்பு எடுக்கச்சு, அதுலதான் கவனம் செலுத்தி வகுப்புலயே என்னெல்லாம் கத்துக்க முடியுமோ கத்துக்கிட்டு அங்கேயே எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படிப்பேன். ஏதாவது புரியலன்னா எங்க அம்மா கிட்ட கேட்பேன், அங்க இருந்த ஆசிரியர் கிட்ட கேட்பேன். எனக்கு மேத்ஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்பப்போ, அதனால ஒரு 2 ஹவர்ஸ் டெய்லி மேத்ஸ் போடணும்னு ஒரு பழக்கம் வச்சிட்டு இருக்கேன்.
0: உங்களுக்கு இசை ஆர்வம் எப்படி வந்தது?
1: என்னோட வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாருமே சின்ன வயசுல இருந்தே

கர்நாடக இசையில பயிற்சி எடுத்துட்டு வந்தவங்க தான். அதனால எங்க அம்மாவா இருக்கட்டும், பாட்டியா இருக்கட்டும், என்னோட மாமாவா இருக்கட்டும், எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல பாட்டை கத்திருந்தாங்க. அதனால டெய்லி நான் காலங்காத்தால எழுந்துக்கிறதுல இருந்தே ஏதாவது ஒரு பாட்டோட ஒலி காதுல கேட்டுட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பாடலோ இல்ல ஒரு வீணையில ஒரு மெட்டோ ஏதாவது எப்பவுமே ஒலிச்சுட்டே இருக்கும். பாடலனா கூட ஏதாவது டிவியில பாட்டு போட்டிருப்பாங்க. அதனால அது கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு அது என்னோட ஒரு பாகமாவே ஆயிடுச்சு நாளாக நாளாக.

0: ரொம்ப அழகா பண்ணீங்க. சரி, எதனால உங்களுக்கு இந்த பாடலை ரொம்ப பிடிக்கும்?
1: இந்த பாடல் நம்மளுடைய தேசத்துடைய ஒற்றுமைய பத்தி பேசுறது. ஒற்றுமையே நம் வலிமைன்னு சொல்றோமே. நம்ம நாட்டுல எந்த பாரபட்சமும் வித்தியாசமும் பார்க்காம நம்ம நாட்டுல எல்லாருமே சேர்ந்து இருக்கணும்னு பாரதியார் சொல்றார். அப்படிங்கறதுனால எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாரதியாரோட பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அதுல இது நம்ம தேசத்தை பத்தி மட்டுமே இருக்குங்கிறதுனால ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: சங்கீதம் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு எனக்கு ரொம்பவே தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எது?
1: எல்லா சப்ஜெக்டுமே ரொம்ப பிடிக்கும். ஆனா முக்கியமா சொல்லணும்னா எனக்கு மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும்.
0: மேத்ஸ் எதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: நம்மளுடைய அறிவு தூண்ற மாதிரி நிறைய கேள்விகள் உண்டு. ஏன்னா சோசியல் சயின்ஸ் எடுத்துக்கிச்சு, இந்த வரலாறு பத்தி படிக்கிறதுல ரொம்ப ஆசை உண்டு. எனக்கு படிப்புனாலே ரொம்ப பிடிக்கும். ஆனா மேத்ஸ்ல வந்து ஒரே விதமா கேள்வி கேட்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ NEP 2020 ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி மாணவர்கள் அனைவருக்குமே ஏதாவது ஒரு விதத்துல சிம்பிளான கான்செப்டே வேற வேற மாதிரி கேள்வி கேட்கணும்னு ஒரு பழக்கம் கொண்டு வந்திருக்காங்க. காம்பிட்டன்சி பேஸ்ட் க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு எல்லாரையும் இன்னும் சிறப்பா எப்படி யோசிக்கிறது அப்படின்னு பழக்கிற ஒரு சப்ஜெக்டா இருக்கிறதுனால மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும். இத மாதிரியே நிறைய விஷயங்கள் அறிவியலை சார்ந்தோ இல்ல வரலாறு ஹிஸ்டரி சிவிக்ஸ் ஜியோகிரபி மாதிரி சார்ந்தும் ரொம்ப பிடிக்கும்.
0: உங்களோட ஃபேவரட் டீச்சர் யாரு?
1: அனைத்து ஆசிரியர்களுமே என்னோட பள்ளியில ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அதனால இவங்களை மட்டும்தான் பிடிக்கும்னு கிடையாது, எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும்.
0: ஹரிக்கதை ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்தது?
1: நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு பாட்டு மேல ரொம்ப ஆசை.

0: அதே மாதிரி இந்த ஹரிக்கதை, சங்கீத உபன்யாசம் அல்லது சொற்பொழிவு, இது எல்லாத்துலயுமே எனக்கு ஆசை ஜாஸ்தி ஆயிட்டே வந்துச்சு. லாக்டவுன் நடந்துச்சு இல்லையா, அந்த நேரத்துல எங்க வீட்டுல எல்லாரும் அவரவருடைய வேலைய பாத்துட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கறது பெருசா எதுவும் இல்ல, எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, சொற்பொழிவு பேசுறவங்களை எல்லாம் கேட்கறது, சுருப்புகள் விளக்கம் எல்லாம் கேட்கறது, உபன்யாசங்களை போட்டு கேட்கறது, இந்த மாதிரி நிறைய பழக்கங்கள் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பேசுறது பிடிச்சிச்சு, நிறைய பேசுவேன் சின்ன வயசுலேருந்தே. வேற வேற டாபிக் நானே பேசுறேம்மா பேசுறேம்மான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சேன். அப்படி நிறைய திருப்பாவை உபன்யாசம் நிறைய கேட்டு அதுக்கு விளக்கம் நான் சொல்றேன்னு எங்க அம்மா கிட்ட சொல்லி முதல் முதல்ல ஹரிக்கதை பண்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணேன். அது ஹரிக்கதைனா என்னதுன்னே அந்த நேரத்துல எனக்கு தெரியாது. நாளாக நாளாக ஒரு நாள் என்னோட குரு ஸ்ரீமதி விசாகா ஹரி அவர்கள் நான் பண்ண இந்த வீடியோஸ்ல அவங்க பார்த்துட்டு ரொம்ப அழகா பேசுறா அவங்களுடைய உபன்யாச பள்ளியில சேர்த்துக்கிட்டாங்க. நாளாக நாளாக நானும் அங்க ராமாயணம் பாகவதம் போன்ற நிறைய கிரந்தங்களை பயின்றேன்.
1: இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஹரிக்கதை சொல்லுவேன், சொற்பொழிவு ஆற்றுவேன் அப்படின்ட்டு, அது எந்த மாதிரியான சொற்பொழிவுகள் அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா?
0: நிறைய பேருக்கு ஹரிக்கதைனா என்ன, சங்கீத உபன்யாசம்னா என்ன, சொற்பொழிவுனா என்னன்னு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடும். ஹரிக்கதை அப்படிங்கறது கொஞ்சம் மகாராஷ்டிரா அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து நம்ம தஞ்சாவூருக்கு வந்தது. நிறைய பேர் அப்போ ஹரிக்கதை எல்லாம் தஞ்சாவூர் மகாராஜாக்கள்லாம் அவங்களோட சபையில பேசி பேசி பழகி பழகி ஹரிக்கதை அப்படிங்கிற ஒரு ஆர்ட் ஃபார்ம் நம்ம நாட்டுக்கு வந்தது. அதே மாதிரி சொற்பொழிவு அப்படிங்கிறது ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லையா, ஸ்பீச் அப்படின்னு, அதுவே தமிழ்ல ரொம்ப அழகா சொற்கள் பொழிஞ்சு பொழிஞ்சு ரொம்ப கண்டினியூஸா அழகா யார் பேசுறாங்களோ அவங்கள நம்ம வந்து சொற்பொழிவு ஆற்றுறதுக்கு கூப்பிடுறோம். சொற்பொழிவுங்கிறது பாட்டு இருக்கணும் அல்லது ஸ்லோகங்கள் இருக்கணும், தேவாரங்கள் இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் வெறும்னா பேச்சு. இதுவே சங்கீத உபன்யாசம் அப்படின்னா பாட்டு நல்ல ஜாஸ்தியாவே இருக்கும், பேச்சும் இருக்கும். இந்த மாதிரி நான் பண்றது இது மூணுமே பண்றேன். இதுல நான் ரொம்ப பிடிச்சு பண்றது அப்படிங்கறது ஹரிக்கதை. ஏன்னா நான் ஹரிக்கதை நிறைய வருஷமா பண்றேன். இப்ப சொற்பொழிவு அதாவது திருப்புகளை பத்தியோ இல்லாதது திருக்குறளை பத்தியோ பேசுறது அப்படிங்கறது இப்ப ரெண்டு மூணு வருஷமா பண்ண தொடங்கியிருக்கேன். இன்னும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்.
1: நீங்க சொன்னீங்கல்ல திருக்குறள்ல சொற்பொழிவு ஆற்றுவேன் அப்படின்ட்டு, அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: கண்டிப்பாக. இப்பொழுது கோடை காலமா இருக்கிறதுனால மழையை சார்ந்து ஒரு திருக்குறள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த திருக்குறள் தெரிஞ்சிருக்கும். துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை. இதுதான் குறள். இது மழையோட சிறப்பை பத்தி வான் சிறப்புங்கிற அதிகாரத்துல வருது. இதோடைய பொருள் என்ன அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார், எந்த வேலையா இருந்தாலுமே ஒருத்தர் நம்ம கிட்ட உதவின்னு வந்து கேக்கறச்சே, எப்படி மழை பறந்து விருந்து எல்லா இடங்கள்லயும் மழைய பொழியறதோ அதே மாதிரி நாமளும் பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கும் உதவி பண்ணணும். இதற்கு உதாரணமா ஒரு கதையும் சொல்றேன். வளநாடு அப்படின்னு ஒரு கிராமம் இருந்தது. அதுக்கு ஒரு ஜமீன்தார் இருந்தார், ரொம்ப பணக்காரர். அவருக்கு ஆறுமுகம்னு பேரு. அவர் ஜமீன்தார் அப்படிங்கறதுக்காக அவர், நான் ரூம்குள்ளேதான் உட்கார்ந்து இருப்பேன், எந்த வேலையும் பண்ண மாட்டேன்லாம் கிடையாது. அவர் ஒரு அழகான வயல் வச்சிருந்தார். ஒவ்வொரு நாளும் அதுல உழவு வேலை செய்து விவசாயம் செய்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சியோட வாழ்ந்து வந்தார். ஊரே செல்வத்தோடும் செழிப்போடும் நிறைய மகிழ்ச்சியோடும் இருந்தது. இந்த அழகான ஊர்ல ரொம்ப மகிழ்ச்சியோட எல்லாரும் வாழ்ந்திருக்கும் போதுதான் பக்கத்து ஊர்ல ஒரு பஞ்சம் வந்துச்சு. அங்க இருந்தவங்க எல்லாருமே இந்த ஊருக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த நாடே வறண்டு போச்சுங்கிறதுனால அண்டைய நாட்டு மக்கள் வளநாட்டிற்கு வந்தார்கள். அண்டை நாடுலேருந்து மக்கள் வர வர முதல்ல 40-50 வந்தாங்க, அப்புறம் நூற்றுக்கணக்காக வர ஆரம்பிச்சாங்க, அப்புறம் ஆயிரக்கணக்குன்னு ஏறிட்டே போச்சு. அங்கிருந்த ஜமீன்தாரோ பஞ்சாயத்துக்கு தலைவர் இல்லையா, அதனால அவர் எல்லாரையும் பாட்டுக்கு உள்ள விட்டு, நீங்க எல்லாரும் இங்கே இருந்துக்கோங்க, நாங்க உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறோம்னு சொல்லி அவனுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள பாத்துக்கிட்டாரு. அப்போ இந்த ஆறுமுகம்ங்கிற ஜமீன்தாருக்கு ஒரு மகன், அவருக்கு சண்முகம்னு பேரு. உடனே கேட்டாராம், அப்பா நம்ம ஊர்ல இருக்கிறதே கொஞ்சம் வயல்தான், அதுல ஏதோ விவசாயம் பண்ணி நம்ம எல்லாம் பழச்சிட்டு இருக்கோம். இவங்க எல்லாரும் வேற வராங்க, எப்ப இவங்களுக்கெல்லாம் வேற நம்ம வந்து நிறைய விவசாயம் பண்ற மாதிரி இருக்கும், எப்படிப்பா இது கட்டுப்படி ஆகும் அப்படின்னு கேட்டாரு. அப்போ அந்த க்ஷணமே இவர் பதில் அளிச்சாராம், குழந்தை இது வார்த்தையால சொல்லி கூறக்கூடிய ஒரு விஷயமே இல்லப்பா, என்னோட வா, இயற்கை மூலமாகவும் உனக்கு நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட வயலுக்கு கூட்டிட்டு போய் காமிச்சாராம். இங்க பாரு, இது நம்ம வயல், பக்கத்துல இருக்கிறது குப்பனோட வயல், அந்த பக்கம் இருக்கிறது

0: மாரிமுத்தோட வயல். இப்போ நதிய மழை கொட்டுது பாக்குறிய, இந்த மழை எல்லா இடங்கள்லயும் தானே கொட்டுறது. என்ன ஜமீன்தார் வீட்டு ரொம்ப பணக்காரங்க, அவங்களுக்கு நிறைய கொட்டணும், நம்ம வீட்டுல மட்டும்தான் கொட்டுதா? எல்லாரோட வீட்லயும் தானே கொட்டுது. பாரபட்சம் பார்க்கும்போதானே இந்த மொத்த ஊருக்குமே மழைய பொழியுது. அதே மாதிரி நாமும் மழைய போலயே உதவி பண்ணக்கூடிய இரக்கத்தோட இருந்து, யார் நம்ம கிட்ட கை காமிச்சு உதவின்னு வரச்சே அவர்களுக்கு எப்படியாவது உதவி பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஐயமும் பிச்சையும் மாந்தடையும் கை காட்டின்னு நம்மளால ஒண்ணும் கொடுக்க முடியலன்னா கூட, இவங்க பண்ணுவாங்க, இவங்க கிட்ட போங்க, ஏதாவது கை காமிச்சு அவங்களுக்கு உதவிக்கு ஏதாவது ஒரு வழிய பண்ணணும். அததான் மனித இயல். நம்ம நம்ம மனிதர்களுக்கு உதவி பண்ணலன்னா யார் பண்ணுவாங்க? கத்துக்கோப்பா, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகனை அவரோட வேலையெல்லாம் பாக்குறதுக்கு அமைச்சிடுறாரு. வாழ்க்கையோட தத்துவத்தை புரிஞ்சின்ற இவரோ, சரிப்பா இனிமே நான் எல்லாருக்கும் எப்படி உதவி பண்றது அப்படின்னு பாக்கறேன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோட கிளம்பினாரு.
1: நீங்க ரொம்பவே அழகா திருக்குறள் சொற்பொழிவாற்றுனீங்க. எங்களுக்காக திருக்குறளோட சிறப்புகளை சொல்றீங்களா?
0: சொல்றேனே. திருக்குறள் என்பது ரொம்ப ஒரு சிறப்பான நூல். இது நம்ம உலக பொதுமறை அப்படின்னு சொல்றோம். ஏன்னா திருக்குறள் அப்படிங்கறது தமிழ் மக்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, இந்த மொத்த லோகத்துக்குமே யாருக்கெல்லாம் வாழ்க்கை எப்படி வாழுதுன்னு தெரிஞ்சுக்கணுமோ அவங்க எல்லாருக்குமே எழுதின ஒரு நூல் தான் திருக்குறள். திருக்குறள்ல என்ன இருக்கு அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட சிறப்ப சொல்லி மாளாது, இருந்தாலும் முயற்சி பண்றேன். ஒரு விவசாயி இருந்தாரு. அவர் ஒவ்வொரு நாளும் விவசாயம் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு நாள் அவர் உழுதுட்டு இருக்கச்சே அவரோட கையில ஒரு சின்ன ஏதோ ஒரு கல்லு மாதிரி தட்டுப்பட்டுச்சு. எடுத்து பார்த்தா நல்லா ஜொலிக்கிறது. பார்த்தாரு, ஹே அழகா இருக்கே, எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்துட்டு போனாரு. மனைவி பார்த்தாங்க, கொஞ்சம் விலை மதிப்பு இருக்கிற கல்லு மாதிரி தான் தெரியுது, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, முதல்ல இந்த காய்கறி கடைக்காரர்கிட்ட போய் இது என்னதுன்னு கேளுங்க, எனக்கு இதை பத்தி அவ்வளவா தெரியல அப்படிங்கிறாங்க. உடனே இந்த விவசாயி ஓடோடி அது காய்கறிக்காரர்கிட்ட போய் காமிக்கிறாரு. காய்கறிக்காரர் பார்த்தாராம், ரொம்ப நல்லா இருக்கே, இதுக்கு நான் ஒரு 3 கிலோ காய்கறி தரம்ப்பா, என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னாரா. இவர் சொன்னாரா, அதெல்லாம் வேணா, எங்க வீட்டுக்கு இது ரொம்ப முக்கியமானது, கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாராம். அடுத்த இடத்துக்கு போனாரு. அடுத்த இடத்துல அரிசி கடைக்காரர் இருந்தாரு. அவர்கிட்ட கேட்டாரா, ஐயா இத பார்த்தா இது எவ்வளவு விலை போகும்னு தோணுதுன்னு கேட்டாரா. பார்த்தாரு, இதுக்கு நான் வேணா உனக்கு ஒரு 10 கிலோ அரிசி தரட்டா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் என்கிட்டயே வச்சுக்கிறேன் அப்படின்னாரா. இவர் சொன்னாரா, இல்லப்பா மன்னிச்சுக்கோங்க, எனக்கு இது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு விவசாயி அதை எடுத்துட்டு போனாரா. அவருக்கு தோணித்தான், இவரோ 3 கிலோ கத்திரிக்காங்கிறாரு, இவரோ 10 கிலோ அரிசிங்கிறாரு, ரொம்ப விலை மதிப்பு ஜாஸ்தியோ என்னமோ அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த இடத்துக்கு போனாரு. கொஞ்சம் பெரிய ஊருக்கு வந்தாரு. கிராமத்துல எல்லாம் எப்படி இருக்கும் தெரியாதுன்னு ஊர் சந்தையில பெரிய ஊர். அங்க போனா ஒரு நகை கடைக்காரர் இருக்காரு. அவர்கிட்ட போய் இதை காமிச்சார். நகை கடைக்காரர் கொஞ்சம் பரிசோதிச்சுட்டு இதை பார்த்து சொன்னாரு, அப்பப்பப்பா இது வைரம்பா, இது ரொம்ப விலை மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு வைரம், எங்கப்பா கிடைச்சிச்சு, சொல்லு சொல்லுன்னு கேட்டாரா. உடனே அவர் சொன்னாரு, இது நான் உழைச்சே பூமியில கிடைச்சிச்சுங்க அப்படின்னு சொன்னாராம். சுச்சோ, இதெல்லாம் வந்து உன்கிட்ட இருக்க கூடாது, என்கிட்ட தான் இருக்கணும், என்ன பண்ணு, என்கிட்ட கொடுத்துரு, உனக்கு நான் 10 லட்சம் தரேன் அப்படின்னாராம். உடனே அந்த விவசாயிக்கு தூக்கி வாரி போட்டுதான். கேட்டாரா, அதுல என்னங்க அப்படி சிறப்புன்னு கேட்டாரு. ஏங்க, இது பூமியிலேருந்தே வந்தது, இது நேச்சுரல் டைமண்ட், இது வந்து ரொம்ப சிறப்பானது, இந்த வைரத்தை என்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாராம். இவர் சொன்னாராம், இல்லங்க, இது எனக்கு வேற விஷயத்துக்கு தேவைப்படுறது, என்ன விலைன்னு மட்டும் கேட்டுட்டு போலாங்கிறதுக்காக கொடுத்தேன்னு சொன்னாராம். அடுத்தது நகை கடையில என்ன, ரொம்ப பெரிய ஒரு ரத்ன வியாபாரி கிட்ட போய் கேட்டுருவோமேன்னு ரத்ன வியாபாரி கிட்ட போய் கேட்டா இவர் பார்த்தாரு, ரத்ன வியாபாரியும் அந்த நகை கடைக்காரர் பண்ணதோடையும் ஜாஸ்தி பரிசோதனை எல்லாம் பண்ணக்கு அப்புறம் பார்த்தாராம், எப்பவுமே வியாபாரிகள்லாம் விலை போகும் தெரிஞ்சா கூட அவங்க ரொம்ப பொருட்படுத்த மாட்டாங்க. அத பாத்துட்டு சொன்னாரு, ஏன்பா விலை ஜாஸ்தி தான், இது நான் 10 கோடி கொடுக்கறேன், என்கிட்ட கொடுத்துருறியா, உனக்கு பெரிய லாபம் தான், பரவாயில்ல ஒரு டீல் வச்சுக்குவோமா அப்படின்னு கேட்டாரா. உடனே விவசாயி சொன்னாராம், வேண்டா ஐயா, எனக்கு ஏன் அந்த அளவுக்கு காசு, திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு போனாராம். அப்போ அவருக்கு தோணித்தான், அப்பப்பப்பப்பா நம்ம ஏதோ ஒரு கல்லு சும்மா வீட்டுல ஏதாவது வச்சுக்கலாம், நம்ம வீட்டுல வந்து மனைவி கிட்ட கொடுத்துட்டு அதை ஏதாவது அலங்காரம் பண்ணி வீட்டுல வச்சுக்கலான்னு நினைச்சேன், ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கே, இதுக்கு என்ன அப்படி சிறப்பு அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். கடைசியில பார்த்தா

0: ரொம்ப சிறப்பா ஆயிடுச்சு. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது, திருக்குறள் அப்படிங்கறது அந்த வைரத்தை மாதிரி. இல்ல இல்ல தப்பா சொல்றேன், வைரத்தோட விலையோட எத்தனையோ விலை ஜாஸ்தி. என்னங்க திருக்குறள்ங்கிறது ஒரு புத்தகம் தானேங்க, அதுக்கு ஏன் வைரத்துக்கும் அதையும் ஏன் எடை போடுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. நீங்க கேக்குறது சரிதான், ஆனா திருக்குறள் அப்படிங்கறது வைரம் போல இவ்வளவுதான் விலை அப்படின்னு கிடையாது. திருக்குறள் அப்படிங்கறது எத்தனையோ பேரோட வாழ்க்கைய மாத்திருக்கு. நம்மளும் அதை ஏதோ 3 கிலோ அரிசி மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். படிக்க வேணாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு உடவும் விட்டுடுறோம், படிச்சு புரிஞ்சுக்கணும்னு முயற்சி கூட பண்ண மாட்டேங்கிறோம். அப்போ நீங்களே சொல்லுங்க, இந்த அனைத்துமே நம்மளுக்காக தானே பண்ணி வச்சாரு வள்ளுவர். அப்போ அவர் நம்ம எல்லாருக்கும் கொடுத்த பொக்கிஷமான வள்ளுவத்தை போற்ற வேண்டாமா? அதனால இன்னைக்கு நம்ம எல்லாருமே உறுதிமொழி எடுக்கலாம், வள்ளுவத்தை போற்றுவோம், வாழ்க்கையை மாற்றுவோம்.
1: சரி, உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன?
0: எல்லா நேரத்திலயுமே ஐதர் நான் படிப்பேன் இல்லனா பாடுவேன். பொழுதுபோக்குன்னு கேக்கறச்சு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். இந்த சிக்கு கோலம், கம்பி கோலம், எனக்கு ரொம்ப கொல்ல ஆசை. அதுல ஏதாவது போர் அடிச்சுன்னா உடனே மாவு எடுத்து ஏதாவது போட ஆரம்பிச்சிருவேன்.
1: அழகா போடுவீங்களா இல்ல எப்படி கிறுக்கி வைப்பீங்களா?
0: முன்னாடி எல்லாம் கிறுக்கிதான் ஆரம்பிச்சேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அழகாவே போட வந்துச்சேன். தாத்தா பாட்டி எல்லாம் அழகாதான் இருக்குன்னு சொல்றாங்க.
1: உங்களுக்கு அம்மா சொல்லி கொடுத்தாங்களா இல்ல நீங்களே கத்துக்கிட்டீங்களா?
0: நானே கத்துக்கிட்டேங்க.
1: சரி, வீட்டுல அம்மா சமைப்பாங்களா அப்பா சமைப்பாங்களா?
0: எனக்கும் எங்க அப்பாக்கும் சமைக்க தெரியாது, சாப்பிட பிடிக்கும், எங்க அம்மா தான் சமைப்பாங்க.
1: சரி, உங்க அம்மா சமைக்கிற சமையல்ல உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எது?
0: ரவா உப்புமா ரொம்ப பிடிக்கும்.
1: நீங்க சின்ன வயசுல இருந்து இசை கத்துக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, அப்போ இசைக்கு முக்கியமானது ராகமா தாளமா?
0: தாளங்கள் அப்படிங்கறது நம்ம கை மூலமாகவோ பாடுறச்சே கண்டினியூஸா ஒரு பீட்ல, உதாரணத்துக்கு ஒரு திருப்புகழ் பார்க்கலாம். காரணமதாக வந்து புவி மீதே அப்படின்னா நீங்க பாக்கறச்சே 1 2 1 2 கண்டினியூஸா வருது இல்லையா, அததான் தாளம்னு சொல்லுவோம். ஆங்கிலத்துல ரிதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். தாளத்துக்கு நிறைய கருவிகளும் உண்டு, மிருதங்கம், அப்புறம் அதை வாசிக்கிறதுக்கு தப்லா, நார்த் இந்தியாலலாம் இந்த கேரளங்களெல்லாம் செண்டமேளம்லாம் வாசிப்பாங்க. இதெல்லாமே தாளங்களை நம்ம ஒரு வாத்தியமா வச்சு வாசிக்கிறது. இதுவே கையில போடுறச்சு ஆதி தாளம், திருப்புட்ட தாளம், ரூபக தாளம், மிஸ்ர சாப்பு, கண்ட சாப்பு, அதே மாதிரி 5 ஜாத்திகளை வச்சு வேற வேற விதங்களான ராகங்களை உருவாக்குறது நிறைய உண்டு. இந்த ஜதிகள், 5 ஜதிகளை வைத்து வேற வேற தாளங்களை போடுறது, இந்த மாதிரி நிறைய பழக்கங்கள் உண்டு. தாளங்கள் ரொம்ப சிறப்பானவை, அதே போலவே ராகங்கள் அப்படிங்கிறது நிறைய உண்டு. தாளங்கள் மொத்தமா 108 தாளங்கள், அதுல 7 தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ராகங்கள் நிறைய கணக்குல எடுத்துக்கவே முடியாது, இவ்வளவு ராகங்கள் தான் இருக்குன்னு என்னால ஒரு லிஸ்ட் போட்டு இவ்வளவுதான் ராகம்னு சொல்ல முடியாது. 72 மேளகர்த்தாக்கள் அப்படிங்கறது தான் எல்லாத்துக்குமே அடிப்படையான மூலாதாரமான ராகங்கள். இந்த ராகங்கள் கிட்டேதான் நிறைய சின்ன சின்ன வேற வேற ராகங்கள், ஜன்னிய ராகங்கள்ல வந்தது. ஜன்னிய ராகங்கள் அப்படிங்கறது இப்போ உதாரணத்துக்கு காம்போஜி, பைரவிலா ஜன்னிய ராகம். அதுவே மேளகர்த்தா ராகங்கள்னு பாக்கறச்சு கனகாங்கி, ரத்னாங்கி, கானமூர்த்தி, வனஸ்பதி, மானவதி, தானரூபின்னு வேற வேற விதங்களான ராகங்கள் உண்டு. இதுக்கே ஈக்குவலண்டா நம்மளுடைய தமிழ் பழக்க வழக்கங்கள்ல நம் முன்னோர்கள் இசையில பண்களுக்கு வச்சிருக்காங்க. ரூபக தாளம்னு சொல்றச்சே அதுவே நம்ம தமிழ்ல 3 ரோதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நட்டப்பாடை, படந்தக்க ராகம், கைசிகப்பண், இந்த மாதிரி நிறைய பண்கள் உண்டு. ராகம்னா ஒண்ணு, பண்ணாலும் அதேதான். இதுதான் ராகங்கள்னா என்ன, பண்ணுனா என்னங்கிறதுக்கு பொருள். ராகம், பண், தாளங்கள் அப்படின்னு எடுத்துக்கறச்சே எனக்கு தாளங்கள் இன்னும் முக்கியம்னு தோன்றுறது. ஏன்னா தாளங்கள்லாம் நாளாக நாளாக பழகினாதான் வரும், ராகம் கூட சீக்கிரமா கத்துக்கலாம். ஒரு வகுப்புலயே ஒரு ராகத்தை ஃபுல்லா கூட கத்துக்க முடியும், ஒரு பாட்டோ சின்ன பாட்டோ இல்ல அதோட ஆரோகணம் அவரோகணமோ கத்துக்கலாம். இதுவே தாளம்னு இருக்கச்சே நிறைய வாட்டி அதை போட்டு பார்த்தாதான் வரும். சோ எனக்கு தாளம் தான் இன்னும் முக்கியம்னு தோணுது.
1: நீங்க வந்து இசை வந்து சின்னதுல இருந்தே கத்துட்டு இருக்கீங்க, உங்க அம்மா பேசிக்லி ஒரு கர்நாடிக் மியூசிக் டீச்சர், உங்களுடைய மியூசிக் ஆரம்பம் வந்து அம்மா டீச்சர்ன்றதுனால நீங்க கத்துக்கிட்டீங்களா இல்ல நீங்களே உங்களுக்கு விருப்பப்பட்டு கத்துக்கிட்டீங்களா, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: நானே விருப்பப்பட்டுதான் கத்துக்கிட்டேன். எப்படின்னா பாட்டு கேக்குறது வேற, பாட்டு பாடுறது வேற. எங்க வீட்டுல எல்லாருமே பாட்டு பாடுவாங்க ஒரு பக்கம், இன்னொன்னு பாட்டு கேட்பாங்க. எனக்கு நிறைய பாடல்கள்லாம் கேட்க ரொம்ப பிடிக்கும், பாட ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு ஐயப்ப சுவாமியை பத்தி பாடல்களோ இல்ல இந்த பஜனை பாடல்கள்ல

0: நாமத்துஜய பர்வேகா சங்கரான்னு ஒரு பாட்டு இருக்கும், நிறைய பாடல்கள் உண்டு, முத்தை தரு, அதுக்கப்புறம் நிறைய மராட்டி அபங்கங்கள், எனக்கு நிறைய நிறைய வேற வேற மொழிகள்ல வேற வேற பாடல்கள் இருக்கிறது. அந்த லிரிக்ஸ், இந்த பாடுறச்சே, அந்த கமக்கங்கள், அது எல்லாத்துலயுமே அதோடைய டீப்பான மர்மங்கள் என்னது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்துட்டே இருந்துச்சு. அது எங்க அம்மா தான் உண்டாக்கினாங்க, இல்ல அவங்க தான் வற்புறுத்தினாங்கன்னு இல்ல, அவங்க வந்து ஆக்சுவலி எனக்கு ஆரம்பத்துல எல்லாம் சொல்லி கொடுக்கல. ஏன்னா அவங்க கிட்ட முதல்ல உக்காரல, என்னை கூட்டிட்டு போய் என்னோட பாட்டி வீணை வாசிப்பாங்க, பாடுவாங்க, அவங்க கிட்ட போய் கொஞ்ச நாளுக்கு நீ பாட்டி கிட்ட பாட்டு கத்துக்கோன்னு சொல்லி அமிச்சாங்க. பாட்டியும் ரொம்ப செல்லம் கொடுத்தாங்க, அதனால நானும் வந்து ரொம்ப பொருட்படுத்தல, நான் பாடல நிறைய. அவங்க சொன்னா ஏதோ பாடி பாடி உட்காந்துட்டு இருப்பேன், அவ்வளவுதான், விளையாடிட்டே இருப்பேன் எப்பவுமே. எப்படி நான் அந்த பேசிக் எல்லாம் கத்துக்கிட்டேனே தெரியல, ஏதோ கடவுளோட கிருப்பை. அதுக்கப்புறம் ஒரு 3ஆம் வகுப்புல இருந்து எங்க அம்மாவே எனக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல எல்லாம் எனக்கு பாட்டு வந்து இந்த பாட்டு பாடணும், இந்த மாதிரி பாடணும், அந்த மாதிரி பாடணும்னா சொல்லி கொடுத்தாங்க. அது வரைக்கும் எனக்கு எப்படி பாடுறதுன்னு தெரியாது, நானே தான் கேட்டு நானே பாடுவேன் அப்படிதான். சோ பாட்டுல எனக்கு ஆரம்பத்திலேருந்து ரொம்ப ஆசை, யாருமே நான் வற்புறுத்தல. இப்ப வரைக்கும் எங்க அம்மா இப்ப நீ பாடியே ஆகணும், இந்த வேலையை பண்ணியே ஆகணும்னு சொன்னதே கிடையாது, நானே தான் எல்லாமே முயன்று பண்றேன்.
1: உங்களுக்கு குருன்னு சொன்னா அம்மாவா பாட்டியா?
0: ரெண்டு பேருமே தான், ஏன்னா ரெண்டு பேருமே வேற வேற விதங்கள்ல எனக்கு வேற வேற விஷயம் சொல்லி கொடுத்தாங்க.
1: இவங்க ரெண்டு பேரும் பாடுறதுல உங்களுக்கு யாரு பாடுறது ரொம்ப பிடிக்கும்?
0: நான் எங்க பாட்டி பாட்டு கத்து தருவாங்கன்னு சொல்றச்சே, பாட்டோட ஜாஸ்தி அவங்க வீணை தான் பயின்றாங்க, வீணை தான் நிறைய வாசிச்சாங்க. எங்க குடும்பத்துல எல்லாருமே பாட்டு பாடுவாங்க, அது ரொம்ப சகஜமான விஷயம்தான். ஆனா எங்க பாட்டி ஃபார்மலா ஒரு ஆசிரியர்கிட்ட போய் பாட்டுன்னு கத்துக்கல, அவங்க வீணை தான் கத்துக்கிட்டாங்க. அதனால அவங்க ஏதோ கடவுள் மேல இருக்கிற ஆசைனால, பாட்டு மேல இருக்கிற அன்பினால பாடுவாங்க. ஆரம்ப எப்படி பாடுறது, கீதங்கள், வர்ணங்கள், அந்த மாதிரி தான் கத்துக்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கு கீர்த்தனை அல்லது இப்போ காவடி செண்டு அந்த மாதிரிலாம் பாடி பழக்கம் கிடையாது. எங்க அம்மா சின்ன வயசுலேருந்தே டி கே பட்டம்மாள் அவர்கள்கிட்ட முறையாகவே ஆரம்பத்திலேந்து மனோதர்ம சங்கீதம் வரையிலுமே கற்று பயின்று நிறைய வருஷம், கிட்டத்தட்ட 30 வருஷம் பாட்டு கத்துக்கிட்டாங்க. இப்ப அவங்க நிறைய பாடுறாங்க. எனக்கு ரெண்டு பேருமே பிடிச்சிருந்தாலும் அம்மா தான் அதிகமா பாடுறதுனால எனக்கு அம்மாவோட பாட்டு இன்னும் பிரியமானது.
1: சரி, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டூரிஸ்ட் பிளேஸ் இது?
0: எனக்கு நிறைய இடங்களை பிடிக்கும். முதல்ல காஞ்சிபுரம் ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி சிருங்கேரி, அந்த ஊரும் அதே மாதிரி தான் கர்நாடகாவில் இருக்கு. அங்க போனாலே ஏதோ நம்மள சுத்தி யாரோ நம்மள எப்பவுமே பாத்துக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கும். சோ எனக்கு அந்த ஊரும் ரொம்ப பிடிக்கும், கிளைமேட்டும் நல்லா இருக்கும்.
1: நீங்க இங்க போகணும் அப்படின்னு ரொம்ப விருப்பமான பிளேஸ் எந்த டூரிஸ்ட் பிளேஸ் அது?
0: நிறைய இடங்கள் இருக்கு, காசி, மதுரை, இந்த மாதிரி இடங்கள்.
1: உங்க வயசுல இருக்க குழந்தைங்க கிட்ட கேட்டா நான் சிம்லா போகணும், கொடைக்கானல் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்க மதுரா போகணும், காசிக்கு போகணும், ஏன், எதனால இப்படி சொல்லுங்க?
0: காசி மதுரை அப்படிங்கறது எல்லாமே புண்ணிய பூமி வழக்கத்துல சொல்லுவோம், அதனால எனக்கு அந்த இடங்களுக்கு எல்லாம் போகணும்னு ஒரு ஆசை. ரெண்டாவது, சென்னை அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இப்ப எவ்வளவு ஃபாஸ்ட் ட்ராக்டா ஆயிடுச்சு, டிஜிட்டலா எல்லாரும் யாருமே யாருக்கிட்டையும் மூஞ்சி பார்த்து பேசுறது கிடையாது, எல்லாரும் போன்ல தானே உட்காந்துருக்காங்க. இதுவே நம்ம இன்னும் கொஞ்சம் இயற்கையை சார்ந்து இருக்கிற ஊரா போனோம்னா இன்னும் வந்து நிம்மதியா, இன்னும் ஆனந்தமா இருக்கு.
1: லாஸ்டா நீங்க போன டூரிஸ்ட் பிளேஸ் எது?
0: உடுப்பி, அன்னபூர்ணேஸ்வரி கோவில், ஹொரநாடு, துளுநாடு, குண்டாபுரா, சொல்லிட்டே போலாம்.
1: நீங்க பெரியவளா ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: ஒரு கலெக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசை. சொல்ல போனா அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் கத்துக்கிறோம், ஒரு விஷயத்துல நிறைய இருக்கு அப்படின்னா இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கேன்னு நான் ஃபீலே பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த புத்தகத்தை படிக்கிறது விட்டு விட்டா தான் படிப்பேன், உடனே வந்து மொத்த புத்தகத்தையும் முடிக்கணும்னு ஒரு ப்ரெஷரோட படிக்க மாட்டேன். எனக்கு ஏதாவது படிச்சா, ஏதாவது புதுசா கத்துக்கிட்டாலே ஒரு மகிழ்ச்சி வரும், என்னமோ பண்ற மாதிரி இருக்கும் எனக்கு. அதனால இந்த அறிவை இன்னும் ஜாஸ்தியா மூட்டுற மாதிரி, நிறைய விஷயம் கத்துக்கிற மாதிரி இருக்கிற எந்த ஃபீல்டா இருந்தாலுமே ரொம்ப பிடிக்கும். அதுல இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கத்துக்கிறதுங்கிறது யூபிஎஸ்சி தான். அதனால எனக்கு இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எனக்கு இதை அச்சீவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை.
1: நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நீங்க கலெக்டராக என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: நம்ம நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம், எங்களுக்காக ஒரு பாடல் பாடுறீங்களா?
0: கண்டிப்பாக.

0: இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க ரொம்ப அழகா தெளிவா பொறுமையா ஆன்சர் பண்ணீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ்.
1: தேங்க்யூ.
2: மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம். இது உங்கள் குட்டிஸ் நேரம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.
3: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் இப்போது 5:30 நிமிடம். ஆகாஷ்வாணி தொடரும் நிகழ்ச்சி.

இன்றைய கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும் வானொலிக்கு 90 கைச்சிலம்பு பாடல்கள் கேட்கலாம்.

0: நமது அகில இந்திய வானொலி நிலையம் 90 ஆண்டு
1: 90 ஆண்டுகள்
0: ஆமா ஆண்டு விழா கோலம்
1: ஆண்டு விழா கோலம்
0: ஆண்டு விழா கோலம்
1: ஆமா

ஐயா, பள்ளி கல்வி மாணவர்கள் சிறு பிள்ளைகளா இருக்கக்கூடிய நேரத்தில் பள்ளியிலே கல்வி பயிலக்கூடிய தருடத்திலே அந்த காலகட்டத்திலே குழந்தைங்களை இட்டுன்னு வந்து இந்த வானொலியிலே சிறப்பா பாட சொல்லுவாங்க. அந்த சிறப்பா பாட சொல்லக்கூடிய சொல்லாகப்பட்டது எப்படி இருக்கும், வாழ்க்கைக்கு ஏற்ற வகையான சொற்களாக அமைந்திருக்கும். வாழ்க்கைக்கு ஏற்றவாறு அழகான அருமையான சொற்களாக இருக்கும். எப்பேற்பட்ட சொற்கள், உலகநாத புலவர் சொன்ன மாதிரி.

0: இவ்வாறு அந்த காலகட்டத்தில இந்த பள்ளியில இருந்து பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து நமது வானொலி நிலையத்தில அறிவூட்டும்படியாக சிறப்பான பாடல்கள் எல்லாம் பாட வச்சாங்க. கூட கான்வென்ட்ல அந்த கூட இட்டு வந்து குழந்தை செல்வங்களை பாட வைக்கிறாங்க, இங்கிலீஷ்ல பாட வைக்கிறாங்க. என்ன பாட்டுமா?
1: பாட்டா பாடுற பாருங்க.
0: சொல்லுங்க.
1: சப்பாத்தி சப்பாத்தி ரவுண்ட் ரவுண்ட் சப்பாத்தி, சப்பாத்தி சப்பாத்தி ரவுண்ட் ரவுண்ட் சப்பாத்தி, ஹாட் ஹாட் சப்பாத்தி, டேஸ்டி சப்பாத்தி, ஹெல்தி சப்பாத்தி, ஒன் ஃபார் யூ ஒன் ஃபார் மீ.
0: ஓ, ஒரு சப்பாத்தி உனக்கு ஒரு சப்பாத்தி எனக்கா? அப்படி ஆங்கில மொழியில கான்வென்ட்ல படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளாம வந்து நம்ம வானொலியிலே பாடி மிக சிறப்பாகப்பட்டது பெறுகிறாங்க. அது மட்டுமா,

அடி கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வந்து கலந்து பேசி ஒருவருக்கு ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் அழகான உரையாடல், கவி மிகுந்த வாசகங்கள், கவி மிகுந்த வாசகங்கள், கருத்து மிகுந்த வாசகங்கள், அழகாக அற்புதமாக நமது வானொலியிலே சிறப்பாக சொல்லி அவர்கள்லாம் மிக சிறப்பு அடைகிறாங்க. அப்பேற்பட்ட நமது வானொலிக்கு 90 ஆண்டுகள் சிறப்பான ஆண்டு விழா கொண்டாட்டம்.

இதுவரை கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கிய வானொலிக்கு 90 கைச்சிலம்பு பாடல்கள் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி இம்மாதம் 19 தேதியன்று சென்னை வானொலி அரங்கில் நேயர்கள் முன்னிலையில் நடைபெற்றதன் ஒலிப்பதிவு.

0: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இடம்பெறுவது நிகழ்ச்சி நிரல். கேட்கும் முன்
1: மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: நிகழ்ச்சி நிரல் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள்:
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
0: மற்ற நிகழ்ச்சிகள்: மாலை 6:40 மனதில் நின்றவை, இரவு 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியத்தின் 363 பகுதி, 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ராஜசேகரன், 7:25 பண்ணை செய்தி. ஏழு 7:30 உழவர் உலகம், கடல் மீன் வளர்ப்பில் உயிர் உணவுகளின் முக்கியத்துவம் பற்றி பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ரா தினேஷ் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 9:15 திரைகானம், 10 மணிக்கு ரவிவாசிரி அகில் பாரதிய சங்கீத சபா, இதில் ஏ எரையா அவர்களின் சாக்ஸபோன் இசை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 100.1 FM கோல்டில் இரவு 7:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற முதுநிலை ஆங்கில ஆசிரியை ரெஜினா பால் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம், உரையாடுபவர் இரா தியாகராஜன். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 அனுகூஞ்ச், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். இனி நாளைய நிகழ்ச்சிகள்: இந்த அலைவரிசையில் நாளை காலை 6:10 இணைத்தாரும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள், 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை 19 காலை, 4 அறிவோம் சேமிப்பின் முக்கியத்துவம் பற்றிய தகவல்கள் எழுதி வழங்கியவர் வி விஜயலட்சுமி, தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 7:30 என்ற ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன், 7:45 நகர்வலம், இலவசம் மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் குறித்து ஆர் வெங்கடேஷ் எழுதிய செய்திக்கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலி நேயர்கள் ராஜம்மாள், ஸ்டெல்லா, திலகவதி.

மைதிலி மரியா லிபியாள் ஆகியோர் பங்கு பெற்ற சித்திரம். 9 மணிக்கு அரங்கிசையில் டாக்டர் பிரபஞ்சம் எஸ் சீதாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை. வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பாபநாசமார் குமார் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி எஃப் எம் கோல்டிலும் இடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிக்கில் சங்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் விவசாயிகளுக்கான செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் அதிநவீன டிஜிட்டல் தளம் பாரத் விஸ்டார் குறித்த தகவல்கள். 1:10 என்னுயிர் தோழி பெண்களின் உடல் நலன் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்பவர் மகப்பேறு மருத்துவர் ஜே கிருத்திகா தேவி அவர்கள், உரையாடுபவர் கே வித்யாவதி. 2:40 ஹிந்தி பாடம் நடத்துபவர் வி கிரிஜா அவர்கள், மாணவர் துருவா ரஞ்சித் ஹரன்கர். மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி

0: பழுவேட்டரையரும் நந்தினியும் நாகைப்பட்டினத்துக்கு வந்திருந்தார்கள். அப்போதுதான் சுழிக்காற்று அடித்தது. சுழிக்காற்று அல்லோலகல்லோலப்படுத்திவிட்டு போன பிறகு கடலிலே கப்பல்களுக்கும் படகுகளுக்கும் சேதமுண்டா என்பதை பற்றி பழுவேட்டரையர் விசாரித்து அறிந்தார். கரையோரத்தில் அனைவரும் சுழிக்காற்று வரப்போவதை அறிந்து ஜாகிரதையாயிருந்தபடியால் அதிக சேதம் ஏற்படவில்லை என்று தெரிந்தது. ஆனால் நடுக்கடலில் ஈழத்துக்கும் கோடிக்கரைக்கும் நடுவில் இரு கப்பல்கள் தத்தளித்ததாகவும் அவற்றில் ஒன்று தீப்பற்றி எரிந்து மூழ்கியதாகவும் கட்டுமரங்களில் மீன்பிடிக்கச் சென்றிருந்த வலைஞர்கள் சிலர் கூறினார்கள். இது பழுவேட்டரையருக்கு மிக்க கவலையை உண்டாக்கிற்று. அந்த இரண்டு மரக்கலங்களும் இளவரசரை சிறைப்பிடித்து வந்த கப்பல்களாயிருக்கும் அல்லவா? அப்படியானால் இளவரசரின் கதி யாதாகியிருக்குமோ? இளவரசருக்கு ஏதேனும் நேர்ந்திருந்தால் தனக்கு பெரும் பழி ஏற்படுமே. சோழநாட்டு மக்களின் எல்லையற்ற அன்பை கவர்ந்தவராயிற்றே அருள்மொழிவர்மர். மக்களுக்கு அவரை பற்றி என்ன சொல்வது? சக்கரவர்த்திக்குத்தான் என்ன சமாதானத்தை சொல்வது? நிச்சயமான செய்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவல் அவருக்கு உண்டாயிற்று. கோடிக்கரைக்கு போனால் ஒருவேளை விவரம் தெரியலாம். மூழ்கிய கப்பலை நன்றாக பார்த்தவர்கள் அங்கே இருக்கக்கூடும். மூழ்கிய கப்பலிலிருந்து தப்பியவர்கள் யாரேனும் கரை சேர்ந்திருக்கவும் கூடும். ஆம், உடனே கோடிக்கரைக்கு போக வேண்டியதுதான். இந்த எண்ணத்தை நந்தினியிடம் வெளியிட்டதும் அவள் ஆர்வத்துடன் அதை ஒப்புக்கொண்டாள்.
1: கோடிக்கரையே நான் இதுவரை பார்த்ததில்லை. அந்த பிரதேசம் மிக அழகாயிருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் அதையும் பார்த்துவிடலாம் என்றாள் நந்தினி.
0: நாகைப்பட்டினத்திலிருந்து கோடிக்கரைக்கு இரண்டு வழிகள் உண்டு. கடற்கரையோரமாகச் சென்ற கால்வாய் வழியாக படகில் ஏறி போகலாம், அல்லது சாலை வழியாகவும் போகலாம். பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் அதிகமிருந்தபடியால் சாலை வழியாகவே போனார்கள். மேலும் நந்தினி கால்வாய் வழியை விரும்பவும் இல்லை. கால்வாயில் படகில் போனால் பழுவேட்டரையர் தம் காதல் புராணத்தை தொடங்கிவிடுவார் என்று நந்தினி அஞ்சியது ஒரு காரணம். அது மட்டுமன்று, சாலை வழியாகச் சென்றால் கடற்கரையோரத்தில் வந்து ஒதுங்கும் கட்டுமரக்காரர்களையும் படகோட்டிகளையும் விசாரித்துக் கொண்டே போகலாம் அல்லவா? வழியில் அப்படி விசாரித்ததில் புதிய செய்தி ஒன்றும் தெரியவில்லை. நடுக்கடலில் சுழிக்காற்று பலமாக அடித்த சமயம் கப்பல் ஒன்று தீப்பட்டு எரிந்ததை பார்த்ததாக மட்டும் இன்னும் சிலரும் கூறினார்கள். கோடிக்கரையை அடைந்ததும் கலங்கரை விளக்கத்தின் காவலர் தியாகவிடங்கர் தமது எளிய வீட்டை பழுவேட்டரையர் தம்பதிகளுக்காக ஒழித்துக் கொடுப்பதாகச் சொன்னார். அதை ஏற்கும்படி மன்றாடி கேட்டுக்கொண்டார். கோடிக்கரையில் தங்குவதற்கு வேறு மாட மாளிகை கிடையாது என்றாலும் நந்தினி அதை மறுத்துவிட்டாள். கலங்கரை விளக்கிற்கு அருகில் கூடாரம் போட்டுக்கொண்டு தங்க விரும்புவதாக கூறினாள். அவ்வாறே கூடாரங்கள் அடிக்கப்பட்டன. சற்று தூரத்தில் ஆங்காங்கு பழுவூர் பரிவாரங்களுக்கும் கூடாரங்கள் போடப்பட்டன. கூடாரங்கள் அடித்து முடித்தவுடனேயே கடலில் ஒரு பெரிய மரக்கலம் காணப்பட்டது. அது கரையோரமாக எவ்வளவு தூரம் வரலாமோ அவ்வளவு தூரத்தில் வந்து நின்றது. அதை கண்டதும் பழுவேட்டரையரின் பரபரப்பு மிகுந்தது. கப்பலின் பாய்மரங்கள் சின்னா பின்னமாகி இருந்ததிலிருந்து அது சுழிக்காற்றில் அகப்பட்டிருக்க வேண்டும் என்று தெளிவாயிற்று. அதில் இருப்பவர்கள் யார்? ஒருவேளை இளவரசராயிருக்கும் அல்லாமா? புலிக்குடி காணப்படாததில் வியப்பில்லை. சுழிக்காற்றில் அது பீய்த்து எரியப்பட்டிருக்கலாம் அல்லவா? கப்பலண்டை போய் தகவல் தெரிந்து கொண்டு வருவதற்காக பழுவேட்டரையர் அங்கிருந்து ஒரு படகை அனுப்பி வைத்தார். கப்பலில் இருந்தவர்கள் படகுக்காக காத்திருந்த

0: தோன்றியது. உடனே இருவர் கப்பலிலிருந்து படகில் இறங்கினார்கள். அவர்களில் ஒருவன் பார்த்திவேந்திர பல்லவன். வந்தியத்தேவனை காப்பாற்றுவதற்காக மரத்திலிருந்து படகில் இறங்கிச் சென்ற இளவரசர் அருள்மொழிவர்மர் திரும்ப கப்பலுக்கு வரவே இல்லை அல்லவா? இதனால் பார்த்திவேந்திரன் எல்லையற்ற கவலைக்கு உள்ளாகி தத்தளித்தான். காற்று அடங்கி பொழுது விடிந்த பிறகு அங்குமிங்கும் கப்பலை செலுத்தி தேடினான். படகில் இளவரசருடன் இறங்கியவர்களில் ஒருவன் மட்டும் குற்றுயிராக அகப்பட்டான். அவன் வந்தியத்தேவனை இளவரசர் மிக்க தீரத்துடன் காப்பாற்றிய பிறகு படகுக்கு நேர்ந்த கதியை சொன்னான். இதனால் பார்த்திவேந்திரனுடைய துயரம் பன்மடங்கு ஆயிற்று. ஒருவேளை கோடிக்கரை சென்று உயிருடன் ஒதுங்கியிருக்கக் கூடாதா என்ற ஆசை ஒரு பக்கத்தில் கிடந்து அடித்து கொண்டது. ஆகவே கோடிக்கரை சென்று விசாரிப்பதென்று தீர்மானித்தான். அதற்காகவே கப்பலை அங்கே கொண்டு வந்து நிறுத்தச் செய்தான். படகில் இறங்கிய பிறகு கரையை நோக்கி போக ஆரம்பித்ததும் பெரிய பழுவேட்டரையர் தம் இளையராணி சகிதமாக அங்கு வந்திருப்பதை அறிந்து கொண்டான். இது அவனுக்கு மிக்க எரிச்சலை மூட்டியது. பழுவூர் இளையராணி நந்தினியை பற்றி ஆதித்த கரிகாலர் கூறியவையும் நினைவுக்கு வந்தன. அவ்விதம் அந்த மகாவீரரின் உள்ளத்தை கொள்ளை கொண்டு அவரை பித்து பிடிக்கச் செய்த மோகனாங்கி எப்படியிருப்பாள் என்று பார்க்கும் சபலமும் அவன் உள்ளத்தின் அடிவாரத்தில் ஒரு மூலையில் எழுந்தது. அந்த விருப்பம் விரைவில் வளர்ந்து கொழுந்துவிடத் தொடங்கியது. ஒருவேளை அவளை பார்க்க முடியாமற் போய்விடுமோ என்ற கவலையும் உண்டாகிவிட்டது. ஆனால் அந்த கவலை நீடித்திருக்கவில்லை. படகிலிருந்து கரையில் இறங்கியதும் நேரே பழுவேட்டரையரின் கூடாரத்துக்கு பார்த்திவேந்திரனை அழைத்து போனார்கள். கூடாரத்தின் வாசலில் பழுவேட்டரையர் கம்பீரமான தோற்றத்துடன் நின்று கொண்டிருந்தார். ஆஜானுபாகுவான அந்த வீராதி வீரரை கிழவர் என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய தவறு என்று பார்த்திவேந்திரன் எண்ணினான். அவன் பார்த்திருக்கும் எத்தனையோ இளம்பிராய வாலிபர்களை காட்டிலும் அவர் தேகக்கட்டும் மனோதிடமும் வாய்ந்த புருஷ சிங்கமாக காட்சியளித்தார். இவ்விதம் அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே கூடாரத்துக்கு உள்ளே இருந்து மங்கை ஒருத்தி வெளிவந்தாள். மேகங்களுக்கு பின்னாலிருந்து மின்னல் தோன்றுவது போல அந்த பெண் வண்ணப்பூவை கண்ணை பறிக்கும் ஒளியுடன் திகழ்ந்தாள். நெடிது வளர்ந்து உரம் பெற்ற தேக்கு மரத்தின் பேரில் படர்ந்திருக்கும் அழகிய பூங்கொடியைப் போல அவள் பழுவேட்டரையருக்கு முன்னால் வந்து நின்றாள். அந்த புவன மோகினியைக் கண்டு திகைத்து நின்ற பார்த்திபேந்திரன் பேரில் தனது வேல்விழிகளை செலுத்திய வண்ணமாக அவள்,
1: நாதா, இந்த வீர புருஷர் யார்? இவரை நான் இதுவரையில் பார்த்ததே இல்லையே என்று சொன்னாள்.
0: பொற்கிண்ணத்திலிருந்து அருந்திய மதுபானத்தைப் போல அவளுடைய கிளிமொழிகள் பார்த்திபேந்திரனை போதை கொள்ளச் செய்தன. வயது முதிர்ந்த பிறகு இளம்பெண்ணை மணந்து கொள்வோர் எப்போதும் சந்தேகம் என்னும் மாயா உலகத்தில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு அந்நியர்கள் யாரைக் கண்டாலும் இயற்கையான அருவறுப்பு ஏற்படுகிறது. பழுவேட்டரையருக்கு இத்தகைய அருவறுப்பு ஏற்பட அதிக காரணம் இருந்தது. நந்தினி தமக்கு முன்னால் வந்து நின்று பேசத் தொடங்கியதை அவர் சிறிதும் விரும்பவில்லை. அதே சமயத்தில் நந்தினியை கடிந்து கொள்ளவும் அவரால் முடியவில்லை. எனவே நந்தினி கேட்ட கேள்விக்கு மறுமொழியாக,
2: ராணி, இந்த உலகத்தில் நமக்கு தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். எல்லோரையும் நாம் பார்த்து அறிந்திருக்க முடியாதல்லவா? அதனால் நமக்கு நஷ்டமும் இல்லை என்றார்.
0: இதை கேட்ட பார்த்திவேந்திரன், ஐயா, சோழ நாட்டின் பொக்கிஷ மன்னரின் பட்ட மகிழ்ச்சிக்கு என்னை தெரியாததினால் நஷ்டம் ஒன்றும் இல்லை. நஷ்டம் எனக்குத்தான். ஆகையால் என்னை நானே தெரிவித்துக் கொள்கிறேன். அமணி, என்னை பார்த்திவேந்திர பல்லவன் என்று அழைப்பார்கள் என்று சொன்னான்.
1: ஓ, அப்படியா? தங்கள் பெயரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றாள் நந்தினி.
2: பார்த்திவேந்திரா, ஏன் விருதுகளை விட்டுவிட்டு பெயரை மட்டும் சொல்லிக் கொண்டாய்? இவ்வளவு தன்னடக்கமும் பணிவும் எப்போது ஏற்பட்டன? நந்தினி, இவன் வெறும் பார்த்திவேந்திரன் அல்ல. வேங்கியும் கலிங்கமும் சென்று அங்கே வென்று வீரபாண்டியன் தலை கொண்ட பார்த்திவேந்திர பல்லவன்
0: என்று பழுவேட்டரையர் பரிகாச குரலில் கூறினார். நந்தினியின் முகம் ஒரு கணி நேரம் புயல் குமுறும் வானத்தைப் போல இருண்டது. அவளுடைய இரு கண்களிலிருந்தும் இரு மின்னல்கள் தோன்றி ஒளி வீசி உடனே மறைந்தன. அடுத்த கணம் அவள் கலகலவென்று சிரித்தாள்.
1: ஐயா, வீரபாண்டியன் தலை கொண்ட பெருமையான பட்டத்தை எத்தனை பேர் சூட்டிக் கொள்ளுகிறீர்கள்? அதற்கு ஏதேனும் கணக்குண்டா என்று கேட்டாள்.
0: அமணி, தனாதிகாரி என் பேரில் உள்ள அபிமானத்தினால் அவ்வாறு கூறினார். உண்மையில் அந்த விருதுக்கு நான் உரியவன் அல்ல. வீரபாண்டியன் தலை கொண்ட பெருமை ஆதித்த கரிகாலர் அவர் ஒருவருக்கே உரியது.
2: அது என்னப்பா அவ்வாறு சொல்கிறாய்? செத்த பாம்பை அடித்த பெருமையில் உனக்கு கொஞ்சமும் பங்கு வேண்டாமா
0: என்று பழுவேட்டரையர் பரிகாச குரலில் கேட்டுவிட்டு குறுஞ்சிரிப்பு சிரித்தார்.
1: இளையரசே, இல்லை, ஆதித்த கரிகாலர் செத்த பாம்பை கொல்லவில்லை. அவர் வாளை ஓங்கும் போது அப்போது வீரபாண்டியன் முழு உயிர் உள்ள பாம்பாகத்தான் இருந்தான். அவன் உயிரை காப்பாற்றுவதற்கு

0: தேவலோகத்து மோகினியை ஒத்த ஒரு மங்கை முன்னால் வந்து நின்று கைகூப்பி கெஞ்சினாள். வாளை ஓங்கியவன் நானாக இருந்தால் உடனே அந்த வாளை தூர வீசி எரிந்திருப்பேன். வீரபாண்டியன் பிழைத்து போயிருப்பான் என்று பார்த்திபேந்திரன் பழுவேட்டரையருக்கு பதில் சொன்னான். ஆனால் அவனுடைய கண்களோ நந்தினியின் முகத்தை கூர்ந்து பார்த்தன. நந்தினி பேச்சு அபாயகரமாக போய்க் கொண்டிருப்பதை உணர்ந்தாள். பழுவேட்டரையரை திரும்பி பார்த்து, நாதா, அந்த பழைய கதை இப்போது எதற்கு? இவர் இங்கு வந்த காரியம் என்னவென்று விசாரிக்கலாமே என்றாள். உடனே பழுவேட்டரையரும்,
1: ஆம் தம்பி, பழைய கதை வேண்டாம், உன் கதையைச் சொல். காஞ்சியிலிருந்து எப்போது புறப்பட்டாய்? எங்கே பிரயாணம்? இங்கு இறங்கி வந்த காரணம் என்ன
0: என்று கேட்டார். நந்தினியை பார்த்ததால் மதிமயங்கிப் போயிருந்த பார்த்திவேந்திரனும் தான் வந்த காரியத்தை நினைவு கூர்ந்தான்.
2: ஐயா, மன்னிக்க வேண்டும், ஏதேதோ பேசிக் கொண்டிருந்து விட்டேன். மிக முக்கியமான செய்தியுடன் வந்திருக்கிறேன். சோழ நாட்டையே துயரக்கடலில் மூழ்கச் செய்யக்கூடிய பயங்கரமான செய்தி. ஈழத்திலிருந்து என்னுடன் இந்த கப்பலில் புறப்பட்டு வந்த இளவரசர் அருள்மொழிவர்மர் சுழற்காற்று அடித்த சமயம் கடலில் குதித்து விட்டார். அவருடைய கதி என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. ஒருவேளை இங்கே வந்து ஒதுங்கினாரோ என்று பார்ப்பதற்காக வந்தேன் என்றான் பார்த்திபேந்திரன். அவன் கூறி முடிப்பதற்குள்,
1: ஆஹா, என்ன சொன்னாய்
0: என்று பழுவேட்டரையர் அலறினார். சுடற்காற்றினால் வேருடன் பறிக்கப்பட்ட நெடுமரத்தைப் போல தரையில் வீழ்ந்தார்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: ஒரு புயல் ரெண்டு பெண்களின் மனசுல ஏற்படுத்தின எதிர் அலைகளை பார்க்கிறோம். இளவரசரை வலை போட்டு பிடிக்கலாம்னு ஆசைப்படாத, ஜாக்கிரத, இனி அவரை நெருங்கினாலும் உனக்கு ஆபத்து. சேனாதிபதி பெரிய வேளாரின் கொடூரமான பேச்சினால அமைதியை எழுந்திருந்த பூங்குழலிக்கு சுழற்காற்றோட கோர தாண்டவம் கழிப்ப தந்துச்சு. இளவரசருக்கு ஓலையா? நீயா எழுதுற? எதுக்கு? வந்தியத்தேவன் கொண்டு போன ஓலை குந்தவி எழுதின ஓலையா? உனக்கு அந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது? கந்தமாறன் எதிரில் இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டு அவமானப்படுத்திட்டார் பழுவேட்டரையர். காமாந்த காரத்துல, அதாவது மோக இருள தடுமாறிக்கிட்டு இருக்கிற அவரை துடிக்க பண்ணணும். இதுக்காகவே சுழற்காற்றின் உக்ரத்தை பார்த்து கழிக்கிறார் நந்தினி. கடுமையான சுழிக்காற்று அடிச்சு கொஞ்சம் ஓய்ந்திருந்த போது ரெண்டு கப்பல்கள்ல ஒன்னு இடி தாக்கினதால தீப்பிடிச்சு எரிந்த செய்தியை கேட்டு கவலைப்பட்டார் தனாதிகாரி. கோடிக்கரைக்கு போனா கூடுதல் விவரங்கள் கிடைக்கலாம்னு முடிவு செஞ்சதையும் கேட்டோம். இதே முடிவோட பார்த்திபேந்திரனும் அங்க வரான். படகில் ஏறி கரைக்கு வர்ற வரையில தெளிவா இருந்தவன் நந்தினியை கண்டதும் வந்த வேலையே மறந்துட்டான். அந்த வயசுலயும் வாலிபனை போல தேகக்கட்டும் மிடுக்கும் கொண்ட பழுவேட்டரையரை தொடர்ந்து வந்த நந்தினி அவருக்கு முன்னால் வந்து நின்ற காட்சி பல்லவனின் மோகவெறியை தூண்டிடுது. நந்தினி எதை எழுதினாலும் பேசினாலும் அதுல ஒரு விஷ கொடுக்கு நிச்சயமா இருக்கும். கந்தமாறன் மூலமா ஆதித்த கரிகாலனுக்கு கொடுத்து அனுப்பின நிரூபத்துல இதை கொண்டு வரும் வீர இளைஞர் சம்புவரையர் குமாரரை தாங்கள் பூரணமாக நம்பி அவரிடம் எந்த செய்தியையும் சொல்லி அனுப்பலாம்னு கிண்டலா எழுதியிருந்தா இல்லையா? இப்ப வேல் விழிகளை பார்த்திபேந்திரன் மேல செலுத்துறா. வாயோ நாதா, இந்த வீரபுருஷர் யாருன்னு கேக்குது. இவரை நான் இதுவரை பார்த்ததில்லையே. இதுதான் கடுப்பேத்திர கொடுக்கு. பூவைங்கிற ஒரு சொல்லை கொண்டு பெண், கிளி, குயில் மூணையும் இணைச்சு புற அழகை மட்டும் குறிப்பிட்டு மேலே போயிடுறார் கல்கி. அன்னைக்கு இந்த கிழவரிடம் கந்தமாறன் பட்ட பாட்டை பார்த்தோம். இன்னைக்கு செத்தப்பாம்பு அடிச்சவன் இந்த வீரபுருஷன்னு சொல்லி தம் ஆத்திரத்தை தித்துக்கிறார். அருள்மொழிவர்மரை பத்தி சொல்லியாச்சு. அடுத்து தான் வீரபுருஷன்தான்னு தனாதிகாரிக்கு காட்டப் போறானா பார்த்திவேந்திரன்?
3: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
5: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
6: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல், தெற்கத்திக் கள்ளன் படத்திற்காக எஸ் ஜானகி குரலில்.

0: திரைப்பட பாடல் ஒன்று கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: அக்கா பாரு,
2: ஹேப்பி பர்த்டே ப்ரோ.
1: காட்டு. வாவ், யுவர் ஃபேவரட் கலர்.
2: எப்பவும் ஷாப்பிங்.
1: ஐ நோ அம்மா, இது செலவு பண்ற வயசு, ரைட்?
3: இந்த வயசுல சேவிங்கும் பண்ணணும்.
4: ஐ நோ அப்பா, சேவ் பண்ணுங்க, சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க, அந்த தொகைக்கு வட்டி கிடைக்கும். அத மறுபடியும் முதலீடு பண்ணினா வட்டி கிடைச்சிக்கிட்டே இருக்கும்.
1: எனக்கு தெரியல,
4: ஆர்பிஐ சொல்கிறது.
5: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
6: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க. நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை

0: மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
1: 3 காலேஜ்லயும்
2: கவலைப்படாத,
1: ஃபீஸ பாரு.
3: எப்படி இருக்கப்பா?
1: என்னாச்சு?
2: ஃபீஸோட டென்ஷன்.
3: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு.
4: சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொல்லாட்டல் இல்ல. அது எங்க ஸ்வீட்டு? RBI சொல்கிறது
2: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சோழர்கால செப்பேடுகள் மீட்கப்பட்டது தமிழர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர்களின் வரலாற்று பெருமையை பிரதமர் உலக அளவில் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை உள்பட 17 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் விலைமதிப்பில்லா மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தமது அரசு தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
6: எனதருமை நாட்டு மக்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலை மதிப்பில்லாத மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே 3 அபூர்வமான தாமிர பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சி காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்து பொறிப்புகள் 6-7 நூற்றாண்டைச் சேர்ந்தவை. அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிரப்பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன.
5: நெதர்லாந்திலிருந்து சோழர்கால செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது தமிழர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார்.
6: எனதருமை நாட்டு மக்களே, இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய மற்றும் 3 சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன.
5: விடுமுறை நாட்களில் இளையோர் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு சென்று பார்வையிட வேண்டும் என்றும் பிரதமர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்.
6: எனதருமை நாட்டு மக்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல், வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த

0: விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக் கொள்ளுகிறேன்.
1: மாணவர்களின் பங்களிப்புடன் பாதுகாப்பு படை வீரர்களின் நலனுக்காக 40 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கிய தமிழகத்தைச் சேர்ந்த ஆசிரியர் கிரிஜா குறித்தும் பிரதமர் குறிப்பிட்டு பேசினார்.
0: எனதருமை நாட்டு மக்களே, தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல ராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது 1 ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இதற்கிடையே சாதாரண மக்களின் சாதனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எடுத்துரைத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் பிரதமர் ஆற்றிய உரையை பிஜேபி நிர்வாகிகளோடு கேட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: அன்புமிகு பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமாக 134வது தடவையாக இன்றைக்கு பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு பேசினதுல கேலோ இந்தியா திட்டத்தின் மூலமாக எப்படி பலனடைந்திருக்கிறார்கள், 2 விளையாட்டு வீரர்கள் கூட கலந்துரையாடினாங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் நம்முடைய இந்தியர்களால எவ்வளவு சாதிக்க முடியும் அப்படின்றத அந்த சாதனைகளை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு குருவிந்தர் சிங் அண்ட் திரு அமினேஷ் என்ற 2 விளையாட்டு வீரர்கள் கூட பேசி அதை நமக்கு இன்றைக்கு அவங்க ஒளிபரத்தினர். நாகர்கோயில் ஜெயகோபால் கரோடியா பள்ளியை சேர்ந்த திரு கிரிஜாம்மா அவங்க குழந்தைங்கள்லாம் கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய், அது எப்படின்னா ஒரு குழந்தை 1 நாளைக்கு 1 ரூபா, வருஷம் முழுவதும் சேர்த்து 40 லட்சம் ரூபாய் ராணுவ வீரர்களினுடைய அவர்களை நலனுக்காக கொடுக்கப்பட்டன்ற அந்த நிதியை கொடுப்பதற்காக அந்த குழந்தைகள் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் செய்கின்ற செயல்களை உலகம் அறிய மனதின் குரல் நிகழ்ச்சியானது ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி நாளில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு ஒளிபரப்புகிறது.
1: சோழர்களின் வரலாற்று பெருமையை உலகளவில் பிரதமர் கொண்டு சேர்த்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார்.
2: நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் பண்ணியிருந்தாங்க. அதுல நெதர்லாந்துல டச்சுக்காரர்கள் காலத்துல அவங்க கிட்ட இருந்த சோழர் காலத்து செப்பு பட்டயத்தை நம்ம திருப்பி மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே 200க்கும் மேற்பட்ட சிலைகள் வெளிநாடுகள்லேருந்து நம்முடைய தேசத்தினுடைய மிகவும் தொன்மை வாய்ந்த சிறப்புமிக்க அந்த சிலைகள் எல்லாம் கூட நாம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு கூட நம்ம மீட்டு கொண்டு வந்திருக்கோம். இந்த செப்பு பட்டங்களை கூட கூடிய சீக்கிரம் நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த சம்பந்தப்பட்ட பகுதிக்கு நாம் கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்போம் அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு ஏற்கனவே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கங்கையை கொண்ட சோழபுரத்திற்கு வந்து அங்கே கோயிலில் சாமி கும்பிட்டு சோழர்களுடைய சிறப்பை உலகத்திற்கு எடுத்து சொன்னபடி சோழர்கள் கடற்கரை மார்க்கமாக பல்வேறு நாடுகளுக்கு சென்று பல்வேறு நாடுகளில் ஆட்சி புரிந்தார்கள். சோழர்களுடைய வரலாறு ஒரு மிக சிறந்த வரலாறு என்பதை இன்றைக்கு உலகத்திற்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகள் இல்லாமல் 10 மணி நேரத்திற்கு மேலாக பயணிகள் காக்க வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் இந்த செயல் கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சி உள்பட 17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 3000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் முஷ்கனும் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டத்தில் மொகாலி வெங்கட்ராமும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் வட்டு எறிதலில் நிக்ஷய் வெள்ளி

0: பதக்கம் வென்றார். இந்தியா மகளிர் 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் ஆடவர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பேடுகள் மீட்கப்பட்டது தமிழர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர்களின் வரலாற்று பெருமையை பிரதமர் உலகளவில் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை உள்பட 17 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரங்கள்.
2: அக்கா, வேலை கிடைச்சிடுச்சு.
3: ஆஹா, வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
2: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
3: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
2: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
3: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
2: ஆனா அக்கா,
3: பாரு, வருமானத்துல ஒரு பகுதிய எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி குடுக்காம நழுவ முடியாது.
2: சரி அக்கா, என்னோட பாட்டி உன்னோட பட்ஜெட்.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும். ஏற்பாடு ஆயிடுச்சு.
6: எதுக்கு?
5: குட்டியோட ஃபீஸுக்கு.
6: காட்டு.
5: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?
6: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
5: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு.
6: அதுவும் சரி பார்த்து வாங்கு.
5: ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பிருக்கேன்.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
1: அடுத்த நிகழ்ச்சி தொடரும். ஆகாஷ்வாணி, நேரம் 6:41. மனதில் நின்றவை கேட்கலாம். முதல் பாடலாக உழைத்து வாழ வேண்டும் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடிய பாடல் கேட்கலாம்.

0: இனி விளம்பரங்கள்.
1: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க ராஜு, மொபைல் வை.
2: அக்கா பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
1: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
2: அப்ப சரியான நம்பர்
1: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
2: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க,
1: வேலையில இருந்து இல்ல.
2: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்ந்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்குதான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோன சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
5: ஆர்பிஐ சொல்கிறது
3: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.

ஒலித்த குரல்கள் கே ஜே யேசுதாஸ் சித்ரா வசந்தி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். அடுத்து ஒலிக்க இருக்கும் குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, தாய்மேல் ஆணை திரைப்படத்திலிருந்து.

0: இனி விளம்பரங்கள்.
1: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை.
2: கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ்
3: எல்லாம் முடிஞ்சது.
4: பட்ஜெட் போட்டாச்சா?
3: 5000 மிச்சம் இருக்கும்.
4: புது புடவை வாங்கலாமா?
3: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
4: என்னொண்ணு
3: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்ப பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
4: பெருசா வந்துட்டோம். நீ இப்ப கிளம்பு.
5: RBI சொல்கிறது,
6: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
7: மத்தியாலை 720 kHz, திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பர தாரத் நிகழ்ச்சி கேட்கலாம்.
8: இத்துடன் இன்றைய மனதில் நின்றவை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்
9: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
10: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
9: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
10: https://awards.gov.in.
9: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31 தேதி.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி.
1: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். அடுத்து நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி

0: வந்ததே.
1: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்
0: சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே.
2: தாயே, நள்ளிரவில் சுதந்திரம் பெற்றோம், இன்னும் விடியவே இல்லை என்றெல்லாம் கவிதை எழுதுகிறார்களே, ஏன் நம் தலைவர்கள் அப்படி நள்ளிரவில் சுதந்திரம் பெற ஒப்புக்கொண்டார்கள்?
3: மகனே சிவா, உனக்கு ஏற்கனவே அந்த சூழ்நிலையை சொன்னேன். இந்திய பிரிவினை பற்றி முடிவானதுமே பிரிட்டிஷ் அரசு மிக வேகமாக செயல்பட்டது. பிரிவினை திட்டத்துக்கு இறுதி வடிவம் கொடுத்தார்கள். இந்திய விடுதலை மசோதா, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பில் தயாரானது. அது 1947 ஜூலை 4 பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது ஜூலை 18 இந்திய விடுதலை சட்டம், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் என சட்டமாக நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டத்தின்படி இந்தியா பாகிஸ்தான் என இரு டொமினியன்கள் 1947 ஆகஸ்ட் 15 இருந்து ஏற்படுத்தப்பட்டன. அந்த வகையில் ஆகஸ்ட் 14-15 நள்ளிரவில் பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் முடிவுக்கு வந்தது. 1947 ஆகஸ்ட் 15 ஆங்கிலேயரின் நாள் காட்டி வழக்கப்படி நள்ளிரவு 12 மேல்தான் நாள் கணக்கு தொடங்குகிறது. அதனால் அந்த நேரத்தையே தேர்ந்தெடுத்தார்கள். அந்த நேரம் சதுர்தசி திதி. பதினைந்தாம் தேதி இரவு 8:20 மேல் நிறைந்த அமாவாசை பூச நட்சத்திரம், மங்களகரமான வெள்ளிக்கிழமை. ஆங்கிலேயர்களுக்கு புதிய நாள், அதாவது மறுநாள் என்பது நள்ளிரவு 12 தொடங்கி விடுகிறது. ஆனால் இந்தியாவில் நாள் கணக்கோ விடிகாலை 5 பிறகு, அதாவது சூரிய உதயம் தொட்டுத்தான் தொடங்குகிறது. ஏற்கனவே பிரிட்டிஷ் அரசு சட்டமியற்றி 15 சுதந்திரம் அளிப்பதாக ஒப்புதல் அளித்து விட்டதால் சட்டத்தை மீறாமல் அவர்கள் வழக்கப்படி அந்த நள்ளிரவிலேயே மவுண்ட் பேட்டன் கையெழுத்திட்டான். அதற்கு முன்பு ஆகஸ்ட் 14 அன்றே இந்தியாவின் பல்வேறு மடங்களைச் சேர்ந்த மடாதிபதிகளும் அவர்களின் பிரதிநிதிகளும் ஊர்வலமாக சென்று நேருவை சந்தித்து வாழ்த்தினார்கள். தங்கள் மடங்களின் சம்பிரதாயங்களின்படி வாழ்த்தும் சடங்கு நடந்தது. இந்த சடங்குகளின் போதுதான் ராஜகோபாலாச்சாரியின் யோசனைப்படி ஒரு அடையாள நிகழ்வும் நடந்தது. பண்டை காலத்தில் ஒரு ராஜா நாட்டின் ராஜ்ய பொறுப்பை ஏற்கும் போது பட்டாபிஷேகம் நடக்கும். அப்போது தலைமை குரு புனித மந்திரங்கள் போத நீதி நெறி வழுவாமல் ஆட்சி செய்வதன் அடையாளமாக அரசனின் கையில் செங்கோலை கொடுத்து ஆசி அளிப்பது வழக்கம். அதை போல ஒரு நிகழ்வுக்கு திட்டமிட்டு திருவாவடுதுறை ஆதீனத்திடம் கேட்டுக்கொண்டான் ராஜகோபாலாச்சாரி. அதன்படி ஆதீன பிரதிநிதியாக கட்டளை தம்பிரான் மூலம் ஆதீன பிரசாதங்களும் ஓர் செங்கோலும் கொடுத்து அனுப்பப்பட்டது. உடன் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளையும் சென்றார். அன்று மங்கள இசை முழங்க மவுண்ட் பேட்டனிடம் இருந்து செங்கோலை பெற்று நேருவின் கையில் கொடுத்து வேயுறு தோழிபங்கன் என்ற கோளறு பதிகத்தை ஓதுவார் பாட ஆட்சி மாற்றத்தின் அடையாளமாக அந்த நிகழ்வை அரங்க

தில்லியில் கூடிய இந்திய அமைப்பு சட்டமன்றத்தில் தலைவர்களின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. சபாநாயகர் தலைக்கு மேலிருந்த கடிகாரத்தில் மணி சத்தம் 12 முறை அடித்து ஓய்ந்தது. நள்ளிரவின் நிசப்தத்துக்கு இடையே ஜவஹர்லால் நெஹ்ருவின் குரல் ஒலித்தது. நீண்ட நெடுங்காலத்துக்கு முன்னால் நாம்

0: உணர்ச்சிகரமாக பேசினார் நேரு.
1: இந்தியா will awake to life and freedom.
0: இந்தியாவின் கடைசி வைஸ்ராயும் முதல் கவர்னர் ஜெனரலுமான மவுண்ட் பேட்டன், இந்தியா விடுதலை அடைகிறது என்ற அரசியல் அமைப்பு சட்டமன்றம் செய்த பிரகடனத்தில் கையெழுத்திட்டான். அவனே அதுவரை யூனியன் ஜாக் கொடி பறந்து கொண்டிருந்த கொடிமரத்தில் அசோக சக்கரம் பொறித்த சுதந்திர இந்தியாவின் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி பறக்கவிட்டான். அரசியல் அமைப்பு சட்டமன்றமே அதன் பிறகு சுதந்திர இந்தியாவின் நாடாளுமன்றமானது. அந்த நள்ளிரவிலும் நாடாளுமன்ற கட்டடத்துக்கு வெளியே மக்கள் அலைகடல் என திரண்ட வெள்ளம் போல திரண்டிருந்தார்கள். இராணுவ அணிவகுப்புகளுக்கு இடையே முதல் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நெஹ்ரு கையசைத்தபடி மகிழ்ச்சியுடன் காட்சியளித்தார். பெரும் ஆரவாரத்துக்கிடையே இராணுவ அணிவகுப்பு சென்றது. கண்கொள்ளா காட்சியாகவே என் செல்வங்களுக்கு அமைந்திருந்தது. மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதத்தில் பிஸ்மில்லா கான் அன்று ஷெஹனா இசையின் மென்மையை பரவச் செய்தான்.

முப்பது கோடி முகமுடையாள், உயிர் மொயம்புற ஒன்றுடையாள், இவள் செப்பு மொழி பதினெட்டுடையாள், எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாடினான் பாரதி. பாரதி பாடிய காலத்தில் அவன் கனவு கண்ட சேதமெலா ஹிந்துஸ்தானத்தின் ஜனத்தொகை 30 கோடியாக இருந்தது. அடுத்த 30 ஆண்டுகளில் அது 40 கோடியாக வளர்ந்தது. ஆனாலும் பாரதி தீர்க்கதரிசிதான். நாடு சுதந்திரம் பெற்ற போது அவன் வாக்கு அப்படியே மெய்யாகி போயிருந்தது. பாரதியின் பாட்டை அன்றும் 30 கோடி முகமுடையாள் என்று பாடி நினைவு கூறும்படித்தான் இருந்தது. நாட்டை பிரித்து கொண்டு போனவர்கள் என் மக்கள், 10 கோடியை அந்நியர்கள் ஆக்கிவிட்டார்களே. இருந்தாலும் மகனே சுப்பிரமணிய சிவா, பாரத தாயான எனக்கு தேசபக்தி கொண்ட உன்னை போன்ற மாணவ செல்வங்கள்தான் வருங்காலம். என் வீர மைந்தன் சுப்பிரமணிய சிவா எனக்கு ஒரு கோயில் அமைத்து பாரத தாயை வழிபடுவோம் என்று முழக்கமிட்டான். அவனது பெயரை சுமந்த நீ அவனைப் போல என் மீது பற்று கொண்டு என் சரித்திரத்தை கேட்டாய். என் சுதந்திர திருநாளில் நீயும் என்று கொண்டாட்டங்களை காண்கிறாய் அல்லவா? இதே போல ஒரு கொண்டாட்டத்தை தான் அன்று என் வீர மைந்தன் பாரதியும் கண்டான். அதுவும் நான் சிறைப்பட்டிருந்த காலத்திலேயே. வாக்கு வன்மை மிகுந்த தெய்வ கவிஞன் பாரதி, இன்று நீ காண்பது போல அந்த 1947 ஆகஸ்ட் 15 நாளில் அவன் சொன்ன வாக்கு பலித்ததை நாடே கண்கூடாக கண்டது. வெள்ளையரின் ஆதிக்கத்தில் இருந்த போதே சுதந்திர இந்தியாவை தன் மனக்கண்ணில் கண்டு அதில் ஒரு சுதந்திரம் பெற்ற பிரஜையாக மனதாலேயே வாழ்ந்தான் பாரதி. அவனது மனக்காட்சி அன்று நிஜக் காட்சியானது.

0: இனி 10 நிமிடம் ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ராஜசேகரன்.
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் 2027 ஆண்டிற்கான மத்திய அரசின்

அந்த நள்ளிரவிலும் நாடாளுமன்ற கட்டடத்துக்கு வெளியே மக்கள் அலைகடல் என திரண்ட வெள்ளம் போல திரண்டிருந்தார்கள். இராணுவ அணிவகுப்புகளுக்கு இடையே முதல் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நெஹ்ரு கையசைத்தபடி மகிழ்ச்சியுடன் காட்சியளித்தார். பெரும் ஆரவாரத்துக்கிடையே இராணுவ அணிவகுப்பு சென்றது கண்கொள்ளா காட்சியாகவே என் செல்வங்களுக்கு அமைந்திருந்தது. மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதத்தில் பிஸ்மில்லா கான் அன்று ஷெஹனா இசையின் மென்மையை பரவச் செய்தான்.

0: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர்.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7

0: முப்பது கோடி முகமுடையாள், உயிர் மொயம்புற ஒன்றுடையாள், இவள் செப்பு மொழி பதினெட்டுடையாள், எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாடினான் பாரதி. பாரதி பாடிய காலத்தில் அவன் கனவு கண்ட சேதமெலா ஹிந்துஸ்தானத்தின் ஜனத்தொகை 30 கோடியாக இருந்தது. அடுத்த 30 ஆண்டுகளில் அது 40 கோடியாக வளர்ந்தது. ஆனாலும் பாரதி தீர்க்கதரிசிதான். நாடு சுதந்திரம் பெற்ற போது அவன் வாக்கு அப்படியே மெய்யாகி போயிருந்தது. பாரதியின் பாட்டை அன்றும் 30 கோடி முகமுடையாள் என்று பாடி நினைவு கூறும்படித்தான் இருந்தது. நாட்டை பிரித்து கொண்டு போனவர்கள் என் மக்கள், 10 கோடியை அந்நியர்கள் ஆக்கிவிட்டார்களே. இருந்தாலும் மகனே சுப்பிரமணிய சிவா, பாரத தாயான எனக்கு தேசபக்தி கொண்ட உன்னை போன்ற மாணவ செல்வங்கள்தான் வருங்காலம். என் வீர மைந்தன் சுப்பிரமணிய சிவா எனக்கு ஒரு கோயில் அமைத்து பாரத தாயை வழிபடுவோம் என்று முழக்கமிட்டான். அவனது பெயரை சுமந்த நீ அவனைப் போல என் மீது பற்று கொண்டு என் சரித்திரத்தை கேட்டாய். என் சுதந்திர திருநாளில் நீயும் என்று கொண்டாட்டங்களை காண்கிறாய் அல்லவா? இதே போல ஒரு கொண்டாட்டத்தை தான் அன்று என் வீர மைந்தன் பாரதியும் கண்டான். அதுவும் நான் சிறைப்பட்டிருந்த காலத்திலேயே. வாக்கு வன்மை மிகுந்த தெய்வ கவிஞன் பாரதி, இன்று நீ காண்பது போல அந்த 1947 ஆகஸ்ட் 15 நாளில் அவன் சொன்ன வாக்கு பலித்ததை நாடே கண்கூடாக கண்டது. வெள்ளையரின் ஆதிக்கத்தில் இருந்த போதே சுதந்திர இந்தியாவை தன் மனக்கண்ணில் கண்டு அதில் ஒரு சுதந்திரம் பெற்ற பிரஜையாக மனதாலேயே வாழ்ந்தான்.
1: இந்த மலர் கண்காட்சியை காண 1000 கணக்கான உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்து கண்டு ரசித்தனர். இம்முறை பூங்காவில் 1,00,000 வண்ண மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட மலர் வடிவங்கள், செல்பி பாயிண்ட்கள் மற்றும் பல்வேறு வகையான அரிய மலர்கள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்தன. கோடை விழாவையொட்டி சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளும் கோலாகலமாக நடத்தப்பட்டன. குழுகுழு தட்பவெப்ப நிலைக்கு நடுவே கண்களுக்கு விருந்தளித்த மலர் கண்காட்சி சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு மறக்க முடியாத கோடை காலமாக அமைந்தது என்றால் அது மிகையல்ல.
2: இதுவரை நீங்கள் கேட்டது திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ராஜசேகரன். சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். பிஜேபியின் உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சீன நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆக்கப்பூர்வ

0: தரமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோட்டையத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆக்கப்பூர்வமான இதழியல் என்பது சிறந்த சமூகத்தை உருவாக்க உதவிடும் என்று குறிப்பிட்டார். இளையோரிடையே ஆக்கப்பூர்வமான செய்திகளை ஊடகங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். பிஜேபியின் உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திரமோடி இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 10 மாநிலங்களிலிருந்து 24 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிஜேபியை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். விவசாயிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மண் வளத்தை பாதுகாப்பது தொடர்பான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் நாளை தொடங்க உள்ளதையொட்டி இன்று காணொலி வாயிலாக வேளாண்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். மண் வளத்தை பாதுகாக்கவும் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையிலும் ஒரு மாத காலம் இந்த விழிப்புணர்வு இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். போலி உரங்கள் மற்றும் விதைகளை அடையாளம் காணுதல், நீர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளின் கீழ் விவசாயிகளுக்கு இந்த இயக்கத்தின் கீழ் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டார். நடைபாதை வியாபாரிகளுக்காக கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு கடனுதவிக்கான காசோலைகளை வழங்கி அவர் பேசினார். இந்த திட்டத்தின் மூலம் அவர்களின் வர்த்தகம் அதிகரித்ததோடு தனி நபர்களிடமிருந்து கடன் பெறுவதும் தவிர்க்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அரசு திட்டங்களின் செயலாக்கத்தில் தகவல் தொழில்நுட்பம் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு மனோகர்லால் கூறினார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தூர்தர்ஷனுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், புதுமை கண்டுபிடிப்புகளிலும் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக குறிப்பிட்டார். அணுசக்தி, விண்வெளி ஆராய்ச்சி, உயிரி தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் போன்றவற்றில் இந்தியா சிறந்து விளங்குவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். அம்மாநிலத்தின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரையும் அசாம் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். நுகர்வோர் விவகாரங்கள் துறை சீர்திருத்தங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அத்துறையின் செயலர் திருமதி நிதி கரே தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், சண்டிகர் மற்றும் லடாக் அதிகாரிகள் பங்கேற்றனர். அளவியலில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன குண்டு வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. ஹரியானாவின் பஞ்ச்குலா மாவட்டத்திற்கு உட்பட்ட ராம்காரில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒரே மாதத்தில் இரண்டாவது முறையாக முழு நிலவு இன்று தென்படுகிறது. இது ப்ளூமூன் என்று அழைக்கப்படுவதாக தேசிய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நிலாவினுடைய தோற்றத்தில் பெருமளவுக்கு எந்த வேறுபாடும் இருக்காது. எப்பவும் தெரிகிற முழு நிலா போல தான் தெரியும். சில சமயம் மாதத்தினுடைய முதல் நாள் அல்லது இரண்டாவது நாள் முழு நிலா ஏற்பட்டால் அந்த மாதத்தில் மாதத்தினுடைய இறுதியில் இன்னொரு நிலா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அரிதாக ஒரே மாதத்தில் ரெண்டு முழு நிலா ஏற்பட்டால் அதை தான் நீல நிலா அல்லது ப்ளூ மூன் மேலை நாடுகளில் கூறுவது வழக்கம். அரிதாக நிகழக்கூடிய நிகழ்வு என்பதற்காக இந்த பெயர். சமீப காலங்களில் மேல்

0: நாட்டு ஊடகங்களினுடைய பாதிப்பு அதிகமாக இருப்பதனால உலகினுடைய பல பகுதிகளில் இந்த நீல நிலா ஒரு சிறப்பாக பேசப்படுகிறது. ஆனால் இதற்கும் வானவியலுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை.
1: ஜம்மு காஷ்மீரை ஒட்டிய எல்லைப் பகுதியில் தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சியினை பாதுகாப்பு படையினர் முறியடித்தனர். பாரமுல்லா மாவட்டத்திற்கு உட்பட்ட எல்லைப் பகுதியில் ஊடுருவ முயன்ற 3 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பீகாரில் கடந்த 10 நாட்களில் மட்டும் 122 குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக 60 நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பீகார் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குழந்தை தொழிலாளர் இல்லா பீகாரை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மாநிலம் முழுவதும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் 2 கட்டங்களாக நடைபெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்பீந்தர் சிங் சுக்கு கூறியுள்ளார். ஷிம்லாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கணக்கெடுப்பு பணிக்கு அனைவரும் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதன் ஒரு பகுதியாக சுய விவரங்களை இணையதளத்தில் நாளை தொடங்கி வரும் 15ஆம் தேதி வரை பதிவேற்றம் செய்யலாம் என்றும் திரு சுக்பீந்தர் சிங் சுக்கு தெரிவித்தார். சீனாவில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். யூனான் மாகாணத்திற்கு உட்பட்ட பைவு பகுதியில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கிய ஒருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக சீன அரசு கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 18-21, 21-17, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது சொஹிபுல் ஃபிக்ரி, ஃபஜர் அல்ஃபியான் இணையை வென்றது. பிரிட்டிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் மற்றும் வீர் சோத்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பெர்மிங்காமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அபய் சிங் 11-8, 11-5, 11-4 என்ற செட் கணக்கில் கொலம்பியாவின் நாட்டியாஸ் நியூட்ஸனை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் வீர் சோத்ரானி 11-8, 12-14, 11-6 என்ற செட் கணக்கில் பாகிஸ்தானின் நூர் ஜமானை வென்று 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றார். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் முதலிடத்தில் உள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஆஸ்திரேலியாவின் மின் ஹியூங் ஜியை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக், சிண்ட்ரலா தாஸ் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவின் கான்சாஸில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹாஜா எமலப்பள்ளி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 4-6, 6-4, 7-5 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் எகட்டெரினா டிமிட்ரி சென்கோவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகளுக்கு இடையேயான இறுதியாட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். பிஜேபியின் உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சீன நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:25 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது பண்ணை செய்தி. கேட்கும் முன்,
3: மூத்த மருமகளே, இது உனக்கு.
4: எதுக்கு இப்ப என்ன அவசரம்?
3: அம்மா சின்னவளே, இது உனக்கு. அப்புறம் இது என் பேத்திக்கு.
5: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
6: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்களதான் நாமினி ஆக்கி இருக்கேன். நாளைக்கு நான் இல்லாத

0: பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
1: நல்ல வார்த்தையா பேசுங்க, சும்மா
2: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: பண்ண செய்தி. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடைகால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துங்கள். கோடைகாலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கைப்பூண்டு, சணப்பு, குளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடலாம். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்கத் தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மக்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கேற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மக்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களை பெரும்பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்ப நிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், இரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. இரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேல்புறத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. பயிர் சாகுபடி முறைகள் அளவிற்கு அதிகமான இரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடும். இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அந்த இடத்தை விட்டு சென்றுவிடும். இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடும். எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 58 முதல் 80% ஈரப்பதமும் தேவைப்படும். புழு வளர்ப்பு முறையில் நல்ல காற்றோட்ட வசதி இருக்க வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தை தக்க வைக்க வேண்டும். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். இதுவரை பண்ணை செய்து கேட்டீர்கள்.

0: யார் அது? கயலா?
1: என்ன அடையாளம் தெரியலையா?
0: வெயில்ல கண்ணெல்லாம் இருட்டா தெரியுது, அதான் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல.
1: சரி சரி, கொஞ்சம் இங்க வந்து உட்காந்துட்டு போ, இப்படியே போனா மயக்கம்தான் வரும்.
0: வாரே, அடிக்கிற வெயிலுக்கு அடுப்ப பத்த வைக்காமலேயே ஒலைய கொதிக்க வைக்கலாம் போல இருக்கு.
1: உண்மைதான், கொஞ்சம் இரு, மோர் கொண்டார.
0: சரி புள்ள.
1: இந்தா வாங்கிக்கோ.
0: அப்பாடா, இப்பதான் கண்ணு கொஞ்சம் தெளிவா தெரியுது.
1: அவ்வளவு தாகம் உனக்கு? ஆமா, எங்க போறேன்னு கேட்டதுக்கு பதிலே சொல்லல.
0: நான் மீன் கூட்ட வச்சிருக்கேன்ல.
1: ஆமா, அந்த கிழக்கால இருக்குதே அதுதானே?
0: ஆமா கயலு, அதுக்கு தீவனம் காலியாச்சு, அத வாங்கதான் சந்தைக்கு போயிட்டு இருக்கேன்.
1: அதுக்கு நிறைய செலவாகுமே.
0: என்ன பண்றது கயலு, தீவனம் போட்டாதானே மீன் நல்லா வளரும்.
1: அதுக்கு தீவனத்தை நீயே உற்பத்தி பண்ணா என்ன? இந்த உயிர் உணவு மாதிரி.
0: உயிர் உணவா? அது எப்படி மீனுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்குமா?
1: எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இந்த உயிர் உணவை பயன்படுத்திக்கிட்டு வராங்க, அவங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துருக்கான்.
0: அப்படியா சொல்ற? அப்ப நானும் முயற்சி பண்ணி பாக்குறேன்.
1: தாராளமா முயற்சி பண்ணு, செலவுகள் குறைஞ்சா நல்லது தானே.
0: சரி, இது பத்தின கூடுதல் விவரம் எதுவும் உனக்கு தெரிஞ்சா சொல்ல.
1: நானே சொல்றத விட அத பத்தி முழு விவரமும் தெரிஞ்சவங்க சொன்னாதானே சரியா இருக்கும்.
0: அப்படி யாரு விவரங்களை சொல்ல போறா?
1: கடல் மீன் வளர்ப்பில் உயிர் உணவுகளின் முக்கியத்துவம் குறித்து பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ரா தினேஷ் அவங்க சொல்றத கவனமா கேளு.
2: கடல் மீன் வளர்ப்பு மீன் வளர்ப்பியல் துறையில் ஒரு வளர்ந்து வரும் தொழிலாக இருக்கிறது. இவற்றுள் உயர் மதிப்புள்ள மீன்களான கொடுவா, செங்குனிப்பாறை, கடல் விரால் ஆகிய மீன்கள் அடங்கும். இவைகள் குஞ்சு பொறிப்பகத்தில் உற்பத்தி செய்யப்பட்டு பின்பு பண்ணையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. குஞ்சு பொறிப்பகத்தில் இந்த குஞ்சு மீன்கள் வளர்ப்பதில் இவை மிக சவாலான ஒன்றாகும். அதற்கு உயிருணவுகள் இன்றியமையாததாக அமைகின்றன. இயற்கையில் மீன்கள் விலங்கு மிதவை உயிரிகளை உணவாக உண்கின்றனர். இந்த உயிர் இறைகள் நீரில் நீந்தும்போது மீன்களை ஈர்ப்பதன் மூலம் அவற்றின் உணவு உண்ணும் விகிதத்தை அதிகரிக்கின்றன. கடல் மீன் குஞ்சுகள் வளர்ப்பில் போதுமான மற்றும் பொருத்தமான உயிர் உணவு கிடைப்பது மிக முக்கியமான ஒன்றாகும். இதில் ரோட்டிஃபர், கோபிபோர்ட் மற்றும் இளம் ஆர்டியா முக்கிய விலங்கு மிதவை உயிர் உணவுகளாகும். இவற்றின் உற்பத்திக்கு நுண்பாசிகள் அடிப்படையாக அமைவதால் உயிருணவு உற்பத்தி அவற்றில் நுண்பாசிகளின் வளர்ப்பு முதல் படியாகும். எல்லா உயிருணவுகளும் மீன்களுக்கு உயிருணவாக அமையாது. சில காரணிகள் கொண்டே உயிருணவுகள் தேர்வு செய்யப்படுகின்றன. இந்த உயிருணவுகள் மீன் குஞ்சுகளால் எளிதில் உணரப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். உயிருணவுகளின் அளவானது இளம் மீன் குஞ்சுகளின் வாயின் அளவை விட சிறியதாக இருக்க வேண்டும். உயிருணவில் அதிக அளவு ஊட்டச்சத்துகள் இருக்க வேண்டும். குறிப்பாக வளர்ச்சி மற்றும் பிழைப்புத்திறனை ஊக்குவிக்கும் அதிக அளவு நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் இருக்க வேண்டும். இளம் மீன் குஞ்சுகளால் செரிமானம் செய்யப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் இந்த உயிருணவுகளை எளிதில் உற்பத்தி செய்யப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த உயிருணவுகளில் தாவர மிதவை மற்றும் விலங்கு மிதவை அடங்கும். இவற்றில் முதலாவதாக நுண்பாசிகள் குறித்து பார்க்கலாம். நுண்பாசிகள் பொதுவாக 2 முதல் 20 மைக்ரோமீட்டர் அளவில் நீரின் மேலடுக்கு பகுதியில் மிதக்கும் ஒரு செல் தாவரமாகும். தற்போது 40-க்கும் மேற்பட்ட நுண்பாசி இனங்கள் பிரித்தெடுக்கப்பட்டு உலகின் பல்வேறு பகுதிகளில் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் வளர்க்கப்படுகின்றன. நானோ குளோரோப்சிஸ் இனங்கள், குளோரல்லா இனங்கள், ஐசோக்ரேசிஸ் கால்பனா, டெட்ராசெல்மிஸ் இனங்கள், பாவ்லோவா லூதரி, தலசியோசைரா சூடனானா, கீட்டோசரஸ் கிராசிலிஸ் கீட்டோசரஸ் கல்சிட்ரன்ஸ் மற்றும் ஸ்கெலிட்டோனினமா காஸ்டேட்டம் ஆகியன அதிகமாக வளர்க்கப்படும் நுண்பாசிகளாகும். மீன் வளர்ப்பியலில் நுண்பாசிகள் பல்வேறு உயிர் உணவு அதாவது ரோட்டிஃபர், ஆர்டிமியா மற்றும் கோபிபோடுகளுக்கு நேரடி தீவனமாக அமைகின்றன. இது தவிர கடல் மீன் குஞ்சு வளர்ப்பிற்கு பசுமை நீர் தொழில்நுட்பம் மூலம் பாசிகள் நேரடியாக வளர்ப்பு தொட்டிக்குள் விடப்படுகின்றன. இவை நீரின் தரம், இளம் குஞ்சுகளின் ஊட்டச்சத்து மற்றும் நுண்ணுயிர் கட்டுப்பாடு ஆகியவற்றை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. எல்லா பாசிகளும் மீன் குஞ்சுகளின் வளர்ச்சி மற்றும் பிழைப்பு திறனுக்கு உதவுவதில்லை. அதிக அளவு பெருக்கமடையும் திறன், செல் அளவு, செரிமானத்தன்மை மற்றும் உணவு மதிப்பு ஆகியவற்றை பொறுத்து தகுந்த நுண்பாசிகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. சாதாரண கட்டுப்படுத்தப்பட்ட சூழலிலிருந்து தனிப்பட்ட தொழில்நுட்பங்கள் வரை பல்வேறு தொழில்நுட்பங்கள் இந்த நுண்பாசிகளை அதிக அளவில் உற்பத்தி செய்ய உருவாக்கப்பட்டுள்ளன. இரண்டாவதாக ரோட்டிஃபர் குறித்து பார்க்கலாம். பல ஆண்டுகளுக்கு மேலாக கடல் மீன் குஞ்சு

0: வளர்ப்பில் இந்த ரோட்டிஃபர்கள் உயிர் உணவாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. நிலையான மற்றும் நம்பகமான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கின்றன. பிராக்கியோனஸ் ரொட்டுண்டிஃபார்மிஸ் மற்றும் பிராக்கியோனஸ் பிளிகாட்டிலிஸ் ஆகியவை கடல் மீன் குஞ்சுகள் வளர்ப்பில் அதிகம் பயன்படுத்தப்படும் ரோட்டிஃபர் இனங்களாகும். இந்த ரோட்டிஃபர்கள் உயிர் மாத்திரைகளாக செயல்பட்டு மீன்களின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கின்றன. ரோட்டிஃபர் வளர்ப்பின் வெற்றித்தன்மையானது வளர்ப்புக்கு பயன்படுத்தப்படும் ரோட்டிஃபர் இனம், ரோட்டிஃபர் வளர்ப்பு நிலை, நீர்த்தர மேலாண்மை மற்றும் வளர்ப்புக்கு பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் ஆகியவற்றை சார்ந்தது. வளர்ப்பு நிலை, உப்புத்தன்மை, உணவு வகை மற்றும் அதன் தரம் ஆகியவை ரோட்டிஃபர்களின் இனப்பெருக்கத்திறனை நிர்ணயிக்கின்றன. ரோட்டிஃபர்களை பொறுத்தவரை இதனுடைய பெரும் உற்பத்தியானது பாலிலா இனப்பெருக்கம் மூலம் சாத்தியமாக்கப்படுகிறது. ஏனெனில் பால்முறை இனப்பெருக்கம் ஆண் மற்றும் செயலற்ற முட்டைகளை உருவாக்குகின்றன. இந்த செயலற்ற முட்டைகளை பின்பதாக பொறித்து ரோட்டிஃபர்களை வளர்க்கலாம். தொட்டிகளில் தினசரி வழங்கப்பட வேண்டிய உணவின் அளவு ரோட்டிஃபரின் இனப்பெருக்கத்திறனை பொறுத்தே அமையும். 1 மில்லியன் ரோட்டிஃபர்களுக்கு 1 கிராம் ரொட்டி ஈஸ்ட் வழங்கப்படுகிறது. நுண்பாசிகளில் நானோக்ளோரப்சிஸ் இனம் ரோட்டிஃபர் வளர்ப்புக்கு ஏற்ற மிகச்சிறந்த உணவாக கண்டறியப்படுகிறது. அடுத்ததாக கோபிபோடு. கோபிபோடுகள் கடல் மீன் குஞ்சுகளுக்கு ஒரு முக்கியமான இயற்கை உணவாகும். ரோட்டிஃபர்களை விட கோபிபோடுகளில் உள்ள நன்மை என்னவென்றால் இவை ஒரே இனத்திலும் மற்றும் மற்ற இனங்களிலும் பல்வேறு உடல் அளவுகளை கொண்டுள்ளன. ரோட்டிஃபருடைய அளவு 100 முதல் 300 மைக்ரோமீட்டர் அளவு இருக்கும். இந்த கோபிபோடுகளில் 60 மைக்ரோமீட்டரிலிருந்து 1 மில்லிமீட்டர் வரை உடல் அளவு இருக்கும். ஆரம்ப நிலை கோபிபோடுகள் முதல் முறை உணவெடுக்கும் மிகச்சிறிய வாயுள்ள மீன் குஞ்சுகளுக்கு பயன்படுகின்றன. அவற்றின் வளைந்து வளைந்து போகும் இயக்கம் மீன் குஞ்சுகளை எளிதில் ஈர்க்கின்றன. கோபிபோடுகளில் மிகுந்த நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் டோக்கோசா எக்ஸயனைக் அமிலம், ஐகோசா பென்டாயினைக் அமிலம், ஆக்சிஜனேற்ற தடுப்பான்கள், அஸ்டாசாங்தின், வைட்டமின் சி, டி மற்றும் இ போன்ற ஊட்டச்சத்துகள் உள்ளன. புதியதாக பொறித்த கோபிபோடுகள் கூட அதிக அளவு ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளவை. இயற்கையில் கோபிபோடுகளின் டோக்கோசா எக்ஸயனைக் அமிலத்தின் அளவு செறிவூட்டப்பட்ட ரோட்டிஃபர் ஆர்டிமியா அளவை விட 10 மடங்கு அதிகம். கோபிபோடுகளின் பெரும் உற்பத்தியானது பொருத்தமான இனத்தை தேர்ந்தெடுத்தல், கோபிபோடுகளின் அடர்த்தி, உணவுகள் மற்றும் அவற்றின் உணவின் தீவிரம் ஆகியவற்றை பொறுத்தது. கோபிபோடுகளின் முட்டை உற்பத்தி, வளர்ச்சி மற்றும் பிழைப்புத்திறனை தீர்மானிக்கும் மற்றொரு முக்கிய அளவுருவாக நுண்பாசிகள் திகழ்கிறது. பெரும்பாலான பொறிப்பகங்களில் உயிர் உணவாக பயன்படுத்தப்படும் இனங்கள் கலனாய்டா, சைக்ளோபாய்டா மற்றும் ஹார்பாக்டிகாய்டா ஆகிய குடும்பங்களை சார்ந்தவை. அக்கார்ஷியா, கலானஸ், டிமோரா, பாரா கலானஸ், சூடோடயப்டமஸ், சூடோகலானஸ், சென்ட்ரோபேகஸ், யூரிடிமோரா, யூட்டர்பினா, டிக்ரியோபஸ், டிஸ்பி, ஐத்தோனா மற்றும் அப்போசைக்ளோப்ஸ் ஆகியவை பொறிப்பகங்களில் அதிகமாக வளர்க்கப்படும் இனங்களாகும். அடுத்ததாக ஆர்டிமியா. கடல் மீன்களின் இளம் குஞ்சுகள் வளர்ப்பில் அதிகமாக விரும்பப்படும் மற்றும் பயன்படுத்தப்படும் உயிருணவு ஆர்டிமியாவாகும். இது 5 முதல் 200 PPT வரை உள்ள உப்புத்தன்மையை தாங்கக்கூடியது. ஆர்டிமியாக்களில் ஆர்டிமியா பிரான்சிஸ்கானா மற்றும் ஆர்டிமியா சலைனா என்ற இனங்கள் அதிகப்படியாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆர்டிமியா பயன்படுத்துவதன் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் செயலற்ற ஆர்டிமியா முட்டையிலிருந்து தேவைக்கேற்ப உடனடியாக ஆர்டிமியாக்களை உற்பத்தி செய்ய முடியும். வெப்பநிலை, உப்புத்தன்மை, ஆக்சிஜன் அளவு, அமிலக்காரத்தன்மை, முட்டைகளின் அடர்த்தி போன்ற காரணிகள் வெற்றிகரமான ஆர்டிமியா முட்டை பொறிப்பிற்கு வழிவகுக்கும். பெரும்பாலான கடல் மீன்களால் டோக்கோசா எக்ஸயனைக் அமிலம், ஐகோசா பென்டாயினைக் அமிலம் மற்றும் அரக்கிடோனிக் அமிலம் ஆகியவற்றை சுரக்க இயலாது. எனவே இவை உயிருணவுகள் மூலமாகவே கொடுக்கப்படுகின்றன. குறிப்பாக ஆர்டிமியாக்களின் மூலம் செறிவூட்டி வழங்கப்படுகின்றன. இயற்கையில் உள்ள விலங்கு மிதவை உயிரிகளை காட்டிலும் ஆர்டிமியா குறைவான உணவு ஆதாரமாக இருந்தாலும் 24 மணி நேரத்திற்குள் உடனடியாக அதிக அளவில் உற்பத்தி செய்யும் திறன் மற்றும் எளிதில் ஊட்டச்சத்து செறிவூட்டல் ஆகிய பண்புகள் கடல் மீன் வளர்ப்பில் அதன் தொடர்ச்சியான பயன்பாட்டை உறுதி செய்கிறது. இந்த உயிர் உணவுகளை கொடுப்பதன் பலன் என்னவென்றால் மீன்களின் வளர்ச்சி விகிதம், பிழைப்புத்திறன், நோய் எதிர்ப்பு சக்தி ஆகியவற்றை இந்த உயிர் உணவுகள் மேம்படுத்துகின்றன. உயிர் உணவுகளை போதுமான அடர்த்தியில் வழங்காவிட்டாலும் மிகுந்த நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் போன்ற ஊட்டச்சத்து தேவைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டாலும் மீன் குஞ்சுகளில் பெருமளவு இறப்பு ஏற்படும். எனவே கடல் மீன் குஞ்சு வளர்ப்பு மிக சவாலான ஒன்று என்று தெளிவாகிறது. மற்றும் இளம் மீன் குஞ்சுகளின் பிழைப்புத்திறன் மற்றும் வளர்ச்சிக்கு சரியான உயிருணவு மேலாண்மை, உயிருணவு திட்டமிடல் மிக அவசியம் என்பது நிரூபணமாகிறது.
1: என்ன செண்பகம், கடல் மீன் வளர்ப்பில் உயிர் உணவுகளின் முக்கியத்துவம் குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர்

0: மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ரா தினேஷ் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா?
1: நல்லா புரிஞ்சுது கையில. இந்த தகவல்கள் எல்லாம் என்னோட எதிர்கால மீன் வளர்ப்புக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்.
0: இனியாவது செயற்கை உணவு மட்டும் போடாம உயிர் உணவுகளையும் சேர்த்து போடு, அப்பதான் மீன்கள் ஆரோக்கியமா வளரும்.
1: சரி கையில, இனிமே அப்படியே செஞ்சிடுறேன்.

வேளாண் திட்டங்கள். மானாவாரி பகுதி மேம்பாட்டு திட்டம். மழையை சார்ந்த பகுதிகளில் வேளாண்மையை மேம்படுத்தும் நோக்கில் இந்திய அரசு செயல்படுத்தி வரும் முக்கியமான திட்டங்களில் ஒன்றாக மானாவாரி பகுதி மேம்பாட்டு திட்டம் விளங்குகிறது. இந்த திட்டம் தேசிய நீடித்த நிலையான வேளாண்மை இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. இந்தியாவின் பெரும்பாலான விவசாய நிலங்கள் மழையை மட்டுமே சார்ந்து இருப்பதால் பருவமழை தவறினால் விளைச்சல் பாதிப்பு, வருமான இழப்பு மற்றும் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தில் குறைவு ஏற்படுகிறது. இந்த சிக்கல்களை சமாளிக்க ஒருங்கிணைந்த விவசாய முறையை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. மழையை சார்ந்த பகுதிகளில் நிலையான வேளாண்மை, இயற்கை வள பாதுகாப்பு மற்றும் விவசாயிகளின் வருமான உயர்வை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் ஆகும். இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கம் ஒரே பயிர் சாகுபடியை மட்டும் சார்ந்து இல்லாமல் பல்வேறு வேளாண்மை சார்ந்த தொழில்களை ஒருங்கிணைத்து விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதாகும். இதன் மூலம் பயிர் சாகுபடி, கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தோட்டக்கலை, கோழிப்பண்ணை, தேனி வளர்ப்பு போன்ற பல தொழில்கள் இணைந்து செயல்படுத்தப்படுகின்றன. இந்த முறை ஒருங்கிணைந்த பண்ணையம் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக, ஒரு விவசாயி தனது வயலில் நெல் சாகுபடி செய்வதுடன் பசு வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்பையும் இணைத்து மேற்கொண்டால் ஒரு தொழிலில் இழப்பு ஏற்பட்டாலும் மற்ற தொழில்களின் மூலம் வருமானம் கிடைக்கும். இதன் மூலம் விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. மேலும் நிலம், நீர் மற்றும் இயற்கை வளங்களை சீராக பயன்படுத்தும் முறைமையும் உருவாகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்களில் நீர்வள பாதுகாப்பு மிக முக்கியமானதாகும். மழைநீர் சேகரிப்பு, பண்ணை குட்டைகள் அமைத்தல், சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் போன்ற நவீன நீர் மேலாண்மை முறைகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. மழை சார்ந்த பகுதிகளில் நீர் பற்றாக்குறை அதிகமாக காணப்படுவதால் மழை நீரை சேமித்து தேவைக்கேற்ப பயன்படுத்துவது மிகவும் அவசியமாகிறது. இதற்காக அரசு நிதியுதவிகளை வழங்குகிறது. மேலும் மண் வளத்தை பாதுகாக்க உயிரி உரங்களின் பயன்பாடு ஊக்குவிக்கப்படுகிறது. இதனால் மண்ணின் வளம் அதிகரித்து நீண்ட காலத்திற்கு நிலையான விளைச்சல் கிடைக்கிறது. மானாவாரி பகுதி மேம்பாட்டுத் திட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் முக்கிய பங்களிப்பை வழங்கி வருகிறது. ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அதிகப்படியான பயன்பாடு மண்ணையும் நீரையும் மாசுபடுத்துகிறது. இதனை குறைக்கும் நோக்கில் இயற்கை வேளாண்மை மற்றும் நிலைத்த வேளாண்மை முறைகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. மரக்கன்றுகள் நடுதல், பசுமை வளம் பாதுகாத்தல் மற்றும் உயிரியல் சமநிலையை பேணுதல் போன்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் மூலம் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைத்து விவசாயத்தை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்கும் சூழல் உருவாகிறது. இந்த திட்டத்தின் மூலம் சிறு மற்றும் குறைந்த நிலம் கொண்ட விவசாயிகளுக்கு அதிக நன்மை கிடைக்கிறது. பல தொழில்களை ஒருங்கிணைந்து மேற்கொள்ளும் வாய்ப்பை வழங்குவதனால் அவர்களுக்கு வருமானம் ஆண்டு முழுவதும் கிடைக்கிறது. பெண்கள் சுய உதவிக் குழுக்கள் மற்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கும் இந்த திட்டம் வேலைவாய்ப்பை உருவாக்குகிறது. குறிப்பாக கோழிப்பண்ணை, ஆடு வளர்ப்பு, காய்கறி சாகுபடி போன்ற துணை தொழில்கள் மூலம் கூடுதல் வருமானம் பெற முடிகிறது. இதனால் கிராமப்புற பொருளாதாரம் வலுப்பெறுகிறது. இந்த திட்டத்தின் வாயிலாக அரசு பல்வேறு பயிற்சிகளையும் தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் வழங்குகிறது. விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்கள், நீர் மேலாண்மை முறைகள் மற்றும் இயற்கை வேளாண்மை தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. வேளாண் அறிவியல் மையங்கள், மாநில வேளாண்மை துறைகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் இணைந்து இந்த பணிகளை மேற்கொள்கின்றன. மேலும் தரமான விதைகள், கால்நடை இனங்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்படுகின்றன. இதன்

0: அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நமது நாட்டு மக்கள் தேசத்தின் நலனுக்காக, சமூக நலனுக்காக செயல்படுத்தி வரும் அற்புதமான விஷயங்களை பற்றி கேள்விப்படும்போது நமக்குள் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே தடகள போட்டிகளில் தேசம் செய்திருக்கும் சாதனையை பற்றியே நான் பகிர்கிறேன்.

0: இருக்கிறேன். சில நாட்கள் முன்பாக ஜார்க்கண்டின் ராஞ்சியிலே தேசிய முதுநிலை தடகள கூட்டமைப்பு போட்டிகள் நடைபெற்றன. இதிலே நாடெங்கெங்கிலுமிருந்தும் சுமார் 800 தடகள வீரர்கள் கலந்து கொண்டார்கள். 4 தனித்தனி போட்டிகளில் முந்தைய தேசிய பதிவுகள் முறியடிக்கப்பட்டன. குரிந்தர் வீர் சிங், விஷால் டிகே, தேஜஸ்வின் சங்கர், தேவ் மீனா, குல்தீப் குமார் ஆகிய நண்பர்கள் பல்வேறு பிரிவுகளில் புதிய சாதனைகளை படைத்தார்கள். நான் முதன்மையாக இவர்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு நிகழ்ச்சியானது நாடெங்கிலும் பெரும் விவாதப் பொருளாகிறது என்றால் அது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். வெறும் 2 நாட்களுக்கு உள்ளாக ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியிலே தேசிய சாதனை 3 முறை தகர்க்கப்பட்டது. இதை சாதித்து காட்டிய 2 வீரர்கள் என்றால் அவர்கள்தான் குரிந்தர் வீர் சிங், அனிமேஷ் குஜூர் ஆகியோர். இந்த முறை மனதின் குரலில் இந்த 2 விளையாட்டு வீரர்களோடும் உரையாடி பார்ப்போமே என்று நான் நினைத்தேன். அனிமேஷ்ஜி வணக்கம். குரிந்தர் வீர் அவர்களே, உங்களுக்கும் என் வணக்கங்கள். சத் ஸ்ரீ அகால்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: நல்லதுங்க. நீங்க மிகப்பெரிய சாதனை ஒன்று படைச்சிருக்கீங்க. உங்களோட இணை மிக அற்புதமாக செயல்பட்டிருக்கு. இசைத்துறையில் நாம் ஜுகல்பந்தியை கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் சவாலில் இப்போ ஜுகல்பந்தியை முதல் முறையாக பார்க்குறோம். ஒரு முறை ஒருத்தர் ஒரு சவாலை விடுத்து பிறகு மற்றவர் அந்த சவாலை எதிர்கொள்கிறாரு, பிறகு 3வது முறையாக இதே மாதிரி. உங்கள் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. மனதின் குரல் நேயர்களுக்கு நீங்கள் இந்த விஷயம் பற்றி விரிவாக விளக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் செஞ்சுருக்கிற சாகசம் பற்றி எல்லாருக்கும் தெரியணும்.
1: வணக்கம் சார், என் பேர் அனிமேஷ் குஜூர். நான் 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தேசிய சாதனையாளர். நான் சத்தீஸ்கட்டை சேர்ந்தவன் சார். ஆனால் இப்போ நான் ஒடிசாவுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கேன். கடந்த ஆண்டு ஆசிய போட்டிகளில் பதக்கமோ உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகளில் பதக்கமோ ஜெயிச்சிருக்கேன். 2021 ஆண்டு பள்ளியிலிருந்து தேர்ச்சி பெற்று வெளியேறினதுலேருந்து நான் தடகள போட்டிகளில் பங்கெடுக்க ஆரம்பித்தேன். நான் அம்பிகாபூர் சைனிக் பள்ளியில் படித்து முடித்தேன். முன்னையெல்லாம் கால்பந்தாட்டம் விளையாடுவேன். எங்கள் அப்பா அம்மாவும் கூட கோவிட் காலத்தில் நீ வெளியே போய் ஓடு இல்லை விளையாடுன்னு எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்தாங்க. கோவிட் காலம் முடிஞ்ச பிறகு என் கால்பந்தாட்ட நண்பர்கள் சொன்னாங்க, மாநில போட்டி நடக்க இருக்கு, நீ போய் பங்கெடுனாங்க. நானும் பங்கெடுத்தேன். ஆனால் எனக்கு தெரியாது அதிலிருந்து தான் தேசிய அளவுக்கு தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். நானும் தேசிய அளவுக்கு தேர்வு செய்யப்பட்டேன். இன்னைக்கு நான் சர்வதேச அளவில் இந்தியாவோட பிரதிநிதியாக இருக்கேன்.
0: ஓ சரி, குரிந்தர் வீர் அவர்களே, நீங்கள் எப்படி?
2: வணக்கம் சார், என் பேர் குரிந்தர் வீர். நான் இந்திய கப்பற்படையில் பெட்டி ஆஃபீஸராக இருக்கேன். நான் இந்தியாவோட மிக வேகமாக ஓடக்கூடிய ஸ்பிரிண்டர். நான் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 10.9 வினாடிகளில் கடந்து புதிய சாதனையை படைச்சிருக்கேன். 10.1 நொடிகளுக்கு உள்ளார ஓடி கடந்த முத இந்தியரும் நான் தான். தடகளமாகட்டும், என் களப்பணி கடற்படையாகட்டும், தேசத்துக்கு சேவை செய்யணுங்கிறது தான் என் முயற்சியாக இருக்குது. எங்கள் அப்பாவும் சரி, தாத்தாவும் சரி, 2 பேருமே விளையாட்டுகளில் ஈடுபட்டுவாங்க. நம்ம இந்தியாவோட கலாச்சாரம் என்னென்னா, எந்த ஒரு பண்டிகையாகட்டும், இப்போ தீபாவளியோ புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் நாம் நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம். அப்படி தான் நான் எங்கள் அப்பாவோட பதக்கங்கள், கேடயங்கள், கோப்பைகளை எல்லாம் சுத்தம் செய்வேன். அப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அப்படி சுத்தம் செய்துட்டு இருக்கும்போது கேட்பேன், இந்த கோப்பையை எங்கே ஜெயிச்சிங்க, இந்த பதக்கத்தை எப்படி ஜெயிச்சிங்க, இந்த புகைப்படம் எப்போ எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அவங்க இது பற்றின விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது, நான் இங்கே விளையாட போனப்போ தேசிய பதக்கத்தை ஜெயித்தேன், எங்கள் அணியை ஜெயிக்க வச்சேன்பாங்க. உடனே நானும் ஏதாவது விளையாட்டை விளையாட போறேன்னு சொல்லுவேன். அவங்க காலையில ஓட்டப்பயிற்சி மேற்கொள்ளும் போது என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்படித்தான் என்னை அவங்க கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க. விளையாட்டுகளை கத்துக் கொடுத்தாங்க. எனக்கு ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிச்சது. உசைன் போல்ட்டோட உலக சாதனை முறியடிக்கப்பட்டதை பார்த்தேன். ஒரு வேடிக்கையான சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். எங்க அம்மா டிவி அணைச்சிட்டு, தம்பி படிக்கிற நேரமாச்சு, போய் படினாங்க. அதுக்கு நான், என்ன இன்னைக்கு நீங்க டிவி பார்க்க விடல இல்ல, ஒரு நாள் இல்ல ஒரு நாள், அதோ பாருங்க குரிந்தர் பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்கன்னு காமிக்க தான் போறீங்க. அப்படியும் ஒரு நாள் வரும்னு சொன்னேன். இன்னைக்கு நான் களத்தில் ஓடுறத எங்க அம்மா டிவியில பார்க்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
0: பிரமாதம், அருமை, ரொம்ப அருமையா சொன்னீங்க.
2: ஐயா, நாங்கள் நடுத்தர வகுப்பை சேர்ந்த குடும்பங்க. எங்க அப்பா கைப்பந்து விளையாடுவாரு. வீட்டில் பிரச்சனைகள் காரணமா அவர் விளையாட்டுகளை விட வேண்டி இருந்தது. அவரோட கனவு கனவாவே நிலைச்சு போச்சு. ஆனா தன்னோட கனவை தன்னோட மகன் நிறைவேற்றுவான்னு அவர் நம்பினாரு.

0: மில்கா சிங் அவர்கள் ரத்தவாந்தியெல்லாம் எடுத்தாரு, தீவிரமான வெயிலில் ஓடினாரு, நாள் முழுக்க பயிற்சி எடுப்பாருங்கிற விஷயமெல்லாம் எனக்கு கருத்தூக்கமாக அமைஞ்சது. எங்கப்பா எனக்கு உத்வேகம் அளித்தாரு, அதாவது நான் நாட்டுக்காக ஓடுவேன், நாட்டுக்காக பதக்கங்கள் வாங்குவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு. நான் 100 மீட்டர் பந்தயத்தை தேர்ந்தெடுத்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, 100 மீட்டரை தேர்ந்தெடுக்காத, அது இந்தியர்களான நமக்கான போட்டி இல்லைன்னாங்க. இந்தியர்களோட உடம்பு 100 மீட்டருக்கானது கிடையாதுன்னாங்க. குரிந்தர், நாம் இதை தேர்ந்தெடுத்திருக்கோம், முன்வச்ச கால பின்வாங்க கூடாதுன்னு எங்கள் அப்பா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்மால் முடியாதுன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் சாதிச்சு காட்டி பதில் சொல்லுவோம். நீ கண்டிப்பாக செஞ்சு காட்டுவ, உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கும் பாரு. எங்கள் அப்பா எனக்கு அந்த நம்பிக்கையை அளித்த போது எனக்கு அது ரொம்ப பெரிய தெம்பாக இருந்துச்சு. இன்னைக்கு இந்திய ஸ்பிரிண்ட் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா?
1: நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப அருமையாக செயல்பட்டிருக்கீங்க. வெறும் 2 நாட்களில் நீங்கள் 2 பேரும் 3 முறை இதற்கு முந்தைய தேசிய பதிவுகளை தகர்த்திருக்கீங்க. 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் ஓடுறத பற்றி சொல்லும்போது குரிந்தர் வீர் சொன்ன மாதிரி இந்தியர்களுக்கு இதை ஓட வாகான உடம்பு கிடையாதுன்னு சொல்லுங்க. இத்தனை கடினமானதாக இருந்தும் கூட நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்க. நானும் சரி, மனதின் குரல் நேயர்களும் சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறோம். அதாவது உங்களுக்குள்ள அப்படி என்ன பெரிய தாகம் இருந்துச்சு, என்ன பிடிவாதம் இருந்துச்சு, எதை நினச்சி உறுதியோடு இருந்தீங்கன்னு சொல்லுங்களேன். உங்கள் சாதனை எத்தனை கடினமாக இருந்துச்சு?
0: சார், நான் குரிந்தர் வீர் பேசுகிறேன். தொடக்கத்தில் எல்லாம் ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு, பலமுறை சந்தேகம் வரும். நான் சரியாக தான் செய்கிறேன்னா, சரியாக தான் இதை தேர்ந்தெடுத்துக்கிறேன்னா அப்படின்லாம் எனக்கு சந்தேகம் வரும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிறதில்ல, சில வேலைகளில் தான் கற்றுக்க முடியும். நான் தோல்வி அடையும் போது, என்னோடய செயல்பாடு சரியாக இல்லாத போது, ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கும் போது எங்கள் வீட்டில் இருந்தவங்க எனக்கு ஆதரவாக இருப்பாங்க. இப்படி தான் சில நாள் மோசமாக இருக்கும், ஏன் 1 வருஷம் கூட மோசமாக இருக்கலாம். இதனால் எல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது, தைரியமாக இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், கனவு காண்றது மட்டும் தடைப்படாது, உன்னால் செய்ய முடியலைன்னா வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு என்னோட பயிற்சியாளரும் என்னை ஊக்கப்படுத்துவார். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மை சேர்ந்தவங்கன்னு எல்லாரும் நம்மளை ஊக்கப்படுத்தும் போது நமக்குள்ளே இருக்கிற தெம்பு என்றைக்கும் தோய்வடையாது.
1: அனிமேஷ் அவர்களே.
2: சார், 2021 நான் தடகளத்துறையில் நுழைஞ்ச போது இது புதிய துறை, உன்னால் செய்ய முடியுமான்னு யோசிச்சுக்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் இதில் நுழைஞ்சாச்சு, சாதிச்சே தீருவேன் நான் சொன்னேன். எங்கள் அப்பா கூட அடிக்கடி சொல்லுவார், நீ இந்த களத்தில் குதிச்சேன்னு சொன்னால் பின்னால் திரும்பி பார்க்கவே பார்க்காத, ஏன்னா இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க, ஆனால் செய்து காட்டுறவங்க குறைவானவங்க தான் பாரு. நீ இதில் நுழைஞ்சதால இதிலிருந்து பின்வாங்கவே வாங்காத, இதில் முன்னேறுன்னு சொன்னார். உனக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லாத்துலேயும் நாங்கள் ஆதரவு தர்றோம், குடும்ப ஒத்துழைப்பு பண ஆதரவுன்னு எல்லா விஷயங்களையும் நாங்கள் கவனிச்சுக்கிறோம், ஆனால் நீ மட்டும் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இரு, இந்தியர்களால் ஓட முடியும்னு இந்தியர்களுக்கு காமி, ஏன்னா 10 நொடிகளுக்கு இல்லை 10.1 நொடிகளுக்குள்ளா இந்தியர்களால் ஓட முடியாதுன்னு என்கிட்டையும் சொன்னாங்க, ஆனால் இப்போ இந்தியர்களாலையும் முடியும்னு நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். நமக்கு எந்த ஒன்றும் கடினமானது இல்லை, நம்மளாலையும் செய்ய முடியும். இதெல்லாம் தான் சார் என்னை ஊக்கப்படுத்துச்சு. மேலும் மேலும் நாங்கள் பயிற்சி மேற்கொண்ட போது நாங்கள் பதிவுகளை தகர்த்துக்கிட்டே வந்தோம், நம்மளால செய்ய முடியும்னு இந்தியர்களுக்கு நாங்கள் செஞ்சு காட்டினோம். இப்போ நாங்கள் காமன்வெல்த் போட்டிகளுக்கு தேர்வாயிருக்கோம், வரவிருக்கிற அந்த போட்டிகள்லையும் நாங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட இருக்கோம்.
1: மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் 2 பேரும் நல்ல நண்பர்களும் கூட. ஆமாம், நீ என் பதிவை முறியடிச்சியா, நான் உன்னோட பதிவை முறியடிக்கிறேன் பாருன்னு நீங்கள் 2 பேரும் எதுவும் போட்டி போடுறீங்களா? முதல் அனிமேஷ், நீங்க சொல்லுங்க.
2: சர்ஜி, முதப்பதிவு 10.18 நொடிகளா இருந்துச்சு, அது நான் ஏற்படுத்தின பதிவு தான். அதை குரிந்தர் வீர் அண்ணன் அரை இறுதியில முறியடிச்சு 10.17 கொண்டு வந்தாரு. நானும் விடாம அரை இறுதி 2ல 10.15 வினாடிகள்ல கடந்து முடியடிச்சேன். 2 பேருக்குமே சந்தோஷமா இருந்துச்சு. எங்களுக்கு இடையில போட்டித்தன்மை இருக்கும், அது வேற விஷயம். இப்படிதான் போட்டியில கலந்துக்க ஒரு முறை சவுதி அரேபியா போனப்ப கூட நாங்க ஒரே அறையில தான் தங்கணும். அப்ப கூட நாம எப்படி இந்தியாவோட ஸ்பிரிண்டிங்க முன்னேற்றுறது, மத்தவங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய விஷயமா அதை ஆக்குறதுங்கிற வகையில பேசிக்கிட்டோம்.
1: குரிந்தர் வீர், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: சார், அனிமேஷ் ரொம்ப சரியா சொன்னாரு. நாம சிறப்பா செயல்படணும்னு நாங்க தீர்மானம் செஞ்சிருக்கோம். ஒருத்தரோட உதவி இன்னொருத்தருக்கு எப்ப வேணா தேவைப்படலாம், ஆகையால ஒருத்தருக்கு ஆதரவா இன்னொருத்தர் இருக்கும். இப்போ கூட முதல்ல நான் பதிவை ஏற்படுத்தினேன், அதுக்கு பிறகு உடனே அனிமேஷ் செய்தார். தயாரிப்பில் ஈடுபடும் போது நான் அனிமேஷ் கிட்ட சொன்னேன், அனிமேஷ் அந்த பிளாக் சரியா இருக்கு, அங்கே போய் உட்காந்து அங்கே ஸ்ட்ரைட் பண்ணலாம், அங்கே தயாரிப்பில் ஈடுபடலாம், இது சரியா இருக்குன்னு பரஸ்பரம் ஒரு

0: ஒருத்தர் உதவிக்கும். இதனால நாமளும் மேம்படுவோம், மற்றவங்களும் மேம்பாடு அடைவாங்க. நட்பும் தேவைதான், ஆனா அதெல்லாம் மைதானத்துக்கு வெளியே நாங்க நல்ல நண்பர்கள் சார். அதே நேரத்துல களத்துல இறங்கியாச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர்கள். நான் அவரை விட வேகமா ஓடணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சு ஓடுவோம்.
1: உங்களோட போட்டி இருக்கே, அது தேசத்தோட கௌரவத்தை அதிகப்படுத்தவும் தேசத்தோட எதிர்காலத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வரவும் ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்வுல செய்யப்பட்டது. உங்களோட இந்த விளையாட்டு உணர்வு இருக்கே, அதில் விளையாட்டில் ஈடுபடணும், ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடணும், அடுத்தபடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருக்கணும், இது அருமையான விஷயம். உங்களுக்கு என்னோட தரப்பிலிருந்து பல பல பாராட்டுக்கள், என்னோட பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருங்க. இப்படி தொடர்ந்து கடினமாக உழைச்சி நீங்கள் நிரம்ப முன்னேற்றம் அடைவீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். பல பல நல்வாழ்த்துக்கள்.
2: நன்றி சார்.
1: பல பல நன்றிகள். எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. கடுமையான வெப்பம், சூடான காற்று, இது போன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து நீர் பருகி வாருங்கள். வெயிலில் செல்ல வேண்டி இருந்தால் கவனித்து செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நண்பர்களே, நம் நாட்டிலே கோடையின் வெப்பத்தை சமாளிக்க பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் பல வேளைகளில் சமையலறையில் கிடைக்கிறது. எப்போதெல்லாம் வெப்பம் அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் வீட்டின் சமையலின் சுவையும் மாறிப்போகிறது, சமைக்கும் விதமும் மாறிவிடுகிறது. பானையில் தண்ணீர் இடம்பெறத் தொடங்குகிறது, தயிரின் பயன்பாடு அதிகரிக்கிறது, மாங்காய் நீரில் கொதிக்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் என்ன, உள்நாட்டு பானம் தயாராகிறது. நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். இதன் மாங்காய் சுவையோடு கூடவே வெப்பத்திலிருந்தும் விடுப்பு கிடைக்கிறது. பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும், பெரிய கோப்பையில் கிடைக்கும் லஸ்ஸி. ராஜஸ்தான் குஜராத்திலோ மோர், இது ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் போதும் இணை பிரியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. மேலும் பீகார், ஜார்க்கண்ட், வடகிழக்கு பகுதிகளில் சத்து ஷர்பத் அருமையாக சுவை கூட்டவல்லது, வயிறும் நிறையும் பலமும் அதிகரிக்கும். கோங்கண், கோவா பகுதிகளில் கோகம் ஷர்பத், சோல் கட்டி கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும். ஒடிஷாவிலே பேல்பனா கிடைக்கும். இது வெறும் பானமல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நினைவில் கொள்ளுங்கள். இவற்றிலே அதிகபட்சம் பொருட்கள் நம்முடைய சமையல் அறையிலேயே கிடைக்கின்றன, நமது வயல் வெளிகளில் விளைகின்றன. எந்த ஒரு பெரிய பிராண்டிங் எல்லாம் கிடையாது, ஆனால் தலைமுறை தலைமுறைகளாக கிடைத்த அனுபவம் அவற்றிலே கலந்திருக்கிறது. நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள். நண்பர்களே, கோடை வரும்போது மேலும் ஒரு விவாதம் ஒவ்வொரு வீட்டிலும் தொடங்கிவிடுகிறது, அதுதான் மாங்காய். மாங்காய் மாம்பழம்தான் விவாதப் பொருள். கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ், அல்போன்சோ, குஜராத்தின் கேசர், இதுதான் மாம்பழ ரசத்தின் உயிர் நாடி. உத்தரப்பிரதேசத்தின் தஸ்ஹரியும் என்னுடைய காசியின் லங்குடாவும். பொதுவாக இந்த லங்குடாவின் சிறப்பம்சம் என்னவென்றால் பழுத்த பிறகும் கூட இது பல வேளைகளில் பச்சையாகவே இருக்கும். பீகாரின் ஜர்தாலு, தொலைவிலேயே இதன் மணம் இதன் அடையாளமாக ஆகிவிடுகிறது. சௌசா, மால்தா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. தென் பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா, வங்காளத்தின் ஹிம்சாகர், ஒடிஷா மற்றும் ஆந்திரத்தின் ஸ்வர்ணரேகா, அதாவது இடம் மட்டும் மாறவில்லை, அதோடு கூடவே மாம்பழத்தின் வடிவமும் வண்ணமும் சுவையும் கூட மாறிவிடுகிறது. மேலும் நண்பர்களே, மாம்பழத்தின் இந்த பயணம் இப்போது கிராமம் தொடங்கி உலகளாவிய சந்தைகள் வரை தொடர்கிறது. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதே போல தொடர்ந்து கோலோச்சுங்கள். நண்பர்களே, கோடை நாட்களிலே பள்ளிக்கூட விடுமுறைதான் என்றாலும் நான் பேச

இருக்கும் ஒரு வகுப்பிலே நீங்களும் சேர வேண்டும் என்று உங்கள் மனமும் ஆசை கொள்ளும். நண்பர்களே, இப்படி ஒரு பள்ளியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதிலே குழந்தைகளும் வருகிறார்கள், இளைஞர்களும் வருகிறார்கள், முதியவர்களும் வருகிறார்கள். அங்கே கட்டணம் ஏதும் கிடையாது, பெரிய கட்டணம் ஏதும் இல்லை, வகுப்பறைகள் ஒன்றும் கிடையாது. ஆனால் சுவாரஸ்யமான விஷயமே, அங்கே வகுப்பு நதியிலே தான் நடக்கும். நண்பர்களே, இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது ஒரு மெய்யான முயற்சி. கேரளத்தின் அலுவாவிலே சாஜி வலாஷேரில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நீச்சல் கிளப்பை நடத்தி வருகிறார். இதுவரை கிட்டத்தட்ட 15,000 அதிகமானோர் இங்கே நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். சாஜி அவர்கள் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கும் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த முயற்சியின் பின்னணியிலே ஒரு வலியும் மறைந்திருக்கிறது. சில ஆண்டுகள் முன்பாகத்தான் ஒரு படகு விபத்தில் பல மாணவர்களின் இறப்பு சம்பவித்தது. இந்த சம்பவம் ஷாஜியை உலுக்கி போட்டது. அந்த குழந்தைகளுக்கு மட்டும் நீச்சல் தெரிந்திருந்தால் அவர்கள் ஒருவேளை தப்பியிருப்பார்கள் இல்லையா என்று அவர் நினைத்தார். இதுதான் அவருடைய இந்த இயக்கத்தின் தொடக்கமானது. நண்பர்களே, ஷாஜி வலாஷரில் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய கற்றலை அளிக்கிறது. சேவை செய்ய பெரிய பெரிய சாதனங்களோ கருவிகளோ தேவையில்லை. தேவை ஒரு நல்ல நோக்கம், தொடர்ந்து சேவையாற்றும் முயற்சி. இவற்றின் துணையோடு ஆயிரக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையில் மாறுதலை ஏற்படுத்த முடியும். என் அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாண்டு நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. அங்கே பல கூட்டங்களில் நான் கலந்து கொண்டேன். அப்போது ஒரு கணம் அனைத்து பாரத நாட்டவரையும் பெருமிதம் கொள்ள வைத்தது. நெதர்லாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலே நெதர்லாண்டின் பிரதம மந்திரியும் உடனிருந்தார். இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக பல நாடுகளிலிருந்து எனக்கு தொடர்ந்து செய்திகள் கிடைத்து வருகின்றன. மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள், பெருமிதத்தை தெரிவித்து வருகிறார்கள். உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய மற்றும் 3 சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன. சோழ சாம்ராஜ்யத்தின் வளமான வரலாறும் கலாச்சாரமும் தொடர்பாக நம் அனைவருக்கும் பெருமிதம் ஏற்படுகிறது. நண்பர்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலை மதிப்பில்லாத மரபுச் செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே 3 அபூர்வமான தாமிர பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சி காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்து பொறிப்புகள் 6-7 சேர்ந்தவை. அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிர பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன. நண்பர்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. நமது தேசத்திலே இன்றும் கூட பல நூற்றாண்டு கால பழமையான வான் ஆய்வகங்கள் இருக்கின்றன. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல் வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவை.

ஆக இருந்திருக்கின்றன. நம் நாட்டிலே வானியலானது ஒவ்வொரு தலைமுறையின் ஆர்வத்தையும் தொடர்ந்து தூண்டி வந்திருக்கிறது, ஆய்வுகளை மேற்கொள்ள ஊக்கப்படுத்தியிருக்கிறது. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாடெங்கிலும் வானியல் குழுக்கள் வேகமாக பிரபலமாகி வருகின்றன என்பதை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பெரிய பெரிய நகரங்கள் தொடங்கி சிறிய வசிப்பிடங்கள் வரை, பள்ளிகள் முதல் பூங்காக்கள் வரை இந்த செயல்பாடுகளை காண முடிகிறது. பெங்களூர் வானியல் சங்கம் பற்றிய தகவல் எனக்கு கிடைத்தது. இங்கே கண்காணிப்பு சார்ந்த அமர்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த அமைப்பிலே ஊரகப் பகுதிகளிலே வானியலை மக்களுக்கு விருப்பப் பொருளாக ஆக்கும் இயக்கமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. ககோல் மண்டல், அதாவது வானியல் சங்கம் என்ற பெயர் கொண்ட ஒரு குழுவானது 30 மணி நேர அளவிலான மிகவும் புதுமையான படிப்பு ஒன்றை தொடங்கியிருக்கிறது. நண்பர்களே, இரவின் விண்மீன்களை ரசிப்பது என்பது உள்ளபடியே மிகவும் அற்புதமான அனுபவம். ஆஸ்ட்ரோ கேரளா என்ற பெயருடைய அமைப்பு ஒன்று இரவு கண்காணிப்பு முகாம்களுக்கும் கருத்து பட்டறைகளுக்கும் ஏற்பாடு செய்கிறது. இங்கே இளைஞர்கள் தொலைநோக்கி கருவியை தயாரிப்பது, நட்சத்திரங்களின் வரைபடங்களை பயன்படுத்துவது ஆகியவை பற்றி தெரிந்து கொள்ளுகிறார்கள். ராஜ்கோட்டின் பிக்பேங் வானியல் சங்கமானது கிர் காடுகள் முதல் கச்சின் ரணு வரை பல வானியல் நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஜோதிர் வித்யா பரிசம்ஸ்தாவும் கூட வானியலின் மிகவும் பழமையான அமைப்புகளில் ஒன்று. இங்கே கண்காணிப்பு வசதிகளுடன் கூடவே புத்தகங்கள், நூலகம் மற்றும் தொலைநோக்கு நூலக வசதிகளும் இருக்கின்றன. நான் ஐசாக் பற்றியும் குறிப்பிட விரும்புகிறேன். இது மாணவர்களால் வழிநடத்தப்படும் தேச அளவிலான வலையமைப்பு. இது வானியல் மற்றும் வான் இயற்பியல் சங்கங்களை பரஸ்பரம் இணைக்கிறது. நண்பர்களே, நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நண்பர்களே, மனதின் குரல் நிகழ்ச்சியை யாரெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கின்றார்களோ அவர்களிடம் நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு காணொளியை கண்டிப்பாக பாருங்கள். இந்த காணொளி கடந்த சில நாட்களாக விவாதப் பொருளாகி இருக்கிறது. இதிலே சிலர் மிகவும் பொறுமையாக, மிகவும் நிதானத்தோடு ஒரு கங்கை பகுதி டால்பினை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த மொத்த முயற்சியிலும் சுமார் 13 மணி நேரம் செலவாகி நிறைவாக அந்த டால்பின் தப்பியது என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கலாம். நண்பர்களே, பாரதத்தின் முதலாவது கங்கை பகுதி டால்பின் மீட்பு அவசர கால வாகனத்தின் மிகப்பெரிய பங்களிப்பு இதில் அடங்கியிருக்கிறது. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்திலே நடந்தது. அங்கே ஒரு கங்கை பகுதி டால்பின் ஒரு கால்வாயிலே சிக்கிக் கொண்டது. இந்த வேளையில் நமாமி கங்கே இயக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் அதற்கு நம்பிக்கை கீற்றாக விளங்கியது. மிகவும் கவனமாக அதை வெளியே எடுத்தது. பிறகு அது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்னர் அது பாதுகாப்பாக ராப்தி நதியில் விடப்பட்டது. ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு உயிர் மீண்டும் தனது இருப்பிடம் திரும்பியது என்று கூறலாம். நண்பர்களே, இந்த டால்பின் மீட்பு ஆம்புலன்ஸ் மிகவும் சிறப்பானது. இதை ஒரு நடமாடும் மருத்துவமனையைப் போலவே வடிவமைத்திருக்கிறார்கள். இதிலே டால்பினுக்கு தேவையான பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கின்றன. பிராணவாயு வசதி, சிறப்பான ஸ்ட்ரெச்சர், மீட்பு உபகரணங்கள், அதாவது ஏதாவது டால்பின் காயமடைந்து கால்வாயில் சிக்கிக் கொண்டாலோ நதியிலிருந்து விலகி போயிருந்தாலோ உடனடியாக அதற்கு உதவி செய்யப்படும். நண்பர்களே, நாம் கங்கை பகுதி டால்பின்களை காப்பாற்றும் போது நாம் ஏதோ ஒரு உயிரினத்தை மட்டும் காப்பாற்றவில்லை, நாம் கங்கையின் உயிரி பன்முகத்தன்மையையே காப்பாற்றுகின்றோம். நதியின் ஒட்டுமொத்த உயிர்ப்பு இயந்திரத்தை காப்பாற்றுகிறோம். நமக்கு பின்னால் வரும் தலைமுறையினருக்கு இயற்கையின் விலைமதிப்பில்லாத ஒரு மரபினை காப்பாற்றித் தருகிறோம். எனதருமை நாட்டு மக்களே, உங்களில் பலருக்கு நதி, குளம் அல்லது ஏரிகளோடு தொடர்புடைய நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும். யாருக்காவது குளத்தில் நீந்தியது, யாருக்காவது ஏரிக்கரையில் நண்பர்களோடு விளையாடியது,

யாருக்காவது அந்த மண்ணின் மணம் நினைவில் இருக்கலாம். சிறுவயதின் இப்படிப்பட்ட நினைவலைகள் வாழ்க்கை முழுவதும் நம் மனங்களிலேயே நீக்கமறத் தங்கிவிடுகின்றன. நண்பர்களே, இப்படிப்பட்ட நினைவலைகளை பராமரிக்க உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காதைகள் உத்தரப்பிரதேசத்தின் பஸ்தி மாவட்டத்திலிருந்து காண கிடைக்கிறது. பஸ்தியின் ஆகாஷ் குப்தா அவர்கள் தன்னுடைய கிராமத்தின் மனோரமா நதியைக் கண்டு மிகவும் துயரமடைந்தார். ஏனென்றால் எந்த நதியை அவர் சிறுவயதிலே தூய்மையானதாகவும் உயிர்ப்புள்ளதாகவும் கண்டாரோ, காலப்போக்கிலே அந்த நதியிலே நெகிழிகள் திரண்டு மாசு அதிகரிக்கத் தொடங்கியது. யாரையும் குற்றம் குறை கூறுவதாயில்லை, தானே ஒரு புதிய தொடக்கத்தை புரிவதாய் ஆகாஷ் அவர்கள் தீர்மானம் மேற்கொண்டார். குற்றம் சொல்லோம், தொடக்கம் செய்வோம் என்பது மந்திரச் சொற்களாயின. தனது நண்பர்களை துணைக்கு அழைத்து கொண்டார். கைகளிலே வெறும் வலை இருந்தது, மண்வெட்டி இருந்தது, பாண்டு இருந்தது. அனைத்தையும் விட மேலான சக்தியாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உறுதிப்பாடு இருந்தது. இந்த இளைஞர்கள் நதியில் இறங்கினார்கள், ஆகாய தாமரைகளை வெளியேற்றினார்கள், நெகிழிகளையும் குப்பைகளையும் அகற்றினார்கள். பல வேளைகளில் ஒரே நாளில் 50-60 கிலோ வரையிலான குப்பைகளை நதியிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். மெல்ல மெல்ல மனோரமா நதியின் அந்த பகுதி மீண்டும் தூய்மையானதாக காட்சியளிக்கத் தொடங்கியது. அக்கம் பக்கத்தில் இருப்போரின் கவனமும் இந்த பணியின் பால் திரும்பியது. மக்களின் மனங்களிலும் தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு அதிகரிக்கத் தொடங்கியது. நண்பர்களை, இதே போன்றதொரு உத்வேகம் அளிக்கும் சம்பவம் கோவாவிலே தெரிய வந்திருக்கிறது. கோவாவின் பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர். ஆனால் சமூகத்திற்காக பணியாற்ற வேண்டும் என்ற அவருடைய உற்சாகம் இன்றும் பசுமையாக இருக்கிறது. மட்டி தோலாப் பகுதியிலே நீர் தட்டுப்பாடு பலரையும் வதைத்து கொண்டிருந்தது. தீர்வு நோக்கி இவரும் பணியாற்றி வந்தார். பாலகிருஷ்ணா அவர்கள் குழாய்களை பொருத்தும் பணியில் மகத்துவமான பங்காற்றினார். இதனால் பல இல்லங்களுக்கு குடிநீர் கிடைக்க முடிந்தது. எந்த குடும்பங்கள் குடிநீருக்காக தினமும் போராட வேண்டியிருந்ததோ அவர்களுக்கு பெரும் ஆசுவாசம் பிறந்தது. நண்பர்களே, கடந்த மாதங்களில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு கிடைத்தது. இது மனதின் குரலோடும் கூட தொடர்புடையது. ஆகையால் இன்று நான் இது பற்றி உங்களுடன் விவாதிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. சுமார் 30 ஆண்டுகள் முன்பாக நான் அவரை சந்தித்திருந்தேன். நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். அந்த சந்திப்பின் போது இளைய மாணவர்களும் அவருடன் இருந்தார்கள். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவருடைய தேசபக்தி உணர்வு அனைத்து பாரதவாசிகளுக்கும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு இவர் தனது அனைத்து பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் உத்வேகம் அளித்தார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது 1 ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது. கடந்த ஆண்டுதான் சென்னையின் முதல் ஹிந்து வித்யாலயமானது தனது 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்தது. தேசத்தின் கல்வி மற்றும் கலாச்சார கௌரவத்தை முன்னெடுத்துச் செல்லும் பள்ளி வலையமைப்பு தொடர்பான இவருடைய பங்களிப்பு மிகவும் பாராட்டுக்குரியது. இதோடு தொடர்புடைய அனைவருக்கும் நான் பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய படை வீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன். நண்பர்களே, பாரதத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரிலும் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு உள்ளெழுச்சியை அளிக்கிறது. பல வேளைகளில் இந்த முயற்சிகள் அதிக பேசு பொருளாவதில்லை என்றாலும் அதை பற்றி நாம் அறியும் போது தேசம் தனது குடிமக்களின் சக்தியின் துணையோடு முன்னேறி வருகிறது என்பதன் மீதான நம்பிக்கை மேலும் வலுப்பெறுகிறது. உங்கள் அருகிலே இப்படிப்பட்ட முயற்சிகளை கண்டிப்பாக கவனியுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன்.
யார் சமூகத்திற்காக நல்ல பணிகளில் ஈடுபட்டு

0: வருகிறார்கள், அவர்களை அடையாளம் காணுங்கள், அவர்களுக்கு ஆதரவு அளியுங்கள், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், முடிந்தால் நீங்களுமே கூட ஏதோ ஒரு நல்ல பணியிலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த மாதம் மனதின் குரலில் மேலும் சில உள்ளெழுச்சி அளிக்கும் விஷயங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பல பல நன்றிகள், வணக்கம்.
1: மனதின் குரல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இனி தொடர்வது எக்ஸூர்.

0: நேரம் 8:38 நிமிடம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இப்போது ஒலிவிழா வருவது திரைகானம் முதல் பாடல். ஜெய்ஹிந்த் படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.
1: ஜெய்ஹிந்த்.

சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திரைகானத்தில் அடுத்து ஜாவித் அலி, சௌமியா ராவ் இணைந்து பாடியிருக்கும் பாடல் வாமனன் திரைப்படத்திற்காக.

0: நமக்கு 90.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல 90 வருட ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 1992 அந்த டைம்ல அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான். நான் ஸ்கூல் போற அந்த நேரத்துல காலையில தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய இன்று ஒரு தகவல் கேட்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரசனையா அந்த குரல்ல அவருடைய அந்த கதைகளையும் தகவல்களையும் கேட்கறதே ரொம்ப அலாதியான ஒரு இன்பமா இருக்கும். அப்ப எனக்கு வாசிப்பு அனுபவம் எல்லாம் இல்ல அப்படின்னாலும் இந்த கேட்டல் அனுபவத்தை எனக்கு கொடுத்தது ரேடியோன்னு தான் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமையில அந்த சாயந்தர நேரத்துல வந்து ஒளிச்சித்திரத்துல ஒரு நாடகத்தையும் ஒரு திரைப்பட வசனத்தையும் கேட்கும் போதும் பாடல்களை கேட்கும் போதும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உணர்வை வந்து அது கொடுத்தது. ரேடியோ நம்மளால கையில தூக்கிட்டு போக முடியலனாலும் இன்னைக்கு கார், மொபைல் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கு. காணாத குரல், மறக்க முடியாத காலம், அந்த மறக்க முடியாத நினைவில் நானும் சில தடவை பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல் இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.
2: மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து ஸ்ரீனிவாஸ், சுஜாதா, சுனிதா, சாரதி இவர்கள் பாடியுள்ள பாடல் படம் ஏ நீ ரொம்ப அழகாக இருக்கேன்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: திரைகாலத்தில் தொடர்ந்து ஸ்ரீராம் சித்ரா ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடல் படம் தென்காசி பட்டணம்.
3: கிளிகள் அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா மஞ்சக் குளி குளித்து

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காரம் நிகழ்ச்சியின் நிறைவாக சுந்தரா டிராவல்ஸ் படத்திற்காக ஒலிப்பது டிப்பு ஸ்வர்ணலதா குரல்கள்.

ஒலி தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகாணம் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் ரவிவாசரி அகில் பாரதிய சங்கீத சபா இசை நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும். நேரம் 11 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். வானிலை அறிக்கை கேட்கலாம். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 29.1 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 79%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 40.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 29.2 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 73%. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை நாளும் அறிவோம். சேமிப்பின் முக்கியத்துவம் குறித்த தகவல்கள் எழுதி வழங்கியவர் வி விஜயலட்சுமி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம், 7:45 நகர் வலம். இலவசம் மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் குறித்து ஆர் வெங்கடேஷ் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02, 8:30 திரைகாணம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலி நேயர்கள் ராஜம்மாள், ஸ்டெல்லா, திலகவதி, மைத்திலி, மரியா லிபியால் ஆகியோர் பங்கு பெற்ற சித்திரம் இடம்பெறும். 9 மணிக்கு அரங்கிசை, டாக்டர் பிரபஞ்சம் எஸ் சீதாராமன் அவர்களின் புல்லாங்குழல்.

இசை கேட்கலாம். பி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பாபநாசமார் குமார் அவர்கள் மிருதங்கம். இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சீந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். நிக்கில் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில், விவசாயிகளுக்கான செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் அதிநவீன டிஜிட்டல் தளம் பாரத் விஸ்டார் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 என் உயிர் தோழி, பெண்களின் உடல்நலன் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மகப்பேர் மருத்துவர் ஜே கிருத்திகா தேவி அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே வித்யாபதி. நிகழ்ச்சியின் முதல் பகுதி இடம்பெறும். 2:15 திரைகானம், 2:40 ஹிந்தி பாடம். ஆசிரியர் வி கிரிஜா அவர்கள், மாணவர் துருவா ரஞ்சித் ஹரங்கர். 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகானம், 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள், எழுதியவர் PC மூர்த்தி அவர்கள். 7:25 பண்ணைச்செய்தி, 7:30 உழவர் உலகம், எண்ணெய் வித்து பயிர் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 13 பகுதி. எள் மற்றும் சூரியகாந்தி பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிறைய இணைப்பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்களின் உரை தொடர்ந்து மெல்லிசை மற்றும் வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம், 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை சைதாப்பேட்டை வழக்கறிஞர் பி தண்டவாணி அவர்களின் நேர்முகம் தொடர்ந்து திரைகாணம். 9:15 செய்திச் சுடர், 9:30 திருவையாறு டி அண்ணாசாமி பாகவதர் அவர்கள் வழங்கும் இசை பேருரை மயூரத்வஜ உபஜானம் இடம்பெறும். 10:30 காற்றோடு கலந்திடவா. நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள் நேயர்களே.